செல்லமல்ல கண்ணல்ல என்று ஊட்டினா கூட மறுத்தனே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன பண்றது பாவம். மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் யன்மணியே. இப்படி எல்லாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னாரு, உனக்கு இருக்கிற அருளையும் எனக்கு இருக்கிற அறியாமையும் அல்லவா, உனக்கு எவ்வளவு அருள் இருக்குங்கிறது தெரியாமையினால நான் அப்படி மறுத்துட்டேன்ப்பா. என்ன பண்றது, என் மணியே வெறுத்து என நீ விட்டெழுதி கண்டாய். இப்படி நான் செய்வதனால சரி, இவன் உருப்பிட போறதில்ல, இந்த உருப்பிடா முண்டத்தை என்னது ஒழுங்கே போட்டு போ என்று விட்டுடாதப்பா. நீ விட்டுட்டினா என்னால வாழ முடியாது, நான் செய்தது என்னமோ தப்புதான், ஆனால் என்ன அது கருதி விட்டு விட்டால் என்னை யாருப்பா என்ன செய்வா, நீ தானே செய்யும். அதனால விட்டெழுதி கண்டாய் ரொம்ப அருமையா சொல்ற. வினையேன் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள், வினையின் தொகுதி ஒருத்து. நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் வினைன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அப்படியே தொகுதியா கட்டா இருக்குது இந்த வினை கட்டு இருக்குதே, இதை வந்து வேற யாரும் விளக்க முடியாது, நீதான் நீ செஞ்சிருவ அப்படியே அறுத்துடுவேன். அறுத்துடுவிய எங்க இருக்குது சிவபுராணம், கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்ல நீ கட்டோர் அழிப்பணம், கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ, ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி. அருமையாகும் சிவபுராணத்துல. நீங்க மற்ற 51 தலைப்பு மொத்தம் இருக்கு திருவாசகத்துல, சிவபுராணம் முதல் தலைப்பு, மற்ற 50 தலைப்புல எங்க படிச்சாலும் இதுல வந்து விழுந்துடலாம் புத்து புத்துணும் அப்படி இருக்கு. என்னமோ தெரியல, மற்ற நீங்க எந்த தலைப்பு எடுத்து பேசினாலும் மற்ற எந்த இந்த இங்க வந்து விழுந்துடலாம் புத்துணும் இப்படிலாம் பாடி இருக்கிறார். எனவே எங்க இருக்குது, ஆமா, மறு வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள். நான் செய்திருக்கிற வினை கொஞ்ச நெஞ்சமல்ல, தொகுதியினர் இந்த வினையின் தொகுதி என்று மட்டும் வைத்திருந்தால் இப்படி சொன்ன உடனே ஒரு தொல்லாபி சுத்திரம் ஞாபகத்துக்கு வரணும், வினையின் தொகுதி, வினையின் தொகுதி காலத்தியலும் என்று தொல்லாபி சுத்திரம். சரி, ஆகவே இந்த வினையின் தொகுதி, நான் செய்திருக்கிற வினையானது கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக பெருமை நிரம்ப இருப்பதனால அதை ஒருத்து முழுமையாக நீக்கி என்னை ஆண்டுகொள். உத்தர கோசம் அங்கிக்க அரசே, சரிப்பா இவ்வளவு வந்து நீ நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிற, ஆனா எனக்கு அதை செய்ய இதை செய்யுங்கிறியே என்னாரு கேட்டாரு. சொன்னார் பொறுப்பறந்தே. ஆமா, சின்னவங்க தப்பி தவறி தப்பு செஞ்சாலும் பெரியவங்க பொறுத்து கொள்வாங்க, நான் சின்னவன் அப்படிதான் தப்பு பண்ணுவேன், நீங்க பெரியவன் பொறுத்து கூடாதாப்பா. பாவம் உரிமையா கேட்கிறார், பொறுப்பறன்றே யார் பெரியோர் எது சிறு நாய்கள் தம் பொய்யினையேப்பா. சிறு நாய்கள் இந்த மாதிரி சின்னஞ்சலி என் போன்ற நாய்கள் எதுன்னு சொல்லிச்சுன்னா கூட ரொம்ப பெரியவங்க பொறுத்துக்கிற பழக்கம் இல்லையா சுவாமி, அதனால நான் நாயில ஒரு ஆளு சின்ன நாய் ஏதோ சொல்றேன், நீ பெரியவங்க அல்லவா பொறுத்து கூடாதா அப்படின்னு பாவம் எப்பா. இதெல்லாம் என்னமோ அவருடைய உள்ளத்துல அவர் செஞ்சிருக்கார். பொய்ய

விட முள்மிடற்று மையவனி மண்ணு உத்தர கோசமங்கிக்க அரசே செய்யவனி சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே பொய்யவனேனை. என்ன பொய்னா நடந்ததை சொல்லாம உள்ளதை சொல்லாம இருக்கிற பொய் அல்ல, இந்த பொய்ப்பொருளிலேயே தலைப்பட்டிருக்கவன். என்ன பொய்ப்பொருள்? உலகப்பொருள். இந்த பொய்யவனேனை பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகில் வழிபட்டிருக்கிற என்னை பொருள் என ஆண்டு, என்னையும் ஒரு பொருளாக நீ கருதி செஞ்சிருக்கிற. எப்போ முன்ன ஆண்டாய் பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. அருமை அருமை. பொத்திக் கொண்ட மெய்யவனே. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதேனும் குளிர்கள் அப்படி இருந்து வச்சுங்க, அம்மா தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாவம் பிள்ளைக்கு வந்து குளிருது, அப்படியே தான் முந்தானி எடுத்து அப்படி சுத்தி போட்டு பொத்திட்டு வாடராஜா உள்ளுக்கு போடும் உள்ளுக்கு போடும் நீர் கொண்டுடும் தும்முடா தும்முடா அப்படின்னு போயிடும். இல்ல அதுபோல என்னை பொத்தி கொண்ட இந்த பிறவி மாற்ற அந்த மாதிரி இதுல எல்லாம் வேணா ராஜா அது ஒன்னு தச்சதுன்னா அப்புறம் போயிடும் சொல்லிட்டு அப்படி பொத்தி கொண்டு வந்தாராம். பாவம் இப்படி எல்லாம் பெருமான் கர்ம செய்யறார். இந்த உலகியல் அப்படியே வழிபட்டிருக்கு. நீ பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஐப்பசி கார்த்தி வந்துட்டு சொன்னா பாருங்க பெண் அது மாரளித்தை எல்லாம் பனி வந்துட்டுன்னா வேணா வேணா வேணா பனி பனி வாடாராஜா பத்தியா போத்திக்கணும் அப்படி கொண்டாந்து காப்பாத்துவோம். ஏன் நாம நாளைக்கு அவரை தாங்க போறோம்னா என்னமோ தாய் உள்ளம் தாங்குது. இது முண்டம் முண்டமா இருந்த முண்டமா இருந்தாலும் இருந்தது, இல்ல ஏதோ கொஞ்சம் நினைஞ்சா தாய் உள்ளத்தை பார்த்தாலும் பார்த்தது, அது ஆண்டவன் தான் தரணும். அதனாலதான் தாய்

தாயை விட சிறந்தவன் தயாவான தயனை. இந்த தயை என்ற ஒரு வடிவெடுத்ததுன்னா அது நீதான்ப்பா. தயை உடையவன் அல்ல, தயை அந்த கருணையெல்லாம் காப்பாற்றி என்னுடைய என்னை வளர்த்திருக்கிறாய். நீயவனே விட்டெடுதி கண்டாய் விடமுன்மிடற்று மையவனே. உன்னுடைய மிடற்று மிடற்று இருக்கிற கழுத்து அது நஞ்சை உண்டதுனால அப்படி கருத்து இருக்கிற உடையவன் கருத்து கருமையாக இருக்கிறது. மண் உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே. அது ரெண்டு பேத்துல மேனியாலும் செம்மை, அவன் செய்கின்ற கருணையினாலும் செம்மை உடையவன் அல்லவா. அதனால செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. என்னுடைய பிறவி பவம்னா பிறவி, பிறவியை நீக்குவனாக இருக்கிறாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்னும் வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை, என்னுடைய பிழையெல்லாம் நீ நீக்கி என்னை ஆளுக்கு ஆளாக்கணும் தான் நினைக்கிற. அப்படி நீ அப்படி நினைக்கிற உன்னை நின் சீரருள் என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை. எனக்கு என்ன படுதுன்னு கேட்டா பெரிய பொல்லாத கருணை செஞ்சிட்டாராக்கும் என்று வேர்க்கின்ற. இந்த வேர்க்கிறதுன்னா வேறுபடுகின்றதுன்னு அர்த்தம். வேறுபடுவது வேர்த்தல் வேறுபடுதல் இப்பொருள் யாண்டையது. பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர் திருவள்ளுவர். பாப்பா பாப்பா பொல்லன அங்கே புறம் வேறார். சில பேர் வந்து திடீர்னு ஒருத்த ஒருத்தர் பயிற்சி பயிச்சுக்க மாட்டாங்க, பயிக்கப்படாது. நேற்று வரைக்கும் பழகிட்டு நீ மூஞ்சல் முடிக்காதரா அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி திடீர்னு விட்டுக்கூடாது, விட்டா உனக்கு கெடுதல் வந்துடும். பொல்லன அங்கே புறம் வேறார் ஆனா அவனை வந்து மாறுபடப்படாது. காலம் பார்த்து அடாராடா திருவள்ளுவர்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வரணும் பழக்கத்தை, திடீர்னு பழக்கத்தை விட்டக்கூடாது. காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர்னர். ஆனா மனசுல அவனை சுத்தமா நினைக்கப்படாது. சும்மா பேச்சுக்கு வரனாலே எங்கயா ரெண்டு நாள் கூட உங்களை காணா அடாராடா அப்படிங்கணும். ஆனா உள்ளத்துல தோலை அப்படின்னு இருக்கணும். காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். இங்க வேற்பர்னா அர்த்தம் உள்ளத்தை வேறுபடுவர் அர்த்தம். வேற்பர்னா வேறுவரும்னு அர்த்தம் இல்ல. இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? அதான் அந்த பண்டைய பேராசையில் இருந்தது. ஒன்னு வருடைய பட்டணம் வந்துடும் உங்களுக்கு. திருக்குள் வரும், சிலப்பதிகாரம் வர்றோம், பொன்னானூர் வர்றோம், எங்கதான் படிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? அந்த பேராசிரியருடைய உரை தேவை. அதனால இங்க வேற்பர் இங்க வேறுபடுதல் என்ற பொருள். இப்ப சப்போஸ் அந்த அந்த அந்த திருக்குள் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுங்க, சங்கடம் தான் நமக்கு. என்னமோ திருவருளால வருது. அதனால வேர்க்கின்ற என்னை தீர்க்கின்றவாறு என் பிழையை, நீ என்னுடைய பிழையை நீ நீக்கி என்னை செமிப்படுத்தினாலும் கூட நான் என்ன கருதுகிறேன்? நின் சீரருள் என்கொல் என்று என்ன பெருமான் செய்துட்டார் என்று உன்னை கருதி நான் வேர்க்கின்ற என்னை, என்னுடைய உள்ளம் வேறுபடுகின்ற என்னை, வேறுபடுகின்ற என்னை

0: தார்விரவ வெறுவ ஆர்கின்ற தார்விடை உத்தர கோசமங்கிக்கரசி. உங்ககிட்ட இருக்கிற அந்த காளை மாடு இருக்குதே, யாராவது உன்னை விட உன்னை உன்னின்றும் வேறுபட்டவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுமா? இங்க இருந்தபடியே முறைக்கும். ஏன் தன்னுடைய உடையான யாராவது மறுத்தா அந்த விடை அது தானும் இருக்குமா? இல்லை சில மாடு பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த மாதிரி இப்ப இல்லைங்க.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பதினோராம் திருமுறை. ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த க்ஷேத்திரக்கோவை திருவெண்பாவிலிருந்து ஒரு பாடலும், திரு ஏகம்பம்புடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த பதிகத்தில் அமைந்துள்ள திருப்பாடல்.

கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்று தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் அந்தாளி குறிஞ்சி. தலம் திருநல்லூர் பெருமணம். திருஞான சம்பந்தர் இல்லற வாழ்க்கை நிறையை விரும்பாதவராய் இறைவனிடம் சேர்ந்து வழங்கும் குறிப்பால் அருளி செய்யப்பட்டது. ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம் காண வந்தவர்கள் அனைவரும் ஜோதியில் கலந்தனர். திருஞான சம்பந்தரும் தம் மனைவியார் பூர்ணாம்பிகையுடன் ஜோதியில் கலந்தார். இப்பதிகத்தை பண்ணுடன் ஓதவல்லவர் இம்மையில் இனிய வாழ்க்கையும் மறுமையில் முத்துப்பேரையும் பெறுவர்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவேட்டக்குடி பண் பஞ்சமம் திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருநள்ளாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்பராய்த்துறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வேணாட்டடிகள் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆயுள் பரீட்சை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் ஆயுள் பரீட்சை.

திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை. திரு ஆலவாய் உடையார் அருளிச் செய்த திருமுகப்பாசுரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: கொடுத்து பரவிடு பரதுரே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க நம் தண்டரே வானவர்.

ஞான சம்பந்தம் நல்ல நல்லார்கள் சேர்முகல்லி, ஞான சம்பந்தம் நல்ல எல்லார்களும் வரவும்.

வல்லானோர் உலகு ஆழம் வல்லரன்று வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஜி. முதல் கட்டளை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பாட்டும் பாடி என துவங்கும் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 5. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இவனை தவிர அவரோட யாரு தொடர்ந்து ஓட முடியும் அப்படி எழுதுறாரு. கடைசியில நின்னுட்டான் அந்த கிழமை ஓட முடியாம, ஓலைய வாங்கி கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்டியா என் ஓலைய? அதுல அடிமைன்னு எழுதிருந்தது, அதனால்தான் நீ கிழிச்ச இல்லையா? ஏன் கிழிச்ச? அதுல அடிமைன்னு எழுதி இருந்தது அப்படின்னுட்டார். மாட்டிக்கிட்டார் சுந்தரர். அங்க இருந்தவன்லாம், ஏண்டா நீ ஓலைய கிழிச்ச? ஓலைய பிடிஞ்சிருக்கலாம், ஓலைய ஏன் நீ கிழிச்ச? கிழிச்சது தப்புன்னு அங்க இருக்கவன்லாம் சொல்லிட்டான். இந்த கிழமை என்றால் சொல்றான், நான் அவன்கிட்ட காட்டினது வந்து படி ஓலை, அதாவது ஜெராக்ஸ் மாதிரி ஒண்ணு, படி ஓலை. அப்ப ஜெராக்ஸ் கிடையாது, படி ஓலை தான் வச்சிருந்தேன். மூல ஓலை என் மடியில வச்சிருக்கேங்கிறான். இவன் எத்தனையோ ஓலையை தயார் பண்ணக்கூடியவன் இவன், இவனுக்கா முடியாது? மூல ஓலை வச்சிருக்கேன். அங்க இருந்த பெரியவர்கள், அது நேர்மையான காலம், ஐயா பெரியவரே அந்த ஓலையை இங்க கொடுங்க, நான் பாக்குறேன். உங்கள்கிட்ட நான் காட்ட முடியாதுயா, முன்னாடி கிழிச்சு போட்டான், அதே மாதிரிதான் இப்பயும் கிழிச்சு விடுவான். வேற ஓலை இல்ல என்கிட்ட, கிடையாது. திருவண்ணைநல்லூர்ல பஞ்சாயத்து இருக்கிறது, அங்க வாங்க கொண்டு பாத்துக்கலாம் அப்படின்னுட்டான். கல்யாணம் நடக்கல. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். இப்ப என்ன, அந்த கிழவனை அங்கேயே தீர்த்து விடுவான். அத்தனை பேரும் சேர்ந்து தீர்த்து விட்டு இவனை தூக்கி ஒரு ரூம்ல தூக்கி போட்டு தாக்கல கட்டி போட்டு விட்டு கல்யாணத்தை நடத்தி இருப்பான். நேர்மையான காலம் இல்லையா? ஆமா. எல்லோருமாக திருவண்ணைநல்லூருக்கு போனாங்க. பஞ்சாயத்துல 5 பேர் சொல்லி தீர்ப்பு பண்றது. இப்பவும் பஞ்சாயத்து இருக்கிறது. கிராமத்துல 5 பேர் சொல்லி தீர்ப்பு பண்ணிட்டாங்கன்னா ஹைகோர்ட் கூட அதை ஒத்துக்கும், நிச்சயமாக இன்னைக்கு இருக்கு. இந்த ஓலையை எடுத்து கொடுத்தான். படிச்சு பார்த்தாங்க, திருவண்ணைநல்லூர் பித்தனுக்கு கடையன் தன் பரம்பரையில் எழுதி கொடுத்தது, நானும் என்னுடைய பரம்பரையும் வழி வழி அடமை அடிமை அப்படின்னு எழுதிருக்க. தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டான்? அப்பா உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்காரு, இந்த ஓலை சரிதானான்னு எல்லாத்தையும் எல்லாரும் காட்டினாங்க. இருந்தவன்லாம் சொன்னா நிச்சயமா அவங்க தாத்தா கையெழுத்தம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் கூட தெய்வ சேக்கையாளர் பெருமான் சொல்றார். 4 பேர்த்தையும் காட்டி, இது அவங்க தாத்தா கையெழுத்தானா யாருக்காவது தெரியுமாண்டா பார்த்துட்டு, இல்ல அவர் தாத்தா கையெழுத்தான்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு என்ன ஆயிடுது? இந்த வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு இந்த சுந்தரன் நம்பி ஆரூரன் அடிமை அப்படின்னு தீர்ப்பு ஆயிட்டு. சுந்தர பக்கம் தோத்து போச்சு. இந்த கிழவனுக்கு நீ அடிமை செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேட்டார் சுந்தரர், அங்க இருந்தவங்க எல்லாம் கூட கேட்டாங்க, ஐயா பெரியவரே நீ இந்த ஊர்னு சொல்றியே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே இந்த ஊர்ல, உங்க வீடு எங்க இருக்கு? இந்த வீடு என் வீடு வந்து இந்த ஊர்ல நடுமத்தியில இருக்கும்டா, எல்லா ஊர்லயுமே என் வீடுதான் நடுமத்தியில. மயிலாப்பூர்னு பாருங்க, நடுமத்தியில மயிலாப்பூர். திருவத்தியூர் பாருங்க, நடுமத்தியில கோயில். உங்களுக்கு தெரிஞ்ச ஊரெல்லாம் பாருங்க, நடுமத்தில சிவன் கோயில் தான் இருக்கும். எங்கேயோ ஒரு சில ஊர்ல, இப்ப திருக்கோவர் ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா இருக்கு இல்லையா? ஆமா, சில ஊர்ல தான் அப்படி இருக்கும், பாக்கி எல்லா ஊர்லயும் நடுமத்தில சிவன் கோயில் இருக்கும். பாக்கி ஏனைய கோயில்கள்லாம் புறத்தாலதான் இருக்கும். ஆமா நிச்சயமா. அதே மாதிரி திருவண்ணைநல்லூர்ல நடுமத்தில இருக்கிறதான் தான் என் வீடு, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போற. சுந்தரர் என்ன சொல்லுகிறார்? பின்னால ஒரு இடத்துல சொல்றார், இப்படி கல்யாணம் நின்னு போச்சு, யாரோ ஒரு வயோதிகன் கிழவன் ஏழை ராஜா வீட்டில் வளர்ந்த பிள்ளை, சிவாச்சாரியார் வீட்டில் இடியா குலத்தில் பிறந்த பிள்ளை, எங்கேயோ ஒரு கணவனுக்கு அடிமை. ஏதே ஒரு ஓலையை காட்டித்தானே இப்படி பண்ணிவிட்டான், பாழா போன ஓலை அப்படின்னு சுந்தரர் சொல்லி இருப்பாரா? கிடையாது. பின்னால நினைச்சு பார்க்கிறார், அற்புதமான பழ ஓலை அப்படிங்கிறார். அது அற்புத பழ ஓலை அப்படிங்கிறார். சொல்லுவானா என்ன சொல்லியிருப்பான்? இந்த பாழா போன பத்திரத்தை காட்டி என்னை கேட்டு தோத்து போச்சுன்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே சொல்லணும். சுந்தரர் அப்படி சொல்லல. அந்த ஓலையை அற்புதப்பட ஆவணம், அற்புதமான ஓலையை காட்டி என்னை ஆட்கொண்டாயே கடவுளே அப்படின்னு பாடி வைக்கிறார். அந்த பாட்டை நம்ம எண்ணி பார்ப்போம். அது பின்னால நினைக்கிறத நான் இப்ப முன்னாடி நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன்.

வேதாந்தத்துக்கு போகிறார். அப்ப நினைக்கிறார், இப்படி ஒரு அற்புதமான பழைய ஓலையை காட்டி என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டாயே கடவுளே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. வருத்தப்படலை, சந்தோஷப்பட்டு பாடுறாரு. கற்பக

கற்பகத்திலே என்ன பொருள்? கற்பக விருட்சம்னு ஒண்ணு, அது எதை கேட்டாலும் கொடுக்குமா? அதை கொடுக்கிறவன் இவன். கனகமால் வரையை பொன்மலை இவன் அல்லவா? ஆமா, சிவந்திருக்கிறது பொன்மலை. காமகோபனை, ஒரு காலத்துல காமனை அவன் எரித்தான். காமகோபனை கண்ணுதலானை, முதல் நெத்தி, நெத்தியில கண்ணுடையவன் கண்.

0: அந்த ஆவணத்தை எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாத்தீங்களா, என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டாயே கடவுளே அப்படின்னு.
1: வெண்ணெய் நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி,
0: எத்தனையோ இடத்துல சொல்றாரு, அதுல இது ஒண்ணு மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன்.
1: அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நான்

பின்னால் அவர் இப்படி பழைய இடத்துல சொல்லுகிறார். இது ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டினேன், அந்த ஆவணத்தை அவர் தப்பாகவே சொல்லவில்லை. சரியவர் கூடவே போறார். திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ள போனார். போனவர் இந்த கிழவர் மறைந்துட்டார். மறைந்த போது தாயை பிரிந்த கன்று எப்படி கதருமோ அப்படி கதறினாராம் சுந்தரர். கிழவன் ஒழிஞ்சானா ஒழிஞ்சானா பரவாயில்லை, நாம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரா இவர்? கிடையாது. கண் தாயை பிரிந்த கன்று அம்மா அம்மா அம்மா எப்படி கத்துது பாத்தீங்களா, அந்த மாதிரி கதறினாராம். பெரியவரே பெரியவரே பெரியவரே அப்படின்னு. ஏன் அவன் கதற வைக்கிறான், அவன் கதற வைக்கிறான் இவரை. ஆமா பாட்டு வேணுமே இவனுக்கு, பாட்டு பின்னால பாடணுமே. 16,000 பதியம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இன்னைக்கு 102 பதியமோ என்னமோ தான் இருக்கு. இன்னைக்கு 100 பதியம் தான் இது இருக்கிறது. சிவன் காட்சி கொடுத்தான், சுந்தரா பாடு, பாட்டு கேட்கத்தான் வந்தேன் பாடு அப்படின்னு. சுவாமி 16,000 பதியம் பாடிய சுவாமி சொல்றார், நான் என்னத்த பாடுவேன், எனக்கு என்ன தெரியும்? டேய் சுந்தரருக்கு இப்படி பல இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் சிவன். பித்தன் என்று சொன்னாய் அல்லவா என்னை கல்யாண பந்தல்ல, நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்டா, பித்தா என்றே பாடு பாடுறா. அவன் பாட வச்சான்னு சொன்னா இவர் பாடாமல் இருக்க முடியுமா? பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரே, அப்பருடைய வாக்கு. மாட்டு வித்தால் அறுவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் அறுவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் அறுவர் ஓடாதாரே, உருகு வித்தால் அறுவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரே, பணி வித்தால் அறுவர் பணியாதாரே. ஆக அவன் பாட்டு விக்கிறான், காட்டு வித்தால் ஒருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பருடைய தேவாரம் அல்லவா. அவன் பாட சொல்லிவிட்டான், பித்தா என்று சொன்னாய் அல்லவா பாடிவிடுன்ற.

0: எதான் என்பதுதான் எத்தான் என்று வருகிறது இல்லையா?
1: ஆமா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை நினைக்கின்றேன் பெருமானே மனத்து உன்னை நினை

வந்தாய். என்னுடைய மனத்துல நீதான் வந்து பூந்துகிட்டு இருக்க, நீதான் வைத்துக் கொண்டாய். நான் ஒன்ன நினைச்சேன், நீ என் மனத்துக்கு வந்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. ஆமா, வைத்தாய் பெண்ணை செல்வாள் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள். பெண்ணை ஆற்றுக்கு தெற்கரையில இருக்கிறது இந்த ஊர். என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க. இந்த திக்பந்தி என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த பத்திரத்துல இருந்தபோது இன்ன வீட்டுக்கு இங்க, இன்ன வீட்டுக்கு அந்த பக்கம், இன்ன வீட்டுக்கு இந்த பக்கம்னு எழுதி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் தேவாரத்துல நிறைய வருகிறது. அப்படி பெண்ணை சென்பால் வெண்ணை அன்னூர் அருட்டுரையுள்ளத்தா உனக்கு ஆளா இனி அல்லே எனலாமே. கல்யாணத்தை சொன்னார்ல, யாரா இவன் பித்தன், இவனுக்கு போய் நான் ஆள்னு சொல்றது அப்படின்னு சொன்னார். உனக்கு ஆளுன்னே நான் சொல்ல முடியுமா அப்படின்னு எத்தனை தடவை சொன்னார் தெரியுமா? 10 தடவை சொன்னார். ஒரு தடவை இல்லைன்னு சொன்னதுக்கு பாபத்துக்காக வேண்டி 10 தடவை சொல்லி வச்சார். வெண்ணை நல்லூர் அருள்

எனதாமோ என்பதுதான் இலக்கணப்படி எனதாமே என்று வருகிறது. அதுக்கு இலக்கணம் எல்லாம் சொல்லுவார்கள். இசை இலக்கணம் தான் கொஞ்சம் படித்தேன், அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தல. நான் தமிழ் இலக்கணம் பண்ணேன்னா என் ஆயுடே போயிடும். நான் என்ன பண்ணுவேன், இசை இலக்கணம் படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 10 வருஷம் படித்தேன் இப்படி பாடுறது. நான் ஏழுக்கு வேற போனா எத்தனை நாள் போறது? எனக்கு அறிவும் பத்தல, அவகாசமும் பத்தல. நான் என்ன பண்ணுவேன் இல்லையா? பார்த்துக் கொள்ளுவோம்.

ஆமா அவ்வளவுதான். மண்ணே மறவாதே நினைக்கின்றே மனத்துண்ணை, பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தி, மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காளாயினி அல்லே எனலாமே. பிறவேன் பெரியவேன் சற்றம் ஊதி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி, செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகே உனக்காளாயினி அல்லே எனலாமே. பாதம் பணிவார்கள் அது பண்டம் அது வழியாய் ஆதன் பொருளானின் அறிவில்லே நருளாளா, சாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதே உனக்காளா இனி அல்லே நிழலாமே. தன்னார் மதிசூடி தடல் போனும் திருமேனி எண்ணார் புறம் ஒன்றும் எரி உண்ண நகை செய்தாய், மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளா இனி அல்லே நிழலாமே. பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய், ஏனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய் இனி அல்லே நிழலாமே. ஏற்றார் புறம் ஒன்றும் எரி உண்ணச்சிலை தொட்டாய், ஏற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வானீர், ஏற்றாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாயே. மழுவாள் வரனேந்தி மறையோதி மங்கை மங்கா, தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே, செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உன

0: ஆரூரங்கிற பேரு கொண்டு வர்றாரு பாத்தீங்களா இதுல? ஆமா, திருஞான சம்பந்தர் சம்பந்தன் பாடிய தேவாரம்னு சொல்லுவார். சுந்தரர் நம்பி ஆரூரன் பாடியது, நாவலூரன் சொன்னது அப்படின்னு சொல்லுவார். தாம் பேரை சொல்லவே மாட்டார் அப்பர். நாவுக்கரசன்னு சொல்லல, அவங்க அப்பா அம்மா வச்சிரு பேர் அது மருள் நீக்கியார் என்றும் சொல்லல, தான் பேரவே கொண்டு வரல. அதே போல மாணிக்க வாசகம் கொண்டு வந்ததுனால தப்புன்னு சொல்ல முடியாது, கொண்டு வராதனால ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இவர்களுடைய அமைப்பு இது, அவர்களுடைய அமைப்பு அது, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, இப்ப 10 பாட்டு உங்களுக்கு முன்ன சொல்லக்கூடிய பிராப்தி எனக்கு கடவுள் கொடுத்தான் இல்லையா? ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எடுத்து 40 ஓதுவார்களை வச்சு கோயில்ல பாட வச்சான். ஒரு ஓதுவாருக்கு தகராறு. எத்தனையோ கோயில்கள்ல, பணக்கார கோயில்கள்ல ஓதுவார்களை வைக்கிறதே கிடையாது. எத்தனையோ கோயில்கள் ஓதுவார்கள் இல்லைன்னு, ஓதுவார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓதுவானை இவன் பாட விட்டானான்னு பாக்கணும் அங்க இருக்கிறவன் இல்லையா? பெருச்சாலியெல்லாம் இருக்காங்க கோயில்னா, பெருச்சாலிகள்லாம் இருக்கு, புலி சிங்கம் எல்லாம் இருக்கு. அல்ல, இந்த தேவார ஓதுவார் வச்சாலும் பாடவும் கூட மாட்டான். அது ஒரு பக்கம். நீங்க வேணா பாருங்க, நல்ல பணக்கார கோயில்கள் தேவாரம் வைக்க மாட்டாங்க. என்னமோ அவங்களுக்கு அப்படி அந்த பிராப்தி அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம விட்டு விடுவோம், அவ்வளவுதான். தேவாரம் தான் தேவாலயங்களை வாழ வைத்தது. ஆமா, என் வீட்டு சொத்துல என் மனைவிக்கு பங்கு இல்லைன்னு சொன்னா ஒரு இன்னொருத்திக்கு எங்க இருந்து வரும்? இன்னொருத்திக்கு கொடுத்தா தப்பு இல்லவா இல்லையா? மனைவிக்கு கொடுக்கறதா ரைட்டு, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா ரைட்டு, அது போல தேவாரத்துக்கு கொடுக்கறதா ரைட்டு, இல்லன்னா தப்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி ஆக சுந்தரர் இந்த முதல் திருப்பதியும் பாடினார். சுந்தரருடைய முக்கியமான பகுதிக்குத்தான் நான் வருகிறேன். திருஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி வந்து மதுரை என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். சுந்தரர்ல வந்து இந்த கல்லுல கட்டி போட்டது, அதை முக்கியமான உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்ப சுந்தரருடைய முக்கியமான பகுதி என்று நான் உங்களுக்கு நினைவூட்டும் போது இப்ப அவரு ஆட்கொண்டது வந்தது. அடுத்தது திருவையாறு, திருவாரூருக்கு போகிறார். அங்க இவருக்காக பிறந்த பொண் பறவை நாச்சியார். அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன்னா நீண்டு போகும், அதனால விட்டுறேன். அந்த பறவை நாச்சியார அங்க திருமணம் செய்து கொண்டார். அவர் இங்க ஒரு மனம் போச்சு, அங்க ஒரு திருமணத்தை சிவன் செய்து வைக்கிறான். அதுக்கு ஒரு பாட்டு வருகிறது, ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமனத்தை கொண்ட வல்லாளன் அப்படின்னு வருகிறது. யாரு ஒரு மனத்தை இவருக்கு தடுத்தானோ அவனே இந்த ரெண்டு கல்யாணமும் செய்து வைக்கிறான். அதுதான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அங்கே நிச்சயிக்கப்படுத்தி விட்டாச்சு. அதனால ஒரு மனத்தை ஒரு மனம் செய்து வச்சிட்டான். பறவை நாச்சியார்னு பேர் இந்த அம்மாவுக்கு. இன்னொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்து இருக்கிறாள் என்று நான் உங்களுக்கு, அவளுக்கு சங்கிலி நாச்சியார் என்று பேர் அல்லவா? இந்த சங்கிலி நாச்சியார் என்ற பெயர் அம்மா ஞாயிறு என்ற ஊரில் இருந்தார்கள். தேக்கு அருபெருமா இந்த வரலாறுலாம் விளக்கமா சொல்றார்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமஸ்சிவா.

தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திரு இருக்கு குரல் பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆயா யாயான்னு இருக்கா, அதை நம்ம பிரிச்சு படிச்சுக்கணும். ஆயா அப்படின்னாரு. அது என்னது அப்படின்னு கேட்டா, ஆயா ஆராய முடியாத, ஆராய முடியாத. தார் ஆர் ஆயா, தார் ஆர் ஆயா. அது என்ன, அவருக்கு தார் மாலை, ஆர் ஆத்தி. அந்த மாலையை உடையவன், ஆத்தி பூவாக கொண்டவன். இல்ல, சிவபெருமானுக்குரிய மாலையில ஆத்தி பூவும். அதனால இப்ப மூவேந்தர்களுக்கு இல்ல, சோழருக்குரிய மாலை என்ன பாருங்க. தமிழர் நம்முடைய வேந்தர்கள், நம்முடைய வேந்தர்கள் சோழர், சோழ நாட்டில் இருக்குதான். நம்ம சோழனுக்குரிய, நீங்க பாண்டாட்ல இருக்கீங்க, சரி, பாண்டி நாட்டில் இருக்கவனுக்கு என்ன மாலை? வேப்ப மாலை பார்த்தீங்களா, உங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் சோழ நாடு தெரிஞ்சுக்க மாட்டேன். சோழ நாட்டில் இருக்கிற சோழனுக்கு ஆத்தி மாலை, ஆத்தி மாலை. நம்ம பக்கத்தில் இருக்கிற சேரலா சேரனுக்கு பனை மாலை, பனை மாலை. தொழுகாப்பித்தில் இருக்கு, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும். போந்தைனா பனை, பனை சேரருக்கும் ஆர் ஆத்தி வந்து என்னுடைய சோழருக்கும் வேம்பு பாண்டியருக்கு உரியது, கேள்விக்குரியது. ஐயா கிட்ட சொல்லணும். ஆமாமா, இதெல்லாம் நம்ம என்ன, நம்ம பேரரசர்களை பற்றி நம்ம தெரியலன்னா என்ன பண்றதுமா? அதுல பாருங்க, பெருமான் எந்த மாலை கொண்டிருக்கிறான், ஆத்தி மாலை கொண்டிருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக நீங்க வந்து அவன் சோழனா அவன் சேரனாங்காதீங்க. சரி, இறைவன் வந்து சோழனா பாண்டியனா? இப்ப ஆண்டவன் சோழனா பாண்டியனா? நீங்க துணியை போட்டு தாண்டீங்க, நான் சோழன் துணியை போட்டு தாண்டேன். நல்ல வேலை கேரள ஆள் வரல. கேரள ஆள் வந்தானா, ஐயா பக்கா எங்க சேரன் சொல்லுவாங்க. இல்லை, திருவாசகத்தில் ஒரு சொல் இருக்கு, நமக்கு மக்க ஆண்டு அடிவர்களுக்கு இருக்கிற வேற்றுமே. நம்ம தீல பாண்டியன் துணியை போட்டு தாண்டிங்களே, நான் சோழன் துணியை போட்டு தாண்டனே. அவன் மூவேந்தராகவும் இருக்கிறான் திருவாசகம். ஆனா ஒண்ணு, இந்த திருவாசகம் எல்லாம் மேநாடுகள்ல இருந்தது, ஒவ்வொரு ஆன்மாவும் தூக்கி தலைமையில வச்சுக்கணும், அவ்வளவு அற்புதமானது. இது ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா. இப்ப நாம சாதாரணமா தான் நினைக்கிறோம், ஆனா நம்ம நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியவர், அதுவும் பாண்டி நாட்டில் வாழ்ந்த பெரியவர் தென்மணி மணிவாசகர். தென்னவன் சேரலன் சோழன் வரக்குவாய், என்ன பத்து இது, குயில் பத்து. அருமை, அருமை. அதனால எனவே தார் ஆய் அல்லவா, அவனுக்கு தார் மாலை என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்திப்பு. அப்போ இங்க சோழன் மூன்று வேந்தராகவும் பெருமான் இருந்து அருளுகிறான்னு சொல்றார். எனவே மூன்று வேந்தருக்குரிய மாலை என்ன, நீங்க இல்ல, அதுக்காக சொல்றேன். தொல்காப்பியத்தில் இருக்கு, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும். சேரனுக்கு பனிமாலை, சோழனுக்கு ஆத்தி மாலை, பாண்டியருக்கு வேப்ப மாலை. அப்ப நம்ம பெருமானுக்கு எத்தனை மாலை, மூணு மாலை உண்டு அர்த்தம். அதனால இப்படிப்பட்டவன்ல இங்க ஆத்தி பூவை குறித்த, அதனால ஆத்தி பூவை மாலை அணிந்தவனி. சரி, அடுத்தது என்னது, எங்க விட்டுருக்கோம், தாகாயா அப்படி பிரிச்சுக்கணும். அடுத்தது தாக ஆயா அப்படின்னு, அது யாரு தாக ஆயா அப்படின்னு கேட்டா, ஆயா ஆயாங்கிறது ரொம்ப கிராம சொல்லு. ஆயாள், ஆயாள்னா என்ன, பெண்பாலார். தாகாயா, சில பெண்பாலார் இவர் மேல தாகம் ரொம்ப பற்றபடியே பிணிப்பு கொண்டிருந்தாங்க. அது யாரு, தாரகாவனத்து முனிவருடைய மனைவியர். இவர் போய் மத்தியானத்துல பச்சை பிச்சை கேட்டாருன்னா, சோறு எடுத்துட்டு வரேன், குழம்பெல்லாம் எடுத்துட்டு வரேன், போடுறதுக்குள்ள அவரை பார்த்துட்டு அப்படியே சொக்கி போகும். அந்த ஆயாக்களுக்கெல்லாம் தாகம் யார் மேல, நம்ம சிவபெருமான் மேல. எனவே தாகாயா முனி பண்ணுவீர்கள், முனி அந்த மனிதர்களுக்கெல்லாம் இவர் தாகம், ஆனா அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவர் அல்ல தாகாயா. அடுத்தது பாருங்க, அடுத்து என்னது, காழியா காழி உடையவனே, அது என்ன பண்றவா காழியா, யாகா யாகா யா எங்களுடைய கா துன்பங்களை எல்லாம் போக்கி காப்பாயாக காப்பாயா இல்ல யா கா. இந்த யா கான்னு சொன்னவன ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும், ஆடாடாடாடா போங்க எம்இ வகுப்புல கூட வராது சத்தியம். ஆமாமா யாகான்னு சொன்னவன ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும் சொன்னவனே சாமி கேள்வி போடுங்க ரொம்ப அற்புதம் நினைக்கலாம் கேள்வி இல்லாம ரொம்ப அருமையா. ஏன்னா யாகாவார் ஆயினும் நாகாக்க ஆவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு திருக்குறளை மறந்துடாங்க. திருக்குறள் கூட கொஞ்சம் படிக்க போறோம்னு ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவகாசியில தங்கிட வேண்டியதான். எனவே சிவனின்னு ஆமா திருக்குறள் படிக்கிறது, திருமலை படிக்கிறது, சித்தாந்தம் படிக்கிறது சரிங்களா, படிச்சுட்டு இருந்துட்டு போடும்போது. எனவே அதனால யா கா எங்களை எல்லாம் காப்பன் கா காப்பவன். அடுத்த பாட்டு தாவா மூவா தாசா, அது வரைக்கும் முடிச்சுக்கணும். தாவா மூவா தாசா தாவா அப்படின்னா தான்னா கெடுதல்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் போயிட்டு தொல்காப்பியத்தில் இருக்கு. ஆமா தாவே வலியும் வருத்தமும் ஆகும் தொல்காப்பி சூத்திரம். அதனாலதான் அந்த காலத்து சிவஞான சுவாமியெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு பக்கம் நல்ல இலக்கண அறிவு, இன்னொரு பக்கம் நல்ல சமய உணர்வு, இன்னொரு பக்கம் நல்ல இலக்கிய அறிவு, இதுக்கு மூணுக்கு மேல பக்தி இருந்தது. அதனால இப்ப ஆங்கில சொல்லால் சொன்னால் ஆல்ரவுண்ட் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இலக்கணமா சக அது பாட்டுது, இலக்கியமா அது பாட்டுது, சாத்திரமா அது பாட்டுது. அதனால தாவா தாவான்னா அழியாத, மூவா முதுமை அடையாது. ஆமா ஆண்டவன் வந்து நீங்க ஆதியும் வந்தவம் எல்லாம் அரும்படிஞ்சோம் சொல்லும் போது, ஏ சார் திமுக முன்னு இப்ப ஆண்டவன் தான் சொன்னா இப்ப வயசாயிருக்கணுமே, 20வது நூற்றாண்டு வந்துட்டு ரொம்ப வயசாயிருக்குமே. மூவா என்னைக்கும் இளமையா இருப்பான். திருமுருகாட்டுப்படையில கடைசியில இருக்கிற வெண்பா இருக்கிறது படிச்சிருக்கீங்களா, திருமுருகாட்டுப்படைக்கு பின்னால ஒரு 7-8 வெண்பா இருக்கு படிக்கல. என்றும் இளையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏரே உளையா என் உள்ளத்து உரை ஒருவன்பா, என்றும் இளையவனவன். அதனால தாவா மூவா தாசா, இங்க பாத்தீங்களா தாசான்னா என்ன பண்ணுவோம், தாசன்னா என்ன பொருள் பொதுவா அடிமையினர். அப்ப என்றும் இழைக்காத முதுமை பெறாத தாசன்னா அடியவன் கூட சொல்லிவிடலாம். ஆனா கந்தசாமி புலவர் சித்தாந்தம் படிச்சதுனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, தாசா இரண்டாவது உயிர்களுக்கெல்லாம் அடியவனேன்னு சொல்லலாமா ஆண்டவனே, ஆனா பக்குனு வேணும்னு சொன்னா தாசா அடியவனே உயிர்களுக்கெல்லாம் அடியவனே, அடியவன் தான் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். ஒரு அடிவரை காப்பதற்கு விறக சுமந்து பாட்டியே இது என்னதுக்குப்பா நகரவா, இது ரெண்டு வந்து பிட்டுக்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வாங்கி, அது அந்த அம்மா நல்ல பிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு இந்த கொஞ்சம் உதிரத்தை கொடுத்து அதை வாங்கி தின்னுவிட்டு மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். இப்படி சொல்லும்போது தாசன் கூட சொல்லிவிடலாம், ஆனாலும் கூட தாசன் அடியவன் எந்த உயிர்களுக்கு சொல்லக்கூடாது என்று கருதி அந்த அந்த கண்சாமி புலவர் அதான் இருக்கணும். அப்படிலாம் பார்க்கணும், ஆண்டவன் அவ்வளவு லேசா உரை சொல்லிடலாம்னு சொல்லிடக்கூடாது. தாசா தசம்னா 10, தாசான்னா இந்த ஆன்மாக்களுக்கு 10 வித காரியங்களினாலே புத்தி கொடுக்கின்றவனின் எழுதினார். அது என்ன 10 வித காரியம், நீங்க தான் சொல்லணும். 14 சாத்திரத்துல ஒரு சாத்திரம் இந்த 10 விதமான காரியத்தை சொல்லுகிறது. எது? உண்மை நெறி விளக்கம் என்று தசகாரியம்னு ஒண்ணு இருக்கும். அது இந்த தசகாரியத்தினாலே ஆன்மாக்களை ஈடேற்றுவேன். இதுக்கெல்லாம் லட்சம் இல்ல, கோடி கொடுக்கணும். ஆமா, சாதாரணமான ஒருத்தன் விடது பெற தாசா அரியவனே ஒரு எழுதிடுவான். நீங்க சொன்னால் ஒண்ணு நீங்க தப்பும் இல்லை, சொல்லவும் கூட கொஞ்சம் சொல்லலாம். நான் தான் மேற்கொள்ளலாம் காட்டினேன், பிறகு வித்தப்படணும்லாம். ஆனாலும் தசகாரியத்தால் அதுதான் சார் அந்த பழைய புலவர்கிட்ட இருக்கிற உரை. தெரியும். இப்ப தசகாரியம் என்னது? தத்துவ ரூபம், தத்துவ உண்மை, தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தத்துவம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். விளங்குதா சாத்திரம்? இதை மட்டும் விளக்குனா இன்னைக்கு சாயந்தரம் விளக்க வேண்டியது. என்ன பண்றது? ஏன்னா அப்படிலாம் அவித்திருக்கு. அப்படிதான் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னோன்னே என்ன சார் இது என்ன ஒரே படி? ஆனால் நீங்கள் அழுக்கில் எங்கள் பையங்கன நேரம் ஆடாடா அவன் மூட்டை கட்டி வச்சுருவான். ஏன்னு கேளுங்க, இது என்ன ஒரே போராக இருக்குது அப்படின்ட்டுருவான். ஏன்னா அவன் அவனை அங்கே அவனும் அங்கேயே கண்டான், அவளும் அங்கேயே கண்டாள், ரெண்டு பேரும் சந்தியில் நின்றுது, சாணி ஆச்சு, அதான் பார்த்துருவன். அல்ல, இதே வேலை இதான கதை. இந்த கதையை கேட்டே அவனுக்கு பழகினாலும் இதெல்லாம் வராது. கஷ்டம் தத்துவ நான் லேசாக சொல்லிப்படுறேன், நேரம் ஆகுது அல்லவா. இது உண்மை. அதனால 14 சாத்திரம் படிக்கணும். பாருங்க, இந்த தசகாரியம் என்று எடுத்து நல்லா சிறப்பாக விளக்கணும் இந்த நூல் விளக்கியிருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ன? தத்துவம். தத்துவம் என்ன? இந்த உடம்பு, கருவிகரணங்கள், இதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உலகம் இல்லைங்களா, இந்த நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் நான் கேட்டால் தத்துவங்கள். அது நிலம், நீர், தீ, அதான் நீங்கள் 24 தத்துவம்னு படிக்கிறேன். ஆன்ம தத்துவம் 24, அதே தான். அப்போ இவையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. இதுதான் தத்துவ ரூபம், தத்துவ இலக்கணம் என்னது. அப்ப அதுக்கு என்ன வேலை? நிலம்னா தாங்கிறது, தண்ணினா பருகுவது, காற்றுனா மேலே வீசுவது, இப்படி ஒவ்வொன்றும் அல்லவா. அதனுடைய பார்த்தா இதெல்லாம் என்னைக்கு வரைக்கும் சொந்தம்னா, என்னைக்கு வரைக்கும் சொந்தம்? இந்த உடம்பே என்னை வரைக்கும் சொந்தம்? நம்மால் வந்து வராத வரைக்கும் சொந்தம். நம்மால் வந்துட்டான்னு வச்சுங்க சொந்தமே கிடையாது, பொத்துன்னு போட்டு போட வேண்டியதான். நம்மால்னா யாரு? நம்மால் நம்மால் ஏதோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆசிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். வந்தான்னு வச்சுக்க, சுவாமி நான் சிவகாசியில் இருக்கிறேன், திருமறை சொல்றேன், வாடா. ஆகவே அப்ப இந்த அப்பொழுது இந்த உடம்பும் இல்லை, இந்த உலகம் இல்லை, போகம் இல்லை, புணர்வில்லை, தனு கரண புவன போகங்கள் இவையெல்லாம் இல்லை. அப்போ இந்த இலக்கணம் என்ன தெரியுது? இவையெல்லாம் இந்த உடம்போடு இருக்கின்றவரை உண்டே தவிர இல்லாத பொழுது இல்லை, அதான் இலக்கணம். அப்புறம் என்னாச்சார்ல? தத்துவ சுத்தி. அப்பனா இதெல்லாம் தூக்கிடு தூக்கிடு. உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். தத்துவ சுத்தி இது, இப்படி தலைப்பு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன? உற்றார் உடம்புலாம் எல்லாம் நமக்கு கூட உடம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்று கூட வராது. அப்போ நம்மை சூழ்ந்திருக்கிற பொருள் எல்லாம் ஏதோ இடைக்கால சர்க்காரை தவிர நிலையான சர்க்கார் அல்ல. இது கூட்டணி, இவ்வளவுதான். ஆமா, கூட்டணி என்னைக்குமே யோகியதை இருக்காம இருக்கும். வெளியும் பாக்குறோம், இங்கேயும் பாக்குறோம். ஆமா, நீங்க ஐந்து பூதம், இந்த மெய்வாய்க்கன் மூசவி, அப்புறம் கைகால் வாய், இதெல்லாம் அகக்க இது தொழிற்கருவி, அப்புறம் அந்த கரணம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியில பிச்சுக்கும் என்னைக்கு இருந்தாலும். ஆமா, அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கும், விடா அறிக்கை. ஆமா, கவுத்துருவேன் கவுத்துருவேன் கவுத்துருவேன் கவுத்தே விடும் ஒரு நாளைக்கு. ஆகவேதான் அப்ப தத்துவம், தத்துவத்தினுடைய இலக்கணம், அது சுத்தி, அதுல இருந்து நீங்கணும். சரி, இனிமே உயிரை பத்தி நினைப்போம். இது ஆன்மா உண்டு. மூணாம் சூத்திரம், உலதிலது எண்டலின், எனது உடல் எண்டலின், ஐம்பலன் ஒழுக்க மறுதலில், கண்படி உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணதலில், மாயா இயந்திர தனிவினுள் ஆன்மா. பாழா போன இந்த உயிர் இருக்குங்கிறது இவ்வளவு பாடுபட்டார் மிகுந்தர். ஏன்னா ஒருத்தன் இல்லவே இல்லைன்ட்டான். பின்ன என்னடான, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி, உயிர்ங்கிறதே ஒண்ணும் இல்லைன்னா. அட பேசுறியாடா, நடக்கிறியாடா, சாப்பிடறியாடாங்கிறாரு. சாமிக்கு தெரியாது துறவி என்னடாண்ணா. ரெண்டு வெத்தலை கொடுங்க சாமி, ஒரு பாக்கு கொடுங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுங்கண்ணா கொடுத்தான். ஏன் சாமி வெத்தலை எப்படி சாமி இருக்குது, பச்சையா இருக்குது, பாக்கு கொஞ்சம் ரோஸ் கலர் அதெல்லாம் இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்குது, சாமி கொஞ்சம் கண்ணை மூடுங்க. என்ன மூணு வெத்தலை பாக்கில் வச்சேன், சுண்ணாம்பு தருவேனா உள்ள வாயில போட்டான். சாமி இப்ப பாருங்க, ஏன்னா செக்கச்சவேன்னு இருக்கு. இந்த சிவப்பு வெத்தலைகிட்ட இருந்ததா இல்ல, பாக்குகிட்ட இருந்ததா இல்ல, புகையகிட்ட இருந்ததா இல்ல, இது மூணு சேர்ந்தவன்னு சிவப்பு இருக்கீங்கள. அது போலத்தான் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி கைகால் வாய் இது, அப்புறம் மனம் புத்தி சுத்தம், இது மூணும் தனித்தனியா இருக்கும் போது ஒண்ணும் இல்ல, சேர்ந்தவன்னு ஆட்ட போடுது சார், அதான் உயிருன்ட்டான். என்ன அருமையான உதாரணம் தெரியுங்களா, இது மூணு சேர்ந்த கூட்டணியில எது வருது, சிவப்பு வருது. அது போல இந்த கருவிகள் சேர்க்கையில ஒன்று ஒரு ஆடுது சீக்குவல் டு, அது தவிர உயிர்னு ஒண்ணு கிடையாது. இளதெண்டலின் உளது என்ன பாடுபடுறாரு, இதெல்லாம் நீ இல்லைங்கிறதாண்டா ஒன்று ரொம்ப அருமையான தர்க்க ரீதி. இப்படி மூணாஞ்சு உத்தரம். சரி இந்த உயிர் தான் இருக்குது, இந்த உயிர் எவ்வளவு வரைக்கிறது, எப்பவுமே இருக்குமா, உடம்போட இருக்குமா, இருக்காது. ஒரு காலத்துல இந்த உயிரும் எதை விட்டு பிரியுது, விட்டு பிரிஞ்சு போகும், விட்டு பிரிஞ்சு போகும். அதனால அப்ப இந்த உயிர் கூட என்ன கேட்டேன், ரெண்டாவது இது நிலையாது. அதனால வந்து உயிர் இருக்கு, திருமூலர் தான். இந்த திருமூலர் திருமந்திரத்தில் மட்டும் அது நான் கூட பிஹெச்டி ஒருத்தர் செய்ய சொன்னேன், போன வாரம் தான் மட்டம் கொடுத்தோம் பாரதாசன் சில திருமந்திரத்தில் மெய்ப்பொருள் உண்மையின் எழுதுறாண்டு எழுதினார் பேராசிரியர். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எழுதினார் ஓரளவு எழுதியிருக்க, பட்டம் கொடுத்துட்டோம். இவர் திருமந்திரத்தில் முப்பொருள் உண்மை எடுத்து மிக அழகாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார், எனவே இவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளிக்கலாம் சொல்லிட்டோம்னா அவ்வளோதான். யூனிவர்சிட்டி நான் ஒரு வாரத்துக்கு நேரம் வந்து கூட இருக்கும், அவர் டாக்டர் தான் அப்படியாச்சு. அதனால திருமந்திரத்தில் பல்வேறு தனித்தன்மைகள் இருக்கின்றன, அதெல்லாம் என்னைக்கு படிக்க போகிறோமோ, எப்படி படிக்க போகிறோமோ, பத்தாம் திருமுறை. சரி அதில் ஒன்று, எல்லா அறிஞர்களும் யாக்கை நிலையாமே பாடினாங்க, இந்த உடம்பு நிலையாதுன்னு. நம்மகிட்ட இருக்கிற செல்வ நிலையாதுன்னு பாடினாங்க, நம்மகிட்ட இருக்கிற இளமை நிலையாதுன்னு பாடினாங்க. இளமை நிலையாது, உடம்பு நிலையாது, செல்வ நிலையாதுன்னு பாடினாங்க. திருமூலர் மட்டும்தான் இந்த உயிரும் நிலையாதுன்னு பாண்டுவார், வேற ஒரு ஆள் கிடையாது. நீங்க உயிர் என்னைக்கு நிலையானதாச்சு, அவர் நிலையாமை பாடுறாரு, அவர் சித்தாந்தம் பிடிக்காதவர. நிலையாமின்னு கேட்டா ஒரு உடம்புக்கே நிலையுடையதல்ல, அப்படி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்ப்பாம், இப்படி பாண்ட ஒரே ஒரு பெருமகனா திருமூலர் தான். இந்த உடம்போட நிலைக்குமே, தூங்கையில் வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சுன்ட்டான். இப்படி எல்லாம் சொன்னவர் திருமூலர். ஆதலால் எது சொல்ல போறேன், அப்ப ஆன்ம ரூபம், ஆன்மா ஒன்று உண்டு, அது இலக்கணம் என்ன, உணர்த்த உணர்கின்ற தன்மை வாய்ந்தது, அதுவும் ஒரு காலத்தில் நீங்கும். அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம இலக்கணம், ஆன்ம சுத்தி, மூணு மூணு ஆறாச்சு. அப்ப சாமி எது நிலையுதுன்னு, சிவம், அதுதான் நிலைக்கும், சிவம் தான். அப்போ சிவரூபம், சிவரூபத்தை எப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி என் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. திருமுறைகளும் சாத்திரமும் சொல்றேன், நமக்கு வேலையே ஒன்றும் இல்லை சாமி, ரெண்டையும் இணைக்கிறது தான் வேலை. இருந்துட்டா அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு வளர மாட்டேங்குது. அப்போ சிவரூபம் எது அப்படின்னாரு, எது இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினார். அந்தந்த உயிர்கள் அனுபவத்தினால் அனுபவிக்க முடியுமே தவிர இதுதான் என்று வடிவம் காட்ட முடியாது. ஏ சாமி ஒருத்தர் சொன்னா போதுமா, இன்னொருத்தர் சொல்லுங்களேன். இப்ப சொன்னது ஏழாம் நூற்றாண்டு அப்பர் சுவாமிகள், எட்டாம் நூற்றாண்டு சுந்தரமூர் சுவாமி. இன்ன தன்மையன் என்றறி ஒன்னாயம்மானடாடா, இன்ன தன்மையன் என்று அறி ஒன்னாயம்மானி, இதெல்லாம் சிவரூபம். இப்படி பதிப்பிக்கணும் சித்தாந்த சாஸ்திரத்தின்படி சுந்தரமூர் சுவாமி தேவாரத்தை கொண்டார். எது ஆன்ம ரூபம், எது தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை ஆன்மசுத்தி. இன்பமுண்டேல் துன்பமுண்டு ஏழை மனை வாழ்க்கை. இதெல்லாம் என்னது? தத்துவ சுத்தி. இன்ன தன்மையன் என்றறிவுண்ணாயம்மானை சிவரூபம்.

மணி 7:30 அப்படின்னு சொல்றாங்க அல்லவா. நான் சுத்தமா மறந்துட்டு காலர் தூக்கிட்டு மாப்பிள்ளை அப்படி சென்ட் போட்டுக்கிட்டு ஜம்முனு உட்காந்து அங்கிருந்து ஓலையை தூக்கிட்டு ஒடியாருது. எலி வந்த பிராணி தலையெழுத்து தலையெழுத்தவர் தலையெழுத்து. அங்க ஒருத்தன் கூப்பிட்டான், ஐயா அப்படியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரெண்டு இட்லி பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு போலாமே டிஃபன் இருக்கேன். டிஃபன் சாப்பிட வந்தால் அவரு டிஃபன் சாப்பிட மாட்டாரே, உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு கல்யாண சாப்பாடே சாப்பிடாத அலாச்சாரமா. ஆனா மோர் சாதமா மாம்பழம் தின்னுது. என்ன தலையெழுத்தப்பா தலையெழுத்து, நீங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல கல்யாண சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டு இவருடத்துல நேரம் கட்ட நேரத்தில் வந்து மோர் சாதமும் மாம்பழம் தொட்டுட்டு அடா அடாடா ரொம்ப அருமை. ஏன் அது மாதிரி தலையெழுத்து உனக்கு எலி வந்த பிராணி அடாடாடா இல்ல அருமை அருமை. இதெல்லாம் தான் சிவ தரிசனம். அப்புறம் சிவ போகம், அது என்னது என்னமோ சுந்தர தேவாரமாவே ஞாபகத்துக்கு வருது. சிவ போகம், சிவன் எப்படி இருப்பான்னாரு, ஏழி செய்யாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. இது என்னது சிவ தரிசனம். சிவ சிவை ஆமா போ சிவ போ ஆடா ஆடா. இனி என்னது சிவ யோகம், அதுதான் முடிவு அல்லதானே. ஆமா முடிவு சிவ யோகம். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் ஓம்புகளூர் மேவிய புண்ணியனே, ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் புண்ணியனே. இதுதான் ஆன்மா அடைய வேண்டிய இடம். இப்ப எல்லா திருமுறைகளிலும் அருமையா இந்த தத்துவ இப்படி தசகாரியமாக இருந்து பெருமான் நம்மை ஆட்கொள்ளுகிறான் என்று தாசா என்று சொன்ன. அது சிவ வடிவு, வடிவில் நவந்தரு பேதம். இது நீ ஆன்ம ரூபம் ஆன்ம வடிவு அப்படி. இது 10 தசகாரி உயிர் படிப்படியா கரையேறுவதுடைய படி. அது சிவ வடிவு மட்டும் உருவ 4 அருவ 4 இது ஒண்ணு அப்படி அப்படி அப்படி நவந்தரு பேதமாக நாடகம் நடிப்பன்னாதன். அது ஒரு சிவஞான சித்தியார் பாட்டு. தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ நீக்கம் இது மூன்றும் நம்மை சூழ்ந்திருக்கிற பொருள்கள் இல்லைங்களா. இனி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம நீக்கம் இது நம்ம உயிரை பற்றிய செய்தி இல்லைங்களா. அப்ப உடலை பற்றி உடல் சூழ்ந்த செய்திகள் எல்லாம் அந்த தத்துவங்கிற பொருள். உயிரை பற்றியதெல்லாம் உண்மை உயிர் உண்டு, உயிருடைய வடிவம் எது, உண்மை இந்த உயிரும் ஒரு காலையில உடம்பை விட்டு மாறும். ஆன்மா ஆன்ம நீக்கம்னா ஆன்மா நீங்கிறது இல்ல, ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் போயிடும் அல்லவா. அது ஆன்மா இது மூணு ஆராய்ச்சா. இனி சிவரூபம் சிவ தரிசனம் சிவ யோகம் சிவ போகம். போகம் என்னது, இறைவன் திருவடியிலேயே அடைஞ்சிடுறது அதான் போகம். இந்த உயிர் பெற வேண்டிய போகம் இது எத்தனை ஆச்சு 10 இதுதான் தசகாரி. தாசா அதனால தாவா மூவா தாசா அதுதான் அவ்வளவு நேரம் சொன்னதா. எல்லாரும் இரவில் என்ன கேட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. நீ நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனி மேற்கொள் இதெல்லாம் போடணும் சாமி, போடல போட்டா ரொம்ப அருமையா இருக்கு இந்த பகுதியெல்லாம் என்ன அப்படியே உரையாடிட்டு போட்டாங்க. வருமே ஞாபகம் வரணுமே, வராத இருக்காது. எப்பா நாங்கெல்லாம் பகல்ல ஆட்டம் போடுவோம், ராத்திரில என்ன பண்ணுவோம் ஒடுங்கிடுவோம். ஒரு காலத்துல இப்ப ராத்திரியும் பாடு ஒடுங்காம இருக்காங்கதான் நோய் வருது. ராத்திரியான 9 படுத்துணும்ங்களா, தவிர்க்க இயலாத நேரத்தில் விட்டுறமே தவிர அப்பதான் அந்த உடல் ஓய்வெடுக்கும். நமக்கு சங்காரம் ஒவ்வொரு காலம் சங்கார காலம்ங்கிறது சீக்கிரத்து ராத்திரி 9 to 5

0: ஒடுங்கி இருக்கணும். அஞ்சுக்கு பிறகு பெரும்புலர் காலை மொழி பித்தருக்கு பத்தராகி வித்தியாதிகள் எல்லாம் செஞ்சுக்கிறோம் சரிங்களா. அதனால அதான், ஆனா அந்த நேரத்துல நம்ம பெருமானுக்கு நீ, நாங்கெல்லாம் தூங்கிடுவோம், நீ யாமா மா மிகப்பெரிய, அப்பதான் உனக்கு ரொம்ப குஷி. நள்ளிருளில், அது கூட ஏன் இருளில்னு சொல்லப்படாதா, நள்ளிருளில் சரிய 12:50 இந்த ஒரு மணிக்குள்ள மனுஷனுக்கு ரொம்ப குஷி. நட்டம் பயின்று ஆடும் நாதனே தானே ரசிச்சு அப்படி கால தூக்குறது அவங்க அதுக்காக பலே அருமை அருமை வாரியார் மாதிரி அதுங்களா. அது போல மதுர சோமு, மதுர சோமு இந்த கூட இருக்கிற கருவிகளை பாராட்டுவார். மதுர சோமுக்கு பாலக்காட்டு மணி தான் மருதுங்க. கும்பகோணம் ராஜமாணிக்கும் பிடி சில பேருக்கு சில மாதிரி இருந்தது. நீங்க இந்த மாதிரி மூணையும் வச்சுட்டீங்கன்னா நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடுவார். இப்பெல்லாம் மணிக்கணக்கு பாத்துக்கிறாங்களே, அப்பெல்லாம் 6 மணி நேரம். அதே போல கேபிஎஸ் எல்லாம் திருச்செந்தூர்ல பாடினாங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா காலையில 4 மணி ஆனா கூட போதுமானு கேட்பாங்க, போதுமானு கேட்பாங்க. ஏ தன்னை மறந்து பாரு, சில்ற சில்றன்னு இப்பதான் வந்தது சாமி, பணின்னு இருந்தாங்க, என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று. ஆமாமா போதுமானு கேட்பாங்களா. அங்க இருக்கவங்க என்னன்னு கேட்டா தர்ம சங்கடம், இன்னும் கொஞ்சம் கேட்டா தேவலாம், ஆனா 9 மணிக்கு பாட ஆரம்பிச்ச ஆன்மா 4 மணி வரைக்கும் பாடுதே, வேண்டாமா அம்மா போருமா என்பாங்களாம். அப்பதான் தனித்தனி முக்கணிகளின் பிழிந்து படித்துண்டாய் சக்கரையும் கற்கண்டும் இதெல்லாம் கலந்து அப்படி சொல்றமே ரொம்ப அருமை. இப்படி எல்லாம் அது மாதிரி என்னென்ன அந்த நள்ளிருள் நட்டம் பயின்றாடும்னு நடத்த கேட்டா அப்படி கால அப்படி இப்படி அறியாசிக்கிறது, அதுக்கு ஏற்ப தாளம் போட்டோம்னா பலே பலே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி. அப்போ நீ என்னன்னு கேட்டா யாமா ராத்திரி பகல் அப்படி இருப்போம் சார், அப்படிப்பட்ட மா ரொம்ப பெரியவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார். யாமா நீ, யாமா மா இரவிலும் கூட இந்த உயிர்களுக்காக நட்டம் புரிந்து வருகின்ற பெருமை வாய்ந்தவன். சரி அப்புறம் அடுத்தது என்ன, யாமா அடுத்தது மா இல்ல யானி, யானி யானின்னா இந்த சில இந்த மாதிரி சொற்களை பிரிக்கும் போது சில வட சொற்களாக ஆகிவிடும் போல இருக்கு, அதுக்கு வந்து பொருள் இருக்கு, நமக்கு தமிழ் சொல்ல இல்லை இல்லை, ஆனால் நம்ம அப்படியே உடனே எழுதியிருக்கிறாங்க. மா மானா பெருமை பொருந்தியன் இருக்கு, மானா விலங்குன்னு பொருள் இருக்கு. இங்கே ஐராவதம் அல்லது பெரிய யானைன்னு வச்சுக்கணும், ஐராவதம் கூட இல்லை யானைன்னு வச்சுக்கணும். மா யானை மேலே யானை யானி ஏறி வருபவனி, ஏறி வருபவன் பெருமான் எல்லா உறுதியும் கொண்டிருக்கிறவன், ஆனா சிறப்பாக உறுதி அந்த விடை தான் ஆணையர். ஒருவடி எது மேலும் வருவான், யானை மேலேயும் வருவான், சொல்ற விறகு தூக்கிட்டு வருவான், மாணிக்கம் வைக்கவும் வருவான், கடைசியில விறகு மாணிக்கம் சரி இன்னொன்னு வித்தான், என்ன வித்தான், வளையலும் வித்தான். பாத்தீங்களா, அப்ப எந்த வியாபாரி ஒன்று சொல்றது நீங்க, ஒரு வியாபாரியும் இல்லை, ஒரு நாள் நான் விறகு வியாபாரி லாங் லாங் இகோ, இப்போ இன்னைக்கு இப்போ காஜல் வளையல் அப்படிங்கிற, நாளைக்கு மாணிக்கம் வைப்பேன், ஒரு ஒரு நானா அதில் மறைஞ்சிருக்கு. அப்ப தான நாழி என்று அர்த்தம். நீ என்ன பண்ணு கேட்டா விடாமல் தானம் அருட்கொடையை வழங்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் கிடையாது, என்னைக்கும் உண்டு அருட்கொடை என்று வந்தா என்னும் எம்பெருமானந்தன் திருக்குறிப்பு. இப்பதான் வந்தியாப்பா, நேத்தான் அடா அடா நேத்து வந்திருக்கலாமேப்பா, இன்னைக்கு வந்துட்டியா, சரி என்ன பண்றதுங்கிறது அந்த மாதிரி உதட்ட புதுக்கிறதே இல்லை. யார் எந்த நேரத்தில் போனாலும் என்று வந்தா என்னும் எம்பெருமானந்தன் திருக்குறிப்பு, அப்படி அருட்கொடை உடையவன். எனவே அங்க என்ன போற, எப்படி தான நாழி, தான ஆழி என்பது தானாழி என்றாயிற்று. அப்ப கொடை செய்வதில் கடல் போன்ற அமைப்புடனே, தானம்னா கொடை, ஆழினா கடல், அப்படி கடல் போன்று விடாது ஓயாது உதவுகின்ற பெருமானி என்று அர்த்தம். சரி அடுத்தது என்னது இருக்கு, காசான் இருக்குல்ல அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு சா கா, சா சாவதிலிருந்து இறப்பிலிருந்து கா காப்பவனி இல்லவா. அதனால இதுவரைக்கும் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், ஆனா இன்னைக்கு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன். இனிமே எனக்கு பிரத்தலும் இல்லை சாதலும் இல்லைங்களா, உடனே அருமையா அதனால அப்படி அவன் சாவது நின்றும் காப்பான். சரி, காசா காசா அப்படின்னா காசான்னா காசுன்னா பொதுவா வந்து நீங்க ரூபா பைசா காசு இல்ல, இங்க காசுன்னா ரத்தனம், ரத்தனம் போன்ற ஒளி உடையவர். இதுக்கு மேற்கொள்ள வேணுமா, பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் காசா. ஞா காசாங்கிறது ஞானசம்பந்த தேவாரம், பொன்னானாய் மணியானாய்ங்கிற அப்பர் தேவாரம் விடுங்க, அவ்வளவுதான். இப்படியாக தருவானோ. எனவே காசா தா தான்னா தருவாய், எதை தருவாய்னர், எது கேட்டாலும் தருவாய். சாமி ஒருத்தன் கேட்டான், உனக்கு என்னடா வேணும்னாரு, சாமி யார் தலையில கை வச்சாலும் அவன் போயிடணும்னாரு. சரின்னாரு, அதை பரிசோதனை பண்ற நீ இருன்னாரு. உயிர்வோட இது கஷ்டகாலம். ஆமா கொண்ட வரமா தந்துட்டாரு, யார் தலையில வச்சாலும் சாமி அதை உங்ககிட்டயே பரீட்சை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இருங்கிறான். என்ன பண்றது, வரம் வரமல்லவா, இது ஓட அது ஓட எங்கே வெள்ளி தெரியல் காண்க. அதனால இப்படிப்பட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் தருவாங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு விசயமங்கை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

மயல் தீர் மனிதர்கள் வந்து கேள்மில் மயல் தீர் மனிதர்கள் வெந்த நீற்றன் விசயம் அங்கை பிறான் சிந்தையால் நின

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறையில் 18 பதிகம், திருமருகல் அப்படிங்கிற தலத்தில் பாடின பதிகம் அது. இது ரொம்ப அருமையான பதிகம், அருமையான வரலாறு. இந்த திருமருகல் அப்படிங்கிற ஊர் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் யாரும் போயிருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி தல யாத்திரையெல்லாம் பண்ணினாக்க இந்த மாதிரி இது நினைவில் வச்சுக்கலாம், திருப்புகலூர் போகலாம், திருமருகல் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம். இந்த திருமருகல் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னு காரணத்தை பார்த்தாக்க, மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை மரத்தில் ஒரு வகை. இது சில ஸ்தலங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்தல விருட்சத்தை பற்றியோ இல்லை அந்த இடத்துல இயல்பாக இருக்கிற ஒரு மர தாவரங்களை பற்றியோ பேராக இருக்கலாம். இப்போ எப்படி சிதம்பரம்னு சொல்கிறோம், அதுக்கு தில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது தில்லை வனமாக இருந்தது அப்படிங்கிறதுனால, தில்லைங்கிறது ஒரு மரத்தோட இது, அதனால் தில்லை வனம் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இப்போ திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிறோம், அந்த ஊரில் பார்த்தா பாதிரி மரம் தலைமரம், அதனால் அது பாதிரி புலியூர் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இங்கே மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை வகை. அந்த வாழை வகை இங்கே அந்த வாழை மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குது மருகல்ங்கிறது. அதனால் இந்த ஊருக்கு திருமருகல்னு பேர் வந்திருக்கு. அது மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பைஞ்சேலி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. நீங்கள் யாரும் போயிருக்கலாம் தெரியாது. திருவானக்காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை தாண்டி மேற்க போனாக்க திருவாசி திருப்பைஞ்சீலிங்கிற மாதிரி ஊர்கள்லாம் வரும். அந்த திருப்பைஞ்சீலியில் நீலி அப்படிங்கிறது ஒரு வாழை மரம், அங்கே அது ஸ்தல விருட்சம், அதனால் அதுக்கு பைஞ்சீலின்னு பேர் அந்த ஊருக்கு. அதனால் இந்த மருகல்ங்கிறது இங்கே ஸ்தல விருட்சம், அதனால் வந்த பேர். இந்த இடத்துக்கு சம்பந்தர் அப்பர்லாம் பாடுறக்க சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு வந்தப்போ வந்து பதிகெல்லாம் பாடி தங்கியிருந்தார். அந்த காலத்தில் அவர்கள்லாம் க்ஷேத்திராடனம் பண்ணுறப்போ முன்னாடி சொல்லியிருக்கேன், அவ ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊரில் சில நாள்களாவது தங்குவா, கேம்ப் அப்படின்பாள் அது மாதிரி ஒரு கேம்ப் போட்டு அங்கே ஒரு மடத்தில் தங்கி அங்கே ஒரு சில நாள்கள் தங்கி அங்கே சுவாமியை வழிபட்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறமாவ அடுத்த ஊருக்கு போவா. அது மாதிரி இங்கே சம்பந்தர் வந்து தன்னுடைய அடியார் குழாத்தோடு வந்து தங்கி வழிபட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் மருகல் கோயிலுக்கு போகிறார் அவர். அப்படி அவர் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறப்ப அப்படி இது கோயிலுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அவர் வீதியில் நடந்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு காதில் ஏதோ ஒரு பொண்ணு பெருசாக புலம்பி அழகிற சத்தம் கேட்குறது. ஒரு பொண்ணு இப்படி புலம்பின்னு இருக்காளே அப்படின்னு அவருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு இந்த குரல் அழுக குரல் கேட்டதே அந்த இடத்துக்கு போகிறார். இவரும் ஒரு தொண்டர்களுமாக போகிறேன். இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு ஒரு மடம் இருக்குது, அந்த மடத்தை வாசல்லண்டு ஒரு பொண்ணு கோவில் கோபுரத்தை பார்த்து அழுதுன்ட்ருக்கா. அப்போ அவர்கிட்ட போய் இவர் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். அப்போ அவள் பார்க்குறாள் இவர் வந்து சம்பந்தர், இவர் சின்னவர் தானே, அப்போ அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல, 5 வயசா 7 வயசா 8 வயசா தெரியல எனக்கு, ஆனால் அந்த மாதிரி ஒரு வயசு 5-6 வயசு இருந்திருக்கும். சுற்றி இருக்கிறது அடியார்கள்லாம் 30 வயசு 40 வயசு 25 வயசு அப்படி பெரியவர்களாக இருக்க அடியார்கள்லாம். அப்போ இந்த பொண்ணு சம்பந்தர் காலில் விழுந்து நமஸ்கார அழுது தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி என்ன தன்னுடைய கதை என்னென்னு, அது ஒரு பெரிய கதை. இவளுக்கு சொந்த ஊர் வைப்பூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு வணிகர் அவள் அப்பா, அந்த அவள் பெற்றோருக்கு 7 பெண் குழந்தைகள், அதில் இவ தான் கடைசி பொண்ணு, மற்ற 6 பேரும் இவளுக்கு அக்கா. அவருக்கு ஒரு மருமான் இருந்தான், மருமான்னா தங்க பையனாக இருந்துப்பான்னு வச்சுக்கலாம் நம்ம. அவனும் அவர் வீட்டிலே இருந்து அவருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கான். அவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், இது மாதிரி என் பெரிய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு. சில ஆண்டுகள் ஓடுகின்றன, அவளுக்கு கல்யாண வயசு வருது. அப்போது வேறு ஊர்லேருந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த பெரிய பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடுறான். அதாவது இந்த காலத்தில் வரதட்சணைன்னு பெண்கள் வந்து பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறான். இந்த கடந்த இப்போல்லாம் குறைஞ்சிடுத்து, நான் சொல்கிறேன் இந்த கடந்த 30-40-50 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது, வரதட்சணை கொடுமைன்னு அடிக்கடி பேப்பர்லாம் வரும். அதாவது இந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா, பெண் வீட்டுக்காரர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அது வேறு மாதிரி இருந்திருக்கு. பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி போவேன், அது மாதிரி பெரிய பணக்கார இடம்னு முதல் பொண்ணை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கொஞ்ச நாள் அடுத்த ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது பொண்ணுக்கு அது மாதிரி இன்னொரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். இப்படியே 6 பெண்களுக்கு வெவ்வேறு இடங்களில் கல்யாணம் பணக்கார இடங்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். இவன் தான் 7வது பொண்ணு. இவளுக்கு அந்த முறப்பையன் மேலே ஒரு அன்பு இருக்குது. என்னடா அது, நம்ம அப்பா வந்து இப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கல்யாணமே பண்ணித்தராமல் எல்லா பெண்களையும் வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு இவளுக்கு அவன் மேலே ஒரு அன்பு வந்து ஒரு நாள் அப்பா அம்மா விட்டுட்டு இவனையே நம்பிட்டு வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு கிளம்பி வந்துடுறான். அப்படியாக அவள் 2-3 நாள் நடந்து போயிருப்பா போல் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி இந்த திருமருகல்ங்கிற ஊரில் அந்த மடத்தில் தங்கியிருக்கா. அப்படி அந்த மடத்தில் தங்கி இருக்கிறப்போ ராத்திரி இப்போ 12 மணியோ 1 மணியோ எப்போவோ ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த பையனை கடிச்சுடுறது. அதனால் அவன் விஷம் தலைக்கேறி செத்து போய்ட்றான். ஒரு ராத்திரி 2 மணிக்கு அவன் செத்து போயிட்டான் வச்சுக்குவோம். இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. வேறு ஊரில் போய் மற்ற யாராவது சொந்தக்காராக இருப்பாப்பில் இருக்கு, அவனுக்கு சொந்தக்காராக வேறு ஏதோ ஊரில் இருப்பாப்பில் இருக்கு, அந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏதாவது திட்டம் போட்டு போயிருக்கா. ஆனால் வழியில் இப்படி ஆகிடுது, முன்ன பெண்ணு தெரியாத ஒரு இடத்துல. அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய நிலவை நினச்சி வருந்தி கண்ணீர் விட்டு அழுதுன்றிருப்போம். அப்படி அவளுக்கு கொஞ்சம் கோவில் கோபுரம் தெரியும். அப்போ அவளுக்கு அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து சாமியை நினச்சி புலம்புவோம். சிவருமானே எனக்கு இப்படி பண்ணிட்டியா, அப்படி பண்ணலாமா, நான் இப்படிப்பட்டவா, அப்படி இப்படின்னா தன்னுடைய நிலைமையை நினச்சி இறைவன்ட்ட முறையிடுறான். இந்த புலம்பல் வழி தான் திருஞான சம்பந்தர் கதையில் வந்து விழுந்தது. இதை வந்து அந்த பொண்ணு வந்து இவர் இந்த பொண்ணு இந்த கதையெல்லாம் அவருக்கு சொல்கிறாப்போ, அவர் கேட்டப்போ. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இரக்கம் பிறக்கிறது. ஐயோ பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு. அதனால் அவர் அந்த இடத்துலேருந்தே சாமியை பார்த்து சடையா எனுமாள் அப்படின்னு இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த செத்து கடந்தான இந்த செட்டி பையன் அவன் உயிரோடு எழுந்துடுவான். அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அந்த பொண்ணோட பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மற்றவர்கள்லாம் எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பா அப்படிங்கிறதெல்லாம். அப்படி அந்த பையன் உயிரோடு எழுந்துடுவான். அவள் ரெண்டு பேரும் சம்பந்தர் காலில் விழுவா. சம்பந்தர் அவள் ரெண்டு பேருக்கும் அதே ஊரில் கல்யாணம் பண்ணி வைப்பார். அவர் அந்த சம்பந்தர் முன்னிலையில் சிவனடியார் கூட்டத்துக்கு நடுப்புற அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் செய்து வைப்பார். அவர் செய்து வச்சு அவர்களுக்கு சௌக்கியமாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் அதோட அந்த கதையோட இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் என்னாச்சுன்னு, அவள் சௌக்கியமாக வாழ்ந்து நன்னா இருந்திருப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பதிகத்துடைய பின்னணி. இது இந்த கதையை கிருபானந்த வாரியார் ஒரு கசட்டில் ரொம்ப அழகாக உரையில் சொல்கிறார். பெரிய புராண நுட்பம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கார் கிருபானந்த வாரியார். அது ஆடியோ டேப்பில் கிடச்சிது முன்னாடி. இப்போ ஆடியோ டேப்பில் இருக்கா இல்லை சிடியில் இருக்கா MP3 இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் கிடச்சா கேட்டு வாங்கி பாருங்க, பெரிய புராண நுட்பம் அப்படின்னு. அதில் இந்த பெண் இருக்காளே, இந்த பெண்ணுடைய வரலாறு அது ரொம்ப சுவைபட சொல்லுவார். அவருக்கு 7 பொண்ணு இருந்தா, கமலா, விமலா, அமலா, கா, மாலா அப்படின்னு ஒரே லாலாவாக போட்டு அவர் ரொம்ப அவருக்கே இயல்பான முறையில் நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த கதையை. அது கேட்டு நீங்கள்லாம் மகிழலாம். அப்புறமா இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணி. இப்போ நம்ம இந்த பதிக பாடல்களுக்குள்ளே போவோம். இந்த முதல்ல பெரிய புராண பாட்டு, இந்த வரலாறு சேக்கிழார் ஒரு 13-14 பாட்டில் சொல்கிறார். அதனால் அதுலேருந்து ஒரு 6-7 பாட்டுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நம்ம பதிகத்துக்குள்ளே போவோம். ஸோ முதல் பாட்டு, திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கண் பாம்பு மறுவு நெடுஞ்சடை மௌலி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புறு காதல் உள் அழைப்ப தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ்த்தொடை சாத்தி அங்கு இருந்தார் பெரும் புகழி பிள்ளையார்தாம். என்ன சொல்கிறார் இதில் சொல்ல வர்ற கருத்து என்னன்னாக்க, திருஞான சம்பந்தர் திருமருகலில் வந்து சுவாமியை வழிபட்டு பதிகங்கள்லாம் பாடி அங்கே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். திருமருகல் நகரின் கண் அப்படின்னா திருமருகல்ங்கிற இடத்துல அப்படின்னது. கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. இங்க திருமருகல் நகரத்தில் எழுந்தருளி, எழுந்தருளின்னா அந்த ஊருக்கு வந்து, திங்களுடன் செங்கட்பாம்பு மறுவு நெடுஞ்சடை முவிலி மாணிக்க வண்ணர். இது சிவபெருமானுடைய வர்ணனை. மாணிக்க வண்ணருங்கிறது திருமருகல் நகரில் இருக்கிற சுவாமி பேர். மாணிக்கம்னா நமக்கு தெரியும், நவரத்னங்களில் ஒன்று அது செக்கச்செவேல்னு இருக்கும். சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார். இந்த காலத்தில் போடுற படங்கள்லேருந்து நீளமாக போடுற அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார், மாணிக்கம் போன்ற நிறமுடையவர். அதான் மாணிக்க வண்ணர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் அவருக்கு பேர். மற்றது செங்கட்பாம்பு அப்படின்னா சிவந்த கண்களை உடைய பாம்புன்னு அர்த்தம். செங்கட்பாம்பு, செங்கன் உடைய பாம்புன்னா என்ன அர்த்தம்? இந்த பாம்பு நாகப்பாம்பு சீரும், நம்ம பார்த்துருக்கோம், அது புஷ் அப்படின்னு சீரும் யாரா கிட்டக்க வந்தாக்க. அந்த சீற்றமுடைய பாம்பு, அது கோபிக்கக்கூடிய பாம்பு அப்படிங்கிறதுக்கு கண் சிவத்தல் அப்படின்னாக்க அது கோபத்துக்கு அடையாளம் இல்லையா. கண் சிவத்தல் அப்படிங்கிறது கோபிச்சா கண்ணெல்லாம் சிவந்து போயிடும் அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்கறதுனால. அந்த செங்கன் உடைய பாம்பு அப்படின்னா அது சினமுடைய பாம்பு, சீறுகின்ற பாம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி சீறுகின்ற இயல்பு உடைய பாம்பையும் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. மவுலி அப்படின்னா முடின்னு அர்த்தம். கிரீடம்ங்கிறோம் இல்லையா, மவுலி, மவுலினா கிரீடம், முடி. சிவபெருமான் தலையில் என்ன கிரீடம் வச்சுட்டு இருக்கார்? மற்ற சுவாமிகள்லாம் பார்த்தீங்கனாக்க தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், ஆனால் சிவபெருமானுக்கு தலையில் கிரீடம் இருக்காது. ஏன்? அவருக்கு அந்த ஜடாமுடியே கிரீடம், ஜடை தான் கிரீடம் அவருக்கு. அதனால் நெடும் சடை மவுலி, நீண்ட சடையை முடியில் உடைய கிரீடமாக உடைய மாணிக்கவண்ணர் அவர். அந்த சடையில் என்ன இருக்கு? செங்கன் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. அந்த சடையில் நீண்ட சடையில் சீறுகின்ற நாகப்பாம்பு பொருந்தி இருக்கு. அதான் செங்கன் பாம்பு மறுவு, மறுவதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. நெடுஞ்சடை மௌலி மாணிக்கவண்ணர் அவருடைய கழல் வணங்கி போற்றி, அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டு இல்லையா. வணங்குறதுங்கிறது உடம்பால் செய்கிற செயல், கையை கூப்பி வணங்குறது, தலையை குனிந்து வணங்குறது, நிலத்தில் விழுந்து வணங்குறது அப்படிலாம். அதுதான் திருநாவுக்கரசர் திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். தலையை நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவலை, தலையே நீ வணங்காயின்னு. அது உடம்பட ஒவ்வொரு உறுப்புக்கும் இறைவன் எப்படி வழிபடணும்னு சொல்லி போவார். அதனால் இந்த வணங்குறதுங்கிறது இந்த உடம்போட செயல், போற்றுறது அப்படிங்கிறது வாக்கு, நம்ம வாயால் சொல்கிறது. உருகிய அன்பு உரு காதல் உள் அழைப்ப, இது உள்ளத்தை சொல்கிறார். அவரோட உள்ளத்தில் உள்ளம் என்ன ஆயிருது? உருகிறது, உருகிய உள்ளம். அன்பு ஒரு காதல் உள் அழைப்ப, அந்த உரு அன்பால் அன்பானது பொங்கி பொங்கி அலைமோதுகின்ற உருகுகின்ற உள்ளம் அவருக்கு. அப்படியாக சம்பந்தருடைய வழிபாட்டை சொல்கிறாருங்க, வணங்கி போற்றி காதல் உள் அழைப்ப. அதனால் மனோவாக்காயம்னு அந்த மூன்றாலையும் அவர் வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி அந்த காதலானது அன்பானது அவருடைய உள்ளத்தில் அலைமோதுறது, சம்பந்தருடைய உள்ளத்தில். அப்படி அந்த உள்ளத்தில் அன்பு பொங்கி அலைமோதி எழுந்து வர்றதுனால அவர் என்ன பண்ணுறார்? தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அப்படின்னா அவர் ஒரு பதிகம் பாடினார். அது எப்படிப்பட்ட பதிகம்? இசையோட பாடின பதிகம். அதை தான் சொல்கிறார், தெள்ளும் இசையுடனே கூட. தெள்ளும் அப்படின்னா தெளிதல்னு அர்த்தம், தெளிவாதல் தெளிதல்னு அர்த்தம். அதனால தெள்ளும் இசைனாக்க தெளிந்த இசைன்னு அர்த்தம். இப்போ தெளிந்த இசைனா என்ன அர்த்தம்? மிகச்சிறந்த இசைன்னு அர்த்தம். தெளிந்த தேன் அப்படின்லாம் வரும், தெளிந்த அறிவு அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மிக இனிய இசையோட பெருகு தமிழ் தொடை சாத்தி. தமிழ் தொடைனாக்க தொடைனா மாலை, தமிழ் தொடைனா தமிழ் பாமாலை.

தங்கியிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார்தாம். அந்த பெரும் புகழி பிள்ளையார், புகழிங்கிறது சீர்காழியோட 12 பேர்ல ஒண்ணு. புகழி பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர். பெரும் புகழி பிள்ளையார், இந்த பெரும்ங்கிறது சிறப்புடைய புகழி அப்படின்னு புகழி அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருஞான சம்பந்தருக்கு அப்ஜெக்டாவும் எடுத்துக்கலாம், பெருமையுடையன்னு. அப்படியாக இந்த பெரும் புகழியில் வந்த பெரிய சீர்காழி பிள்ளையார் அங்க தங்கி இருந்தார். இதுதான் இந்த பாட்டுடைய நேரடியான பொருள். இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு, அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்த ஆளில் ஒரு வணிகன் பதிகனாகி அனைவான் ஓர் கன்னியையும் உடனே கொண்டு பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும் கிளந்த விடவேகம் கடிது தலை மீக்கொண்டு ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு சாயல் இளங்கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இப்ப நம்ம சொன்ன வரலாற்றில் ஒரு பகுதி வர்றது. இப்போ அப்படி அவர் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒரு வணிகர், ஒரு வணிகன்னாக்க ஒரு செட்டியார் குடும்பம் வணிகர்கள், அதில் ஒரு செட்டி மகன் பதிகனாகி, இது ஒரு புதிய வார்த்தை பதிகன் அப்படிங்கிற வார்த்தை. பதிகன் அப்படின்னாக்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவன், வழிபோக்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போயின்ட்டுருக்கான். பதினா ஊர் இடம் அப்படிங்கிற இடத்துல, ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போகிறான், அதனால் அவனை பதிகன் அப்படிங்கிற வார்த்தையினால சொல்கிறாருங்க. அப்படி அவன் வேதோ ஒரு ஊருக்கு போயின்ட்டு இருக்கான் வழிபோக்கனா, அப்படி போகிறவன் அணைவான் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். எந்த ஊருக்கு? திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். எப்படி வந்தான்? ஓர் கன்னியையும் உடனே கொண்டு, அவன் கூட ஒரு இளம் பெண்ணையும் அழைத்து கொண்டு திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். அணைதல்னா வந்து சேர்றது, ஒரு ஊருக்கு போய் சேர்றது. வந்து என்ன பண்ணா? பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது, அப்படி வந்து அவன் ஒரு மடத்தில் ராத்திரி தூங்குறான். அந்த காலத்தில் வழிபோக்கர்கள்லாம் போகிறப்ப அவள் அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, லாட்ஜெல்லாம் கிடையாது. அப்படி போகிறவர்கள்லாம் கோயில் மண்டபங்களில் தூங்குவா, இடத்த பொறுத்து, இல்லை சில வீடுகளில் வெளியில் திருநெல்வேலியில் தூங்குவா, இல்லைன்னா பெரிய ஊர்களில் அந்தந்த சில ஸ்தலங்களில் அது மாதிரி இடங்கள்லாம் மடங்கள் இருக்கும். இந்த மாதிரி யாத்ரீகர்கள் தங்குறதுக்கு அந்த மடத்தில் அவள் தங்கலாம், அவளுக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும். அது ஒரு இடம் என்ன, அறைகள்லாம் இருக்கும், அதில் படுத்துக்கலாம், மண்டபம் இருக்கும், படுத்துக்கலாம். அங்கே காலம்புரை மதியம் ராத்திரியெல்லாம் உணவு விடுவார்கள் போகிறவர்களுக்கு. அது மாதிரியே ஒரு தர்மகாரியம் நடந்தது அந்த காலத்தில். சத்திரம்னு இப்போ சொல்லுவோம், அந்த காலத்தில் மடம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பில்லை எல்லோரும். அது மாதிரி அந்த சத்திரம் எங்கே இருந்தது? பொன்னா பொன் ஆர் மேரு சிலையார் அப்படின்னா, பொன் ஆர் மேரு அப்படின்னா பொன் போன்ற மேருமலை. அந்த மேருமலையானது பொன் போன்ற அழகிய மலை. அது அப்படி அழகிய மேருமலை. அந்த மேருமலையை சிவபெருமான் முப்பரம் எரிச்சப்போ மேருமலையை வில்லாக வளைச்சார். அதனால் சிலை அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம். அதனால் பொன்னார் மேரு சிலையார் அப்படின்னா அழகிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய கோயில் மாடு, கோயிலுக்கு பக்கத்தில் மாடு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. தேவாரத்தில் மாடுன்னு வந்தால் பொதுவாக செல்வம்னு வரும், இல்லைன்னா பக்கத்தில்ன்னு வரும். அதனால் இந்த இடத்துல கோயில் மாடு அப்படின்னாக்க கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு பக்கத்தில் புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது, புறத்தில் அதுக்கு பக்கத்தில் வெளியில் ஒரு மடம், ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் இரவு துயிலும் போது, ராத்திரி அவரை தூங்கின்னு இருக்கிறப்போ மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும், அவனை ஒரு பாம்பு கடிச்சுடுறது. அது எப்படிப்பட்ட பாம்புன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். மின்னார் வெள் எயிற்று அரவு, அரவுனா பாம்பு, எயிறு அப்படின்னா பல். அந்த பாம்போட பல் எப்படி இருந்ததுன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருந்ததுதான். அது எவ்வளோ வெள்ளையாக இருந்ததுனாக்க மின்னார் வெள் எயிற்று அரவு. மின்னார் வெள் அப்படின்னா மின்னலை போன்ற வெண்மையை உடைய, பல்லை உடைய அந்த பாம்பு. மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும், கவ்வுறதுன்னா நமக்கு தெரியும், அப்படி வாயால் அப்படி கவிக்கிறது. பாம்பு கவித்துனா என்ன அர்த்தம்? பாம்பு கடிச்சதுன்னு அர்த்தம். அப்படி அவனை பாம்பு கடிச்சுடுறது. நாகப்பாம்பு அவனை கடித்ததும் விஷம் வர்றது இல்லையா, அந்த விஷத்தை எப்படி போச்சுன்னு சொல்கிறார். கிளர்ந்த விட வேகம், பொங்கி எழுந்த விஷத்தோடைய வேகமானது கடிது தலை மீக்கொண்டு ஏற, சீக்கிரமாக தலை மேலே ஏறெடுத்து, இந்த உடம்போட அந்த நாகப்பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷம் ரத்த ஓட்டத்தில் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே பரவும், அதான் விஷம் தலைக்கேறி எடுத்து அப்படிம்பா.

0: அப்படின்னா விஷம் தலைக்கீர் அடித்தினாக்க அவன் பிழைக்க மாட்டான், செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுதான் அப்படி கடிது அப்படின்னா ரொம்ப வேகமாக, அந்த நாகப்பாம் ரத்த ஓட்டம் இருக்குல்லையே நமக்கு தெரியும் ரத்தம் எவ்வளோ வேகமாக ஓடின்னு உடம்புக்குள்ளேன்னு. ஒரு நிமிஷத்துக்கு 70-80 தரம் நம்ம ஹிரதயம் துடிக்கிறது, அப்போ ரத்தம் கடை கடை கடைன்னு உடம்புக்குள்ளே ஓடிண்டே இருக்குது. அது உடம்புக்குள்ளே பரவிட்டுனா எல்லா இடத்துலையும் பரவி நம்ம தாக்கும். அதனால் அந்த பொங்கி எழுந்த விஷத்தின் வேகமானது சீக்கிரமாக தலைமேல் ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு அவனோட உயிர் பிரியறது அவன்கிட்டேருந்து. அப்படி ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு, அப்படி செத்து போயின்ற சாகின்ற இல்லை செத்து போய் கொண்டிருந்த அவனுடைய தன்மையை பார்த்து, இல்லை செத்துப்பான அவனுடைய தன்மையை பார்த்து, சாயல் இளங்கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இந்த சாயல் இளங்கன்னி என்ன, அழகான இளம் பெண் அவ. அப்படி இந்த அழகான இளம் பெண் அப்படியே ஷாக்கில் இருப்போம், நிலை தளர்ந்து சோர்வாள் இல்லையா. இவனை நம்பி வந்துட்டோம், அப்பா அம்மாவை விட்டுட்டு கிளம்பி வந்திருக்கா இல்லையாவோ, முன்னாடி நம்ம கதையெல்லாம் தெரியும், இதனால் சொல்கிறேன். அந்த கூட வந்த பெண் அப்படியே நிலை தளர்ந்து சோர்வாள்னா அப்படியே அவளுக்கு ஒரு மயக்கம் வந்து விடுறது, என்னடா பண்ண போகிறோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாட்டு அவளோட புலம்பலெல்லாம் பாட்டில் சொல்கிறார் சிக்கிடர், எப்படியெல்லாம் புலம்பினா அப்படின்னு. அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன், அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய், யான் என் செய்கேன் இவ் இடுக்கன் தீர்க்கின்றார் யாரும் இல்லை, மன்னிய சீர் வணிகர் குல மணியே யானும் வாழேன் என்றென்று அயர்வாள். மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில் வாயில் திசை நோக்கி தொழுதெழுதாள் செயலொன்றில்லாள். இதில் சொல்கிறா, அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன், என் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு நீயே கதி அப்படின்னு உன் கூட நான் வந்தேன் இல்லையா. அன்னை அத்தன்னா அப்பா, அது பல பாடல்களில் நம்ம பார்த்துருக்கோம். சிவபெருமானையும் அத்தா அப்படின்னு கூப்பிடுவேன், பித்தா பிரியசுடி பாட்டில் பார்த்துருக்கோம் அத்தா அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால் இங்கே அவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு நின்னை அடைவாக நீயே கதி அப்படின்னு, அடைவுனாக்க ஒருத்தர் போய் கதின்னு இருக்கும் இல்லையா, ஆதரவுக்கு நீ தான் எனக்கு ஆதரவு நீ தான் எனக்கு கதி அப்படின்னு இருக்கோமே, அப்படி ஒருத்தரை நம்பி போகிறது அடைவு அடைவு அப்படின்னாக்க அப்படி ஒருத்தர்கிட்ட போய் சரண் அடைகிறது, இல்லை ஒருத்தரை அடைக்கலமாக போய் அவர்கிட்ட இருக்கிறது, இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அப்படி இனிமேல் எனக்கு எல்லாம் நீ தானும் உன் கூட வந்தேன் போந்தேன் அப்படின்னாக்க வந்தேன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு, அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய், இப்போ உன்ன பாம்பு கடிச்சுடுத்து இந்த பாம்புனால் செத்து என்னை உயிர் விட்டு அகன்றாய். இந்த என்னை உயிர் விட்டு அகன்றாய் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம், பாம்பால் செத்து உயிர் விட்டு என்னை அகன்றாய் இல்லையா, நீ செத்து போய் என்னை விட்டு நீங்கி போயிட்ட அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இல்லைன்னாக்கா அறவால் வீடி பாம்பால் செத்து போய் என்னை உயிர் விட்டு அகன்றாய், என்னை உயிரோடு இங்கே விட்டுட்டு நீ போயிட்டியே இல்லையா. உயிர் விடுதல்னாக்க உயிரை நீங்குதல்னு ஒரு அர்த்தம், இல்லை இங்கே என்ன உயிரோடு விட்டுட்டு நீ போயிட்டியே அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம், ரெண்டுமே பொருந்தும். அதனால் இப்படி பாம்பால் செத்து இப்படி என்ன உயிரோடு விட்டுட்டு போயிட்டியே, யான் என் செய்கேன் நான் என்ன செய்வேன், இவ் இடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே யார் இதை தீர்த்து வைக்க முடியும், யார் இங்கே தீர்த்து வைக்கிறவா இருக்கா, என்னோட கஷ்டத்தை யாராலும் யார் தீர்ப்பாங்க அப்படின்னு புலம்புறாவோ. இடுக்கன் அப்படின்னா துன்பம் கஷ்டம், என்னோட இந்த துன்பத்தை தீக்கிறவர் இங்கே யாரும் இல்லையே. அப்புறம் அந்த உடம்ப பார்த்து புலம்புறா, மன்னிய சீர் வணிகர் குல மணியே எல்லாம் இந்த புலம்பல் முழுக்க அவனோட உடம்ப பார்த்து புலம்பின்னு இருக்கா. அவன் செத்து போயாச்சு இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவன் புலம்பின்னு இருக்கா அவன்கிட்ட. மன்னிய சீர் வணிகர் குல மணியே அப்படின்னா ரொம்ப புகழ்மிக்க வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனேன்னு அர்த்தம், மன்னியன நிலை பெற்றன்னு அர்த்தம், சீர்னா புகழ், வணிகர் குலம்னாக்க செட்டியார் குலம், மணியன ரொப்ப சிறப்புடையவனே அப்படின்னு அர்த்தம், பெருமையுடையவனே. அது மாதிரி நிலை பெற்ற புகழுடைய வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனே, யானும் வாழேன் இனிமேல் நானும் உயிரோடு இருக்கமா நானும் செத்துப்படுவேன் என்று என்று அப்படி அப்படின்னு பலமுறை சொல்கிறான். என்று என்றுனாக்க பலமுறை சொல்கிறது, அப்படி பலமுறை சொல்லி அயர்வாள். அயறுதல்னா அப்படியே மூர்ச்சை போட்டு கீழே கிடக்கிறது, மயக்கம் போடுறது, தளர்ந்து போய் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாமல் தரையில் கதியேற்ற கிடக்கிறது, அதெல்லாம் ஆயிருதல், அப்படியே ஆயிருந்து போயிட்டான். அப்புறமா என்னாச்சு, மதியினாலே அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு பொறி தட்டி இருக்கு, நம்ம இவனை பார்த்து இப்படி புலம்பின்னு இருக்கமே, சுவாமியை பார்த்து முறையிட்டாலாவது நான் முறையிடலாமேனு அவளுக்கு ஏதோ மனசில் ஒரு கடவுள்கிட்ட முறையிடணும்னு தோணி, அப்படி இந்த மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அங்கே வாசல்லேருந்து பார்க்குறா இல்லையா, அந்த சத்திரத்துக்கு வாசலில் நேராக பார்த்தா கோபுரம் தெரியுமே, அந்த சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அந்த தலையில் சந்திரனை அணிந்த சிவபெருமானுடைய கோவில் இருக்குங்க. சென்னினா தலை, இளம்பிறைனா பிறைச்சந்திரன், அணிவார்னா அணிகின்ற சிவபெருமான். ஆனால் தலையில் இளம் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிற சிவபெருமானுடைய கோவிலுடைய வாயில் திசை நோக்கி, அந்த வாயில் அந்த கோபுர வாசலை நோக்கி அந்த திசையை பார்த்து தொழுது அழுதாள். இறைவனை வேண்டிட்டு, ஐயோ சுவாமி என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு புலம்புறாங்க. அப்படி இறைவனை தொழுது அழுதாள். செயல் ஒன்று இல்லாள், அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல, அவளால் அவள் இருந்த நிலையில் அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. சுவாமியை நோக்கி, சுவாமியை என்னை காப்பாத்து, இப்படி என்னை விட்டுட்டியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழகத்தை தவிர அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு நான் சில பாடல்களில் ஸ்கிப் பண்ணிட்டேன், இந்த நமக்கு நேரம் கருதி அந்த இதில் நம்ம பார்க்க போகிற பாடல்களில், அதனால் ரெண்டு மூணு பாட்டில் அவள் வந்து எப்படியெல்லாம் இறைவனை பார்த்து புலம்பினா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்கிறார் அவர், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இப்போது அவள் புலம்பின்னு இருக்கிறப்போ அழுதுன்னு இருக்கா, அப்போ சிறுஞான சம்பந்தனங்க வரார், அதை பற்றி அந்த பாட்டை இப்போ பார்க்க போகிறோம். இத்தன்மை சிவனருளே சிந்தித்து இயங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை எழுந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார் தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர்வாழ் மாடு நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். இந்த பாட்டில் என்ன சொல்றார், அந்த பெண் புலம்பின்றிருக்கா கோபுரத்தை பார்த்து, அப்படி புலம்பின்றிருக்கிற குரல் இவர் கேட்கறது அவருங்க வர்றார், அதுதான் அது சுருக்கமான பொருள். நேரில் பார்ப்போம், வரி வரியாக பார்ப்போம். இத்தன்மை சிவன் அருளே சிந்தித்து இயங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை யோசை. அந்த பொண்ணு அழுதுன்னு புலம்பின் இருக்கா அந்த கோபுரத்தை பார்த்து, சிவனே எனக்கு அருள் புரிய மாட்டேயா, இப்படி நம்ம கஷ்டத்தில் விட்டுட்டியே அப்படின்னு அவள் புலம்பின் இருக்கா. அப்படி இந்த மாதிரி சிவனுடைய அருளையே நினச்சி, சிவன் நமக்கு அருள் புரிய மாட்டானா அப்படின்னு நினச்சி ஏங்குகின்ற இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை அப்படின்னா அந்த பெண் இளங் கன்னி பெண் அவள். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு தெரியும் பெண்களுக்கு ஒரு 13-15 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவாள். அப்போ அந்த 13-15 வயசு பொண்ணு எப்படி இருப்பான்னு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பெண்ணவோ இளங்கொடி போல் நுடங்கும் இடை, அவளுடைய இடையானது கொடி போன்ற இடை அப்படிங்கிறார். அது பொதுவாக வர்ணனை வரும் பெண்களை வர்ணிக்கிறப்ப கொடி போன்ற இடை உடையவர்கள் அப்படின்னு. அது எப்படின்னா இளங்கொடி போல், இளைய கொடி போன்ற நுடங்கும் இடை, அப்படி வளைகின்ற இடையை உடைய ஏழை, ஏழைனா பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படி இளங்கொடி போன்ற வளைகின்ற இடையை உடைய அந்த பெண் ஏத்துகின்ற, அப்படி இறைவனை போற்றி துதிக்கின்ற அத்தன்மை ஓசை, அப்படிப்பட்ட அந்த ஓசை எழுந்து அப்படி காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார் தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும். அந்த அவ அழுத ஓசையானது திருஞான சம்பந்தர் காலில் வந்து விழுந்தது, அதுதான் இந்த 1.5 அடி சொல்றது. அந்த அத்தன்மை ஓசை, அந்த ஓசையானது காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார், எங்களுடைய சண்பை நகரில் அவதரித்த ஆணில் சிறந்தவரான திருஞான சம்பந்தர், ஆண் தகையார்னா ஆணில் சிறந்தவர், பெருமையுடைய ஆண் அப்படின்னு அர்த்தம், சிறப்புடைய ஆண் ஆனைய திருஞான சம்பந்தர், அவர் அந்த திருமருகல்ல சுவாமிய வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப காலங்கத்தால கும்பிட வந்து அணைகின்றார், அந்த சுவாமிய வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காரு, அவர் வந்து சேர்ந்தார் அங்க கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட அவருடைய அணைகின்ற அர்த்தம், அப்படி வந்து சேர்ந்தவருடைய மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும், அவரோட காதில் போய் விழுந்தது. அது எப்படிப்பட்ட காது அப்படின்னா மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அது என்ன மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி, அதாவது நம்ம அவர் திருஞான சம்பந்தர் இறைவனோட ஒன்றியவர், அதனால அவருடைய காது மெய்த்தன்மை விளங்குகின்ற காது, மெய்ப்பொருளோட கலந்ததுனால அந்த உண்மையான அந்த மெய் பொருளோடைய தொடர்புடைய காது அது, அதான் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கத்தில் அவ சொல்லுவா, இது பசு கரணம் பதி கரணம் அப்படிம்பா, அதாவது நம்ம பசு அப்படின்னா உயிர்கள் ஆன்மாக்கள், அது அவர் வந்து தன்னுடைய உயிர் இறைவனோட அவர் ஒன்றி இருந்ததுனால அவருடைய காது வந்து இறைவனுடைய காது மாதிரி இருக்கு, அப்படி அந்த பதியோடைய தன்மையுடையது அந்த காது. மெய்த்தன்மை விளங்கும் திருச்செவியில் சார அவருடைய திருக்காதில போய் விழவும், திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து அவருடைய உள்ளமானது திருவுள்ளத்தில் இந்த பெண்ணுக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ இவ்வளோ இப்படி புலம்புறாளே, இவளுக்கு நம்ம அவர் உதவணும் அப்படிங்கிற ஒரு கருணை அவருக்கு வருது. அப்படி கருணை மேன்மேல் வைத்து அப்படி மேலும் மேலும் வருது அவர் கருணை. ஏன்னா அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, இவள் புலம்புற சத்தம் கேட்கறது, இப்போ அவளை நோக்கி போப்பறார். அப்படி கிட்டக்க வர வர அந்த சத்தம் கூட கூட கேட்டுட்டே இருக்கு இல்லையா இல்லையா, அவர் வரதுக்கு 2 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் இருக்கலாம், 4 நிமிஷம் இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு தானே வரணும். அவர் அவர் நடந்து போயிட்டு இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு காதில் இதெல்லாம் புலம்புற சத்தம் கேட்கறது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அங்கே நின்று என்ன சத்தம்னு கேட்டிருப்பார். ஆனால் இப்படி புலம்பின்னு இருக்காள், இவளுக்கு என்னாச்சு போய் பார்க்கணும்னு அவருக்கு மடம் அந்த மடத்தை நோக்கி வரார். அப்படி வர்றப்பே அவள் புலம்பின்னு தான் இருக்க, அவளுக்கு தெரியாது இவர் வரார்னு. அதனால் இவர் கிட்டக்க வர வர அவளோட புலம்பல்னு கேட்டுட்டே போகிறது. அவள் புலம்பல் கேட்க கேட்க இவருக்கு அவன் மேலே இன்னும் கருணை பிறந்துட்டே வருது, கூடிகிட்டே வருது. அதான் சொல்கிறார், கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர்வாள். அவள் ஒரு அன்னம் போன்ற மென்மையான, அன்னம் போன்ற பெண்களுக்கு சொல்லுவாள் இல்லையா, அன்ன நடை அப்படின்பா, பிடி நடைம்பா, அது மாதிரி இந்த மயில் போன்றவள்பா, அது மாதிரி பெண்களுக்கு வர்ற ஓமைகள் அதெல்லாம் அன்னம் போல அயர்வாள் அப்படின்னா சோர்ந்து தளர்கின்ற அந்த பெண் பக்கத்தில், மாடு அப்படின்னா அந்த பெண்ணோட பக்கத்தில், நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். நீடு மாதவத்தோர்னா நீண்ட மாதவம் செய்தவர்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய அடியார் குழாத்தில் இருக்கணும்னா அவர்கள் எப்பேற்பட்ட தவம் செய்திருக்கணும், அப்படிப்பட்ட நீண்ட தவமுடைய அடியார்கள் கூட அவர்களெல்லாம் சூழ, அவர்களெல்லாம் அடியார்கள்லாம் திருஞான சம்பந்தரோட சூழ்ந்து வர சுற்றி எல்லாரும் சூழ எழுந்தருளி வந்தார். திருஞான சம்பந்தர் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த 3 பெரிய புராண பாடல்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் பதியத்துக்குள்ளே போவோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் அனுபோக சுத்தி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கந்தமோடுயிர்வடும் கணவங்கமென சிந்தை உள் சாக்கியர்த்தயங்க முகராய் முந்தொரு முகை மொழிவித்தந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவார்.

ஜே.

mayum parizumela pazubasam arutaruli இல்லை கண்டேனே.

değerli

திருச்சிற்றும் பரம பார்வதி அருளுடிவாயிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் திருச்சதகத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த 51வது பாடல் அனுபோக சுத்தி என்கின்ற தலைப்பிலே 10 பாடல்களை உடையது. அனுபோக சுத்தி என்று சொன்னால் உலகப் பொருளை அனுபவிக்கிறோம், அது அனுபோகம். அதுபோல சிவபோகத்தை அனுபவிப்பதும் அனுபோகம். சிவனுடைய அருளை, கடவுளினுடைய அருளை அனுபவிப்பது அனுபோகம். அந்த அனுபோகத்துக்கு, இந்த சிவ அனுபோகத்துக்கு வேறு இடையூறு இல்லாமல் அந்த அனுபோகத்தை அனுபவிப்பது, அப்படிப்பட்ட இடையூற்றை நீக்குவதாக அமைந்தது இந்த பதிகம். அனுபோக சுத்தி, சுத்தி என்றால் அனுபவத்துக்கு இடையூறாய் இருக்கின்ற அந்த துன்பத்தை எல்லாம் நீக்குவது. இதிலே முதல் பாடல் ஈசனே.

0: நினையாண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனையம் பலவனே செய்வதொன்றும் அறியேனே என்பது இந்த பாட்டு. சிவபெருமான் தனக்கு செய்த அருளை எண்ணி, நான் ஒரு தகுதியும் இல்லாதவனாய் இருக்கிற என்னை எனக்கு அருள் பண்ணினாய், என்னை ஆண்டு கொண்டாய், அதற்கு தகுந்தார் போல நான் நினைக்கவில்லை என்று தன்னை பற்றி குறை சொல்லிக் கொள்ளுகிறார் மாணிக்கவாசகர். கடவுள் செய்த அருளுக்கு உயிர்கள் நினைப்பது வழிபாடு செய்வது போதாததாக இருக்கும். அவர் செய்திருக்கிற உதவிக்கு உயிர்கள் செய்கின்ற வழிபாடு வணக்க நன்றி போதாது என்பதை குறிப்பது. இவர் மாணிக்கவாசகர் பெற்ற அருளுக்கு அளவில்லாமையினாரே, அந்த அளவில்லாத அருளுக்கு தகுந்தார் போல நான் உன்னை நினைக்கவில்லை, நினைக்கிறேன், ஆனாலும் நீ செய்த அருளுக்கு தகுந்தார் போல போதவில்லை, நான் நினைப்பது போதவில்லை என்றார். அது ஈசனே என் எம்மானே, எந்தை பெருமான் என் பிறவி நாசனே என்று அழைக்கிறார். ஈசன் என்று சொன்னால் எல்லா உலகங்களையும் ஆளுபவன் என்பது பொருள். எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவன், அதனால ஈசன் என்று பெயர். ஈசன் ஈஸ்வரன் என்பதுதான் ஈசன் என்று வந்தது. அதனால எல்லா உலகத்துக்கும் தலைவனாக இருந்து ஆண்டு கொள்பவன் என் எம்மான் எந்தை பெருமான், எனக்கு தலைவனாக இருப்பவன், எனக்கு தந்தையாக இருப்பவன், எனக்கு ஆசிரியனாக இருப்பவன் என்றெல்லாம் இதுல சொல்லிக் கொள்ளுகிறார். ஈசனே என் எம்மானே, எந்தை பெருமான், என் பிறவி நாசனே. என் பிறவி நாசனே என்பது, பிறவி என்பது எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து இருக்கின்ற இந்த ஆன்மா இனிமேல் பரவாமல் இருப்பதுதான் சால சிறந்தது. அப்படி பரவாமல் இருப்பதற்கு அவன் ஒருவன் தான் அந்த பிறவியை நாசம் பண்ணுபவன், பிறவியே நாசம் பண்ணுபவன். அதனால பிறவி நாசனே என்று அவருக்கு ஒரு பெயர் தருகிறார் சிவபெருமானுக்கு. பிறவி நாசன், பிறவி நாசன், பிறவி என்றால் இன்னொரு தாய் வயிற்றிலே போய் பூந்து பறக்காதபடி அணுக்கரகத்தை பண்ணுபோவன், அதனால பிறவி நாசன். பிறவி நாசனே, யாதும் ஒன்று நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசன், நான் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன், யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான். யாது முன்று அல்லா என்றால் சிறிது கூட நன்மை ஞானம் என்பது இல்லாதவனாகிய நான், அதற்கு மேல தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள வேணுமோ அவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகிறார். பொல்லானாயான நீசன், பொல்லானாயான நாயிலையும் பொல்லா நாய் இருக்குது அல்லவா, நல்ல நாய் இருக்குது, பொல்லாத நாய் இருக்குது இல்ல உலகத்துல, எவ்வளவு சுகமான நாய் இருக்குது, நாய்கள் நாகரிகமான நாய் இருக்குது, நாய்கள் நாகரிகமான நாய். அதனால தன்னை பத்தி மாணிக்கவாசகர் பொல்லா நாய்கிறார். பொல்லா நாய் என்றால் அதனால தன்மை சிறிதும் இல்லாததாயும், ஆள்பவன் இல்லாத அனாதையா சுத்தி கொண்டு செய்வதாயும், அதனால வந்து தீய செயல்களை உடையதாயும் விளங்குகின்ற நாய் போன்ற என்னை நீசனேனை ஆண்டாய். ஏன் நீசன் என்றால் தாழ்ந்த தொழிலை செய்வோம் என்றெல்லாம் தன்னை பத்தி ரொம்ப மட்டமா சொல்லி கொள்ளுகிறார். நீசனேனை ஆண்டாய், இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்டாய் என்கிறார். எல்ல தகுதியுடையவர்களை ஆண்டு கொள்வோம், நான் இவ்வளவு தகுதி இல்லாதவனாகியே என்னை நீ ஆண்டு கொண்டாய்ங்கிறார். அது உன்னுடைய கருணை, அது உன்னுடைய இயல்பு, நான் அதற்கு தகுந்தா போல நான் நினைக்கவில்லைங்கிறார். யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு, இப்படி நினைக்கணும் அப்பா அப்பா அப்பா அப்பா. அவர் அப்படித்தான் நினைச்சாரு, இருந்தாலும் அது போதில்லைன்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். அது போதவில்லை என்கிறார். நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன். நினைதல் என்பது மனத்தாலே நினைப்பது, நினைக்கிறது, வாழ்த்துவது, வணங்குவது ஆகிய செயல்கள் இல்லாதவனாக இருக்கிறேன். நான் வணங்க வேணும், வாழ்த்த வேணும், நினைக்க வேணும், அது செய்யவில்லை என்று சொல்லி கொடுக்கிறார். நீ செய்த அளவுக்கு நான் செய்ய முடியலே. ஒருத்த நம்ம நேரத்துக்கு வந்து 1000 ரூபாய் சீர் வச்சான்னா நம்ம போய் என்ன வைக்கணும், 500 ரூபா வைக்கிறது, 2000 ரூபா வைக்கணும், 1000 வச்சான்னா 2000 ரூபா வைக்கணும், நம்ம போய் 100 ரூபாயை வச்சோம். அது போல அயால பரமேஸ்வரன் செய்திருக்கிற கருணைக்கு தான் வந்து அந்த அளவுக்கு நினைக்கவில்லைன்னு. ஈசனேனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்று அறியேனே. தேசனே ஒளி உருந்தியவன், அம்பலவன் அம்பலம் என்கின்ற சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே இருக்கின்றவன் என்று சொல்லி செய்வதொன்று அறியேனே. செய்வதொன்று அறியேனே என்பது உன்னுடைய கருணைக்கு தகுந்தார் போல நான் நினைக்கவில்லை, வாழ்த்தவில்லை, வணங்கவில்லை, ஆகையினாலே நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்று இந்த பாட்டிலே சொல்லி செய்வதறியா சிறுநாயன், செய்வதறியா சிறுநாயன், எது செய்வது என்பது தெரியாத சிறு நாய், தகுதி இல்லாத நாய் போன்றவன். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் விரும்புற அத்தனையும் விருதற்குரிய நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், உன்னுடைய திருவடியை காணாதவர்கள், உன்னை வணங்காதவர்கள், உன்னுடைய அருளை பெறாதவர்கள் என்ன துன்பத்தை பெறுவார்களோ அந்த துன்பத்தை எல்லாம் நான் பெறக்கூடியவன். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர், திருவடியை காணாதவர்களுக்கு பொய்யர்னு வேறு. மெய்யர் திருவடியை காண்பார்கள், பொய்யர்கள் காண மாட்டார்கள். மெய்யர்கள் என்கின்ற ஞானிகள் திருவடியை காண்பார்கள், கடவுளை காண்பார்கள். ஞானம் இல்லாதவர்கள் காண முடியாது அல்லவா? கண் இருக்கிறவன் தானே பொருளை பார்க்க முடியும், கண் இல்லாதவன் பொருளை பார்க்க முடியாது அல்லவா? அதுபோல ஞானம் உள்ளவர்கள் உன்னை காண்பார்கள், ஞானம் இல்லாதவர்கள் உன்னை காண மாட்டார்கள். அதன செம்பொற்பாத மலர் காணா பொய்யர்னார். ஞானம் இல்லாதவர்களாகிய பொய்யர்கள் உன்னை காண மாட்டார்கள், உன்னை காணாதவர்கள் என்ன பெறுவார்களோ அந்த பேற்றை எல்லாம் நாம் பெறக்கூடியவனா? காண முடியாதவர்கள், கடவுளை காண முடியாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து உலகிலே உழன்று துன்பத்தை அடைவார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தை அடைய வேணும் நான்கிறார். என்ன காரணம் என்றால், உன்னை வணங்கவில்லை, வாழ்த்தவில்லை, அதனாலே நான் அப்படித்தான் அந்த பொய்யர்கள் பெறுகின்ற பேற்றை நான் பெறவும். பொய்யர் விரும்பிறு அத்தனையும் பெறுதற்கு உரிய பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்ப்பாதம் ஏவக்கண்டும் கேட்டு. ஐயால பொய்யில்லா மெய்யர் இன்னும் மேல அடுக்கிறாரு. எப்படின்னா, பொய்யில்லாத மெய்யர்கள், மெய்யர் என்றால் பரமஞானிகள், ஞானிகள். அந்த ஞானிகளிலேயும் அதுல வடிகட்டுன ஞானி, அதுல வடிகட்டுன ஞானி, கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டுணர்வார் தங்கருத்தி நின்றார் போல கூர்த்த விஞ்ஞானமுடைய பரமஞானிகள். அதான் பொய்யிலாமையர், சிறிது கூட உலக பொருளிலே ஒரு எள்ளளவு கூட பற்றில்லாத பரமஞானிகள், ஒரு எள்ளளவு கூட உலக பொருளிலேயோ தன்னுடைய உடம்பிலேயே பற்று இல்லாத பரமஞானிகள், அவங்கதான் பொய்யில்லாத மெய்யர். நம்மெல்லாம் மெய்யர்கள் தான், ஆனா பொய்யு உள்ள மெய்யர்கள். பொய்யு இருக்குது நம்ம கிட்ட, மெய்யு இருக்கு. அந்த ஞானிகளத்துல மெய் மாத்திரம்தான் இருக்கு. மெய்யர்னா கடவுள மாத்திரம்தான் அவங்க நினைப்பாங்க. தன்னை நினைக்க மாட்டாங்க, உணவை நினைக்க மாட்டாங்க, உலகத்தை நினைக்க மாட்டாங்க, சிறிது கூட ஒரு கடுகளவு கூட உலக பொருளில பற்று வைக்க மாட்டாங்க. முன்னாடி தங்கம் கிடந்தா கூட அதை பார்க்க மாட்டாங்க, தங்கம்னே நினைப்பு வராது, தங்கம்னே நினைப்பு வராது. இப்ப நம்ம எல்லாம் விட்டுட்டு போவோமா, முன்னாடி கிடந்துச்சுன்னா எடுக்காம போவோமா? ஒரு செங்கிலி கிடந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு காசு கிடந்துச்சுன்னு வச்சுக்க, எடுக்காமையா போவோம். அதனால நம்மளும் பக்தர்கள் தானே, அவங்களும் அவங்க அதை தங்கமாவே நினைக்க மாட்டாங்க, பங்கமா நினைப்பாங்க. அதனாலே அப்படிப்பட்ட பொய்யில்லாமையர், பொய்யில்லாமையன்னா சிறிது கூட உலக பற்று இல்லாது, தன்மீது பற்று இல்லாது. அதையால் ஞான் எனது அற்றவர்கள். நான் என்பது அகப்பற்றும், எனது என்பது புறப்பற்று. நான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இது என்னுடையது, இது என்னுடையது. இந்த என்னுடையதுங்கிறது இல்லாத பரமஞானிகள், இப்படிப்பட்ட பரமஞானிகள், பொய்யிலா மெய்யர், வெறியார் மலர்ப்பாதம். வெறியார் மலர்ப்பாதம் என்றால் மனம் உருந்திய உன்னுடைய மலர் போன்ற திருவடியை மேவக்கண்டு. அந்த பொய்யில்லாத மெய்யர்கள் தான் அவனுடைய திருவடியை சேர்ந்தார்கள். சிவன்பா சிவருமான் திருவடியை சேர்ந்தார்கள். சிவருமானோடு கூட போனாங்க, சிவருமான் போகும்போது கூட போனாங்க. அதை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதான் பெரிய ஒரு ஏக்கமா போச்சு. சிவருமான் புறப்படுகிறாரா, அவரோட ஞானிகள் போறாங்க, இவர் நிற்கிறார். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதனாலே பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்ப்பாதம் மேவக்கண்டும். மேவக்கண்டும்னா உன்னோடு பொருந்த கண்டும், கேட்டிருந்தும், கண்டும் கேட்டிருந்தும். நான் என்னமா இருக்கிறேன் தெரியுமா? பொய்யனேன், உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போறேன். இப்ப இருந்து கொண்டு இருக்கிறேன் உலகத்துல, உண்டு கொண்டு இருக்கிறேன், உடுத்து கொண்டு இருக்கிறேன், உண்டு உடுத்து இந்த உலகத்துல தீர்ந்து கொண்டு இருக்கிறேன்ங்கிறார். அப்படி நான் இருக்கப்படாது, அப்படி நான் இருக்கிறேன். அது என்ன காரணம்னா, எனக்கு தகுதி இல்லாமையினாலே அப்படி இருக்கிறேன். அந்த பரமஞானிகளுக்கு இருந்த தகுதி உன்னோடு கூட வந்தார்கள் அல்லவா, அந்த பரமஞானிகளுக்கு இருந்த தகுதி எனக்கு இல்லை. அதனாலே நான் பொய்யனாகிவிட்டேன், உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு உடுத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறேங்கிற. உண்டுடுத்து இருப்பதானேன் போறேரே, போறேரே நின் பொன்னகருவாய் நீ போந்தங்கி. ஏயாலே போறேரே என்றால் போரிலே சிங்கம் போன்றவன் என்று சொல்லுவது. அதனாலே தேவர் சிங்கமே என்பார் அப்பர் சுவாமிகள். அதனாலே இப்படி போறேரு நின் பொன்னகருவாய் நீ போந்தருடி. அதையால உன்னுடைய பொன்னகருவாய் என்று சொல்லப்படுவது சிவலோகம். அப்படி பொன்னகருவாய் நீ போந்தருடி இருள் நீக்கி. அதையாலே நீ போந்து, அதையால மெய்யடியார்களுக்கு அவர்களுக்கு உள்ளே புகுந்து அவர்களுக்கு உண்டான இருளை நீக்கி, நீ பூந்தருளி இருள் நீக்கி, அவர்களுக்கு உண்டான அறியாமையை போக்கி, அடியாருக்கு மெய்யடியாருக்கு பக்குவமுடையவர்களுக்கு அவன் புகுந்து உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கி விடுகிறான், உள்ளத்தில் இருக்கிற அறியாமையை நீக்கி விடுகிறான். போரேரேன் என் பொன்னகர்வாய் நீ பூந்தருளி இருள் நீ வாரேர் இளமென் முலையாடோடு உடன் வந்தருள் அருள்பெற்ற. அவர்களுக்கு உண்டான அறியாமையை போக்கி, அஞ்ஞானத்தை நீக்கி, மெஞ்ஞானத்தை கொடுத்து, அதற்கு மேல வாறு என்கின்ற ஒரு கச்சு அடிந்த தனமுடையவளாகி உமாதேவியோடு வந்து அருள் பெற்ற, உமாதேவியோடு வந்து அருள் பெற்ற சீரேரடியார். கையால சிவன் அருள் பண்ண போகும்போது அவர் வந்து தனியா வரமாட்டாரு, அருள் செய்யும் போது உமாதேவியோடு வந்துதான் அருள் பண்ணுவார். கிருஷ்ண வாகனத்துல வருவாரு, அப்படி இந்த உமாதேவியோடு வருவார், பின்னாடி இருக்கிறார் வருவார் உமாதேவியோடு. தனியா வரமாட்டார், அருள் கொடுக்கும் போது தனியா வரமாட்டார். நாயன்மார்களுக்கு எல்லாம் முதல்ல வந்து இந்த பரீட்சை வைக்கும் போதெல்லாம் தனியா வருவார். பரீட்சையில தேறிக்கிட்டா உடனே சுவாமி ரிஷவாகனத்துல உமாதேவியோடு வீட்டுக்காரியோட வந்துடுவார். வாரே இளமன் முறையாடோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேரடியார். உமாதேவியும் சுவாமி வந்துட்டா அப்புறம் அருள் பெறதுக்கு என்ன யோசனை என்ன இருக்கு? ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அருளுக்கு என்ன பஞ்சமா? கண்டுவிட்ட அருளே தான். அப்படி அருள் பெற்ற சீரேரடியார், அப்படி அருள் பெற்ற பரமஞானிகள், சிறப்பு பொருந்தி சீரேறு கையால சிறப்பு மிகுந்த மெய்யடியார் சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும். அதனால உன்னுடைய திருவடியை சேர கண்டும். கண்டும் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பல அடியார்கள் சிவனோடு போனார்கள், அதைத்தான் பல வளர்கள் அப்படின்னு சொன்னார். கண்டும் கண்ணு கெட்டு போன, கண்ணு கெட்டு போன ஊர் பன்றி ஓர ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறார். கண்கட்ட ஊரையராயிங்கு உடல் வேணும், ஊர் மாடு ஆன ஊர் பன்றி. இந்த மாதிரி கண்ணு இல்லாதது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். கண்கட்ட ஊரையராயிங்கு உடல் வேணும். அதில் கண்கட்ட என்பது ஞான கண்ணு இல்லாதவனா, இந்த புறத்துல இருக்கிற கண்ணு இல்லைனாலும் கெடுதல். அதே போல ஞான கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, அதனால உன்னை அடைய முடியாமல் போயிடும். இந்த கண்ணு இல்லைனா இந்த உலகத்துல வாழ முடியாது, அந்த கண்ணு இல்லைன்னா அந்த உலகத்துல. கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும், இப்படி உடல்ந்து கொண்டு இருக்கிறேனே என்னுடைய உயிர் போகாதா என்கிறார். குடியேன் உயிர் தான் உலவாது, உயிர் உலவாது என்றால் உயிர் தொலையாதா என்கிறார். உலவா காலம் தவமீதி உறுப்பு வெறுத்துன்னு உனை காண்பார். உலவா காலம் என்றால் பரமஞானிகள் முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை காண வேண்டி என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், அதனால உடலை வெறுத்து விடுகிறார், உடலையே வெறுத்து விடுகிறார் கடவுளை காண்பதற்காக. இப்ப நல்ல பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம பசி எல்லாம் பார்க்காம வேலை செய்யறோம், நேரம் பார்க்காம காலம் பார்க்காம வேலை செய்யறோம். இப்ப இந்த வேலைய முடிச்சா அந்த 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் ஆகிட்டா கூட பசிய பார்க்காம வேலை செய்யறோம் இல்ல. அது போல அது போல பரமஞானிகள் உணவை வெறுத்து, உறக்கத்தை வெறுத்து, உடலை வெறுத்து, உறவையெல்லாம் வெறுத்து விட்டு, உறவெல்லாம் வெறுத்து விட்டு, உலக பற்று சுத்தமாக இல்லாமல் போய் அவர்கள் வந்து எலும்பும் தூருமாக இருந்து இரவும் பகலுமாக சிவன் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி இருந்த இடத்திலே புற்று முளைச்சு மரம் முளைச்சு அப்படிப்பட்ட தவத்தை செய்கின்ற பரமஞானிகள். அந்த ஞானிகளுக்கும் கூட இவன் அறியவனாக இருக்கும். கற்பங்கள் பல கூடி செல்ல தீயின் கணலில் அடு ஊசியின் மேற் காலையொன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்புரிய யோம்பி நிற்பவர் குளித்து மறை குளித்து யோக நீன் முனிவர் குளித்தவர் குளித்து மேலாம் சிற்பரத்தில் சென்மமையா நிறந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே என்பது அருப்ப. ஆகையினாலே இப்படி உடலை வெறுத்து, உணவை வெறுத்து, உறக்கத்தை வெறுத்து எலும்பு தூரமாயிருக்கின்ற அந்த முனிவர்களு நீ கிடைக்காதவன். உலவாக்காலம், உலவாக்காலம் நிறைய அளவில்லாத காலம், பல வருஷங்களாக யுகங்களாக. உலவாக்காலம் தவமீதி உறுப்பும் வெறுத்துங்கு உனை காண்பான். உறுப்புன்னா உடம்பெல்லாம் வெறுத்து தவம் செய்கிறது. உறுப்பு வெறுத்துங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட, பலமா முனிவர் நனிவாட, பல முனிவர்கள் பெருமை புரிந்திய பல முனிவர்கள், பலமா முனிவர் நல்ல பல தவ பலமுடைய முனிவர்கள், பலமா முனிவர் நனிவாட மிகவும் வாட. அப்படி இருக்க பாவியனை பணி கொண்டாய், அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் இருக்க பாவியாயி என்னை பணி கொண்டாய், எனக்கு அருள் செய்தாய். பாவியனை பணி கொண்டாய். மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவானுக்கு அன்பிலேன் என்கொண்டிடுகேன் இம்மாலே. ஆகையால இப்படிப்பட்ட தவமுடைய முனிவர்களுக்கு அருள் செய்யாமல் தகுதி இல்லாத என்னை ஆண்டு கொண்டாய். ஆகவே அதற்கு தகுந்தாற் போல உன் நெறியிலே நான் நடக்கவில்லை. அதனாலே இப்படி மலம் புருந்திய இந்த குரம்பையை மாய்த்து கொள்ளாமல் இருக்கிறேன். உன்னை காண்பதற்கு அளவில்லாத அன்பு இல்லாமல் இருக்கிறேன். அதனாலே நான் என்கொண்டு எழுகேன் இம்மானே, என்கொண்டு நான் உயர்வேன், என்கொண்டு உன்னை அடைவேன் என்று இந்த பாட்டிலே விளக்குகிறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் விநாயகர் காப்பு.

0: ஐந்து திருக்கரங்களை உடையவரும், யானை முகத்தை ஒத்தவரும், இளம்பரை சந்திரனையொத்த தந்தங்கள் உடையவரும், பரசிவ மூர்த்தியின் குமாரரும், ஞானத்தின் சிகரமாக விளங்குபவருமான விநாயகப் பெருமானின் திருவடிகளை என் சித்தத்துள் வைத்து போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 8, மந்திரம் 2411.

பதியாக வீட்டிலிருந்தே ஐந்தொழில்களுள் அருளுதல் தொழிலை செய்தருளும் சதாசிவ மூர்த்தி சிவலிங்க திருமேனியாகும். அத்திருவருளுக்கு ஏங்கும் உயிர் நந்தியாகும். இந்நந்தி குற்றங்கள் நீங்க பெறாத பெருநந்தியாக கொடிமரத்து அருகிலும், ஆணவம் மலம் நீங்கப்பட்ட சிறிய நந்தியாக மூலத்தானத்திலும் விளங்குவதை சிவனார் கோயிலில் நீ காணலாம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 8 மந்திரம் 2499.

திருவைந்தெழுத்தின் பொருளாவது 36 தத்துவங்கள் நீங்க பெற்ற ஆன்மா மா எனும் மலம் நீங்கி ந எனும் மாயாசக்தி வா எனும் அருட்சக்தியாக மாறி நின்று ய என்னும் ஆன்மாவை சி எனும் சிவத்தோடு சேர்க்கின்றாள். அதுவே சிவாய நம. உலகப்பற்றுள்ளோரின் திருவைந்தெழுத்து நம சிவாய என்பதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 115.

பதி பசு பாசம் எனும் மூன்று பொருளும் சிவனும் முடிவில்லாதவர். அதுபோல் பசுவாகிய உயிரும் பாசமாகிய மலங்களும் தோற்றமும் முடியும் இல்லாதவை. இறைவனின் திருவருளால் மலங்கள் நீங்க பெற்ற ஆன்மா இறைவனை பொருந்தி நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 117.

சூரியகாந்த கல்லும் பஞ்சும் அருகருக இருப்பினும் பஞ்சு எரியாது. ஆனால் சூரியகாந்த கல் சூரிய ஒளியில் காட்டவே பஞ்சு எரியும். அதுபோல ஆரியனான தென்னாடுடைய சிவபெருமான் முன்பாக ஆன்மாவின் குற்றங்கள் எரிந்தே போகும். திருச்சிற்றம்பலம்.

உலகம் முழுவதும் சிவம் வியாபித்துள்ளது. நாம் உயிர் உணர்வோடு சிவனை பற்றினால் சிவலோக காட்சியும் பர வெளியில் அவரது திருநடனம் புரியும் திருவடியையும் கண்டு பேரானந்தம் பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 127.

சிவத்தோடு உணர்வு கலந்த சித்தர்கள் சிவமே ஆயினர். சிவன் அருளால் சிவன் செய்யும் செயல்களை உணர்கின்றனர். முக்காலத்தை உணர்ந்தும் செயலற்றவர்களாகவே சித்தர்கள் உள்ளனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 129.

சித்தர்கள் தம்முள்ளே சிவப்பரம்பொருளை காணும் பேறு பெற்றவர்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 136.

உவர் நீர் சூரிய வெப்பத்தால் உப்பாகிறது. மீண்டும் நீரில் கலந்தால் தன் உருவம் மாறுபட்டு மறைகிறது. அதுபோல் சீவனில் சிவம் கலந்து நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 143.

நமது தூல உடல் ஒளியாய் மாற்றப்பட்டால் நெடுநாள் நிலைத்து நிற்கும். இல்லையேல் பச்சை மண்பானை மழையில் கரைந்து மீண்டும் மண்ணாவது போல் அழிந்துவிடும். திருச்சிற்றம்பலம்.

நீ ஈட்டிய செல்வமும் மனைவியும் மக்களும் உன்னிடம் வரமாட்டார்கள். எனவே இப்பொழுதே இச்சனமே இறை உணர்வோடு வாழ்வாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 174.

உற்ற இடத்து உறுதுணையாகாத செல்வத்தை விட்டு உரு துணையான சிவமாகிய செல்வத்தை நாம் நாடுவோமாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 177.

0: വിടക്കണ്ടും തീരാ വിയനുലഗോരേ.
1: ഉദയ സൂര്യനും ഇളം കന്റും இளமை நிலையாமைக்குரிய சாட்சி பிரமாணமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 193.

நாட்கள் செல்வதற்கு முன் நீ சிவயோக நெறி நின்று மதி அமுதம் பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 197.

சிவகுரு பூஜைக்கு சிறப்பான மலர் கொல்லாமை என்று சொல்லப்படும் கொலை செயலை மறுத்தலையாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் 1, தந்திரம் 200.

0: கொலை, களவு, கள், காமம், பொய் போன்ற மலையான பஞ்சமா பாதகம் செய்யாதோர் இன்பமாக வாழ்வர், அவருக்கு துன்பமே இல்லை. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவனேயமாகும் திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம் ஆத்மபந்துக்களே, முக்கியமான குண்டலினி ரகசியத்தை போன பாடலிலே சூச்சகமாக வெளிப்படுத்தி இருந்தார். அது எல்லாத்துக்குமே கிராஸ் ரெஃபரன்ஸ். நேற்றைக்கே பார்த்தோம், சட்சக்கர நிரூபணத்திலிருந்து ஆரம்பித்து யோக சாஸ்திர நூல்கள் எல்லாமே அதை ஆமோதிக்கின்றன. இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார், இறைவி ஒளி வடிவமாக இருக்கிறாள். இருவரும் சேரக்கூடியது நாதபிந்துவின் சேர்க்கை. அது சேரும் பொழுது நடக்கக்கூடியது சத்தியமாகிய சிவ தரிசனம். அந்த சிவ தரிசனத்தினுடைய ஆனந்தத்திலேயே அடுத்த பாடலை எடுத்து தருகிறார்.
2: வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதர பிளந்தயம் கோணை புகழுமின் கூடலும் ஆமே. வான பெருங்கொண்டல்
1: கருணா சாகரம், இறைவன் கருணையே வடிவானவன். கருணையின் உருவமாக இருக்கக்கூடியவர் இறைவன். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்றாள் இல்லையா. கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் இறைவன்.
2: வான பெருங்கொண்டல்
1: மழை எப்படி அடக்க முடியாமல் கொட்டுகிறதோ, அகாரணமாக கொட்டுகிறதோ, அதற்காகத்தான் கருணையை வந்து மழைக்கு உவமையாக சொல்லுகிறோம். அது காடு மேடுன்னு பாக்குறது இல்ல, இது வந்து நகரம் இது கிராமம்னு பாக்குறது இல்ல, இது குளம் குட்டை என்று பார்ப்பதில்லை, இது கடல்னு பாக்குறது இல்ல. நிறைய மழை கடல்ல தான் பெய்யறது. இந்த இடம் அந்த இடம்னு பாகுபாடு இல்லாமல் அத்துணை பேருக்கும் சமமாக இருப்பதால் ஞானத்தை சூரியனுக்கும் கருணையை மழைக்கும் ஒப்பாக சொல்லுகிற வழக்கத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம்.
2: வான பெருங்கொண்டல் மால் அயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை.
1: இந்த உடலிலே இருக்கக்கூடிய பிறவியை ஊனப்பிறவி என்று சொல்கிறார். ஏன்னா ஒரு லிமிட்டேஷன் வந்துடுறது இல்லையா. பாடிங்கிறது வந்து ஒரு லிமிட்டேஷன், இந்த உடல்ங்கிறது ஒரு லிமிட்டேஷனா மாறிடுறது. அதை ஒழிக்கக்கூடிய ஒருவன், அது ஏதோ நான் பேஸ்லெஸ்ஸா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ. அடுத்த வார்த்தையில வரியில சொல்றார், காணக்களில் கதிர பிளந்தயம். தாருகாவனத்திலே இருக்கக்கூடிய முனிவர்கள் இவரை ஒழிப்பதற்காக ஒரு ஆபிசார ஹோமம் செய்து ஒரு யானையை ஏவி விடுகிறார்கள் ஈஸ்வரனை அழிக்கிறதுக்கு. வேதம்தான் எல்லாம். அந்த வேதம்ங்கிறது இறைவனுடைய மூச்சு காத்துங்கிறது சில பேருக்கு மறந்து போயிடுறது. அதற்கு உண்டான மரியாதையை கொடுப்பதற்கு தவறி விடுகிறோம், அல்லது அதை தவறாக பயன்படுத்தவும் துணிந்து விடுகிறோம் சுய லாபங்களுக்காக. அப்படித்தான் தாருகாவனத்து முனிவர்களும் செய்தார்கள். அவர்களுடைய பிராதான்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இது யாரா, இது புதுசா ஒரு ஆள் காலி பண்ணிட வேண்டிதான் இவன அப்படின்னு ஒரு ஆபிசார ஹோமம் பண்ணி அதுல ஒரு யானையை உருவாக்குகிறார்கள். அந்த யானையை இறைவன் சம்ஹாரம் செய்து விடுகிறார். கஜசம்ஹார மூர்த்தி யானை தோல் போர்த்தி கொண்டிருக்கிறார்ங்கிறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. கிருத்திவாச சேனமஹா. அப்போ அந்த யானை தோலை போர்த்தி கொண்டு கோணை புகழுமின் கூடலும் ஆமே. இங்க யானைங்கிறது வந்து நம்மளுடைய அகங்காரம், நம்முடைய மதம், தர்ப்பம். ஆணவம்ங்கிறது எங்க இருந்தாலும் அடக்கி வைக்கப்பட வேண்டியதுதான், அது யாருக்கு வந்தாலுமே சரி. அப்ப ஆணவம்ங்கிறது யாருக்கு இருந்தாலும் எங்க இருந்தாலும் இறைவனுக்கு பிடிப்பதில்லை. அந்த ஆணவத்தை தட்டி வைக்கிறார், அந்த ஆணவத்தை அடக்கி வைக்கிறார். அது தாருகாவன முனிவர்களாக வேத பிராமணாலாவே இருந்தாலும் அவளுக்கு தர்ப்பம் அப்படிங்கிறது உண்டாயிடுத்து அப்படின்னா கஷ்டம்தான். வேதம் ஓதிய அந்தணர்களாகவே இருந்தாலும் ஆணவம் என்பது வந்து விட்டால் இறைவன் அதை தட்டி வைக்க தயங்கவே மாட்டார். இறைவன் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். அப்ப இறைவனுடைய தம்ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னா, பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம் அப்படிங்கிறது தான் அவரோட தம்ரூலா இருக்கும். அவரவர்கள் அவரவர்களுடைய இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுமே உண்டாகாது. அவர்களுடைய இடத்தை தாண்டி செயல்படும் பொழுதுதான் அது யாராக இருந்தாலுமே தட்டி வைப்பதற்கு இறைவன் அதற்குண்டான காரிய கர்மங்களை செய்கிறார். அப்ப இங்க தாருகாவனத்து முனிவர்கள் செய்த யாகத்தில் தோன்றிய யானையை சம்ஹாரம் செய்து அந்த தோலை அதனுடைய தோலை தன்னுடைய ஆடையாக போர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதாக வெதசம்ஹார மூர்த்தியினுடைய கதை. அப்ப யானையை இங்கே ஆணவத்துக்கு ஒப்பிடுவோமே ஆனால், ஏன்னா யோகிகளுக்கு முதல்ல வரக்கூடியது ஆணவம் தான். ஏன்னா மற்றவர்களால செய்ய முடியாத காரியத்தை தான் செய்து விட்டோம், தான் சாதித்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம். இதைத்தான் நாம் இவருடைய கதையிலே பார்க்கிறோம். கொங்கணவர் தபஸ் பண்ணி சக்திகளை அடைந்து கண்ணை திறந்து பார்த்து அந்த கொக்கை எரிச்சிடுறார். தன் மேல எச்சலிட்ட கொக்கை எழித்து விடுகிறார். அந்த சந்தோஷத்துல அந்த அடைந்து விட்டோங்கிற ஆணவத்துல வந்து தானம் பிக்ஷ கேட்கிறார். அவ வரதுக்கு லேட் ஆயிடுது. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவர் குரல் கொடுக்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பதிவிரத்தை கேட்கிறாள். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவானோனா அவருடைய அகங்காரம் அங்கே அழிந்து விடுகிறது. எல்லாருக்கும் இந்த கதை பரவலா தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ஒரு யோக சித்தியை அடைந்தவுடன் எல்லோருக்கும் ஏற்படுவது ஆணவம் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனால் இத்தனை நாள் மனுஷிய மாத்திரனாக சக மனிதனாக மற்றவனோடு பழகி கொண்டிருந்த ஒருவன் இன்று அவனை விட மேம்பட்டு வேறு சில சக்திகளை கையாண்டு வேறு சில சக்திகளோடு தொடர்பு கொண்டு மற்றவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறான், அதிலே ஈடுபடுகிறான், வெற்றியும் கண்டுபிடுகிறான். அப்ப ஆணவங்கிறது பை நேச்சர் உண்டாயிடும். அதனாலதான் முதல்ல குண்டலினியை பத்தி பேசிட்டு சிவசக்தி ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு அடுத்த ஸ்லோகத்தை இதை வைக்கிறார். ஆணவம் கொள்ளாதே. அப்பேற்பட்ட தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தையே அந்த யானையை சம்ஹாரம் செய்து அந்த யானை தோலை போர்த்தி கொண்டு ஆணவத்தை அடக்கியவர் சிவபெருமான். அப்புறம் வேதமே மன்னிப்பு கேட்கறது. அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏட்டுமானூரனுடைய சரித்திரத்தை வந்து பார்க்கும்பொழுது வேதமே மன்னிப்பு கேட்கிறது. மான் ரூபத்துல வந்து அப்புறம் அதை ஏத்துக்கிறார் பெருமான்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆணவத்திற்கு மட்டும் இங்கு இடமே கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவதற்காகத்தான் இந்த பாடல். தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடைய என்னப்பன் ஏழே பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
0: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவனேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே, முக்கியமான ரகசியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் திருமூலர். குண்டலினி யோகத்தை பற்றி பேசினார். குண்டலியினால் ஏற்படக்கூடிய சிவசக்தி ஸ்வரூபம், சிவசக்தி ஐக்கியம் தரிசனம், அதனால் ஏற்படக்கூடிய ஆணவம், ஆணவத்தை கையாளக்கூடாது என்பதோடு நேற்றைக்கு முடித்திருந்தோம். இன்னைக்கு மந்திர ரகசியம் சொல்ல போறார். மந்திரம்னா என்ன, மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், மந்திர சித்தி எவ்வாறு உண்டாகும் என்பதை சொல்லக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்தை பார்க்க போகிறோம். மனத்தில் எழுகின்ற மாயனாடன் நினைத்தது அறிவனே நீசர் நினையார், எனக்கிறை அன்பு இளன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மனத்தில் எழுகின்ற மாயனாடன், மாயை மாயைன்னு சொல்றாளே, இந்த மாயைனா என்ன? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு. எல்லாரும் மாயை மாயைங்கிறா, சுத்த மாயைங்கிறா, அப்புறம் சுத்த மாயையில் தான் ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறா, அப்புறம் மாயையில சுத்த மாயை என்ன அசுத்த மாயை என்ன, எல்லாம் ஒரே மாயை தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாயை என்பதும் இறைவனுடைய ஒரு பங்காக இருந்தால்தான் இறைவன் சர்வனியாமகன் அப்படிங்கிற கூற்று உண்மையானதாக இருக்கும். இல்லாவிட்டால் இறைவன் சர்வனியாமகன் சொல்ல முடியாமல் போயிடும். அப்ப இந்த மாயையை தன் இடமாக கொண்டு அதை உடலுக்குள்ள ஒரு இடமா வைக்கணுமோ இல்லையா, அதான் மனசு. இந்திரியானா மனசாஸ்மி. பகவத்கீதையிலே விபூதி யோகத்திலே அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். அப்போ அந்த மாயைய நமக்குள்ள உருவாக்கக்கூடியது, நம் உள்ளே இருக்கக்கூடியது இந்த மனம்தான். அழகான கதை உண்டு, நாரதருடைய கர்வத்தை பங்கம் பண்ணக்கூடிய ஒரு கதை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவசியம்ங்கிறதுனால திரும்பவும் சொல்லுகிறோம். நாரதரும் ஸ்ரீமன் நாராயணனும் நடந்து கொண்டு வருகிறார்கள். நாராயணன் கிட்ட நாரதர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா என்ன, உங்க மாயை வந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிறாலே மமமாயா துரத்தியான்னு சொல்றார் பகவத்கீதையில கிருஷ்ணர். நான் அந்த மாயையை ஜெயிச்சுட்டேன் தெரியுமா அப்படிங்கிறார் நாரதர். ஆஹா, அதனால்தான் நீர் நாரதர் என் மாயையை ஜெயிச்சுட்டீரே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நாராயணர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு அங்க நடந்து போற வழியில ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே நாரதரை குளிக்க செய்கிறார். இங்க வந்து குளிச்சுட்டு வாங்கலேன், ஒரு முங்கு முங்கிட்டு வாங்க, ஒரு புண்ணிய தீர்த்தமா எல்லாரும் சொல்றா, ஒரு குளி குளிச்சுட்டு வாங்கலேன், உங்க வீணையை நான் அது வரைக்கும் கையில வச்சுட்டு இருக்கேன், அவருடைய அந்த வீணையை வாங்கி ஏகதாரா அதை வாங்கி கையில வச்சுட்டு இருக்கார். நாரதர் குளிக்க போறார். நாரதர் குளிச்சதுதான் இப்ப நம்ம சினிமால தான் சொல்றா பாருங்க, அங்க கட் பண்ணி இங்க ஓபன் பண்றான்னு, அது மாதிரி அந்த சீன் அப்படியே முடிஞ்சு போயிடுத்து. திடீர்னு அந்த குளத்துல இருந்து வெளியில வந்தா ஒரு பெண்ணாக வருகிறார். அந்த பெண்ணுக்கு எங்க இருந்து வந்தோன்னு தெரியல, தோற்றம் தெரியவில்லை, பிறப்பு தெரியவில்லை, பெற்றவர்கள் தெரியவில்லை, எதுவுமே தெரியல. திடீர்னு அந்த பக்கமா ஒரு ராஜா வேட்டையாட வரார். இந்த பெண்ணினுடைய அழகிலே மயங்கி அந்த பெண்ணை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு அரசியாகவும் மாற்றி விடுகிறார். அப்புறம் அந்த ராஜாவோட குடித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் குழந்தைகள் எல்லாம் பிறந்தாச்சு, எல்லாம் அப்படியே ஒரு ஃபுல் ப்ளோன் லைஃப் ஹீ இஸ் லிவிங். திடீர்னு ஒரு எதிரி ராஜா அதை இது பண்றான். அப்ப அந்த ராஜா இறந்து போயிடுறா, ராஜாவோட பிள்ளைகள் ராஜாவோட மாப்பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போய் திருப்பி இந்த பெண் அபலையாக மாறி ஒற்றையாளாக மாறி ராணியா இருந்தவ திருப்பி அதே காட்டுக்கு ஓடி வரா. அங்க ஒரு ரிஷி முனிவர் இருக்கிறார். யார்மா நீ கேட்டா, எனக்கு வந்ததெல்லாம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இந்த மாதிரி இந்த குளத்துல இருந்துதான் நான் வந்தேன், ராஜா என்ன கல்யாணம் பண்ணினார், நான் ராணியா இருந்தேன், இப்ப திருப்பி எதிரி நாட்டு ராஜா போர் தொடுக்க எல்லோரும் இறந்து விட்டார்கள், மீண்டும் தனியாளாக மாறி விட்டேன். சரிமா நீ போய் உள்ள குளிச்சுட்டு வா அப்படின்னு குளிச்சுட்டு வந்தா திருப்பி நாரதரா வெளியில வந்தார். அங்க ஸ்ரீமன் நாராயணர் சிரித்து கொண்டிருந்தார். போரும் போரும் மாயை என்று நாராயணரிடம் சொல்லிக் கொண்டார். தவறாக சொல்லிவிட்டேன், உங்க மாயை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இந்த மாயையில் நானே மாட்டிக்கொண்டு விட்டேனே, கொஞ்ச நாளைக்கு நான் ராணினா நினைச்சுட்டேன், எனக்கு ஆத்துக்காரர் இறந்து போயிட்டாருன்னா நான் நினைச்சுட்டேன், எனக்கு யாருமே இல்லைனா அனாதை அபலைனா நினைச்சுட்டேன், என்னோட சொஸ்வரூபம் மறந்து போயிடுத்தேன், இதுதான் மாயை. இந்த மாயையை அதிஷ்டானமாக கொண்டு இறைவன் நம்மை ஆட்டுவிக்கிறார். இது முக்கியமான வார்த்தை, எத்தனை பேருக்கு அது எவ்வளவு தூரம் புரியறதுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். மாயையை அதிஷ்டானமாக கொண்டுதான் இந்த உலகத்திலே லௌகீகத்தில் எல்லாமே இயங்குகிறது. பாரமார்த்திகம்ங்கிறது வேற, லௌகீகத்துல எல்லாமே இயங்குறது இந்த மாயையை அடிப்படையாக கொண்டுதான். அந்த சுத்த மாயை அதுலதான் ஈஸ்வரன் இருக்கிறார், அதைதான் இடமாக கொண்டு திருமேனி தாங்கி இருக்கிறார் ஈஸ்வரன். நம்முடைய மனதிலே மந்திர சொரூபமாக இறைவன் எழுவார். நிறைய பேர் தியானம் பண்ணும்போது அவர்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லும் போது சொல்லுவா, எனக்கு ஒரு மந்திரம் கேட்குது சார், எனக்கு ஒரு மந்திரமா அப்படி கேட்குது, அது மந்திரமா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து கேட்குது. அதுதான் இறைவனுடைய ஸ்வரூபம், அது ஒரு மாயை தான். அப்படின்னாலும் அந்த மாயா சுத்த மாயை தானே அடிப்படையா வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றோம். அந்த மந்திர ஸ்வரூபம் தான் இறைவன். மனதின் உள்ளே தோன்றக்கூடிய மந்திரம் மட்டும் இல்ல, மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் அத்தனையுமே இறைவனுடைய சக்தி இல்லாமல் எண்ணங்கள் தோன்றி விடுமோ? இறைவனுடைய சக்தி இருந்தால் தானே எண்ணங்கள் தோன்றும். அப்போ மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் அவருடைய ராஜ்யமா, மாயைங்கிறது மாயைங்கிறது இறைவனுடைய ராஜ்யமா. மாயனன் நாடன் நினைத்தது அறிவனே நீசர் நினையார், நினைத்தது அறிவனே, நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அத்தனையும் இறைவன் தெரிந்து கொள்ளுகிறான். எப்படி என்றால் அதை உருவாக்குவதே இறைவன் தான். நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அத்தனையும் எப்படி இறைவனுக்கு தெரிகிறதுனா அதுக்கு சோர்ஸே அவர் தான். த பெஸ்ட் வே டு ப்ரெடிக்ட் யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரியேட் ஒன் அப்படின்பா ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப். அதுபோல அந்த மனதையே உருவாக்கியவன் அவனாக இருப்பதால் மனதிலே தோன்றக்கூடிய அத்தனையும் அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறதுங்கிறது தான் சத்தியமான வார்த்தை. நீச்சர் நினையார் அப்படின்னா இங்க ஜாதியில நீச்சரை பற்றி சொல்லவில்லை, அவரை நினையாத அத்தனை பேருமே நீச்சர்னு திட்டார். அப்படி ஒரு இவ்வளவு உன்னதமான ஒரு கருவியை உனக்குள்ளே வைத்து இந்திரியான மனஸ்தாஸ்மி என்று சொல்லுகிற அந்த பரம்பொருளை நினையாதவன் அனைவருமே எல்லாருமே நீச்சர்னு சொல்லுகிறார். நினையார் நீச்சர். அப்புறம் என்ன சொல்லுவாளா, நினைக்காம மட்டும் இருக்கிறதோட நிற்க மாட்டா, எனக்கு இறை அன்பு இளன் என்பர். பகவானுக்கு என் பேர்ல கருணையே இல்ல, கருணையே இல்ல, இந்த ஒரு டைலாக் உண்டு இல்லையா, நானும் மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பூஜை பண்றேன், ஆனால் ஈசனை நினையாமல் உள்ளதை உள்ளவாறு உணராமல் தன் மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் முதற்கொண்டு ஈஸ்வரனுடைய கிருபைங்கிறது தெரியாமல், இதுவும் ஈஸ்வரனுடைய மாயை என்பது புரியாமல் பூஜை செய்து என்ன பலன், பூஜா பலன் என்ன? எந்த ஒரு எண்ணம் தோன்றியதாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை தோற்றுவித்தவனே அவனாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்திலே நின்று ரமித்து அந்த எண்ணத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த எண்ணம் தோன்றிய இடத்தை நோக்கி பயணப்படாமல், எண்ணம் வந்துவிட்டதே அந்த எண்ணத்துக்கு ஒரு யஜமானத்துவம் ஏற்றுக்கொண்டு கர்மாவை நம்ம பேர்ல ஆரோபிச்சுக்கிறோம், அப்பதான் நம்ம கர்மண்ய அதிகாரஸ்தே மாபலேஷ கதாச்சன என்று சொல்வது போல கர்மா நம்மளா ஏத்துக்கிறது தான் கர்மா. நம்ம ஒரு ஒரு ஒரு செகண்ட் தான் கர்மா, அத்தனையும் விட்டு ஒழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான். மாமேகம் சரணம் பத அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுசஹா. பரபிரம்மத்தினுடைய வசனம்னு பாருங்கோ, இது எல்லாத்தையுமே பரபிரம்மத்தினுடைய வசனம்னு பாருங்கோ. மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, உனக்கு பற்று வருவதும் அந்த பற்று விடலும் உன்னுடைய மனத்தின் காரணமாகத்தான் என்று கூறுகிறார், அறுதியிட்டு கூறுகிறார். அப்போ இது என் உடம்பு, இது நான் பண்ணின கர்மா, இது நான் பண்ணின கர்மா, நீ பிடிச்சிருக்கிறதுனாலதான் உன்னை கர்மா பிடித்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய கர்மா உன்னை வந்து உனக்கு துரோகம் பண்ணணும்னு கர்மா உன்னை பிடிச்சிருந்த. எல்லாரும் நல்லா இருக்கா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா நினைக்க மாட்டேங்கிற, உனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாவது இறைவனுடைய கருணையினாலே தான். அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கர்த்தா இறைவன், நீ கர்த்தா கிடையாது அப்படிங்கறத நீ நினைச்சாலே போறோம். எனக்கு இறை அன்பிலன் என்பர். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே, இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. இதுல பிழைச்சு இந்த மாயை பிழைத்து இந்த மாயையை ஜெயித்து இந்த மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு வெளியில வந்தவன் பக்கத்துல இறைவன் நிற்கிறதா தெரிஞ்சுக்கிறான். அப்போ முதல்ல சொன்னார் இல்லையா, ஒக்க நின்றான் உளப்பிலி தேவர்கள். அப்ப சொன்னார் இல்லையா, ஒக்க நின்றானே பக்கத்திலேயே நின்று இருக்கான். அப்ப நம்ம புரிஞ்சுப்போம் பக்கத்துலயே நின்று இருக்காங்கிறது. அப்ப அப்பர் பாடினது போல நம்ம பாடுவோம், ஒரு நாளும் உனை மறந்தறியே. அப்ப சொன்னா அது சத்திய வாக்கு, நீ என்னை விட்டு அகன்றதே கிடையாது. அப்ப புரியும் ஏன் அப்படி சொன்னாருங்கிறது. இப்படி மாயையினுடைய விஸ்தாரத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு திருமூல தேவர் எடுத்துரைத்தார், அனுபவித்தோம். என் தாயுடைய என்னப்பன் ஏழே பிரவியமன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில்வண்ணன் நேரெழுத்தாமே. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவன் தாழ், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
4: திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம்.
7: ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்து நிலம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. அன்பான ஆத்ம பந்துக்களே, இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து திருமந்திரத்தை கேட்டு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம்.
1: இறைவனுடைய ஸ்வரூப தரிசனம், ஆணவத்தை விட்டொழித்தல், ஆணவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது கண்மமலம் மாயாமலம், அதை விட்டொழித்தல் என்று வரிசையாக வரிசை கிரமமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள், மும்மலத்தையும் அகற்றக்கூடிய வழியை இரகசியமாக போன பாடல்களிலே, மூன்று பாடல்களிலே மிக தெளிவாக எடுத்து இயம்பிவிட்டார் திருமூலதேவர். எல்லாம் கடந்து தான் தான் இறைவன் தோணின பிற்பாடு, அப்ப இன்னொரு இறைவன் கிடையாது, நானேதான் அதுன்னு அப்புறம் நம்ம பேர்ல அதை ஆரோபிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஆணவம் கடந்த பிற்பாடு அது உண்டாகாதுனாலும் அதற்கும் ஒரு ஒரு ஒரு பிரிகாஷன் சொல்றதாக அடுத்த பாடல் அமைகிறது. வல்லவன் வன்னிக்கு இறையிடைவாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை, இல் என வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வல்லவன் வன்னிக்கு இறை இடைவாரணம், நீர் நெருப்பு இரண்டுமே வெவ்வேறு தன்மையை கொண்டது, ஒன்றை ஒன்று அழிக்கக்கூடியது. ஒரு தீ எரிஞ்சின் இருக்கு அப்படின்னா அதை நீரை ஊற்றி அணைத்து விட முடியும். ஒரு இடத்துலயே நீர் இருக்கிறதுனா அதுக்கு அடியில நெருப்பை பத்த வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆவியாக மாறிவிடும், நீர் நீராவியாக மாறிவிடும், நீர் காணாமல் போய்விடும். அப்ப நீரை அழிக்க முடியும் நெருப்பால, நெருப்பை அழிக்க முடியும் நீராலே. ஆனா இந்த ரெண்டையும் கையில வச்சுட்டு இருக்கார், ரெண்டையும் ஒன்னு சேர்த்து வேற வைக்கிறார். எப்படி ஒளி ஒளி சேர்க்கை பார்த்தோமோ அது போல நீர் நெருப்பு சேர்க்கை. தலையிலே கங்காதேவியையும் கையிலே வடவாக்னியையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது போகாதுன்னு இன்னொன்னு சொல்றா இல்லையா, சமுத்திரத்துக்கு நடுவிலேதான் அக்னி இருக்கிறது, அததான் இங்க சொல்லுகிறார். வன்னிக்கு இறை இடைவாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை. அந்த காரிய கிரமங்களை நம்மாலே செய்ய முடியுமா? இறைவனை உணர்ந்து விட்டேன் என்ற காரணத்தினால் என்னால் ஒரு தீயை நீரின் நடுவே நிற்க செய்ய முடியுமா? அவ்வளவு பெரிய கடலுக்கு நடுவுல எப்படி வடவாக்னியை நிறுத்தி வைத்தாரோ அப்படி ஒரு அக்னியை நம்மால் நிறுத்த முடியுமா? இதை நினைத்து அவன் நம்மில் பெரியவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அவன் தன்மையை உணர்ந்ததற்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நாம் அவனை மிஞ்ச முடியாது, மிஞ்சவும் முடியாது. அவனிடமிருந்து நாம் வந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அவனுடைய அம்சம்தான் நம்மிலும் ஓடுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அவன் அவன்தான், அவனாகவே நாம் மாறிவிட முடியும். அது அவனுடைய தியானத்திலேதான் நடக்கப் போகிறது. அதனால ஒரு சில சக்திகள் கிடைத்த பிற்பாடு இறைவனே கிடையாது, கடவுள் எல்லாம் போய், கடவுள்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்ப நியோ வேதாந்திஸ்ட், நியோ அத்வைத்தின்ஸ் அப்படி எல்லாம் வந்துடுறாள் இல்லையா, அதெல்லாம் கடவுள்லாம் கும்பிடாதீங்கோ, கோவிலுக்கெல்லாம் போகாதீங்கோ, கோவில்லாம் வேஸ்ட், பிராமணர்கள் வயிற்று பிழைப்புக்கு உண்டாக்கிய சிஸ்டம் தான் கோவில் அப்படின்லாம் இப்ப பாடம் நடத்தின் இருக்காள் இல்லையா. அவர்களை எல்லாம் கண்டிப்பது போலே இங்கே திருமந்திரத்திலே திருமூலர் சொல்கிறார். இல் என வேண்டா, கடவுள் இல்லை என்று சொல்லாதே, உனக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டுவிப்பவன் இறைவன். அவன் நினைச்சானா நாளைக்கு உன்னுடைய நாக்கு செயலிழந்து விடும். அவனை இல்லைன்னு இன்னைக்கு நீ சொல்ற இல்லையா, கடவுள் கிடையாது, எல்லாம் நம்ம நம்ம நம்மை நாம் அறிந்து கொண்டு விட்டால் அதை விட பேரறிவு கிடையாது. மகரிஷிகள்லயே நாஸ்திகவாதி இருக்கார் இல்லையா, ஜாபாலி. அரக்கன்ல பக்தன் இருக்கிறான், விபீஷணன், அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் ஆனால் பக்தன் விபீஷணன். மகரிஷிகளில் சேர்ந்தவர் ஜாபாலி, ஆனா நாஸ்திகவாதி, இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் மகரிஷி. அப்பா யாரா இருந்தாலும் இல் என வேண்டா, இல்லை என்று சொல்லாதே. இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றான், அவன் இங்கேயே இருந்திருக்கான், உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நேரம் வரும், நேரம் வந்தது பிற்பாடு அச்சோ நம்ம அன்னைக்கு தப்பா ஆடிட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆதலின் இன்றே இறைவனை சரணடைந்து விடு என்று சொல்லுகிறார். வல்லவன் வன்னிக்கு இறையடை வாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை, இல் என வேண்டா, அந்த ஈஸ்வரனை நீ இல்லை என்று சொல்லாதே. இப்படி ஒரு அமைப்பை நம்மால் செய்ய முடியுமா? கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அதாவது இடத்துல, கண்ணு முன்னாடி இருக்கு, காலும் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு, கண்ணு தொடரியில வச்சு, இப்ப நமக்கு இருக்கிற இந்த ஊனக்கண் இருக்கிறது, இந்த ஊனக்கண்ணை பிடரியில் வைத்து காலை இப்படி நடக்க வச்சா எப்படி நடப்போம்? எல்லாம் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான், ஆனா கண்ணாலதான் பார்க்க முடியும். கண்ணை முடிந்து மூக்கு கிட்ட என்னமான வச்சா புக்கு படிக்க முடியுமா? மூக்கால புக்கு படிக்க முடியாது, கண்ணால சாப்பிட முடியாது, காதால சுவைக்க முடியாது. எல்லாம் ஒரே மண்டைக்குள்ளதான் இருக்கு, ஒரே தலைக்குள்ளதான் அத்தனை ஓட்டையும் இருக்கு. ஆனா ஒரு ஒரு ஓட்டைக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதை இன்னொரு உபகரணம் இன்னொரு கரணம் வந்து அதை செய்ய முடியாது, இன்னொரு இந்திரியம் அந்த வேலையை செய்ய முடியாது. என்ன ஒரு அமைப்பு! இப்படிப்பட்ட அமைப்பை யார் செய்தது? நம்மால் இப்படி ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ண முடியுமா? இப்படி ஒரு சிருஷ்டியை நம்மால் ஏற்படுத்த முடியுமா? அப்ப அந்த சிருஷ்டிகர்த்தா யார்? இந்த கேள்வி உனக்குள்ள வர வேண்டாமோ? அப்ப சிருஷ்டிகர்த்தான் ஒருத்தர் இருக்கும் போது அந்த இறைவனை இல்லை என்று சொல்லாதே, அவன் நினைச்சா நாளைக்கு என்னமும் நடக்கும் அப்படிங்கிறதாக இந்த பாடலில் சொல்கிறார். அல்லும் பகலும் அருளுகின்றானே, அவன் அத்தனை பேருக்கும் அருள் என்பதை பொதுவாக கொடுத்து கொண்டே இருப்பான். தன்னுடைய சுவாவம் மாறாத வரையில், சுவாவம் மாறிடுத்துன்னா அவ்வளவுதான். ஹிரண்யகசிபு எவ்வளவோ குற்றம் செய்தான், ராவணன் பண்ணாத குற்றமே கிடையாது. ஆனா அப்பெல்லாம் இறைவன் வந்து அழிக்கல. பிரகலாதன் அப்படிங்கறது அவனுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல கிடையாது ஹிரண்யகசிபுக்கு. பிரகலாதன் மேல கை வச்ச உடனேயே நரசிம்மாவதாரம் வந்து அவனை சமாப்தி பண்ணி விட்டார். சீதையை தொடுவது என்பது ராவணனுடைய பேட்டர்ன்ல கிடையாது. அதை தொட்ட உடனே ராமர் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டார் ராவணனை. அப்போ தன் செயலாக தனக்குன்னு விதிக்கப்பட்ட செயலை செய்து கொண்டே இருப்பானே. ஆனால் அவன் அரக்கனா இருந்தாலும் அசுரனா இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் பூடாக இருந்தாலும் அதை அனுமதிப்பார். காலரூபி அன்வமோதத, காலமே காலம் அனுமதிக்கிறது இல்லையா? தான் தானாக இருந்தால் அனுமதிப்பார். தான் தனக்குரிய வேலையை விட்டு விட்டு பிற வேலையை செய்தால் சம்ஹாரம் செய்வார். அப்ப நமக்கு உண்டான பேட்டர்ன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவனாக இல்லாமல். அப்ப அவனாக ஆவதற்கு அவனை பற்றி நாம் நினைக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, தபஸ் பண்ண வேண்டாமா? அப்ப அந்த ஈசனை இல்லை என்று சொல்லாதே. நீ சில சக்திகளை அடைந்த மாத்திரத்தில் நீ சிவ தரிசனத்தை, அந்த அந்த பரம்பொருளை, அப்ப சிவன் பேர் சொல்றதுக்கு காரணம், அதுக்கு ரெலவன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் டீப்பஸ்ட் சைக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. ஒரு பேர் கொடுத்து, ஒரு ரூபம் கொடுத்து, ஒரு ஒரு அமைப்பு வச்சு அதை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி ஒரு கோவில்னு கட்டி வெளியில கொண்டு போய் பாலபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி ஒரு அடுக்கு தீபாரதனை காமிச்சு, இதெல்லாம் எக்ஸ்டர்னலைசேஷன். வை? பிகாஸ் தட் இஸ் வாட் வில் கெட் இன்சைட் யூ, தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ ஒன் டே. தீஸ் ஆர் நாட் வேஸ்ட் ஆஃப் மணி. யூ ஹாவ் டு ரியலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் சோ தட் யூ கேன் டூ தட் இன்சைட். இதெல்லாம் எக்ஸ்டர்னலைசேஷன் தான். ரொம்ப அழகா மேலை நாட்டு மனோவிஞ்ஞானிகள் இதை பற்றி பேசுகிறார்கள். கடைசியில் அவர்கள் எல்லாம் பாராட்டுறது யாருன்னு பார்த்தா வேதாந்தத்தை தான், சனாதன தர்மத்தை தான். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலைசேஷன் எல்லாம் நம்ம எந்த காலத்திலயோ பண்ணிட்டோம். எந்தோ இப்ப கண்டுபிடிக்கிறதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை நம்மளுடைய பரம்பராகதமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கறத நினைச்சு நாம் பெருமை அடைய வேண்டும். மேற்கொண்டு திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடைய எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய அவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில்வண்ணன். நேரெழுத்தாமே ஆறெழுத்தாவது ஆறு மந்திரங்கள் ஆறுக்கு நாள் 24 என்பர் சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுள வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே.
4: திருச்சிற்றம்பலம்.
8: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
9: சமணரோடு கூடித் திரிந்த மயக்கத்தை அறுத்து தம்மை வந்து அடைய அருளிய திருவையாறு அமர்ந்தருளும் தென் போன்ற இறைவரை அடைந்து உய்ந்தேன். அவரை வணங்க வல்லார் வல்வினைமாயும் என்பது பதிக குறிப்பு. அறிவினால் அருள்கள் செய்தான் திரு ஐயாறு அமர்ந்த தேன் என்று அப்பரடிகள் போற்றி துதிக்கும் இத்திருப்பதிகப் பாடல்கள் தோறும் இறைவனை தேன் என்று போற்றி அருளும் திருக்குறிப்பு ஓர் அற்புதப் படைப்பு. குண்டானாய்ச் சமணரோடே எனத் தொடங்கும் திருநேரிசை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா முதலாவது கோயில் எனப்படும் பொன்னம்பலத்தின் மீது பாடப்பட்டது. பண்

என்றும் வளரும் ஒளிவிளக்கே, அழிவற்ற ஒருவனே, எங்கள் சிற்றறிவை கடந்து நிற்கும் ஒப்பற்ற உணர்வே, என்றும் வளர வைக்கும் தெளிவான திருநீர் அணிந்து பளிங்கு திரளாய் காட்சி தரும் மாணிக்க குன்றமே, அருந்தும் அடியார் அகமெலாம் தித்திக்கும் ஆனந்தத்தேனே, அன்பு செய்வார் உள்ளத்தில் படுக்கும் அருள் ஆனந்த படமே, தில்லையம்பலத்தையே ஆடும் அரங்கமாகவும் ஆட்டுவிக்கும் அரங்கமாகவும் கொண்டு ஞான வெளியில் எப்பொழுதும் வளரும் தெய்வ திருக்கூத்தை விரும்பி ஆடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் எப்படி புகழ வல்லேன், நீயே உரைத்து அருள்வாயாக. இறைவன் திருவருள் துணையாலன்றி ஆன்மாவுக்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதை இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருமாளிகைத் தேவர்.

பிறவி பெருந்துன்பத்தை கெடுத்து என்னை உன்னடிக்கு ஆளாக்கி தடுத்து ஆட்கொண்டாய். என் மனத்தில் நிறைந்திருந்த அஞ்ஞான இருளை வேறறக் களைந்தாய். இதற்காக என் மனத்தில் ஒளிமிக்க மாணிக்க விளக்கின் உள் ஒளி வீசி தூய்மையான ஜோதியின் உள்ளே ஜோதியாய்த் தோன்றினாய். ஆற்றல் மிக்க இடவத்தை வாகனமாக உடையவனே, தில்லையில் ஆடும் கூத்தப்பிரானே, பிரமனும் மாலும் அறிய முடியாமல் பேரொளி பிழம்பாய் பறந்து நின்ற உன்னை உன் திருவடித் தொண்டனாகிய நான் எப்படி பணிந்து வணங்குவது என்று நீயே எனக்கு கட்டளையிடுவாயாக.

பிறைக்கு மேல் வேறு பொருள் இல்லாத பரம்பொருளே, பிறை சூடும் திருமுடி பெருமானே, கழுத்தில் வைத்து கரிய நஞ்சுக்கும் அழகு தரும் நீலகண்டனே, ஞான வெளியில் திகழ்பவனே, நிலையான நன்மை தரும் பெரும் பொருளான உன்னை நல்ல சொற்களை கலந்து என்னுடைய நாக்கினால் பலமுறை பாட வேண்டுமென்று நினைக்கிறேன். அதற்கு துணை செய்வது போல அற்பனாகிய என் உள்ளத்தில் அளக்க முடியாத உன்னை வைத்து வழிபடத் தந்தவன் நீயல்லவா? பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் புரிய நடனமாடும் பெருமானே, ஊடிக்காலமும் நீ, உலகங்கள் எல்லாம் நீ, அவற்றைக் கடந்து வேறாக நிற்பவனும் நீ. நினைப்பிற்கு எட்டாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி நினைப்பது என்று நீயே நினைத்து அருள் புரிவாயாக.

மலைபோல் பெருவடிவாய் இருக்கும் பொழுதே அணுவைப் போல சிறிய வடிவாகவும் இருப்பவனே, பெண்ணோடு ஆணுமான அம்மையப்பனே, என் பிறப்பையும் இறப்பையும் நீக்கிய பெருஞ்சோதியே, கருமையும் வெண்மையுமாய் காட்சி அளிக்கும் அருள்வெளியே, மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளுமாகிய உமையம்மைக்கு பற்றுக்கோடாயிருப்பவனே, சொல்லற்கரிய வேதங்கள் நான்கும் ஓலமிட்டு கூவி அழைக்கும் ஒருவனே, என் அப்பனே, அம்பலத்தில் ஆடும் அமுதமே, ஒருவனாய்க் காட்சி தந்து பலவற்றிலும் ஊடுருவி புகுந்து நிற்கும் உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி பேசுவது என்று நீயே எனக்கு உரைத்து அருள்வாயாக.

அடகு வடிவானவனே, மேலான பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, பண்பு அடையாளம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் ஒப்பற்ற பண்பாளனே, பேரூழி காலத்தும் விளங்கி நிற்கும் காலத்தின் வடிவானவனே, கங்கையின் தலைவனே, எங்களை ஆண்டருளும் காலகாலனாய் யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டு தில்லையம்பலத்தில் செம்பொன்னாலான கோயிலில் ஆனந்த நடனமாட வல்லவனே, எல்லா உலகங்களும் ஆனவனே, கல்லாலின் புடையமர்ந்து நல்ல தவம் செய்யும் உன்னை தனியானவனும் உன் தொண்டனுமான நான் அருகில் நெருங்கும் வண்ணம் நீ என் அருகில் நெருங்கி வந்து அருள்வாயாக.

திருநீர் அணிந்து ஒளி வீசும் பவளமலையே, என்றும் நிற்கும் நெற்றிக் கண்டை உடைய ஒப்பற்ற நெருப்பின் வடிவானவனே, வெவ்வேறு வகையாக விளங்கித் தோன்றும் உலகங்களும் இன்பப் பொருள்களும் ஆனவனே, யோகத்தால் பெறப்படும் பேரின்ப வெள்ளமே, மேருமலையை வில்லாக ஏந்திய வீரனே, கங்கையாற்றை சடையில் அழகாக அடக்கிய எங்கள் அற்புத கூத்தப் பெருமானே, அடகிய பொன்னாலான தில்லையம்பலத்தின் அரசனே, இடவக்கொடியை உடைய எம் ஈசனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் இசைந்து பொருந்தும் வண்ணம் நீ என்னோடு இசைந்து பொருந்தி அருள்வாயாக.

குபேரனுக்கு வாய்த்த நல்ல நண்பனே, சுகம் தருபவனே, முத்தலை சூலத்தை ஏந்தியவனே, அடிவற்றவனே, மங்களம் தரும் சிவபெருமானே, பொன்னாலான நல்ல தூண் போன்றவனே, வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் கற்பக மரத்தின் கொழுந்து போன்றவனே, முக்கண் பெற்ற ஒப்பற்ற கரும்பே, தூய்மையானவனே, முருகனையும் விநாயகனையும் தந்தவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் தேவர்கள் தலைவனே, உன்னுடைய அருள் ஞானம் என்ற இரண்டு திருவடிகளையும் என் மனத்தில் இன்பமாய் அனுபவிக்கும்படி நீ அனுபவத்தை தருவாயாக.

மாறி மாறி வருகின்ற பிறவிகளில் செத்து பிறக்கின்ற சிறு தெய்வ வழிபாடுகளைக் கண்டு திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் செய்தாய். உன்னுடைய பொன்னும் மின்னலும் போன்ற நிறையின்பம் தரும் திருவடியின் கீழ் நின்று அனுபவிக்கச் செய்தாய். ஒப்பற்ற ஒளி தரும் மாணிக்கமே தருமத்தின் தன்மைகளைக் காட்டி அருந்தவ முனிவர்களுக்கெல்லாம் அரசனாய் கல்லாலின் கீழமர்ந்த பொன்னம்பலத்தானே. புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் ஆகியவற்றிலுள்ள பொய்களைக் கண்டு வெளிப்படுத்திய உன்னை உன் தீர்த்தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ என்னைச் சேர்ந்து அருள் புரிவாயாக.

சிவபெருமானை மருமகனாகப் பெற்ற தக்கனுடைய நல்ல தலையும், யாகத் தலைவனாக இருந்த எச்சனுடைய வலிமையான தலையும், தாமரையில் இருக்கும் பிரமன் தலையும் ஒன்றாக அறுபட்டு உருண்டு ஓடும்படி ஒளிமிக்க திருப்புருவத்தை நெரித்து அருளிய ருத்ரமூர்த்தியே, எலும்பு மாலை ஆடையான புலித்தோலின் மேல் ஆடவும், அண்டங்களெல்லாம் ஆடவும், பொன்னம்பலத்தில் ஆடும் பேரழகனே, எவராலும் தொடர முடியாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் தொடர்ந்து பற்றும் வண்ணம் நீ என்னைத் தொடர்வாயாக.

நரசிங்கமாகி இரணியன் நெஞ்சை பிளந்த திருமாலுக்கு அந்த வேகம் அடங்க சரபமூர்த்தியாகி அருள் செய்த வள்ளலே, மயங்கி நின்ற தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் வசித்த மூன்று புறங்களும் எரியும்படி வேத குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரில் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிய அரக்கன் அடங்குமாறு அவனை கைலாய மலையின் கீழ் நசுக்கிய கனகசபை மன்னனே, நஞ்சை கழுத்தில் கொண்ட பேரழகனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் விரும்புமாறு நீ என்னை விரும்புவாயாக.

0: வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் உன்னை அறிய முடியாமல் நான்முகன் திருமால் ஆகியவர்களோடு மயக்கமுற்று பலமுறை முறையிட்டும் அளவிட்டு உரைக்க முடியாத உன்னை பிடிவாத குணமுள்ள அறிவிலியாகிய நான் அற்பமான சொற்களால் துதி செய்திருக்கிறேன். இச்சொற்கள் வீரக்கலனணிந்த அரணாகிய உன் பெருமையை பேசுவதால் இவற்றை அறிவில்லாத பயனற்ற சிறியவர்களின் புன்செயலையும் பொறுக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனே, நிறைந்த கருணையின் இருப்பிடமாக அம்பலத்தில் இருக்கும் பெருமானே, உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் முறையாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அருள் புரிவாயாக. இந்த பாடல்களில் இறைவன் நினைத்தாலன்றி அவனை நாம் நினைக்க முடியாது என்பதை திருமாளிகைத்தேவர் விளக்குகிறார். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: தலம் திரு ஆறு பதிகை எண் 95 பண் செந்துருத்தி.

Thank you.

உன்போர் மாறி புரி உன் கடலில்

But

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிவனே போற்றி. திருவாக்கும் சேகர்வம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உள்வாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவ தங்கை கடல் போற்றி ஆளின் செய் கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாளி திருநாவலூர் வண்டொண்டர் மதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே இல்லை மறுவாழ் வாதவூரங்கோன் திருவாசகம் எழுந்தேன். திருச்சிற்றம்பலம்.

அதுரமண்ணே சிவகாம சுந்தரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு ஞானப்பெருங்குத்த பெருமானுடைய திருவுருளினாலும், பெருமான் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளுடைய குருவுருளினாலும் திருவாசக சிந்தனை செய்யும் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வாழ்த்து. சென்ற வார அமர்விலே நாம் திருச்சதகத்திலே மெய்யுணர்தல் என்ற தலைப்பிலே உள்ள பாடல்கள் அனைத்தையும் சிந்தனை செய்தோம். 10 பாடல்கள் இந்த வார வகுப்பு முழுவதும் அந்த 10 பாடல்கள் தான் சிந்தித்தோம். அடியார்கள் எல்லோருக்கும் அந்த 10 பாடலுடைய சாரம் புரிந்திருக்கும் என்று அடியேன் நம்புகின்றேன். பூஜை செய்ய வேண்டியது முக்கரண வழிபாடு, பதிப்பொருள் மெய்யுணர்தல், எதிர்ந்து உலகத்தை மெய்மையானவர்களோ அதை மணிக்கவ சுவாமிகள் நமக்கு அந்த பதிகத்தில் உணர்த்தி அருளினார். அற்புதமான பாடல்கள் எல்லாம் சந்தித்தோம். பிள்ளேன் பிரதெய்வம் நெயல்லாதுங்கள் உத்தமனே, குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனதில் என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய மகா வாக்கியம். திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கும் பரம்பரனே, இந்த வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் இன்னையத்த முழுவதுமே. இவன் எம்பிரான் என்னை ஆண்டுகொண்டான் என் சிறுமை கண்டும், நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என்ற முதல் என்பனாதி வாக்குகள் எல்லாம் அப்படியே நம்ம அப்படியே உருக்கி சாமி திருவடியில் சேர்த்து அந்த குற்றங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்திருந்த வாசகம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனையாக சென்ற வார சிந்தனை இருந்தது. இன்று அடுத்த படி, மெய்யை உணர்ந்த அடியார்களுக்கு மாணிக்கவ சுவாமிகள் இப்பொழுது அறிவுறுத்துகின்றார். அறிவுறுத்தல். இந்த பதிகத்தினுடைய சாரம் என்ன என்றால், சென்ற பதிகத்தில் எது பதிப்பொருள் என்று உணர்த்தினார். உணர்த்திய பின்பும் இந்த மனம் வாக்கு காயங்கள் பதிப்பொருளை சென்று பற்றாது உலகியல் இன்பங்களிலே செல்லாபித்துக் கொண்டிருக்கு. அதனால மாணிக்கவ சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். எதற்கு? உள்ளத்திற்கு, இந்த மனத்திற்கு அறிவுறுத்துகின்றார். இவ்வாறு இருக்கக்கூடாது, சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று முதல் 7 பாடல்களிலே கூறுகின்றார். அடுத்த 3 பாடல்களை கொஞ்சம் இடித்து கூறுகின்றார். இப்போ நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளால் சகிக்க முடியாத சில காரியங்களை செய்கிறாங்க, அவங்ககிட்ட நேரடியாக சொன்னால் அவங்க மனம் புண்படும். அதே நேரத்தில் அவங்க அந்த தவறையும் செய்யக்கூடாது, அவங்களை திருத்திக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அவன் செய்கிற தவிர இன்னொருத்தர் மேலே சொல்லி அதை கண்டிக்கும் போது அவரே உணர்ந்து கொள்வார். ஆஹா, இந்த தவறை நாம் செய்தவன், இவர் அவரை கண்டிக்கின்றார் அப்படின்னா நாம செய்யறது அவருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்குமே, இனி நாம் இந்த தவிர செய்யக்கூடாது என்று உணர்ந்தார். அது மாதிரி தான் மாணிக்கவ சுவாமிகள் இங்கே தன்னிடத்த சொன்னதை இங்கே எல்லா குற்றத்தையும் தன் மேலே வச்சுக்கிட்டார். அடியார்கள் மேலே வைக்காம, சுடியார்கள் மேலே வைக்காது, எல்லா குற்றங்களையும் தன் மேல் வைத்துக்கொண்டு நான் இப்படிப்பட்டவன் என்று கூறுகின்றார். அப்படின்னா அப்படி ஆயிடுவாரா? முதல் 7 பாடல்கள்ல சொல்றார், ரொம்ப பொதுவாக சொல்றார். கடைசி 3 பாடல்கள் அந்த மனம் இன்னும் கேட்கல, ரொம்ப கொஞ்சம் இடிச்சு சொல்றார். ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகம். அந்த பாடலை பாடும் எம்பெருமான் அருள்மணி, எம்பெருமாட்டி அருள்மணி யோகாம்பிகையுடனாகி எம்பெருமான் அருள்மணி ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருவடியில் மனமொழி நீங்களால் இறைஞ்சி ஏற்றி நம்முடைய மாணிக்கவா சுவாமிகள் திருவடிகளை சிற மேற்கொண்டு திருச்சதை சிந்தனை செய்வோம் நாடகத்தால்.

0: இடையரா அன்பு உனக்கு உடகத்தே நின்று உருக தந்தருள்யம் உடையானே.
1: அற்புதமான பாடல், எல்லோருக்கும் பொருத்தமான பாடல். பொதுவா சுவாமி திருவருளினால சில காலங்கள் திருத்தொண்டு அறுத்தூன்று நாயன்மார் பெருமக்களுடைய சரிதத்தை நாடகமாக செய்யும் ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. பல தலங்களுக்கு சென்று செய்ய பேரையும் சுவாமிகளினார். இன்னும் சொல்லப்போனால் இவருமான் மாணிக்கவாச சுவாமிகள் வரலாற்றையே நாடகமாக செய்து அதில் நடிக்க வைக்கக்கூடிய ஒரு பேரையும் கொடுத்தார். பொதுவாக அடியார்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை நடிக்கும் போது எல்லோரும் இந்த பாட்டு சொல்லுவான், நாடகத்தாலும் அடியார் போவான். மேலோட்டமாக பார்க்கும்போது பொருத்தமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆழமான கருத்துகள் இருக்கு. இப்போ அடியனுக்கு வந்து மாணிக்கவாச சுவாமிகள் புராணத்தில் மாமன்னன் அரிமர்த்தன பாண்டியர் வேடத்தை கொடுத்தான். அரிமர்த்தன பாண்டியர் வேடம் எடுத்து சிம்மாசனத்தில் இருந்து நாடகமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இறங்கி வந்த உடனே என்னை எல்லாரும் ஐயா கோமநாயகம் ஐயா அப்படின்னு சொன்னான். நாடக மேடையிலேருந்து இறங்கின உடனே அடியன் யாராகணும் கோமநாயகமாக மாறிடும். இன்னும் அரிமர்த்தனை என்றே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. என் படை எங்கே, என் சேனை எங்கே, என் வேலை ஆட்கள் எங்கே, நான் அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். நாடகம் முடியுது, இறங்கி வர்றேன், இங்கே வா, எனக்கு பணி செய்ய என்னோடு வா அப்படின்னு நான் நினைக்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்குமா? நாடகத்தில் நடிச்சுட்டுனா நாடகத்தில் மட்டும் அரசன் இங்கேயும் அரசன் தான். நாடகம் முடிஞ்ச உடனே அவரவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுதான் நாடகத்தை நடிப்பவங்களுடைய நிலை. அடியேன் என்ன செய்தேன், நாடகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அரசங்க எண்ணத்தோட வாழ்றேன். இது எவ்வளோ பெரியதான். அதுபோல நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நடித்துன்னு என்னெல்லாம் 63 நாயன்மார்களுடைய அடியார்கள், சமய சந்தான பரமாச்சாரியார்களுடைய அடியார்கள், திருமுறை ஆசிரியர்களுடைய அடியார்கள், அவர்களைப் போல் நானும் திருநீர் பூசிக்கொள்கிறேன், அவர்களைப் போல் நானும் ருத்ராக அணிந்து கொள்கிறேன், அவர்களைப் போல் நானும் உன்னுடைய அடியான் என்று அவர்கள் கூட சொன்னதில்லை, ஆனால் அவர்களுக்கு மேலாக நான் உன்னுடைய அடியான் என்று பெருமையாக வர சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அகந்தையினால நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான். எனக்கு இந்த ஓரத்தில் இருக்கலாம் விருப்பம் இல்லை, நடுநாயகமாக இருக்கிறத எனக்கு விருப்பம், நடுவில் சிவலோகத்துக்கு சரி, நாயன்மார்கள் போல வேடமிட்டோம், அடியார்கள் போல ஐந்து எழுத்து சொன்னோம், பதியங்கதோ பாட்டு பாடுறோம், எல்லாம் பேசிக்கிறோம், நானும் சிவபக்தன் சொல்லிக்கிறோம், ஐந்து எழுத்து சொல்லிக்கிறோம், அதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா அடியார்களை போல் நடிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையா வாழ்ந்த அந்த அடியார்கள் பெற்ற இன்பத்துக்கு நான் ஆசைப்படக்கூடாது. என் வேலை நடிக்கிறது, நடிச்சுட்டு நடிப்பு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். உண்மையாக தொண்டு செய்தவங்க பெற்ற அந்த பெருவாழ்வை நோக்கி நான் ஆசைப்படலாம். நான் செய்கிறனே, நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். யார் அனுமதி இல்லாம புகுதல் அனுது, அனுமதி இல்லாம உள்ள நுழையுது, யாரும் கேட்கறதில்ல, உள்ள நுழைஞ்சிடுறது வீடு பேரு சிவலோகத்துக்குள்ள போயிடணும்னு மிக பெரிதும் விரைகின்றேன். இந்த மனத்தோட நிலைமையை சொல்றோம், விரைகின்றேன்னு சொன்னா போதுமான, பெரிதும் விரைகின்றேன், மிக பெரிதும் விரைகின்றேன். கொனைப்பா இருக்குமா, வேகமா இருக்கிறோம், குறுக்கு வழியில கைலாயசம் அடைஞ்சிடணும், நாயன்மார்கள் செய்த தொண்டெல்லாம் செய்யாம, சபையாச்சாரியர் காட்டிய நெறியெல்லாம் நிற்காம, சமய நெறியை முறையாக பின்பற்றாம, சமய விசேட நிர்வாண தீட்சைகள் பெற்று ஆகம நெறியிலே நிற்காம, என்னெல்லாமோ ஷார்ட்கட்ல போய் குறுக்கு வழியில சென்று அதையெல்லாம் பின்பற்றி வந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் முன்னாடி போய் அவங்கள விட வேகமா போய் வீடு பேர் அடைஞ்சிடணும்னு வேகப்பட்டேன். இது பொருத்தமாக இருக்குதா? இப்போ அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன அர்த்தம்? சுவாமியோட இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுதியை உடையவர்கள். உண்மையாக உழைப்பவன் வந்து கூலியை எதிர்பார்த்து உழைக்க மாட்டான். தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட என்ன கூலி தரப்போறாங்கன்னு நினைக்க மாட்டான். கூலியை எதிர்பார்த்தே உழைக்கிறவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். புரியுதான சொல்லு? ஒன்றாம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும், ஒன்றாம் தேதி ஆனால் சம்பளம், 28ஆம் தேதி ஆகிட்டு 28ஆம் தேதி வேலையை பார்க்க மாட்டான். சம்பளம் தான் கண்ணில் தெரியும். 29ஆம் தேதி ஆகிட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டான். சம்பளம் தான் நோக்கமே, வெளியே வேலை பார்க்கறது நோக்கம். உழைத்தால் உறுதி உண்டோதான் உண்மையால் கணவாய் இணையால் வாய் சுவாமிகளை சொல்லுவார். அதனால அது இது உண்மையாக உழைப்பவன் கூலி எதிர்பார்த்து செய்ய மாட்டான். அவன் உழைத்து கொண்டே இருப்பான், அதுக்கான ஊதியம் கிடைத்துக்கொண்டே. அந்த மாதிரி நாயன்மார் பெருமக்கள் அவங்க பெற்ற அந்த ஊதியத்துக்கு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அவர்களைப் போல் என்னால் உழைக்க முடியவில்லை. உழைக்கிற மாதிரி நடித்து கொண்டிருக்கின்ற சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உர்மகா சன்னிதானம்லாம் வர்றாங்க, திருக்கோயிலுக்குலாம் வர்றாங்க. அவர்களுடைய அருகாமையில் போய் நிற்கிறதுக்கு போட்டா போட்டி நடக்குது, அதிரடி போட்டி. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். என்ன நினைக்கணும் நம்ம? சிவமே வந்திருக்கின்றது. சிவத்தின் அருக போ நமக்கு என்ன தகுதி இருக்கு? மிகிடியார்கள் இருக்காங்கன்னா சட்டம் நமக்கு சலுகைகள். மிகிடியார்கள் சிவத்தோடு நிற்கிறாங்க, நாம இங்குதான் நிற்கிறோம். சிவம் அழைத்தால் நாம் அருகாமையில் செல்வோம். அப்படி விட்டுறமா? தள்ளி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு மொதல் ஆளா போய் நின்னுக்கிறது, அந்த பக்கத்தை வழியை அடைச்சிடுறது. நாடகத்தா அந்த பாட்டு அடியே நடிகடி படிப்பேன் மனதுக்குள்ள. திருப்பெருந்துறையிலையும் படித்தேன். முதல் ஆளா போய் நிற்கிறது, முன்னின்று செய்ய வேண்டும். இன்னும் சிலருக்கு அந்த மேடையில எல்லா தொண்டும் செய்வாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வழிபா ஒரு பெரிய சைவ பெருவிழா நடந்திருக்கும். குரு பூஜை விழா முந்தின நாள் இரவு தூங்கி இருக்க மாட்டாங்க, காலையிலேருந்து மாலை வரை வழிபாடு பண்ணிட்டு நல்லா சிறப்பாக பண்ணி செஞ்சுட்டு இருப்பாங்க. சாயங்காலத்துக்கு மேலே அவர் ரொம்ப வருத்தமாயிடும். என்ன காரணம்னா, எல்லோரையும் அழைத்து கௌரவிக்கும் போது விழா முடிந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் பணி செய்தார்கள் அந்த கௌரவம் இவருக்கு கொடுக்காம வரத்துக்கு இருக்கும். ஒரு பொன்னாடை, அதுக்கப்புறம் அவர் அவரோட தொண்டை அப்படியெல்லாம் ஐயா செய்தார்கள் என்று ஒரு பாராட்டு பத்திரம். மனம் ரே உடஞ்சு குளிராக போயிடும். அப்ப என்னங்க பணி செய்யறது? எதுக்காக? ஊதியத்தை எதிர்பார்த்து. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, நடிப்பு தான் நடக்குது எல்லா இடங்களிலும். தோறும் திருவாசம் வச்சுக்கிறோம், தோறும் பெரிய புராணங்கள் வச்சுக்கிறாங்க, முற்றோர்கள் பண்றாங்க, எல்லாம் செய்கிறான். ஆஹா, திருவாச உதுறாங்களே அடியார்கள், ஆஹா திருமுறை உதுகின்றார்களே அடியார்கள். இன்னும் பார்த்தா எல்லாரும் அடியார்கள் இருக்காங்களா? நிலையை விரும்புகின்றார்கள், மெய்யடியார்கள் பெற்ற பேரினை குறுக்கு வழியில அடைய விரும்புகின்றார்கள். அணுக்க தொண்டராக யார் இருக்கலாம்? மெய்யடியார்கள் தான் இருக்க முடியும் சாமிக்கு. திருவாரூர் வீதி விடங்க பெருமான சுற்றிலும் அடியார்கள் இருப்பாங்க. எல்லாரும் யாரு? அணுக்க தொண்டர்கள். எப்படி தொண்டு செஞ்சு எப்படி அடைஞ்சாங்க சுவாமியை? பத்தம்லே நாயன்மார்கள் புராணத்தில் சிவனடியாருடைய சிவபெருமானுக்கு எடுத்து சொல்லும் பள்ளித்தாமத்தை ஒரு யானை இட வச்சுன்னு யானையவே துவம்சம் பண்ணார் எடிபத்த நாயனார். தட்டி கேட்க வந்த பாலர்களை அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தினார். அரசர் வந்து கேட்கிறார், நீதான் செய்தியான ஆமாம் அப்படிங்கிறார். என்ன ஒரு துணிவு இருக்கு எடிபத்த நாயனார். அதை சொன்ன உடனே அரசர் பெருமான் புகழ்ச்சோழர் வாளினை கொடுத்து, இத்தனை பேரை தண்டித்தது பத்தாது, இவர்களுக்கெல்லாம் தலைமையாக ஒருத்தர் இருக்கிறேன் அல்லவா, நான் என்னையும் தண்டித்து விடுங்கள், அப்போதான் உங்களுடைய தண்டம் நிறைவு பெறும். மங்களமான அடியார்களுக்கு நிந்தனை செய்வது அந்த வாழால் கூட வெட்டு தாக்கப்படுவது தகுதியற்ற மண்ணா? அது மங்களமான வாழ். எனக்கெல்லாம் இந்த சாதாரண வாழ் தான் போகுது. உங்கள் கையால் வெட்டுப்பட்ட நான் சிவலோகத்துக்கு போவான், அந்த தகுதி எனக்கு கிடையாது. உங்கள் கையால் வெட்டுப்படுறதுக்கு ஒரு தகுதி. இப்படியெல்லாம் சொல்லி சுவாமி திருப்பிருடி அடைஞ்சவன் தொழுதகை அன்பின் மிக்கியது கரூர் அணையப்பரே ஆசிரியரையா சொல்லுவார். அவங்கெல்லாம் பெற்ற இன்பத்தை அவங்கள மாதிரி நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நடித்து இன்னைக்குதான் வாழ போறோம். அப்போ வாழ்க்கையில் அடியாளுக்கும் சிந்தியாரத்தை பார்த்தா எப்படி கை வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், அது வாழ்றமா நடிக்கிறோமா? தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அந்த நஞ்சுக்கே தெரியும் அது நடிப்பா இல்ல பொய்யா உண்மையா. இதெல்லாம் இருக்கக்கூடாது முதல் அறிவுறுத்தல். இந்த நடிப்பு நீ முதல்ல விட்டுகிறார் மணிக்க சுவாமி. இப்படி இருந்தனா நீ சாமி திருவிடி அடைய முடியாது இந்த ஜென்மத்தில். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான். விடுவே இருக்கே சாதாரண இடம்லாம் இல்லை, கைலாயத்துக்கே போகிற ஆசை உங்களுக்கு. மிக பெரிதும் விரைகின்ற பரபரப்போ பரபரப்பு அப்பா, அப்படி ஒரு பரபரப்பு ஆரவாம். தர்மயாதின குரு முதல்வர் சொல்லுவார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். பரபரப்பு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்ன பரபரப்பு? ஆரவாரம் இல்லாத வழிபாடுதான் திருப்தியை தரும். திருநாகசபெருமான் சொல்லுவார், தருவாய் எனக்கும் திருவிடி கீழ்வோர் தலைமறைவே. சுவாமி தலைமறைவான ஒரு வாழ்க்கையை கூட்டும் திருவிடி கீழே, அதை விட ஒரு இன்பம் இல்லை அப்படிம்பார். திரு உத்தரவசமங்கையை நம்ம பேர் பண்ண உத்தரவசமங்கைய இப்ப அடி நீச்சல் இருந்தப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்களெல்லாம் சொல்லணும். உத்தரவசமங்கையும் நீத்தல் விண்ணப்பத்தையும் நினைச்சு பார்க்கும்போது உத்தரவசமங்கையில ஒரு கந்தை உடை மட்டும் உடுத்திக்கணும், மெய்யெல்லாம் உத்தூலமா திருநீர் அணிஞ்சுக்கும். அணிந்து கொண்டு அந்த உத்தரகோச மங்கை பெருமான் திருக்கோயில் வளாகத்துல பெருமான் திருநாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஓட, அப்படியே வந்து அன்னைக்கு சாமி என்ன சாப்பாடு கொடுக்குறாரோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோபுரத்து வாசல்லையே உட்காத்து தோணும். திருக்கோயில் வாசலில் பிச்சனக்கிறார் பெரிய இருக்கு, அதை விட பெரிய இன்பம் என்ன இருக்குது? அதை விட ஒரு பெரிய பேரே இல்லை. அப்படியே அப்பத்திற்கு சிவசிவான் உத்தரகோச மங்கை கரசர் அப்படியே மேலே நினைச்சு சொன்ன. எனவே வழிபாடு உண்மையாக இருக்க வேண்டும். அடியார் போல் நடித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நடிப்பை முதலில் நீ நிறுத்து அப்படிங்கிறார். உண்மையாக இது பொய், பொய் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார் கரு செய்யும் ஐயஞ்சின் அப்பத்தாலும் ஆர்வம் இருந்தார். நம்ம எவ்வளவுதான் மாட மாளிகைகள் கெட்டி எழுப்புனாலும், ஒருத்தர் முன்னமே எவ்வளவுதான் நம்ம நடிச்சு நடிச்சு நாடகங்கள் போட்டாலும் ஒரு நாள் அது வெளிப்பட்டே தீரும். உண்மையான அன்புதான் நிலைக்கும் கடைசி வர, பொய்யன்பு வெளிப்பட்டு நாடகத்தால யாரை நடிச்சு ஏமாத்துறது? ஏமாத்துறது யார? நம்மளை மாதிரி இன்னொரு பசுவே ஏமாத்த பார்க்குறோம். உங்களை நான் ஏமாத்தலாம், நீங்க என்ன ஏமாத்தலாம், நம்ம மற்றவங்களெல்லாம் ஏமாத்தலாம், சாமிய யார் ஏமாத்த முடியும்? அப்ப சாமி சொல்லுவார், கல்லனே கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி பெள்ளியேன் ஆகி நின்று தேடினேன் நாடிக்கின்றேன். முதல்ல ரொம்ப கள்ளனா இருந்தேன், காலத்தை கழிச்சேன், அதுக்கப்புறம் நீ தெளிவை கொடுத்த. உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்று வெல்கினேன் வெல்கினானும் விலாவர சிரித்துட்டேன். அப்பர் பெருமானத்தருடைய விழா இருந்து முறிகிற அளவுக்கு சிரிச்சாங்க. ஏன் அந்த சிரிப்பு வந்துதான்? அவர் முற்காலங்களில் எதெல்லாம் நினைச்சாரோ, நினைச்சதெல்லாம் சாமியும் கூட இருந்து அறிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தார். நம்ம தானே எல்லாமே யானை அடுத்து நினைச்சிட்டு இருந்தோம், சுவாமியும் நம்மோட இருந்துதான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதை நினைக்கும் போது சிரிப்பு வருமா வராதா? மேடையில உட்கார்ந்து ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது. அவர் செஞ்ச தப்பு எல்லாம் அவர் கூடவே இருந்து பாக்குறாரு, பக்கத்துல நின்று இருந்தாருன்னு என்ன நினைப்பாரு? அவரால சிரிப்ப அடக்க முடியாது. நான் எடுத்துக்காட்டே சொல்லிடுறேன், திருக்கோயிலுக்கு போயிருக்கும் போது குரு பக்தினா என்னன்னே தெரியாத சிலர், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு அந்த நால்வர் மாதிரி இருந்து கொண்டே படிக்கும்போது நமக்கு என்ன வருது? சிரிப்பு, வியாகர சிரித்துட்டேன். தெளிவு குருவின் திருமேனி காந்தல் யார் பிடிக்கிறார்? குருவை பார்த்து இப்படி கைநீட்டி கேள்வி கேட்டார். குருவிடமே பணம் வசூல் செய்தவர்கள், குருவிடமே சவால் விட்டவர்கள். தெளிவு குருவின் திருமேனி காந்தல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நடிப்பு. இப்ப எங்கெல்லாம் நடிப்பு நடக்க பார்த்தீங்களா? நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சேர் மணிக்குன்றே, ஆடகம்னா உயர்ந்த வகை பொன். அந்த அந்த ஆடக பொன்னால் ஆகிய குன்று போன்றவரே மணிக்குன்றே. ஆடகசீர் மணிக்குன்றே சொல்லும் போது எங்க சுவாமி அம்பாலும் வந்தாச்சு. ஆடகம்னா பொன், சுவாமியோட திருமேனி பொன்னார் மேனியன். மணிக்குன்று, மணி வந்து பச்சை நிறத்துல இருக்கும், அதனால பச்சை நாயகி வந்தாச்சு. அம்பாலும் இருக்கிறாங்க சிவாமி. இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே கேக்குறார் சுவாமி. முதல்ல அறிவுறுத்த வேண்டியது என்ன கேக்குறார்? இடையரா அன்பு என் ஊடகத்தை, என் உள்ளத்தே நின்று நிலை பெற்று நிற்கிறது. அப்படியே உருக்கணும் அந்த அன்பு, இந்த உடலையே உருக்கணும். ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. அப்ப யார் கொடுக்க? சாமி கொடுத்தாதான் இந்த அன்பெல்லாம் வரும். இடையராத அன்பு வறுமைகள் நம்மை பேணும் அம்மையான் உமையே மற்றும் பெருமை செய்த வடிவம் வேண்டி பெற்றல் கைலையில் சுவாமி சொன்ன உடனே அம்மா என்ன கேட்கிற, உனக்கு என்னமா வேணும்? கைலை பெருமான் கேட்கிறார். அகிலாண்ட நோய் அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாயகர் சத வியாபகர் கேட்கிறார். அம்மை கேட்குறாங்க, இரவாத இன்ப அன்பு, இன்ப அன்பு. அந்த அன்பு இன்பத்தை தருவது. என்னோட இன்பமே இன்பங்கிறது வீடு பேர், அந்த வீடு பேரே உண்மையில் செய்கிற அன்பு தான். அந்த அன்பு தான் கேட்கலாம், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின். அதுதான் முதல்ல கேட்கத்தக்க. அதான் சுவாமிகள் கேட்குறேன், இடையரா அன்பு, இடையில அருந்து விடாத அன்பு. கொஞ்ச காலம் அன்பு செய்கிறது, அப்புறம் இடையில ஒரு அருந்து, அப்புறம் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தில் அருந்து, மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படியே அருந்துக்கிட்டே இருக்கு. இது என்னைக்கு போய் நூறு பிடிக்கிறது? பாஸ் கூட ஆகலை, முப்பத்தஞ்சா கூட தாண்டி போக மாட்டேங்க. அன்பு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. அன்பு இடையராத அன்பு, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தரு. இந்த தொடர்பு சுவாமி உங்களுக்கு எனக்கு உள்ள அந்த தொடர்பு இடையராமல் இருக்கும். இந்த அன்புக்கு ஒரு இடையூறே வந்துடக்கூடாது. அப்படியே உருகணும் அந்த அன்பு. தந்தருள் எம் உடையானே, நீ என்னை உடையவன் தான், அது ஒரு சூட்சமான பொருள். என்னை உடையவன் என்றால் நான் அடிமை, நீ உடையவன் நான் அடிமை. அடிமைக்கு தேவையான நேரத்தை, அடிமைக்கு தேவையான உணவு உடை பா தங்குற இடம் எல்லாத்தையும் தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? உடையவனுடைய பொறுப்பு. ஆனால் என் உடையானே நீ எனக்கு தர வேண்டும் என்று கூறினார். அவ்வளோ அற்புதமான பாட்டு. எனவே எங்கேயாவது பரபரக்கிற அடியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடுந்த பாடல் மனதில் போட, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து முன்னாடி நின்று முன்னிலை வகித்து எதையும் முன்னின்று செய்ய வேண்டும். முன்னின்று செய்யணும் அப்படிங்கிறதுனா கீழே விழுந்துடுறாங்க. மெய்மை அடியார்கள் நினைப்பாங்க, திருப்பணி யாராவது ஒருத்தர் செய்தால் போதும் என்று நினைப்பாங்க. நடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ஊதியத்தை நோக்கி நடித்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கலன்னா அந்த நேரத்தை விட்டு போயிடும். எங்கேயோ நடக்க வேண்டிய சித்தியார் வகுப்பு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருச்சே, நமக்கு நம்மளுடைய கையில் இருக்க வேண்டிய ஒரு வகுப்பு எந்த எல்லார் கையிலையும் தான் வகுப்பு, சாமி கையில் இருக்குது. நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து வந்துருச்சு, நடிச்சாச்சு. நடிகாரா இருந்திருந்தாங்கன்னா ஆலமரத்து அடியா இருந்தாலும் வந்து நிற்பாங்க கேட்கறதுக்கு. ஏன் எந்த சின்னையா இருந்தாலும் வருவாங்க. ஆசிரியர் எந்த எங்க கூப்பிட்டாலும் ஓயாகும். கிணத்தை நோக்கி போய் குதினாலும் போய் குதிக்கிறது தான் உண்மையான சீடர் என்று சமயம் சொல்லுவது. அடுத்த கட்டம் கைப்பிடிச்சிடும், திரும்பணும் கிணத்தை நோக்கி. அதை செய்யாதவர்கள் நடிப்பவர்கள், இடையறாத அன்பு வேண்டும். அதுதான் இந்த பாடலில் சுவாமிகள் விண்ணப்பம் செய்கின்றார். நடிக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பரபரக்கக்கூடாது. சட்டம் நமக்குன்று வைத்துக்கொண்டு சலுகை எல்லாத்தையும் அவங்க தீட்சையை பெறாத அவன்லாம் சாமி கிட்ட போய் நிற்கிறான். அதெல்லாம் விசேட தீட்சை பெற்றவன், நான் போய் நிற்காமலா அவன் நமக்கு வச்சு எல்லா விதிகளையும் எனக்கு சலுகைகள் மற்றவர்கள் கொடுத்துருவோம். அவங்க அடுக்க தொண்டர்கள் அதெல்லாம் இருக்கிறான். நான் தகுதியே இல்லாத பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்குரியேன். வினையேன் விருதிக்கு வினையேன் வினைக்கு இறுதி இல்லையே. பஞ்சனேன் பொய்யும் நானும் புறம் போந்தோமேனு சுவாமிகள் மணிக்கவாசம் சொன்னது எனக்கு ரொம்ப பொருத்தமா. நான் இங்கே தான் நிற்கணும், நான் சரியே தான் சாமி நினைச்சிருக்கேன். அடியாருங்க மீடியாக்கள் அறிஞர்கள் அப்படி இருந்தோம்னா ஞானம் வரும். அதான் சுவாமி சொல்றான் பரபரக்காரி.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை

சிவாய நம சைவம்டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பன்னீர் தமிழிசை. பாடல்: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். பாடல்: அன்னகரில் அமர்ந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 13 திருப்பதியும் திருவாவடுதுறை திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 65 திருப்பதியம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் அருளிய அறிவுறுத்தல் திருப்பதிகம் பாடப்படுகிறது. இதனுடைய ராகம் தற்காலத்தில் வழங்கப்படுகிற மாண்டு என்ற ராகத்தில் பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு ஈசன் அருளை பெற்று மகிழ் உற வேண்டுமாய் வேண்டுகிறேன்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உனக்கு யாரேனும் பயவராயிருந்தா, இப்ப நம்முடைய தன்னுடைய ஆண்டவனுக்கு பயவராயிருந்தாங்கன்னா என்ன பண்ண தெரிஞ்சா, இப்படி முறைக்கும் பார்க்கும் அல்லவா, அப்படி முன்கால பறிக்கும். என்னன்னு கேட்டா, விட்டா சும்மா உன்னை அப்படியே கொம்புல குத்தி தூக்கி. அப்படிப்பட்ட விடைவுடையவனாம் பெருமான். அப்ப என்ன அர்த்தம்? எது அவங்ககிட்ட இருக்கிற காலை இதுக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்க அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற காலை எது? திருவண்ணாமலை காலையா, நம்மூர் காலையா? அறமே வடிவாக கொண்டிருக்கிறார். அப்போ அறக்கடவுள் தான் அந்த விடையாக இருந்து தாங்குறார். அதனால அறக்கடவுளுக்கு என்னமா இருக்கும், இப்படி எல்லாம் ஞாபகம். அதனால விடை, அப்படிப்பட்ட விடையை உடையவனாக இருக்கின்ற பெருமானம். ஆர்க்கின்ற விடை விடையவனி தார் விடை உத்தர கோசமங்கைக்கரசி.

என்னை இந்த ஆன்மாவை ரெண்டு பக்கம் பிடிச்சு ரெண்டு இழுக்குது. என்னன்னு இந்த ஐம்பொறின்னு ஒண்ணு, அடியன் செய்திருக்கிற வினைன்னு ஒண்ணு, இதாவே இது ஏற்கனவே செய்தது, இது இப்ப செய்யறதுக்கு முற்படுவது எது? இந்த அஞ்சு பொறியும் இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முற்படுவது இந்த ஐம்பொறி. ஏற்கனவே செஞ்சு வைக்கிறது டன் டன்னா வேற இருக்குது. இந்த ஏற்கனவே செஞ்ச வினை இப்ப செய்யறதுக்கு முற்படுகிற இந்த ஐம்பொறி, இந்த ரெண்டு அந்த உயிரை அப்படியே ஈர்க்குதான், அப்படியே நறுக்குதான். எந்த நேரத்துல இந்த ஆன்மா போடுமோ தெரியலப்பான். இல்ல, இந்த இவற்றையெல்லாம் அடங்கணும்னு சொன்னா நீதான் கருணை செய்யணும், வேற யாருப்பா செய்வான் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து. என்ன உங்களுக்கு ரொம்ப 12 மணி ஆகி போச்சுன்னு வந்துட்டுதா? 11 தான் ஆகுது, போலாம்ல? போலாமா? அல்ல, போகலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையே நீ விடுதி கண்டாய். இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து, நல்ல ரெண்டு பக்கம் நெருப்பு பத்தி எரியுது, நடுப்புற ஒரு எறும்பு ஆப்பிட்டுது. எறும்பு என்ன பண்ணும்? இருக்கிறதோ கொல்லி, நெருப்பு ரொம்ப கடினமானது, வாழுகிறதோ எறும்பு, சின்ன பாவம் ஜீவன். இதுல இந்த பக்கம் இறங்கலான்னு நெருப்பு, இந்த பக்கம் இறங்கலாம் நெருப்பு. பொத்துன்னு குதிக்க முடியுமா? அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அவ்வளவும் தெரியாது. பாவம் ரெக்க இருந்தா பறந்துள்ளா, பறக்க முடியல, எறும்பா போச்சு. என்ன ஆகும்? நிச்சயம் இந்த எறும்பு ஒண்ணு இந்த இந்த தீ பத்திக்கிட்டு வர்றது, இது கவுந்துரும், அல்லது இந்த தீ வந்து ஆகவே இந்த கொல்லிக்கு இறையாவது நிச்சயம், சத்தியமாகப்படும். அது போல இருதலை கொல்லியின் உள்ள எறும்பு ஒத்து சொன்னாரு நம்முடைய கந்தர் நுபூதி ஆசிரியர். கந்தர்லங்காரம், கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் இந்த உள்ளத்துயரை ஒழித்தருளாய். கந்தர்லங்காரம், கந்தர்லங்காரம் அல்லவா? இருதலை கொல்லியின், அதாவது துவாரம் இருக்குது, அது ஒரு துவாரமான குச்சி, அதுல இந்த பிறமும் இந்த பிறமும் நெருப்பு, அதுல வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அந்த நெருப்பு கூட அந்த துவாரத்துக்கு உள்ள இருக்குது. நீங்க மேல இருந்துட்டுனா கூட வந்து என்ன பொத்துன்னு இதுன்னு குதிக்கலாம், குதிக்க முடியாது, குதிக்கலாம். இது உள்ள இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? மூங்கில் குழா மாதிரி, மூங்கில் குழா மாதிரி எரியவும் செய்யுது, அந்த தொலைக்குள்ள நடுவில் எறும்பு இருக்குது, எனவே நிச்சயம் அழியும் என்பது பொருள் போலதான். உள்ள எறும்பு, அவர் கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்ற உள்ளத்துயரை ஒழித்தருளாய். இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனி, விரிதலையேனி. இந்த விரிதலை என்ன கேட்டா, என்ன கேட்டா, இந்த தலையை விரிச்சு போட்டுருக்கிறது எப்போன்னு கேட்டா, சில துக்கமான காலத்துலதான். தலை விரி விரிதலையேனி விடுதி கண்ட, அப்படி ஆகவே நான் அழிகின்ற நான் உன்னை பிரிந்து நான் அழிய போறது உண்மை என்பது எப்படி தெரிந்து கேட்டா, அந்த இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நான் இருக்கிறேன். அப்படி இருந்து உன்னை பிரிந்து விரிதலையேனி, தலை விரிச்சுன்னா தலை விரிச்சு போட்டிருக்கேன் அர்த்தம் இல்லை, எதை செய்யறது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம இப்போ சொல்லணும், தலைவரி கோலமா கிடக்குதுயா அப்படிங்கிறோம். இந்த புத்தகங்களை கூட அடுக்கி வைக்காம இப்ப கிடந்துன்னு வச்சோம்னா சமயத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது எடுப்போம் அது அப்படியே வச்சிருப்போம் அதை வச்சிருப்போம் பார்த்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா இது நமக்கு இது எப்படா அடுக்கிறதுன்னு தெரியும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது, முந்தா நாள் கூட அப்படி கொஞ்சம் 4 புஸ்தகம் எடுத்துட்டு அப்புறம் அடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு, எங்கப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இதை வைங்கப்பா அப்படின்னா அவன் வரிசையா வைக்கணும். எட்டு தொகைன்னா நற்றினை குறுந்தொகை 500 ஒத்தபது 8 10 உங்க வடிவாலும் கட்டடிந்தாது கழித்து 10 பாட்டம் அப்புறம் வைக்கணும், 15 கணக்குன்னா 4 அடி 4 மணி 4 அடி அப்படி வைக்கணும். வச்சாதான் நாளைக்கு எடுக்கும்போது பட்டுக்கலாம். அவனுக்கு பாவம் என்ன தெரிய போகுது, ஒண்ணும் தெரியல. நாமே எல்லாம் எடுத்து வைக்கிறதுனா கஷ்டமா இருக்குது, என்னமோ சரி ஐயப்பா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் தெரியுது, முடியல. அதெல்லாம் விரிதலை ஏனா அலங்கோலமா கிடக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல முறையின்றி கிடக்கிறது. அப்படி விரிதலையேனை முறையின்றி கிடக்கின்ற என்னை விடுதி கண்டாய், வியன் மூலகுக்கு ஒரு தலைவா, வியன் மூலகுக்கு ஒரு தலைவா.
நீ ஒரு ஒரு ஒரு இந்த உலகத்திற்கு மட்டும் தலைவன் அல்ல, மேல் நடு கீழ் என்று சொல்லுகின்ற அத்தனை உலகத்திற்கும் நீதான் தலைவன். வியன் மூலகு ஒரு தலைவா, ஆனா எங்க எழுந்தருளி இருக்கிறாய்? மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி, இந்த உத்தர கோசமங்கிலிருந்து எனக்கும் அருள் செய்தாய். பொறுதலை மூவிலை வேல் வலஞ்சேந்தி பொலிபவனி, கையில என்ன கொண்டிருக்கிறாய்? பொறுதலை மூவிலை வேல், அந்த வேல் இருக்க இந்த மூவின் மூன்று இலை அப்படி இருக்கும், நடுப்புற ஒன்று ஒன்று இருக்கும், தம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லை, அது ஒரு தலை வேல் தான். யாரு? ரெண்டாவது பையன், ரெண்டாவது பையன் தானே வேல் இருக்குது. அதனால இப்படி இப்படி இருந்துடுது, இது வந்து இப்படி இருந்தது, அப்புறம் நடுப்புற வேற நீட்டிட்டு இருக்கும். ஏன்னா அவர்கள் சூலம் பேரு முருகன் கையில் இருக்கிறது வேல், அதனால வேலினுடைய வடிவு வேற, சூலத்தின் வடிவு வேற. இது முன்னி வைத்திருக்கிறாய். ஆனா ரெண்டு பேரும் வைத்திருக்கிற நோக்கம் ஒண்ணுதான், எது? தனக்காக அல்ல, தற்காப்புக்கு அல்ல. முருகனையோ அல்லது பெருமானையோ வந்து யார் தாக்கிடப்போறா? பாழா போன நம் போன்றவர்களுக்கு இருக்கிற வினை நீக்கத்திற்கு தவிர வேற ஒன்னும் அவனுக்காக தனக்குன்னு வைக்க வேண்டிய அந்த கருவியே அல்ல. ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க. அது போல நம்ம அண்ணாச்சி வச்சிருக்காரு. அண்ணாச்சி அண்ணாச்சின்னா யாருக்கு அண்ணாச்சி? முருகனுக்கு அண்ணாச்சி. ஐந்து கரத்தனை, அஞ்சு கரம் இருக்குது, ஆனா ஐந்து கரத்துல என்னென்ன இருக்குது எழுதிருக்காங்க, எழுதிருக்கிறாங்க. ஒரு கரத்துல என்ன இருக்குது? பூர்ண கலசம், பூர்ண கலசம். இன்னொரு கையில என்ன இருக்குது? கொழுக்கட்டை. இன்னொரு கையில என்ன இருக்குது? எழுத்தாணி. இன்ன ரெண்டு கையில என்ன இருக்குது? ஒரு கையில மழு, இன்னொரு கையில பாசம் கயிறு. ஒரு கையில மழு இருக்கு, மழு இருக்கு. எதுக்கு அப்படின்னு? ஒரு கையில கொழுக்கட்டை அப்படின்னு சொன்ன நாட்டுல உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது. இன்னொரு கையில எழுத்தாணி, அறிவு பஞ்சம் இருக்கக்கூடாது நாட்டுல. ஆமா ஆமா, அறிவும் உணவும் ரெண்டும் ஒண்ணும் இல்ல வச்சிருக்காரு. இன்னொரு கையில ரத்தன கலசம், எதுக்கு? அம்மா அப்பா தனக்கு முன்னால போனாங்கன்னா பூர்ண கும்ப மரியாதை வச்சு காட்டுறதுக்கு, சிவ சிவ. அம்மா அப்பா போனா எந்திரிக்கணும், யாரு? பையனோ பொண்ணோ மருமகளோ மாப்பிளையோ, சிவ சிவ. அப்பா போனாங்கன்னா இவர் உடம்பு கூட கொஞ்சம் பெருசுதான், அப்பாவோ அம்மாவோ தனக்கு முன்னால் எந்திரிச்சு போனாங்கன்னா உன்னை எந்திரிச்சு அந்த ரத்தன கலசம், ஏன்னா பூர்ண கும்ப மரியாதை விட்டு இப்படி கண்ணதுல போட்டுக்கும். உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்னு உட்காரு. அவ்வளவு பதிவு அம்மா அப்பாவுக்கு பணிவு. இந்த கையில மழுவும் ஒரு பாசம் கயிறு இருக்குது எதுக்குன்னு கேட்ட, தன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு எவனாவது எதிர் இருந்தார்னா அந்த பாசத்தை போட்டு அப்படி அப்படி அப்படி சுத்துவார், குத்துவார். அண்ணாச்சு. அதனாலதான் விக்னம் இல்லாமல் காக்கிறார் விநாயகப் பெருமான் சொல்றது. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுல விநாயகர் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டமு புரிநூல் திகரொளி மார்பும் அப்படியே விநாயகர். நீங்க அதை படிச்சீங்கன்னா முன்னால ஒரு உருவமே நிக்குமே. நீங்க கோயிலுக்கு போயா வணங்கணும் வேண்டாமே. இத படிச்சாலே அப்படியே நான்றவாயும் தும்பிக்கை நாலிரு பயமும் எட்டு அது படிச்சீங்கன்னா அந்த அப்படியே விநாயகப் பெருமான் தோன்றிடுவாரு. பிரிதலையேனை விடுது கண்டாய் வியன் மூவுலகு ஒரு தலைவா மண் உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுதலை மூவிலைவேல் வலன் ஏந்தி பொலிபவனி. கையில் அந்த மூவிலை வேலை கையில் ஏந்தி கொண்டு விளங்குகின்ற பெருமானி. பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை பொக்க போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றாள். உன் திருவடி
எப்பவும் அருமையா அப்படியே அது மங்களமா இருக்கும், பொலிவா இருக்கும். மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவம் திவ்ராணம். மலர் சிலம்படினர், மலர் போன்ற அடி. இரண்டும் ஒரு பொருளன, இரண்டும் ஒரு பொருளன. எண்ணெய், எண்ணெய்னா ஏன் அப்படின்னு அல்லவா, இரண்டும் ஒரு பொருளன எண்ணெய். வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. கடல்கள் சொன்னாரு இங்க அடி. ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. முதல் 16 வரிகளும் அப்படியே ஆ

தேர் விளரி, அதுக்காக சொன்னேன், ஆளின்னா வண்டு, விளரின்னா பண். எனவே வண்டுகள் பண்பாடுகின்றனவாம். அப்போ அது அப்படியே ரீங்காரம் பாடுகின்ற பொழுது இந்த மாதிரி ஓசைகள் எல்லாம் வர வர, மேரா குறிஞ்சா இருக்கு, யாழ்முறியா இருக்குது, அடே கௌசிகமா இருக்குது, அடே இந்தளமா இருக்குது, நட்டப்பாடையா இருக்குது என்று சொல்லலாமா? அப்படி பண்ணிருக்குமா? இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த உத்தர கோஷம் அங்கிக்க அரசி, வலி நின்ற நின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே, வில்ல வைத்துக் கொண்டு முப்புறத்தையும் எரித்தாய், மாறுபட்டு அங்கு என்னை வஞ்சிப்பயானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, அஞ்சுங்கிறது எது? ஐம்பொறி. இந்த ஐந்து பொறிகள் தான் இருக்கிறதுல நமக்கு வந்து கெடுதல் பண்றது. அதுதான் நம்முடைய சிவஞான பாவத்துல அந்த ஐந்து பொறியும் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க திருமுறைகளில் ஐம்பொறி என்றே ஒரு பெரிய தீசு எழுதலாம். ஆமாமாம், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. இதெல்லாம் காட்டில் இருக்கிற பயிலுவார், திருட்டு பயிலுவார், யார் வேட பயிலுவார், யார் இந்த அஞ்சு பொறியணும், அதுல போய் இந்த இந்த ஆன்மா வளர்ந்துதான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, ஏண்ட ராஜா உன் அந்த அஞ்சு வேடன்னு அழைச்சிட்டு போயிட்டான். ஆமா, அங்க என்னடா கொடுத்தான்? காய், இந்த பிஞ்சு காய தான் கொடுத்தேன், அப்புறம் புலால்லாம் கொடுத்தான், வேணான்ட்டேன். அப்படியாட ராஜா, புலால்லாம் கொடுத்தான். ஆமா, ஆடு மாடெல்லாம் திங்கிறான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனே, அவ்வளவு நாள் போய் அந்த வேடரோட வளர்ந்துட்டப்பா ராஜா, வேணாண்டா, இன்னுமே அந்த அஞ்சு பேர் வந்து நான் ஒழிச்சு போறேன்டா. சுவிஞான போதம்னு சாத்திரம் இசையோட படிக்கக்கூடாத, போர் அடிச்சாதான் படிக்கணுமே. ஐம்புல வேடரின் படிச்சேன், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து, அந்த வேட பசங்க அப்படி பண்ணானுங்க. ஆமா போனா, வாடா ராஜா, பத்தியாடி புள்ள பத்தியா இப்படி போயிருக்கன்னாரு. ஆமாங்க, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி போச்சே அப்படின்னு நினைச்சு வருதன் நடிக்கலாம் சார். எட்டாம் சூத்திரத்தை சிவஞான போதும், எட்டாம் சூத்திரத்தை ஒரு ஒரு மணி நேரம் நடிக்கலாமே, நடிக்கலாமே. அதை நடிச்சு அப்படி முடிக்கும் போது இந்த சூத்திரத்தை பார்த்து பாடணும். நல்ல இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், நல்ல ஞானம் உடையவனா பாடணும். நான் கூட எனக்கு இசை ஞானம் எல்லாம் கிடையாது, நல்லா பாடணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனே, தம்முதல் குருவும் ஆய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுவீ. இந்த ஆன்மா இந்த ஐந்து பொறிகளையும் விடுத்து அந்த பெருமானுடைய திருவடியில் செல்லுதும். யாரால்? குருநாதனுடைய திருவருளால். குருநாதன் திருவருள் பெறுகின்ற பொழுதுதான் இதை விடவும் அதை பிடிக்கவும் முடியும். சிவசிவ, இந்த விடுவதற்குரிய என்ன வழி, பிடிப்பதற்குரிய என்ன வழி? சுவிஞான பதம்லாம் ரொம்ப, ஒவ்வொரு நூலும் கொட்டி தான் வச்சிருக்காங்க, கொட்டி வச்சுட்டாங்க. நம்ம அதை எடுத்து இதுங்களை அதுல இன்னொன்னு அங்க தப்பு பண்ணதுன்னு கேட்டா, எங்க மாதிரி இருக்கிற ஆளு அதை போர் அடிக்க வச்சுட்டான், அது வேற கஷ்டம், அது சங்கடம் தான். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, மாறுபட்டு எது? என் உயிராகிய என்னிடத்தினும் மாறுபட்ட அஞ்சு, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகின்ற ஐம்பொறிகளும் வஞ்சிப்ப, நல்லது போல காட்டி தீதல கொண்டு விட்டுறது, தீயது கொண்டு விட்டுறது. அப்படி வஞ்சிப்ப, யான் உன் மணிமலத்தால் வேறுபட்டேனே, அந்த ஐந்து பொறியினால் கட்டுண்டதுனால உன்னுடைய திருவடிக்கு வர முடியாமல் நான் வேறு திசை மாறி போயிட்டேன்ப்பா, திசை மாறி போயிட்டேன். அப்படி வேறுபட்டேனே, இப்பதான் கொஞ்சம் ஞானம் வருது. பெருமானி இனியேனும் விடுதி கண்டாய், விட்டு விடாதப்பா. வினையேன் மனத்தே ஊறும் மட்டே, என்னுடைய நான் ரொம்ப வினை உடையவன் தான், ஆனா என் உள்ளத்துல கூட உன்னை நினைக்கின்ற பொழுது அப்படியே ஊறுகிறாய். என்னது? தேனூறி நிற்கிறாய், அப்படியே மேல மேல தேனா ஊறி ஊறி வருகிறாய். சிந்தை மகிழ அல்ல, தேனூறி சிவராணத்திலே வருது ஒரு பகுதி. நின்று அடுத்த முறை இன்னும் அப்படியே போய், என்ன கடலினுள் நாய் நக்கியாங்கு
உன் கருணை கடலின் உள்ளம் விடலறிவேணி விடுதி கண்டாய்.

0: மணியே மணியே அமுதே என் மது வெள்ளமே. அவருக்கென்று ஓமைகள் எல்லாம் நிரம்ப வருது. இப்ப சாதாரண கொஞ்சமா தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து நாய் என்ன பண்ணலாம்? அது எப்போ நாய்க்கு என்ன பழக்கம்னு கேட்டா நக்கி அதை குடிக்கும் அல்லவா. சரி கொஞ்சம் தண்ணி இருந்தா அப்படி குடிக்கட்டும். நல்ல கடல் போ, கடல்னா கடல்ல இருக்கிற தண்ணி சரி வராது, கடல் போல இருக்கிறது தண்ணி, அதுல போச்சா கூட நாய் என்ன பண்ணும்? நக்கி தான் குடிக்கும். அது போல உன்னுடைய கருணைங்கிறது வெள்ளம் எங்கும் பறந்து கிடக்கு. அந்த மாதிரி இருந்தும் கூட அடியேனாகிய நான் நக்கி தான் குடிக்கிறேன், பருகி குடிக்கலையே என்று வருத்தப்பட்டார். இதெல்லாம் அந்த ஓமையெல்லாம் அவருக்கென்றே அமைந்தது. கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனி விடுதி கண்டாயின். அங்க வந்து தண்ணீர்னு சொன்னா நாக்கு கொண்டு சுவைக்கணும். இங்க பெருமானாகிய உன்னுடைய கருணை கடல்ல எப்படி சொல்லணும்னா உள்ளமாகிய இதை கொண்டு சுவைக்கணும். அங்க வந்து நாக்கில வெறுமனை நக்கி குடிக்கிற மாதிரி இங்கேயும் உள்ளத்துல எப்பொழுதாவது ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது அப்படின்னு அவ்வளவுதான் அல்லவா. அங்க எப்படி அந்த நக்கி குடித்தல் என்று சொன்னால் இங்க எப்படின்னு கேட்டா எப்பொழுதாவது நினைப்பது, உடனே அதை எழுதுறது, நினைப்பது கூட நீண்ட நேரம் கூட இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் இல்ல. நம்ம இவர் சொல்ற மாதிரி ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரையணி உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனிங்கிறாரு அருணகநாதர். ஒரு பொழுதும் ஒரு கணம் கூட உன்னை நினைக்கிறது இல்லை இல்ல. அப்படி ஆனா எப்படி இருக்கணும் இவரே சொல்றார். அப்ப அப்ப எப்படி நினைக்கணும்னு கேட்டா இராப்பகலாய் பேசும்போது எப்போது கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. அப்படி இருக்க வேண்டிய நான் எப்பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஈசன் நாமம் உச்சரிக்க வேண்டும் பழைய பாட்டு ஒண்ணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் ஒரு பொழுது எப்பொழுதாவது உன்னுடைய நினைக்கிறது, அப்புறம் உன்னே மறந்துடுறது இல்ல. அப்படியே தப்பித்தவரி ஏதேனும் தேவார திருவாசம் மனோகரன்ட்டு வாங்கிட்டு போய் இப்படி வச்சா கூட அது அதை நிறுத்திட்டு அந்த ஒலியும் ஒலியும் வைப்பா அப்படின்ட்டு வேண்டியது அல்லவா. இப்படி இருக்கு நீ என்ன பண்றதுனர் கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனே. அந்த கருணை கடலில் உள்ளத்தை அப்படியே செலுத்தணும் முழுதும். எப்படி உள்ளத்தை செலுத்தணும் அதுக்கு முன்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. உள்ளந்தான் உள்ளந்தால் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். இந்த நெஞ்சு சாமி இந்த ஒரு சான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்க கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சா இருக்கணும். இப்படிதான் வேற யாருமே பாடல. இப்படிதான் உள்ளந்தால் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். உன்னை பார்க்கணும் இந்த ரெண்டு கண் கொண்டு பார்த்து பிரயோஜனம் இல்ல சுவாமி. உடம்பெல்லாம் கண்ணாய் இந்த ரெண்டு கண் இருக்க கூடாது, தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்கள் இருக்கணும், கைகி எல்லாம் கண்ணா இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். இதெல்லாம் இவர் தான் சொன்னது, இவர் தான் சொன்னது. சரி இது ரெண்டும் செய்யல, ஏன் செய்யல தெரியுமா? இது நோய். என்ன நோய்? அப்ப நெஞ்சு வந்து காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கணும், அது போல கண்கள் ரெண்டு இருக்க கூடாது, உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். இப்படி எல்லாம் செய்யணும், செய்யல ஏன்? அதை சொல்லி உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. நெஞ்சம் கல்லாம் பாடா போன நெஞ்சுதான் கல்லா இருக்குதேப்பா, எப்படி நினைக்கிறது இல்ல. கண்ணினையும் மரமாம், இந்த ரெண்டு கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது, மரத்துல கண்ணுன்னு சொல்றோம் இல்ல, மரக்கண்ணா இருக்குது. அதனால கண்ணினையும் மரமாம். சரி ஏன் இப்படி இருக்குன்னாரு, அது சொல்லி உங்களெல்லாம் சொல்லி குற்றம் இல்லப்பா. தீவினையினேற்கே நான் செய்த தீவினை இவ்வாறெல்லாம் இருக்கு என்றெல்லாம் திருச்சதத்துல சொன்னதுதான் அந்த பாட்டுலாம் இல்ல, திருச்சதத்துலாம் படித்தது. ஆகவே உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருக வேண்டிய நெஞ்சம், உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து கண்களாக இருந்து வெள்ளம் அந்த கண்ணில் தண்ணீர் பாய வேண்டிய அந்த நினைவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பாழா போன நெஞ்சு கல்லாக இருப்பதுதான் இல்ல. அதனால பெருமானே அந்த நாயினைக்கியாங்கு என்னுடைய உள்ளத்தை நம்முடைய அந்த கருணை கடல்ல விட்டு நான் வேண்டிய அளவு முகந்து இருக்கணும், அப்படி முகக்காமல் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா, நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி. ரொம்ப அருமை. விடலில் அடியார், ஆனா உன்னை யார் விடாமல் பற்றுகிறார்களோ அந்த அடியவரிடத்துல உளமே மண்ணும் அப்படின்னாரு. உளம் மண்ணும்னா உள்ளத்துல, உடல் இளமே மண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கணும். உடல் இளமே மண்ணும், இளம்னா இல்லம், இந்த உடம்பையே இல்லமா கொண்டு நீ இருக்கிற, யாருக்கு உன்னை யார் விடாமல் நினைக்கிறார்களோ அந்த அடியாருடைய இதுல அவங்க உள்ளத்தையே நீ கோயிலா கொண்டிருக்கிற, இல்லமாக கொண்டிருக்கிறாய். உடல் இளமேன்னா ஒரு இல்லம்னா விட்டு போச்சுன்னா நீங்க அடி போடப்படாது. தொகுத்தல் விகாரம்னு பேரு. தொகுத்தல்னா அது மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். அது ஏன் அப்படி மறையணும் அப்படின்னா கேட்டா, ஏன் உடலில் என்று உடல் இல்லமேன்னு என்று பாடிட்டா என்னன்னு கேட்டா, ஓசை கெடுது செய்யுளுக்கு, இடைக்குறை. இந்த முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா செய்யுளுக்கு. இதே நீங்க உரைநடையில வசனத்தில் எழுதும் போது எல்லாம் இதெல்லாம் கூடாது, அதெல்லாம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நல்லா இல்லமே என்று எழுதணும், அங்க நீங்க இடைக்குறையும் கூடாது. ஏன்னா செய்யுள்னா அவன் செய்யுளை பாடும்போது தலை தட்டக்கூடாது, அந்த சில சீரி ஆப்பெல்லாம் கிடக்கூடாது. அதனால இங்கே உடனே எழுதும்போது எங்களுக்கு எந்த சீருக்கு போகுது, எந்த இது போகுது, நல்ல உடல் இல்லமே என்று எழுதிடணும். அங்க போய் தொகுத்தல் விகாரம்னா நீ விட்டுட்டேன்னு அர்த்தம், இல்ல இல்லைன்னாவே சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். அதனால உடல் இளமே, இல்லமே என்பது இல்ல இளமே என்று இருக்குது. இல்லமே அந்த நினைப்பவர்மனும் கோயிலாக கொண்டவன். அதனால உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. மடலின் மட்டே, மடலின் மட்டே, அந்த மடல்னா பூ இதழ், பூன்ற இதழ், அந்த இதழ் அப்படியே ஒழுகிற தேன் எப்படி இருக்கும் அது போல இருப்பாயாம். மடலின் மட்டே பூ இதழில் அப்படியே ஒழுகின்ற தேனாக இருக்கின்றன. மணியே அமுதே என் மது வெள்ளமே, என்னுடைய மது வெள்ளம்னா அப்படியே தேனுடைய அப்படியே பெருக்கு, வெள்ளப்பெருக்கு. இப்படி இருக்கிற நீ என்னை நான் உன்னை நினைக்கவில்லை, அப்படி நினையாமல் இருந்தாலும் என்னை விட்டெழுதி கண்டாய். இதுதான் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா என்னை நீத்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம். நீத்தல்னா நீத்துதற்குரிய விண்ணப்பம் அல்ல, என் நீத்தல், என்னை நீத்து விடக்கூடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். நான் எவ்வளவோ தவறு செய்யலாம், நான் எவ்வளவோ வந்து உன்னை மறக்கலாம், ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா, விட்டா நான் யாருப்பா, எனக்கு கரையேற்றுவா என்று சொல்லி விண்ணப்பிக்கிட்டதான் நீத்தல் விண்ணப்பம். தெரியும் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு, அதானே, ஆமா அந்த பாட்டு தான். வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அனின் அருள் பெற்று உன் துன்பத்தி நின்றும் வெள்ளக்கிளேனை விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அப்படின்னாரு. வெள்ளம் வெள்ளம்னா இங்க பொதுவா தண்ணீர் பெருக்குன்னு அர்த்தம். தண்ணீர் பெருக்குன்னு பொதுவா சொன்னாலும் கூட என்னன்னு கேட்டா குளம், குட்டை, இது மாதிரி இருக்கிற இடம். அப்ப வெள்ளம்னா நிறைய தண்ணீர் இருக்கிற இடம்னு அர்த்தம் சரிங்களா. அப்படி தண்ணீர் நிரம்ப இருக்கிற அந்த குளமும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கிறதுல நாவற்றியாங்கு அப்படின்னாரு. அந்த வெள்ளத்துக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணி தவிக்குதே, எங்க சாப்பிடுறது, எங்க சாப்பிடுறதுன்னு தவிச்சா எப்படியோ அது போல. நீ இருக்கிறதா அருமையா நல்ல பொய்களை குளிச்சுக்கிட்டு இருக்கிற, மொய்யார் தடம் பொய்கி புக்கு முகையரன்னு கையால் குடைந்துகிட்டு இருக்கிற, குடையும் போது தண்ணி தாமுன்னா எழுத்து அப்படியே குடிக்க வேண்டியதானப்பா. அப்படி போய் இருக்கு, ஐயா ரொம்ப தண்ணி வறட்சியா இருக்குது, கரையில இருக்கவங்களை ஓட்டமெல்லாம் தண்ணி குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்ட, மக்கு பயல அதான் நீ இருக்குட்டியே தண்ணிக்குள்ள இருக்கிய, எடுத்து குடிக்க வேண்டியதானே. ஆனா இந்த காலத்துல குடிக்க கூடாது, வெள்ளத்துக்குள்ள இருந்தாலும் கூட தண்ணியை கேட்க வேண்டியது. ஏன் வெள்ளம் தண்ணி தண்ணியா, என்னென்னமோ சோப்புங்க இப்பும் போட்டு குளிச்சு கழிச்சு அது தண்ணியே தண்ணீரே இல்ல. அதனால இப்ப இருக்கிற வெள்ளத்துக்குள்ள இருக்கும் போது தண்ணி தாகம்னா வெளியில தான் வாங்கி சாப்பிடணும். இந்த ஓமை இப்ப சரி வர இல்ல. ஆனா அந்த காலத்துல என்ன கேட்டா, ஊரு நின்னா யாரும் கைகாலம் மாட்டாங்க, பல் துளக்க மாட்டாங்க, சோப்பு போட மாட்டாங்க, நீங்களா அப்படி வைத்திருப்பாங்க. ஏன்னா ஊரு எல்லாரும் சாப்பிடுறதுப்பா. திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தட்டி உலகவாம் பேரறிவாளன் திரு, திருவள்ளுவர் இல்ல. நல்ல அங்கங்க ஊர்ல குளிக்கிற குடிக்கிற தண்ணி, குடிக்கிற குளங்கள் நிறைய தண்ணி இருந்தா எப்படி இருக்கும் என்ன, பேப்பர்ல எங்கேயாவது வருகின்ற பொழுது கூட சார் அங்க பஞ்சமா அங்க பஞ்சமா. நம்ம ஊர்ல அப்படி கவலை இல்லப்பா, இனி ஓராண்டுக்கு மழை இல்லைன்னா கூட நம்ம ஊர் குளங்கள்ல தண்ணி நிறைய இருக்கும், கவலையே பட வேண்டியது. அப்படி இருக்கணுமா, ஊருணி நீர் நிறைந்தட்டி அந்த எல்லாரும் குளிக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சி? அது போல எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கைசு வைக்கின்றவனுடைய அந்த ஒருத்தன் இருந்தானால் அவனால் இந்த உலகம் எல்லாம் வாழும் என்று சொன்னார். ஊருணி நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார். சொன்னல்வா என்ன பண்ற, அவர் பாட்டு பாடிட்டு போட்டார். 1350 குறளை செம்மையா இல்லையா, படிச்சா கரையறட்டும் படிக்கலன்னா போட்டும் என்னதான் பண்ணுவார், என்ன அவ்வளவுதான் செய்ய முடியும். நூலா செஞ்சு தட்டாரு, அது வந்து வெறும் பேச்சா கொடுத்தா கூட அன்னைக்கு காலத்துல இருந்திருக்க போயிருக்கும். நல்ல நூலாக சின்னதா இருக்கிறதுல இதை விட சின்ன குரல் இது பாட்டே கிடையாது. இதை விட்டா ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது, வெறும் வசனம் தான். ஒன்னே முக்காவரி தான் கடைசி தரமான பாட்டு, கடைசி தரம்னா குறுகிய பாட்டு, சின்ன பாட்டு. இதுல வச்சு குண்டு சட்டியை வச்சு குதிரை ஓட்டிட்டார். அப்படி ஓட்டியனும் படிக்கலையே, அது அது எவன் சார் படிக்கிறது, எல்லாம் 100 வரி 40 வரி யார் படிக்கிறதுன்னு சொல்லலாம். 1¾ வரி இதை படிக்க கடின பரமே, என்ன பண்றது, திருவருள் தான். ஆகவே வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வெள்ளைக்கிளேனி விடுதி கண்டாய். இது ஒரு அருமையான ஓமை. இந்த ஓமையில சங்கலிக்கியம் இதுல இருக்குது, சங்கலிக்கியம் அல்லவா. நீங்க சங்கலிக்கம் படிக்கிறதும் போட்டது ஒரு வாரம் சங்கலிக்க நல்ல மூவா அந்த தேர்ச்சி பெற்ற காலத்துல மூவரதராசனார் ஆசா ஞான சம்பந்தம் இந்த சிற்றிருந்து பாருங்க ஐஏசி செட்டியார் இவங்க எல்லாம் நல்ல நல்ல சங்கலிக்கத்தை உயிர் விடுவாங்க. 8 தொகை 10 பாட்டு 11 கணக்கு நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது அப்படியே எல்லாம் பெரும்பாலும் அப்படியே கொட்டுவாங்க. ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்கன்னா இதுல ரெண்டு அதுல ரெண்டு அப்படி வரும் அப்படி இருந்தது. அவ்வளவுதான், அது போச்சு, அது நமக்கு காலம். இந்த தற்கால கவிதைன்னு ஒண்ணு பாட ஆரம்பிச்சிடானுங்கல்ல, அதன் பிறகு தொடரதே இல்லை. அதான் நம்ம கூட கவிதை பாடக்கூடாதுன்னு, நம்ம கவிதை பாடணும்னா நம்ம கவிதையை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவனுடைய டேஸ்ட் தான் இருக்கேன். ஏதாவது நீங்க ஒரு புறநானம் சொன்னா கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்க அதை கவனிக்கல பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வராது அவனுக்கு, அதனால பாட்டு பாட தெரியாம இருக்கிறது கூட நல்லதுன்னு வைப்பிறேன். ஆமா ஆமா, உன் கவிதையை படிச்சு உருப்படாத ஏண்டா நாவற்றி ஆங்குன்னு இருக்குது. இது அப்படியே குறுந்தொகையில ஒரு குறு நற்றினை நல்ல குறுந்தொகை 500, 800, 800 அதுல ஒண்ணு இல்ல, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளுரு இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 75 பதிகம் 10 பாடல் ஏவி இடர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருப்பாண்டி கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சிற்ற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருநள்ளாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்பராய்த்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வேணாட்டடிகள் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆயுள் பரீட்சை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் ஆயுள் பரீட்சை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை திரு ஆலவாய் உடையார் அருளிச் செய்த திருமுகப்பாசுரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: கொடுத்தே மரபிடு பரதுவே, மாய் பொருள் கொடுத்தே மரபிடு பரதுவே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க நம் தண்ணரே.

நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் இசனை ஏத்து பாடல் இசனை ஏத்து பாடல் இசனை ஏத்து பாடல்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

முதல் கட்டளை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பாட்டும் பாடி என துவங்கும் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 5. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இவனை தவிர அவரோட யார் தொடர்ந்து ஓட முடியும் அப்படி எழுதுறாரு. கடைசியில நின்னுட்டான் அந்த கிழமை ஓட முடியாம, ஓலைய வாங்கி கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்டியா என் ஓலைய? அதுல அடிமைன்னு எழுதிருந்தது, அதனால்தான் நீ கிழிச்ச இல்லையா? ஏன் கிழிச்ச? அதுல அடிமைன்னு எழுதி இருந்தது அப்படின்ட்டார். மாட்டிக்கிட்டார் சுந்தரர். அங்க இருந்தவன் ஏண்டா நீ ஓலைய கிழிச்ச? ஓலைய பிடிஞ்சிருக்கலாம், ஓலைய ஏன் நீ கிழிச்ச? கிழிச்சது தப்புன்னு அங்க இருக்கவன் சொல்லிட்டான். இந்த கிழமை என்றால் சொல்றான், நான் அவன்கிட்ட காட்டினது வந்து படி ஓலை, அதாவது ஜெராக்ஸ் மாதிரி ஒண்ணு, படி ஓலை. அப்ப ஜெராக்ஸ் கிடையாது, படி ஓலை தான் வச்சிருந்தேன். மூல ஓலைய மடியில வச்சிருக்கேங்கிறான். இவன் எத்தனையோ ஓலையை தயார் பண்ணக்கூடியவன் இவன், இவனுக்கா முடியாது? மூல ஓலை வச்சிருக்கேன்னா. அங்க இருந்த பெரியவர்கள், அது நேர்மையான காலம்,

ஐயா பெரியவரே, அந்த ஓலையை இங்க கொடுங்க, நான் பாக்குறேன். உங்கள்ட்டெல்லாம் நான் காட்ட முடியாதுயா. முன்னாடி கிழிச்சு போட்டான், அதே மாதிரிதான் இப்பயும் கிழிச்சு போடுவான். வேற ஓலை இல்ல என்கிட்ட கிடையாது. திருவண்ணை நல்லூர்ல பஞ்சாயத்து இருக்கிறது, அங்க வாங்க கொண்டி பாத்துக்கலாம் அப்படின்னுட்டான். கல்யாணம் நடக்கல. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். இப்ப என்ன, அந்த கிழவனை அங்கேயே தீர்த்து விடுவான். அத்தனை பேரும் சேர்ந்து தீர்த்து விட்டு இவனை தூக்கி ஒரு ரூம்ல தூக்கி போட்டு தாக்கல கட்டி போட்டு விட்டு கல்யாணத்தை நடத்தி இருப்பான். நேர்மையான காலம் இல்லையா? ஆமா. எல்லோருமாக திருவண்ணை நல்லூருக்கு போனாங்க. பஞ்சாயத்துல அஞ்சு பேர் சொல்லி தீர்ப்பு பண்றது. இப்பவும் பஞ்சாயத்து இருக்கிறது. கிராமத்துல அஞ்சு பேர் சொல்லி தீர்ப்பு பண்ணிட்டாங்கன்னா ஹைகோர்ட் கூட அதை ஒத்துக்கும். நிச்சயமாக இன்னைக்கும் இருக்கு. இந்த ஓலையை எடுத்து கொடுத்தான். படிச்சு பார்த்தாங்க. திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு கடையன் தன் பரம்பரையில் எழுதி கொடுத்தது. நானும் என்னுடைய பரம்பரையும் வழி வழி அடமை அடிமை அப்படின்னு எழுதியிருக்க. தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டான்? அப்பா, உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்காரு. இந்த ஓலை சரிதானான்னு எல்லாத்தையும் எல்லாரும் காட்டினாங்க. இருந்தவன் எல்லாம் சொன்னா நிச்சயமா அவங்க தாத்தா கையெழுத்தம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் கூட தெய்வ சேக்கையார் பெருமான் சொல்றார். நாலு பேர்த்தையும் காட்டி இது அவங்க தாத்தா கையெழுத்தானா யாருக்காக தெரியுமாங்க பார்த்துட்டு, இல்ல அவர் தாத்தா கையெழுத்தான்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு என்ன ஆயிடுது? இந்த வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு இந்த சுந்தரன் நம்பியாரூரன் அடிமை அப்படின்னு தீர்ப்பு ஆயிடுது. சுந்தர பக்கம் தோத்து போச்சு. இந்த கிழவனுக்கு நீ அடிமை செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேட்டார் சுந்தரர். அங்க இருந்தவங்க எல்லாம் கூட கேட்டாங்க, ஐயா பெரியவரே, நீ இந்த ஊர்னு சொல்றியே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே இந்த ஊர்ல. உங்க வீடு எங்க இருக்கு? இந்த வீடு என் வீடு வந்து இந்த ஊர்ல நடுமத்தியில இருக்கும்டா. எல்லா ஊர்லயுமே என் வீடு தான் நடுமத்தியில. மயிலாப்பூர்னு பாருங்க, நடுமத்தியில மயிலாப்பூர். திருவத்தூர் பாருங்க, நடுமத்தியில கோயில். உங்களுக்கு தெரிஞ்ச ஊரெல்லாம் பாருங்க, நடுமத்தியில சிவன் கோயில் தான் இருக்கும். எங்கேயோ ஒரு சில ஊர்ல, இப்ப திருக்கோவலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா இருக்கு இல்லையா? ஆமா, சில ஊர்ல தான் அப்படி இருக்கும். பாக்கி எல்லா ஊர்லயும் நடுமத்தியில சிவன் கோயில் இருக்கும். பாக்கி ஏனைய கோயில்கள் எல்லாம் புறத்தாலதான் இருக்கும். ஆமா, நிச்சயமா. அதே மாதிரி திருவண்ணை நல்லூர்ல நடுமத்தியில இருக்கிறதா தான் என் வீடு. வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார். சுந்தரர் என்ன சொல்லுகிறார்? பின்னால ஒரு இடத்துல சொல்றார், இப்படி கல்யாணம் நின்னு போச்சு, யாரோ ஒரு வயோதிகன் கிழவன் ஏழை ராஜா வீட்டில் வளர்ந்த பிள்ளை, சிவாச்சாரியார் வீட்டில் இடியா குலத்தில் பிறந்த பிள்ளை, எங்கையோ ஒரு கணவனுக்கு அடிமை. ஏதே ஒரு ஓலையை காட்டித்தானே இப்படி பண்ணிவிட்டான். பாழாப்பான ஓலை அப்படின்னு சுந்தரர் சொல்லி இருப்பாரா? கிடையாது. பின்னால நினைச்சு பார்க்கிறார், அற்புதமான பழ ஓலை அப்படிங்கிறார். அது அற்புத பழ ஓலை அப்படிங்கிறார். சொல்லுவானா? என்ன சொல்லியிருப்பான்? பாழா போன பத்திரத்தை காட்டி என்னை கேட்டு தோத்து போச்சு சொல்லிருப்பான். அப்படிதானே சொல்லணும். சுந்தர அப்படி சொல்லல. அந்த ஓலை அற்புதப்பட ஆவணம், அற்புதமான ஓலையை காட்டி என்னை ஆட்கொண்டாயே கடவுளே அப்படின்னு பாடி வைக்கிறார். அந்த பாட்டை நம்ம எண்ணி பார்ப்போம். அது பின்னால நினைக்கிறத நான் இப்ப முன்னாடி நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன்.

வேதாந்தத்துக்கு போகிறார். அப்ப நினைக்கிறார், இப்படி ஒரு அற்புதமான பழைய ஓலையை காட்டி என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டாயே கடவுளே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. வருத்தப்படலை, சந்தோஷப்பட்டு பாடுறாரு. கற்பக

கற்பகத்தினே என்ன பொருள்? கற்பக விருட்சம்னு ஒண்ணு, அது எதை கேட்டாலும் கொடுக்குமா? அதை கொடுக்கிறவன் இவன். கனகமால் வரையை பொன்மலை இவன் அல்லவா? ஆமா, சிவந்திருக்கிறது பொன்மலை. காமகோபனை, ஒரு காலத்துல காமனை அவன் எரித்தான். காமகோபனை கண்ணுதலானை, முதல் நெத்தி, நெத்தியில கண்ணுடையவன்.

0: இந்த ஆவணத்தை எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாத்தீங்களா, என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டாயே கடவுளே அப்படின்னு.
1: வெண்ணெய் நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி
0: எத்தனையோ இடத்துல சொல்றாரு, அதுல இது ஒண்ணு மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன்.
1: அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனா என்னை அளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன்.

பின்னால அவர் இப்படி பழைய இடத்துல சொல்லுகிறார். இது ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டினேன், அந்த ஆவணத்தை அவர் தப்பாகவே சொல்லவில்லை. சரியவர் கூடவே போறார். திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ள போனார். போனவர் இந்த கிழவர் மறைந்துட்டார். மறைந்த போது தாயை பிரிந்த கன்று எப்படி கதருமோ அப்படி கதறினாராம் சுந்தரர். கிழவன் ஒழிஞ்சானா ஒழிஞ்சானா பரவாயில்லை, நாம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரா இவர்? கிடையாது. கண் தாயை பிரிந்த கன்று அம்மா அம்மா அம்மா எப்படி கத்துது பாத்தீங்களா, அந்த மாதிரி கதறினாராம். பெரியவரே பெரியவரே பெரியவரே அப்படின்னு. ஏன் அவன் கதற வைக்கிறான், அவன் கதற வைக்கிறான் இவரை. ஆமா பாட்டு வேணுமே இவனுக்கு, பாட்டு பின்னால பாடணுமே. 16,000 பதியம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இன்னைக்கு 102 பதியமோ என்னமோ தான் இருக்கு. இன்னைக்கு 100 பதியம் தான் இது இருக்கிறது. சிவன் காட்சி கொடுத்தான், சுந்தரா பாடு, பாட்டு கேட்கத்தான் வந்தேன் பாடு அப்படின்னு. சுவாமி 16,000 பதியம் பாடிய சுவாமி சொல்றார், நான் என்னத்த பாடுவேன், எனக்கு என்ன தெரியும். டேய் சுந்தரருக்கு இப்படி பல இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் சிவன். பித்தன் என்று சொன்னாய் அல்லவா என்னை கல்யாண பந்தல்ல, நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்டா, பித்தா என்றே பாடு பாடுற. அவன் பாட வச்சான்னு சொன்னா இவர் பாடாமல் இருக்க முடியுமா? பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரே, அப்பருடைய வாக்கு. மட்டு வித்தால் அறுவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் அறுவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் அறுவர் ஓடாதாரே, உருகு வித்தால் அறுவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரே, பணி வித்தால் அறுவர் பணியாதாரே. ஆக அவன் பாட்டு விக்கிறான், காட்டு வித்தால் ஒருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாட்டாளே என்பது அப்பருடைய தேவாரம் அல்லவா. அவன் பாட சொல்லிவிட்டான், பித்தா என்று சொன்னாய் அல்லவா பாடிவிடுன்ற.

0: எதான் என்பதுதான் எத்தான் என்று வருகிறது இல்லையா?
1: ஆமா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை நினைக்கின்றேன் பெருமானே மனத்து உன்னை நினை

என்னுடைய மனத்துல நீதான் வந்து பூந்துகிட்டு இருக்க, நீதான் வைத்துக் கொண்டாய், நான் ஒன்ன நினைச்சேன் நீ என் மனத்துக்கு வந்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. ஆமா, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், வெண்ணையாற்றுக்கு தெற்கரையில இருக்கிறது இந்த ஊர். என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க. இந்த திக்பந்தி என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த பத்திரத்துல இருந்தபோது இன்ன வீட்டுக்கு இங்க, இன்ன வீட்டுக்கு அந்த பக்கம், இன்ன வீட்டுக்கு இந்த பக்கம்னு எழுதி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் தேவாரத்துல நிறைய வருகிறது. அப்படி பெண்ணை தென்பால் வெண்ணையூர் அருட்புரை உள்ளத்தா உனக்கு ஆளா இனி அல்லே எனலாமே. கல்யாணத்தை சொன்னார்ல, யாரா இவன் பித்தன், இவனுக்கு போய் நான் ஆள்னு சொல்றது அப்படின்னு சொன்னார். உனக்கு ஆளுன்னே நான் சொல்ல முடியுமா அப்படின்னு எத்தனை தடவை சொன்னார் தெரியுமா? 10 தடவை சொன்னார். ஒரு தடவை இல்லைன்னு சொன்னதுக்கு பாபத்துக்காக வேண்டி 10 தடவை சொல்லி வச்சார். வெண்ணை நல்லூர் அருட்டுரை உள்ளத்தா

என்னதாமோ என்பதுதான் இலக்கணப்படி என்னதாமே என்று வருகிறது. அதுக்கு இலக்கணம் எல்லாம் சொல்லுவார்கள். இசை இலக்கணம் தான் கொஞ்சம் படித்தேன், அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தல. நான் தமிழ் இலக்கணம் போனேன்னா என் ஆயுடே போயிடும். நான் என்ன பண்ணுவேன், இசை இலக்கணம் படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 10 வருஷம் படிச்சேன் இப்படி பாடுறது. நான் ஏழுக்கு வேற போனா எத்தனை நாள் போறது? எனக்கு அறிவும் பத்தல, அவகாசமும் பத்தல. நான் என்ன பண்ணுவேன் இல்லையா, பார்த்துக் கொள்ளுவோம்.

மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காளாயினி அல்லே நினலாமேன் பெரியவேன் கற்றம் ஊதி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகேன் உனக்காளாயினி அல்லே நினலாமே பாதம் பணிவார்கள் அது பண்டம் மது வழியாய் ஆதன் பொருளானேன் அருவில்லே நருளாளா சாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதே உனக்காளாயினி அல்லே நிழலாமே தன்னார் மதி சூடி தடல் போனும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரி உன்ன நகை செய்தாய் மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லே நிழலாமே பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய் இனி அல்லே நிழலாமே ஏற்றார் புறம் உண்டும் எரி உண்ண சிலை தொட்டாய் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வானீர் ஏற்றாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் நிழலாமே மழுவாழ் வரநேந்தி மறையோதி மங்கை மங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா

0: ஆரூரங்கிற பேரு கொண்டு வர்றாரு பாத்தீங்களா இதுல? ஆமா, திருஞான சம்பந்தர் சம்பந்தன் பாடிய தேவாரம்னு சொல்லுவார். சுந்தரர் நம்பி ஆரூரன் பாடியது, நாவலூரன் சொன்னது அப்படின்னு சொல்லுவார். தாம் பேரை சொல்லவே மாட்டார் அப்பர். நாவுக்கரசன்னு சொல்லல, அவங்க அப்பா அம்மா வச்சிரு பேர் அது மருள் நீக்கியார் என்று சொல்லல, தான் பேரவே கொண்டு வரல. அதே போல மாணிக்க வாசகம் கொண்டு வந்ததுனால தப்புன்னு சொல்ல முடியாது, கொண்டு வராதனால ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இவர்களுடைய அமைப்பு இது, அவர்களுடைய அமைப்பு அது, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, இப்ப 10 பாட்டு உங்களுக்கு முன்ன சொல்லக்கூடிய பிராப்தி எனக்கு கடவுள் கொடுத்தான் இல்லையா? ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எடுத்து 40 ஓதுவார்களை வச்சு கோயில்ல பாட வச்சான். ஒரு ஓதுவாருக்கே தகராறு. எத்தனையோ கோயில்கள்ல, பணக்கார கோயில்கள்ல ஓதுவார்களை வைக்கிறதே கிடையாது. எத்தனையோ கோயில்கள் ஓதுவார்கள் இல்லைன்னு, ஓதுவார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓதுவான இவன் பாட விட்டானான்னு பாக்கணும் அங்க இருக்கிறவன் இல்லையா? பெருச்சாலி எல்லாம் இருக்காங்க கோயில்னா, பெருச்சாலிகள்லாம் இருக்கு, புலி சிங்கம் எல்லாம் இருக்கு. அந்த தேவார ஓதுவார வச்சாலும் பாடவும் கூட மாட்டான். அது ஒரு பக்கம். நீங்க வேணா பாருங்க, நல்ல பணக்கார கோயில்கள் தேவாரம் வைக்க மாட்டாங்க. என்னமோ அவங்களுக்கு அப்படி அந்த பிராப்தி அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம விட்டு விடுவோம், அவ்வளவுதான். தேவாரம் தான் தேவாலயங்களை வாழ வைத்தது. ஆமா, என் வீட்டு சொத்துல என் மனைவிக்கு பங்கு இல்லைன்னு சொன்னா ஒரு இன்னொருத்திக்கு எங்க இருந்து வரும்? இன்னொருத்திக்கு கொடுத்தா தப்பு இல்லவா இல்லையா? ஆ, மனைவிக்கு கொடுக்கறதா ரைட், பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா ரைட், அது போல தேவாரத்துக்கு கொடுக்கறதா ரைட், இல்லன்னா தப்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி ஆக சுந்தரர் இந்த முதல் திருப்பதியும் பாடினார். சுந்தரருடைய முக்கியமான பகுதிக்குத்தான் நான் வருகிறேன். திருஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி வந்து மதுரை என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். சுந்தரர்ல வந்து இந்த கல்லுல கட்டி போட்டது, அதை முக்கியமான உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்ப சுந்தரருடைய முக்கியமான பகுதி என்று நான் உங்களுக்கு நினைவூட்டும் போது இப்ப அவரு ஆட்கொண்டது வந்தது. அடுத்தது திருவையாறு திருவாரூருக்கு போகிறார். அங்க இவருக்காக பிறந்த பொண் பறவை நாச்சியார். அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன்னா நீண்டு போகும், அதனால விட்டுறேன். அந்த பறவை நாச்சியார் அங்க திருமணம் செய்து கொண்டார். அவர் இங்க ஒரு மனம் போச்சு, அங்க ஒரு திருமணத்தை சிவன் செய்து வைக்கிறான். அதுக்கு ஒரு பாட்டு வருகிறது, ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமனத்தை கொண்ட வல்லாளன் அப்படின்னு வருகிறது. யாரு ஒரு மனத்தை இவருக்கு தடுத்தானோ அவனே இந்த ரெண்டு கல்யாணமும் செய்து வைக்கிறான். அதுதான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அங்கே நிச்சயிக்கப்படுத்தி விட்டாச்சு. அதனால ஒரு மனத்தை ஒரு மனம் செய்து வச்சிட்டான். பறவை நாச்சியார்னு பேர் இந்த அம்மாவுக்கு. இன்னொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்து இருக்கிறாள் என்று நான் உங்களுக்கு, அவளுக்கு சங்கிலி நாச்சியார் என்று பேர் அல்லவா? இந்த சங்கிலி நாச்சியார் என்ற பெயர் அம்மா ஞாயிறு என்ற ஊரில் இருந்தார்கள். தேக்கு அருபெருமா இந்த வரலாறுலாம் விளக்கமா சொல்றார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை திரு இருக்கு குரல் பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆயா யாயான்னு இருக்கா, அதை நம்ம பிரிச்சு படிச்சுக்கணும். ஆயா அப்படின்னாரு. அது என்னது அப்படின்னு கேட்டா, ஆயா ஆராய முடியாத, ஆராய முடியாத. தார் ஆர் ஆயா, தார் ஆர் ஆயா. அது என்னது, அவருக்கு தார் மாலை, ஆர் ஆத்தி. அந்த மாலையை உடையவன், ஆத்தி பூவாக கொண்டவன். இல்ல, சிவபெருமானுக்குரிய மாலையில ஆத்தி பூவும். அதனால இப்ப மூவேந்தர்களுக்கு இல்ல, சோழருக்கு உரிய மாலை என்ன பாருங்க. தமிழர் நம்முடைய வேந்தர்கள், நம்முடைய வேந்தர்கள் சோழர், சோழ நாட்டில் இருக்கிறான். நம்ம சோழனுக்கு உரிய, நீங்க பாண்டி நாட்டில் இருக்கீங்க, பாண்டி நாட்டில் இருக்கீங்க. சரி, பாண்டி நாட்டில் இருக்கவனுக்கு என்ன மாலை? வேப்ப மாலை பார்த்தீங்களா, உங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க சோழ நாடு தெரிஞ்சுக்க மாட்டேங்க. சோழ நாட்டில் இருக்கிற சோழனுக்கு ஆத்தி மாலை, ஆத்தி மாலை. நம்ம பக்கத்தில் இருக்கிற சேரலா சேரனுக்கு பனை மாலை, பனை மாலை. தொழுகாப்பத்தில் இருக்கு, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும். போந்தைனா பனை, பனை சேரருக்கும் ஆர் ஆத்தி வந்து நம்முடைய சோழருக்கும் வேம்பு பாண்டியருக்குரியது, கேள்விக்குரியது. ஐயா கிட்ட சொல்லணும். ஆமாம், இதெல்லாம் நம்ம பேரரசர்களை பற்றி நம்ம தெரியலன்னா என்ன பண்றதுமா? அதுல பாருங்க, பெருமான் எந்த மாலை கொண்டிருக்கிறான், ஆத்தி மாலை கொண்டிருக்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக நீங்க வந்து அவன் சோழனா அவன் சேரனாங்காதீங்க. சரி, இறைவன் வந்து சோழனா பாண்டியனா? இப்ப ஆண்டவன் சோழனா பாண்டியனா? நீங்க துணியை போட்டு தாண்டீங்க, நான் சோழன் துணியை போட்டு தாண்டேன். நல்ல வேலை கேரள ஆள் வரல. கேரள ஆள் வந்தான், ஐயா பக்கா எங்க சேரன் சொல்லுவாங்க. இல்லை, திருவாசகத்தில் ஒரு சொல் இருக்கு, நமக்கு மக்க ஆண்டு அடிவர்களுக்கு இருக்கிற வேற்றுமே. நம்ம தீங்களா பாண்டியன் துணியை போட்டு தாண்டிங்களே, நான் சோழன்னு துணியை போட்டு தாண்டனே. அவன் மூவேந்தராகவும் இருக்கிறான் திருவாசகம். ஆனா ஒண்ணு, திருவாசகம் எல்லாம் மேநாடுகள்ல இருந்தது, ஒவ்வொரு ஆன்மாவும் தூக்கி தலைமையில வச்சுக்கணும். அவ்வளவு அற்புதமானது இது, ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா. இப்ப நாம சாதாரணமா தான் நினைக்கிறோம், ஆனா நம்ம நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியவர், அதுவும் பாண்டி நாட்டில் வாழ்ந்த பெரியவர் தென்மடை மணிவாசகர். தென்னவன் சேரலன் சோழன் வரக்குவாய், என்ன பத்து இது, குயில் பத்து. அருமை, அருமை. அதனால எனவே தார் ஆய் அல்லவா, அவனுக்கு தார் மாலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆய ஆர் ஆயா, ஆர்னா ஆத்திப்பு. அப்போ இங்க சோழன் மூன்று வேந்தராகவும் பெருமான் இருந்து அருளுகிறான்னு சொல்றார். எனவே மூன்று வேந்தருக்குரிய மாலை என்ன, நீங்க இல்ல அதுக்காக சொல்றேன். தொல்லாப்பியத்தில் இருக்கு, போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போகும். சேரனுக்கு பனிமாலை, சோழனுக்கு ஆத்தி மாலை, பாண்டியருக்கு வேப்ப மாலை. அப்ப நம்ம பெருமானுக்கு எத்தனை மாலை, மூணு மாலை உண்டு அர்த்தம். அதனால இப்படிப்பட்டவன்ல இங்க ஆத்தி பூவை குறித்த, அதனால ஆத்தி பூவை மாலை அணிந்தவனே. சரி, அடுத்தது என்னது, எங்க விட்டுருக்கோம், தாக ஆயா அப்படி பிரிச்சுக்கணும். அடுத்தது தாக ஆயா அப்படின்னு, அது யாரு தாக ஆயா அப்படின்னு கேட்டா, ஆயா ஆயாங்கிறது ரொம்ப கிராம சொல்லு. ஆயாள், ஆயாள்னா என்ன, பெண்பாலா. தாகாயா, சில பெண்பாலார் இவர் மேல தாகம் ரொம்ப பற்றபடியே பிணிப்பு கொண்டிருந்தாங்க. அது யாரு, தாருகாவனத்து முனிவருடைய மனைவியர். இவர் போய் மத்தியானத்துல பச்சை பிச்சை கேட்டாருன்னா, சோறு எடுத்துட்டு வரேன், குழம்பெல்லாம் எடுத்துட்டு வரேன், போடுறதுக்குள்ள அவரை பார்த்துட்டு அப்படியே சொக்கி போகும். அந்த ஆயாக்களுக்கெல்லாம் தாகம் யார் மேல, நம்ம சிவபெருமான் மேல. எனவே தாகாயா மனிதர்களுக்கெல்லாம் இவர் தாகம், ஆனால் அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவர் நல்ல தாகாயா. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது, காழியா காழி உடையவனே, அது என்ன பண்ணிருக்கலவா, காழியா யா கா யா கா யா எங்களுடைய கா துன்பங்களை எல்லாம் போக்கி காப்பாயாக காப்பாயா இல்ல யா கா. இந்த யா கான்னு சொன்னவனு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும், ஆடாடாடாடாடா போங்க எம்மி வகுப்புல கூட வராது சத்தியம். ஆமாமா யாகான்னு சொன்னவனு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும் சொன்னவனே சாமி கேள்வி போடுங்க ரொம்ப அற்புதம் இன்னைக்கெல்லாம் கேள்வி இல்ல ரொம்ப அருமையா. ஏன்னா யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு திருக்குறளை மறந்துடாங்க. திருக்குறள் கூட கொஞ்சம் படிக்க போறோம்னு ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவகாசியிலே தங்கிட வேண்டியதான். எனவே சிவனின்னு வந்துட்டு விடாது. ஆமா திருக்குறள் படிக்கிறது, திருமலை படிக்கிறது, சித்தாந்தம் படிக்கிறது சரிங்களா, படிச்சுட்டு எடுத்துட்டு போடும்போது. எனவே அதனால யா கா எங்களை எல்லாம் காப்பன் கா காப்பவன். அடுத்த பாட்டு தாவா மூவா தாசா, அது வரைக்கும் முடிச்சுக்கணும். தாவா மூவா தாசா தாவா அப்படின்னா தான்னா கெடுதல்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் போயிட்டு தொல்காப்பியத்தில் இருக்கு. ஆமா தாவே வலியும் வருத்தமும் ஆகும் தொல்காப்பி சூத்திரம். அதனாலதான் அந்த காலத்து சிவஞான சுவாமின்னா எப்படி தான் கேட்டா, ஒரு பக்கம் நல்ல இலக்கண அறிவு, இன்னொரு பக்கம் நல்ல சமய உணர்வு, இன்னொரு பக்கம் நல்ல இலக்கிய அறிவு, இதுக்கு மூணுக்கு மேல பக்தி இருந்தது. அதனால இப்ப ஆங்கில சொல்லால் சொன்னால் ஆல்ரவுண்ட் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இலக்கணமா அது பாட்டுது, இலக்கியமா அது பாட்டுது, சாத்திரமா அது பாட்டுது. அதனால தாவா தாவான்னா அழியாத, மூவா முதுமை அடையாது. ஆமா ஆண்டவன் வந்து நீங்க ஆதியும் வந்தவும் எல்லாம் அரும்படிஞ்சோன்னு சொல்லும் போது ஏ சார் திமுக முன்னு இப்ப ஆண்டவன் தான் நான் சொன்னா இப்ப வயசாயிருக்கணுமே, 20வது நூற்றாண்டு வந்துடுது ரொம்ப வயசாயிருக்குமே. மூவா என்னைக்கு இளமையா இருப்பான். திருமுருகாட்டுப்படையில கடைசியில் இருக்கிற வெண்பா இருக்கிறது படிச்சிருக்கீங்களா, திருமுருகாட்டுப்படைக்கு பின்னால ஒரு 7-8 வெண்பா இருக்கு படிக்கல. என்றும் இளையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏரே உளையா என் உள்ளத்து உரை ஒரு வெண்பா, என்றும் இளையவனவன். அதனால தாவா மூவா தாசா, இங்க பாத்தீங்களா தாசான்னா என்ன பண்ணும், தாசன்னு என்ன பொருள் பொதுவா அடிமையின். அப்ப என்றும் இழைக்காத முதுமை பெறாத தாசன்னு அடியவன் கூட சொல்லிவிடலாம். ஆனா கந்தசாமி புலவர் சித்தாந்தம் படிச்சதுனால என்ன பண்ணிட்டான்னு கேட்ட, தாசா இரண்டாவது உயிர்களுக்கெல்லாம் அடியவனேன்னு சொல்லலாம் ஆண்டவனே, ஆனா பக்குனு வேணும் சொன்னா தாசா அடியவனே உயிர்களுக்கெல்லாம் அடியவனே, அடியவன் தான் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். ஒரு அடிவரை காப்பதற்கு விறக சுமந்து பாட்டியே இது இது என்னதுக்கு பாருவா, இது ரெண்டு வந்து பிட்டு கிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வாங்கி, அது அந்த அம்மா நல்ல பிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு இந்த கொஞ்சம் உதிரத்தை கொடுத்தது அதை வாங்கி தின்னு விட்டு மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புல் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான. இப்படி சொல்லும்போது தாசன் கூட சொல்லிவிடலாம், ஆனாலும் கூட தாசன் அடியவன் என்று உயிர்களுக்கு சொல்லக்கூடாது என்று கருதி அந்த அந்த கந்தசாமி புலவர் அதான் இருக்கணும். அப்படிலாம் பார்க்கணும், ஆண்டவன் அவ்வளவு லேசா உரை சொல்லிடலாம்னு சொல்லிடக்கூடாது. தாசா தசம்னா 10, தாசான்னா இந்த ஆன்மாக்களுக்கு 10 வித காரியங்களினாலே புத்தி கொடுக்கின்றவனின் எழுதினார். அது என்ன 10 வித காரியம், நீங்க தான் சொல்லணும். 14 சாத்திரத்துல ஒரு சாத்திரம் இந்த 10 விதமான காரியத்தை சொல்லுகிறது. எது? உண்மை நெறி விளக்கம் என்று தசகாரியம்னு ஒண்ணு இருக்கும். அது இந்த தசகாரியத்தினாலே ஆன்மாக்களை ஈடேற்று. இதுக்கெல்லாம் லட்சம் இல்ல, கோடி கொடுக்கணும். ஆமா, சாதாரணமான ஒருத்தனை விடது பேர் தாசா அரியவனே ஒரு எழுதிடுவான். நீங்க சொன்னால ஒண்ணு நீங்க தப்பும் இல்லை, சொல்லவும் கூட சொல்லலாம். நான் தான் மேற்கொள்ளலாம் காட்டினேன், பிறகு வித்தப்படலாம். ஆனாலும் தசகாரியத்தால் அதுதான் சார் அந்த பழைய புலவர்கிட்ட இருக்கிற உரை. தெரியும் இல்ல, இப்ப தசகாரியம் என்னது? தத்துவ ரூபம், தத்துவ உண்மை, தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தத்துவம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். விளங்குதா சாத்திரம்? இதை மட்டும் விளக்குனா இன்னைக்கு சாயந்தரம் விளக்க வேண்டியது. என்ன பண்றது? ஏன்னா அப்படிலாம் அவித்திருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க இப்ப சொன்னோன்னே என்ன சார் இது என்ன ஒரே படி? ஆனா நீங்க அழுக்கல, எங்க பையன் நேரம் ஆடாடாடா அவன் மூட்டை கட்டி வச்சிருவான். ஏன்னு கேளுங்க, இது என்ன ஒரே போரா இருக்குது அப்படின்ட்டுருவான். ஏன்னா அவன் அவனும் அங்கே அவனும் அங்கேயே கண்டான், அவளும் அங்கேயே கண்டான், ரெண்டு பேரும் சந்தியில் நின்றுது, சாணி ஆச்சு, அதான் பார்த்துடான் அவன். அல்ல, இதே வேலை இதான கதை. இந்த கதையை கேட்டே அவனுக்கு பழகினால இதெல்லாம் வராது கஷ்டம். தத்துவ நான் லேசா சொல்லிப்படுறேன், நேரம் ஆகுது இல்லவா? இது உண்மை. அதனால 14 சாத்திரம் படிக்கணும். பாருங்க, இந்த தசகாரியம் என்று எடுத்து நல்லா சிறப்பாக விளக்கணும். இந்த நூல் விளக்கியிருக்கு இல்லவா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ன? தத்துவம். தத்துவம் என்னென்ன? இந்த உடம்பு, கருவிகரணங்கள், இதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உலகம் இல்லைங்களா, இந்த நம்ம அனுபவங்கள், இதெல்லாம் நான் கேட்டால் தத்துவங்கள். அது நிலம், நீர், தீ, அதான் நீங்கள் 24 தத்துவம்னு படிக்கிறேன், ஆன்ம தத்துவம் 24, அதே தான். அப்போ இவையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. இதுதான் தத்துவ ரூபம், தத்துவ இலக்கணம் என்னது? அப்ப அதுக்கு என்ன வேலை? நிலம்னா தாங்கிறது, தண்ணினா பருகுவது, காற்றுனா மேலே வீசுவது, இப்படி ஒவ்வொன்றும் அல்லவா அதனுடைய பார்த்தா. இதெல்லாம் என்னைக்கு வரைக்கும் சொந்தம்னா? என்னைக்கு வரைக்கும் சொந்தம்? இந்த உடம்பே என்னை வரைக்கும் சொந்தம்? நம்மால் வந்து வராத வரைக்கும் சொந்தம். நம்மால் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சொந்தமே கிடையாது, பொத்துன்னு போட்டு போட வேண்டியதுதான். நம்மால்னா யாரு? நம்மால் நம்மால் ஏதோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் அசைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். வந்தான்னு வச்சுக்க, சுவாமி நான் சிவகாசியில் இருக்கிறேன், திருமலை சொல்றேன்னோ வாடா. ஆகவே அப்போ இந்த அப்பொழுது இந்த உடம்பும் இல்லை, இந்த உலகம் இல்லை, போகம் இல்லை, புணர்வில்லை, தனு கரண புவன போகங்கள் இவையெல்லாம் இல்லை. அப்போ இந்த இலக்கணம் என்ன தெரியுது? இவையெல்லாம் இந்த உடம்போடு இருக்கின்றவரை உண்டே தவிர இல்லாத பொழுது இல்லை, அதான் இலக்கணம். அப்புறம் என்ன சொல்ல? தத்துவ சுத்தி. அப்பனா இதெல்லாம் தூக்கிடு தூக்கிடு. உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். தத்துவ சுத்தி இது, இப்படி தலைப்பு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன? உற்றார் உறவினர்லாம் எல்லாம் நமக்கு கூட உடம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒண்ணு கூட வராது. அப்போ நம்மை சூழ்ந்திருக்கிற பொருள் எல்லாம் ஏதோ இடைக்கால சர்க்காரை தவிர நிலையான சர்க்கார் அல்ல. இது கூட்டணி, இவ்வளவுதான். ஆமா, கூட்டணி என்னைக்குமே யோகித இருக்காம இருக்கும். வெளியும் பாக்குறோம், இங்கேயும் பாக்குறோம். ஆமா, நீங்க ஐந்து பூதம், இந்த மெய்வாய்க்கன் மூ செவி, அப்புறம் கைகால் வாய், இதெல்லாம் அகக்க இது தொழிற்கருவி, அப்புறம் அந்த கரணம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியில பிச்சுக்கும் என்னைக்கு இருந்தாலும். ஆமா, அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கும், விடா அறிக்கை. ஆமா, கவுத்துருவேன் கவுத்துருவேன் கவுத்துருவேன்னு கவுத்தே விடும் ஒரு நாளைக்கு. ஆகவேதான் அப்ப தத்துவம், தத்துவத்தினுடைய இலக்கணம், அது சுத்தி, அதுல இருந்து நீங்கணும். சரி, இனிமே உயிரை பத்தி நினைப்போம். இது ஆன்மா உண்டு. மூணாம் சூத்திரம், உளதிலது எண்டலின், எனது உடல் எண்டலின், ஐம்பலன் ஒடுக்க மறுதலில், கண்படி உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணதலில், மாயா இயந்திர தனிவினுள் ஆன்மா. பாடா போன இந்த உயிர் இருக்குங்கிறது இவ்வளவு பாடுபட்டார் மிகுந்த. ஏன்னா ஒருத்தன் இல்லவே இல்லைன்ட்டான். பின்ன என்னடான, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, உயிர்ங்கிறதே ஒண்ணும் இல்லைன்னா. அட பேசுறியாடா, நடக்கிறியாடா, சாப்பிடறியாடாங்கிறாரு. சாமிக்கு தெரியாது துறவி என்னடான. ரெண்டு வெத்தில கொடுங்க சாமி, ஒரு ஒரு பாக்கு கொடுங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுங்கண்ணா கொடுத்தான். ஏ சாமி, வெத்தலை எப்படி சாமி இருக்குது? பச்சையா இருக்குது. பாக்கு கொஞ்சம் ரோஸ் கலர் அதில் இருக்கு. சுண்ணாம்பு வெள்ளையா இருக்குது. சாமி கொஞ்சம் கண்ணை மூடுங்க. என்ன மூணையும் வெத்தலை பாக்கில் வச்சா சுண்ணாம்பு தருவேனா உள்ள வாயில போட்டான். சாமி இப்ப பாருங்க, ஏன்னா செக்கச்சவேன்னு இருக்கு. இந்த சிவப்பு வெத்தலைகிட்ட இருந்ததா இல்ல, பாக்குகிட்ட இருந்ததா இல்ல, புகையிட்ட இருந்ததா இல்ல, இது மூணு சேர்ந்தவன சிவப்பு பார்த்தீங்களா? அது போலத்தான் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி கைகால் வாயுது, அப்புறம் மனம் புத்தி சுத்தம், இது மூணும் தனித்தனியா இருக்கும்போது ஒண்ணும் இல்ல, சேர்ந்தவன ஆட்ட போடுது சார், அதான் உயிருன்ட்டான். என்ன அருமையான உதாரணம் தெரியுங்களா? இது மூணு சேர்ந்த கூட்டணியில எது வருது? சிவப்பு வருது. அது போல இந்த கருவிகள் சேர்க்கையில ஒன்று ஒரு ஆடுது சீக்கிரம். அது தவிர உயிர்னு ஒண்ணு கிடையாது. இளதெண்டலின் உலகு என்ன பாடுபடுறாரு இதுக்கெல்லாம்? நீ இல்லேங்கிறதாண்டா ஒன்று. ரொம்ப அருமையான தர்க்க ரீதி. இப்படி மூணாஞ்சு உத்தரம். சரி, இந்த உயிர் தான் இருக்குது. இந்த உயிர் எவ்வளவு வரைக்கிறது? எப்பவுமே இருக்குமா? உடம்போடு இருக்குமா? இருக்காது. ஒரு காலத்துல இந்த உயிரும் எதை விட்டு பிரியுது? விட்டு பிரிஞ்சு போகும், விட்டு பிரிஞ்சு போகும். அதனால அப்ப இந்த உயிர் கூட என்ன நினைக்கிறேன், ரெண்டாவது இது நிலையாது. அதனால வந்து உயிர் இருக்கு. திருமூலர் தான், இந்த திருமூலர் திருமந்திரத்தில் மட்டும் அது நான் கூட பிஹெச்டி ஒருத்தர் செய்ய சொன்னேன். போன வாரம் தான் மட்டம் கொடுத்தோம். இது பாரதாசன் இல்லை, திருமந்திரத்தில் மெய்ப்பொருள் உண்மையின் எழுதுறான்னு எழுதினார் பேராசிரியர். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். எழுதினார், ஓரளவு எழுதியிருக்கார், பட்டம் கொடுத்துட்டோம். இவர் திருமந்திரத்தில் முப்பொருண்மை எடுத்து மிக அழகாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். எனவே இவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிட்டோம்னா அவ்வளோதான். யூனிவர்சிட்டி நான் ஒரு வாரத்துக்கு நேரம் வந்து கூட இருக்கும், அவர் டாக்டர் தான். அப்படியே அதனால திருமந்திரத்தில் பல்வேறு தனித்தன்மைகள் இருக்கின்றன. அதெல்லாம் என்னைக்கு படிக்க போகிறோமோ, எப்படி படிக்க போகிறோமோ, பத்தாம் திருமுறை. சரி, அதில் ஒன்று, எல்லா அறிஞர்களும் யாக்கை நிலையாமை பாடினாங்க. இந்த உடம்பு நிலையாதுன்னு, நம்ம கிட்ட இருக்கிற செல்வ நிலையாதுன்னு பாடினாங்க, நம்ம கிட்ட இருக்கிற இளமை நிலையாதுன்னு பாடினாங்க. இளமை நிலையாது, உடம்பு நிலையாது, செல்வ நிலையாதுன்னு பாடினாங்க. திருமூலர் மட்டும்தான் இந்த உயிரும் நிலையாதுன்னு பாடுவார். வேற ஒரு ஆள் கிடையாது. நீங்க உயிர் என்னைக்கு நிலையானதாச்ச அவர் நிலையாமை பாடுறாரு. சித்தாந்தம் பிடிக்காதவர நிலையாமின்னு கேட்டா ஒரு உடம்புக்கே நிலையுடையதல்ல. அப்படி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்ப்பா, இப்படி பாடின ஒரே ஒரு பெருமகனா திருமூலர் தான். இந்த உடம்போட நினைக்குமே, தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சுன்னு. இப்படி எல்லாம் சொன்னவர் திருமூலர். ஆதலால் அப்ப ஆன்ம ரூபம், ஆன்மா ஒன்று உண்டு, அது இலக்கணம் என்ன? உணர்த்த உணர்கின்ற தன்மை வாய்ந்தது, அதுவும் ஒரு காலத்தில் நீங்கும். அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம இலக்கணம், ஆன்ம சுத்தி, மூணு மூணு ஆறாச்சு. அப்ப சாமி எது நிலையுதுன்னு? சிவம். அதுதான் நிலைக்கும், சிவம் தான். அப்போ சிவரூபம், சிவரூபத்தை எப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி என் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. திருமுறைகளும் சாத்திரமும் சொல்றேன், நமக்கு வேலையே ஒண்ணும் இல்லை சாமி. ரெண்டையும் இணைக்கிறது தான் வேலை. இருந்துட்டா அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு வளர மாட்டேங்குது. அப்போ சிவரூபம் எது அப்படின்னாரு? எது? இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினார். அந்தந்த உயிர்கள் அனுபவத்தினால் அனுபவிக்க முடியுமே தவிர இதுதான் என்று வழின்னு காட்ட முடியாது. ஏ சாமி, ஒருத்தர் சொன்னா போதுமா, இன்னொருத்தர் சொல்லுங்களேன். இப்ப சொன்னது ஏழாம் நூற்றாண்டு அப்பர் சுவாமிகள், எட்டாம் நூற்றாண்டு சுந்தரமூர் சுவாமி. இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னாயம்மானே, அடாடாடா, இன்ன தன்மையன் என்று அறி ஒன்னாயம்மானே. இதெல்லாம் சிவரூபம். இப்படி பதிப்பிக்கணும். சித்தாந்த சாஸ்திரத்தின் வழி சுந்தரமூர் சுவாமி தேவாரத்தை கொண்டார். எது ஆன்மரூபம்? எது? தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை ஆன்மசுத்தி. இன்பமுண்டேல் துன்பமுண்டு ஏழை மனை வாழ்க்கை. இதெல்லாம் என்னது? தத்துவ சுத்தி. இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னாயம்மானை சிவரூபம். அப்ப சிவரூபம் அடுத்தது என்னது? சிவ சிவரூபம், சிவரூபம், சிவ தரிசனம், தரிசனம் அல்லவா அங்கேயே இருக்குது. இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னாயம்மானை ஆனாலும் எளிவந்த பிரானை ஆறாரா, எளிவந்த பிரானை. நான் கையில இல்லை சுவாமி, இந்த மாதிரி மறந்துட்டா என்ன நினைக்கணும்னு சொன்னேன், இங்க வந்து மறந்துட்டேன். ஆஹா, குளிக்கிற பிச்சைப்பாவும் வளையப்பட்டி இதெல்லாம் ஏகே சென்ராஜெல்லாம் பிரமாதம் வாக்கி கல்யாணம் எங்கப்பா எங்க சீக்கிரம் வாங்க சார், நேரம் ஆகுது, மணி ஏழே ஆள் அப்படின்னு சொல்றாங்க அல்லவா. நான் சுத்தம் மறந்துட்டு காலர் தூக்கிட்டு மாப்பிள்ள அப்படி சென்று போட்டுக்கிட்டு ஜம்மனு உட்காந்து அங்கிருந்து ஓலையை தூக்கிட்டு ஒடியாருது. எளி வந்த பிராணி தலையெழுத்து, தலையெழுத்து அவர் தலையெழுத்து. அங்க ஒருத்தன் கூப்பிட்டான், ஐயா அப்படியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரெண்டு இட்லி பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு போலாமே, டிஃபன் இருக்கு என்னார். டிஃபன் சாப்பிட வந்தால் அவரு டிஃபன் சாப்பிட மாட்டாரே, உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டு கல்யாண சாப்பாடே சாப்பிடாதாளா சேரமா. ஆனா மோர் சாதமும் மாம்பழமும் தின்னுது. என்ன தலையெழுத்தப்பா, தலையெழுத்து. நீங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல கல்யாண சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டு, இவருடத்துல நேரங்க நேரத்தில் வந்து மோர் சாதமும் மாம்பழம் தொட்டுட்டு அடாராடா ரொம்ப அருமை. ஏன் அது மாதிரி தலையெழுத்து கொடுக்கு? எளி வந்த பிராணி அடாராடா, இல்ல அருமை அருமை. இதெல்லாம் தான் சிவ தரிசனம். அப்புறம் சிவ போகம், அது என்னது? என்னமோ சுந்தர தேவாரமாவே ஞாபகத்துக்கு வருது. சிவ போகம், சிவம் எப்படி இருப்பான்? ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. இது என்னது? சிவ தரிசனம். சிவ சிவை, ஆமா போ சிவ போ ஆறா ஆறா. இனி என்னது? சிவ யோகம். அதுதான் முடிவு அல்லதானே? ஆமா முடிவு சிவ யோகம். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் ஓம்புகளூர் மேவிய புண்ணியனே, ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் ஓம்புகளூர் மேவிய புண்ணியனே. இதுதான் ஆன்மா அடைய வேண்டிய இடம். இப்ப எல்லா திருமுறைகளிலும் அருமையா இந்த தத்துவ இப்படி தசகாரியமாக இருந்து பெருமான் நம்மை ஆட்கொள்ளுகிறான் என்று தாசா என்று சொன்னார். அது சிவ வடிவு, வடிவில் நமந்தரு பேதம். இது நீ ஆன்ம ரூபம், ஆன்ம வடிவு, அப்படி இது பத்து தசகாரி உயிர் படிப்படியா கரையேறுவதுடைய படி. அது சிவ வடிவு மட்டும் உருவ நான்கு அருவ நான்கு இது ஒண்ணு அப்படி அப்படி அப்படி நவந்தரு வேதமாக நாடகம் நடிப்பன்னாதன். அது ஒரு சிவஞான சித்தியார் பாட்டு. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ நீக்கம், இது மூன்றும் நம்மை சூழ்ந்திருக்கிற பொருள்கள் இல்லைங்களா? சூழ்ந்திருப்பது. இனி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம நீக்கம், இது நம்ம உயிரை பற்றிய செய்தி இல்லைங்களா? அப்ப உடலை பற்றி உடல் உடல் சூழ்ந்த செய்திகள் எல்லாம் அந்த தத்துவங்கிற பொருள். உயிரை பற்றியதெல்லாம் உண்மை உயிர் உண்டு, உயிருடைய வடிவம் எது, உண்மை இந்த உயிரும் ஒரு காலையில உடம்பை விட்டு மாறும். ஆன்மா, ஆன்ம நீக்கம்னா ஆன்மா நீங்கிறது, ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் போயிடும். இது மூணு மூணு ஆராய்ச்சா. இனி சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். போகம்னது இறைவன் திருவடியிலேயே அடைஞ்சிடுறது. அதான் போகம். இந்த உயிர் பெற வேண்டிய போகம் இது எத்தனை ஆச்சு? பத்து. இதுதான் தசகாரி. தாசா, அதனால தாவா மூவா தாசா, அதுதான் அவ்வளவு நேரம் சொன்னதா. எல்லாரும் இரவு என்னன்னு கேட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. நீ நள்ளிரொளில் நட்

தவிர்க்க இயலாத நேரத்தில் விட்டுறமே தவிர, அப்பதான் அந்த உடல் ஓய்வு எடுக்கும். நமக்கு சங்காரம், ஒவ்வொரு காலம் சங்கார காலம்ங்கிறது சீக்கிரம் ராத்திரி 9 to 5, ஏன்னா ஒடுங்கி இருக்கணும். 5 பிறகு பெரும்பாலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி வித்தியாதிகள் எல்லாம் செஞ்சுக்கிறோம் சரிங்களா. அதனால அதான், ஆனா அந்த நேரத்துல நம்ம பெருமானுக்கு நீ, நாங்கெல்லாம் தூங்கிடுவோம், நீ யாமா மா மிகப்பெரிய, அப்பதான் உனக்கு ரொம்ப குஷி. நள்ளிருளில், அது கூட ஏன் இருளில்னு சொல்லப்படாதா, நள்ளிருளில் சரிய 12:50 to 11:50 இந்த 1 மணிக்குள்ள மனுஷனுக்கு ரொம்ப குஷி. நட்டம் என்ன பயின்று ஆடும் நாதனே தானே ரசிச்சு அப்படி காலை தூக்குறது அவங்க அதுக்காக பலே அருமை அருமை வாரியார் மாதிரி அதுங்களா. அது போல மதுரை சோமு, மதுரை சோமு இந்த கூட இருக்கிற கருவிகளை பாராட்டுவார். மதுரை சோமுக்கு பாலக்காட்டு மணி தான் மருதுங்க, கும்பகோண ராஜமாணிக்கும் உள்ள பிடி சில பேருக்கு சில மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி மூணையும் வச்சுட்டீங்கன்னா நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடுவார். இப்பெல்லாம் மணிக்கணக்கு பார்த்துக்கிறாங்களே, அப்போல்லாம் 6 மணி நேரம். அதே போல் கேபிஎஸ் எல்லாம் திருச்செந்தூரில் பாடினாங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு உட்காந்தாங்கன்னு சொன்னால் காலையில் 4 மணி ஆனால் கூட போதுமானு கேட்பாங்களாம், போதுமானு கேட்பாங்க. ஏன் தன்னை மறந்து பாடுவது சில்லறை சில்லறைன்னு இப்போதான் வந்தது சாமி. பணின்னு இருந்தாங்க, என்கடன் பணி செய்து கிடப்பதே என்றது. ஆமாம்மா போதுமானு கேட்பாங்களா. அங்கே இருக்கவங்க என்னன்னு கேட்டால் தர்ம சங்கடம், இன்னும் கொஞ்சம் கேட்டால் தேவலாம், ஆனால் 9 மணிக்கு பாட ஆரம்பிச்ச ஆன்மா 4 மணி வரைக்கும் பாடுதே, வேண்டாமா அம்மா போருமா என்பாங்களாம். அப்பதான் தனித்தனி முக்கணிகளின் பிழிந்து படித்துண்டாய் சக்கரையும் கற்கண்டும் இதெல்லாம் கலந்து அப்படி சொல்லாமே ரொம்ப அருமைப்பாங்க. இப்படி எல்லாம் அது மாதிரி என்னென்ன அந்த நள்ளிருள் நட்டம் பயின்று ஆடும் என்னன்னு கேட்டா அப்படி கால அப்படி இப்படி அடிக்க ஆசிக்கிறது, அதுக்கு ஏற்ப தாளம் போட்டோம்னா பலே பலே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி. அப்போ நீ என்னன்னு கேட்டா யாமா, ராத்திரி பகல் அப்படி இருப்ப சார், அப்படிப்பட்ட மா ரொம்ப பெரியவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார். யாமா நீ, யாமா மா இரவிலும் கூட இந்த உயிர்களுக்காக நட்டம் புரிந்து வருகின்ற பெருமை வாய்ந்தவன். சரி அப்புறம் அடுத்தது என்ன, யாமா அடுத்தது மா இல்ல யானி, யானி யானின்னா இந்த சில இந்த மாதிரி சொற்களை பிரிக்கும் போது சில வட சொற்களாக ஆகிவிடும் போல இருக்கு, அதுக்கு வந்து பொருள் இருக்கு, நமக்கு தமிழ் சொல்ல இல்லை இல்ல, ஆனா நம்ம அப்படியே உடனே எழுதியிருக்கலாங்க. மா மானா பெருமை பொருந்தியன் இருக்கு, மான்னா விலங்குன்னு பொருள் இருக்கு, இங்க ஐராவதம் அல்லது பெரிய யானைன்னு வச்சுக்கணும், ஐராவதம் கூட இல்லை யானைன்னு வச்சுக்கணும். மா யானை மேல யானை, யானி ஏறி வருபவனி, ஏறி வருபவனி பெருமான் எல்லா உறுதியும் கொண்டிருக்கிறவன், ஆனா சிறப்பாக உறுதி அந்த விடை தான் ஆணையர். ஒருவடி எது மேலும் வருவான், யானை மேலேயும் வருவான், அது சொல்ல விறகு தூக்கிட்டு வருவான், மாணிக்கம் வைக்கவும் வருவான், கடைசியில விறகு மாணிக்கம் சரி, இன்னொன்னு வித்தான் என்ன வித்தான், வளையலும் வித்தான் பாத்தீங்களா. அப்ப எந்த வியாபாரி ஒன்று சொல்றது, நீங்க ஒரு வியாபாரியும் இல்லை, ஒரு நாள் நான் விறகு வியாபாரி லாங் லாங் ஏகோ, இப்ப நீங்க இப்ப காஜல் வளையல் அப்படிங்கிற நாளைக்கு மாணிக்கம் விற்பேன், ஒரு ஒரு நானா அதுல மறைஞ்சிருக்கு. அப்ப தான நாழி என்று அர்த்தம், நீ என்ன பண்ணு கேட்டா விடாமல் தானம் அருட்கொடையை வழங்கிட்டு இருக்கிற, இன்னைக்குதான் இன்னைக்குதான் கிடையாது, என்னைக்கும் உண்டு அருட்கொடை என்று வந்தா என்னும் எம்பெருமானந்தன் திருக்குறிப்பு. இப்பதான் வந்தியாப்பா, நேத்தான் அடா அடா நேத்து வந்திருக்கலாமேப்பா, இன்னைக்கு வந்துட்டியா, சரி என்ன பண்றதுங்கிறது அந்த மாதிரி உதட்ட பிதுக்கிறதே இல்லை. யார் எந்த நேரத்துல போனாலும் என்று வந்தா என்னும் எம்பெருமானந்தன் திருக்குறிப்பு, அப்படி அருட்கொடை உடையவன். எனவே அங்க என்ன போற, எப்படி தான நாழி, தான ஆழி என்பது தானாழி என்றாயிற்று. அப்ப கொடை செய்வதில் கடல் போன்ற அமைப்படுவனே, தானம்னா கொடை, ஆழினா கடல், அப்படி கடல் போன்று விடாது ஓயாது உதவுகின்ற பெருமானி என்று அர்த்தம். சரி அடுத்தது என்னது இருக்கு, காசான் இருக்குல்ல அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு சா கா, சா சாவதிலிருந்து இறப்பிலிருந்து.

0: காப்பவனி இல்லவா. அதனால இதுவரைக்கும் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், ஆனா இன்னைக்கு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். இனிமே எனக்கு பிறத்தலும் இல்லை சாதலும் இல்லைங்களா, உடனே அருமையா அதனால அப்படி அவன் சாவது நின்றும் காப்பவன். சரி, காசா காசா அப்படின்னா காசான்னா காசுன்னா பொதுவா வந்து நீங்க ரூபா பைசா காசு இல்ல, இங்க காசுன்னா ரத்தனம், ரத்தனம் போன்ற ஒளி உடையவர். இதுக்கு மேற்கொள்ள வேணுமா, பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் காசா. ஞா காசாங்கிறது ஞானசம்பந்த தேவாரம், பொன்னானாய் மணியானாய்ங்கிறது அப்பர் தேவாரம், விடுங்க அவ்வளவுதான். இப்படியாக தருவானோ. எனவே காசா தா தான்னா தருவாய், எதை தருவாய்னர், எது கேட்டாலும் தருவாய். சாமி ஒருத்தன் கேட்டான், உனக்கு என்னடா வேணும்னாரு, சாமி யார் தலையில கை வச்சாலும் அவன் போயிடணும்னாரு. சரின்னாரு, அதை பரிசோதனை பண்ற நீ இருன்னாரு. உயிர்வோட இது கஷ்டகாலம். ஆமா கொண்ட வரமா தந்துட்டாரு, யார் தலையில வச்சாலும் சாமி அதை உங்ககிட்டயே பரீட்சை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இருங்கன்னா என்ன பண்றது, வரம் வரமல்லவா, இது ஓட அது ஓட எங்கே வெள்ளி தெரியல் காண்க. அதனால இப்படிப்பட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் தருவாங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு விசயமங்கை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிறானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறையில் 18 பதிகம் திருமருகல் அப்படிங்கிற தலத்தில் பாடின பதிகம். அது இது ரொம்ப அருமையான பதிகம், அருமையான வரலாறு. இந்த திருமருகல் அப்படிங்கிற ஊர் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் யாரும் போயிருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி தல யாத்திரையெல்லாம் பண்ணினாக்க இந்த மாதிரி இது நினைவில் வச்சுக்கலாம். திருப்புகலூர் போகலாம், திருமருகல் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம். இந்த திருமருகல் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னு காரணத்தை பார்த்தாக்க, மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை மரத்தில் ஒரு வகை. அது சில ஸ்தலங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்தல விருட்சத்தை பற்றியோ இல்லை அந்த இடத்துல இயல்பாக இருக்கிற ஒரு மர தாவரங்களை பற்றியோ பேராக இருக்கலாம். இப்போ எப்படி சிதம்பரம்னு சொல்கிறோம், அதுக்கு தில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது தில்லை வனமாக இருந்தது அப்படிங்கிறதுனால. தில்லைங்கிறது ஒரு மரத்தோட இது, அதனால் தில்லை வனம் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இப்போ திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிறோம், அந்த ஊரில் பார்த்தா பாதிரி மரம் தலைமரம், அதனால் அது பாதிரி புலியூர் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இங்கே மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை வகை. அந்த வாழை வகை இங்கே அந்த வாழை மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குது மருகல்ங்கிறது. அதனால் இந்த ஊருக்கு திருமருகல்னு பேர் வந்திருக்கு. அது மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பைஞ்சேலி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. நீங்கள் யாரும் போயிருக்கலாம் தெரியாது. திருவானக்காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை தாண்டி மேற்க போனாக்க திருவாசி திருப்பஞ்சீலிங்கிற மாதிரி ஊர்கள்லாம் வரும். அந்த திருப்பஞ்சீலியில் நீலி அப்படிங்கிறது ஒரு வாழை மரம், அங்கே அது ஸ்தல விருட்சம், அதனால் அதுக்கு பைஞ்சீலின்னு பேர் அந்த ஊருக்கு. அதனால் இந்த மருகல்ங்கிறது இங்கே ஸ்தல விருட்சம், அதனால் வந்த பேர். இந்த இடத்துக்கு சம்பந்தர் அப்பர்லாம் பாடுறக்க சம்பந்த இந்த ஸ்தலத்துக்கு வந்தப்போ வந்து பதிகெல்லாம் பாடி தங்கியிருந்தார். அந்த காலத்தில் அவர்கள்லாம் க்ஷேத்திராடனம் பண்ணுறப்போ முன்னாடி சொல்லியிருக்கேன், அவ ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊரில் சில நாள்களாவது தங்குவா. அந்த கேம்ப் அப்படிம்பாள் அது மாதிரி ஒரு கேம்ப் போட்டு அங்கே ஒரு மடத்தில் தங்கி அங்கே ஒரு சில நாள்கள் தங்கி அங்கே சுவாமியை வழிபட்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறமாவா அடுத்த ஊருக்கு போவா. அது மாதிரி இங்கே சம்பந்தர் வந்து தன்னுடைய அடியார் குழாத்தோடு வந்து தங்கி வழிபட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் மருகல் கோயிலுக்கு போகிறார் அவர். அப்படி அவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அப்படி இந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அவர் வீதியில் நடந்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு காதில் ஏதோ ஒரு பொண்ணு பெருசாக புலம்பி அழகிற சத்தம் கேட்குறது. ஒரு பொண்ணு இப்படி புலம்பின்னு இருக்காளே அப்படின்னு அவருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு இந்த குரல் அழுக குரல் கேட்டதே அந்த இடத்துக்கு போகிறார். இவரும் ஒரு தொண்டர்களுமா போகிறேன். இப்போ நான் அங்கே ஒரு பொண்ணு ஒரு மடம் இருக்குது, அந்த மடத்தை வாசல்லண்டு ஒரு பொண்ணு கோவில் கோபுரத்தை பார்த்து அழுதுன்ட்ருக்கா. அப்போ அவர்கிட்ட போய் இவர் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். அப்போ அவள் பார்க்குறாள் இவர் வந்து சம்பந்தர் இவரை சின்னவர் தானே, அப்போ அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல, 5 வயசா 7 வயசா 8 வயசா தெரியல எனக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு வயசு 5-6 வயசு இருந்திருக்கும். சுற்றி இருக்கிறது அடியார்கள்லாம் 30 வயசு 40 வயசு 25 வயசு அப்படி பெரியவர்களாக இருக்க அடியார்கள்லாம். அப்போ இந்த பொண்ணு சம்பந்தர் காலில் விழுந்து நமஸ்கார அழுது தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறா. இது மாதிரி என்ன தன்னுடைய கதை என்னென்னு, அது ஒரு பெரிய கதை. இவளுக்கு சொந்த ஊர் வைப்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வணிகர் அவள் அப்பா. அந்த அவள் பெற்றோருக்கு 7 பெண் குழந்தைகள், அதில் இவ தான் கடைசி பொண்ணு, மற்ற 6 பேரும் இவளுக்கு அக்கா. அவருக்கு ஒரு மருமான் இருந்தான். மருமான்னா தங்க பையனாக இருந்தப்பான்னு வச்சுக்கலாம். நம்ம அவனும் அவர் வீட்டிலே இருந்து அவருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கான். அவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், இது மாதிரி என் பெரிய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு. சில ஆண்டுகள் ஓடுகின்றன, அவளுக்கு கல்யாண வயசு வருது. அப்போது வேறு ஊர்லேருந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த பெரிய பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடுறான். அதாவது இந்த காலத்தில் வரதட்சணைன்னு பெண்கள் வந்து பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறான். இந்த கடந்த இப்போல்லாம் குறைஞ்சிடுத்து, நான் சொல்கிறேன் இந்த கடந்த 30-40-50 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது, வரதட்சணை கொடுமைன்னு அடிக்கடி பேப்பர்லாம் வரும். அதாவது இந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா, பெண் வீட்டுக்காரர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அது வேறு மாதிரி இருந்திருக்கு. பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி போவேன், அது மாதிரி பெரிய பணக்காரடம்னு முதல் பொண்ணை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். கொஞ்ச நாள் அடுத்த ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது பொண்ணுக்கு அதே மாதிரி இன்னொரு பணக்காரடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். இப்படியே 6 பெண்களுக்கு வெவ்வேறு இடங்களில் கல்யாணம், பணக்கார இடங்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். இவ தான் 7வது பொண்ணு. இவளுக்கு அந்த முறப்பையன் மேலே ஒரு அன்பு இருக்குது. என்னடா அது, நம்ம அப்பா வந்து இப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கல்யாணமே பண்ணித்தராமல் எல்லா பெண்களையும் வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு இவளுக்கு அவன் மேலே ஒரு அன்பு வந்து ஒரு நாள் அப்பா அம்மா விட்டுட்டு இவனையே நம்பிட்டு வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு கிளம்பி வந்துவிட்றான். அப்படியாக அவள் 2-3 நடந்து போயிருப்பா போல் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி இந்த திருமருகல்ங்கிற ஊரில் அந்த மடத்தில் தங்கியிருக்கா. அப்படி அந்த மடத்தில் தங்கி இருக்கிறப்போ ராத்திரி 12 ஒரு மணியோ எப்போவோ ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த பையனை கடிச்சுட்றது. அதனால் அவன் விஷம் தலைக்கேறி செத்து போய்ட்றான். ஒரு ராத்திரி 2 அவன் செத்து போயிட்டான் வச்சுக்குவோம். இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. வேறு ஊரில் போய் மற்ற யாராவது சொந்தக்காராக இருப்பாப்பில் இருக்கு, அவனுக்கு சொந்தக்காராக வேறு ஏதோ ஊரில் இருப்பாப்பில் இருக்கு, அந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏதாவது திட்டம் போட்டு போயிருக்கா. ஆனால் வழியில் இப்படி ஆகிடுது, முன்ன பெண்ணு தெரியாத ஒரு இடத்துல. அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய நிலவை நினச்சி வருந்தி கண்ணீர் விட்டு அழுதுன்றிருப்போம். அப்படி அவளுக்கு கொஞ்சம் கோவில் கோபுரம் தெரியும். அப்போ அவளுக்கு அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து சாமியை நினச்சி புலம்புவோம். சிவருமானே எனக்கு இப்படி பண்ணிட்டியா, அப்படி பண்ணலாமா, நான் இப்படிப்பட்டவா, அப்படி தன்னுடைய நிலைமையை நினச்சி இறைவன்கிட்ட முறையிடுறான். இந்த புலம்பல் வழி தான் திருஞான சம்பந்தர் கதையில் வந்து விழுந்தது. இதை வந்து அந்த பொண்ணு வந்து இவர் இந்த பொண்ணு இந்த கதையெல்லாம் அவருக்கு சொல்கிறாப்போ, அவர் கேட்டப்போ. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இரக்கம் பிறக்கிறது. ஐயோ பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு. அதனால் அவர் அந்த இடத்துலேருந்தே சுவாமியை பார்த்து சடையா எனுமால் அப்படின்னு இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த செத்து கடந்தான இந்த செட்டி பையன் அவன் உயிரோடு எழுந்துடுவான். அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அந்த பொண்ணோட பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மற்றவர்கள்லாம் எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பா அப்படிங்கிறதெல்லாம். அப்படி அந்த பையன் உயிரோடு எழுந்துடுவான். அவள் ரெண்டு பேரும் சம்பந்தர் காலில் விழுவா. சம்பந்தர் அவர் ரெண்டு பேருக்கும் அதே ஊரில் கல்யாணம் பண்ணி வைப்பார். அவர் அந்த சம்பந்தர் முன்னிலையில் சிவனடியார் கூட்டத்துக்கு நடுப்புற அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் செய்தி வைப்பார். அவர் செய்தி வச்சு அவர்களுக்கு சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் அதோட அந்த கதையோட இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது, அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு. அவர் சௌக்கியமாக வாழ்ந்து நன்னா இருந்திருப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பதிகத்துடைய பின்னணி. இது இந்த கதையை திரு கிருபானந்த வாரியார் ஒரு கசட்டில் ரொம்ப அழகாக உரையில் சொல்கிறார். பெரிய புராண நுட்பம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கார் கிருபானந்த வாரியார். அது ஆடியோ டேப்பில் கிடச்சிது முன்னாடி. இப்போ ஆடியோ டேப்பில் இருக்கா இல்லை சிடியில் இருக்கா MP3 இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது நீங்கள் கிடச்சா கேட்டு வாங்கி பாருங்கள், பெரிய புராண நுட்பம் அப்படின்னு. அதில் இந்த பெண் இருக்காளே, இந்த பெண்ணுடைய வரலாறு அது ரொம்ப சுவைபட சொல்லுவார். அவருக்கு 7 பொண்ணு இருந்தால் கமலா, விமலா, அமலா, கா, மாலா அப்படின்னு ஒரே லாலாவாக போட்டு அவர் ரொம்ப அவருக்கே இயல்பான முறையில் நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த கதையை. அது கேட்டு நீங்கள்லாம் மகிழலாம். அப்புறமா இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணி. இப்போ நம்ம இந்த பதிக பாடல்களுக்குள்ளே போவோம். இந்த முதல்ல பெரிய புராண பாட்டு இந்த வரலாறு சேக்கிழார் ஒரு 13-14 பாட்டில் சொல்கிறார். அதனால் அதுலேருந்து ஒரு 6-7 பாட்டுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நம்ம பதிகத்துக்குள்ளே போவோம். ஸோ முதல் பாட்டு, திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கண் பாம்பு மறுவு நெடுஞ்சடை மௌலி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புறு காதல் உள் அழைப்ப தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ்த்தொடை சாத்தி அங்கு இருந்தார் பெரும் புகழி பிள்ளையார்தாம். என்ன சொல்கிறார் இதில் சொல்ல வர கருத்து என்னன்னாக்க, திருஞான சம்பந்தர் திருமருகல்ல வந்து சுவாமியை வழிபட்டு பதிகங்கள்லாம் பாடி அங்கே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். திருமருகல் நகரின் கண் அப்படின்னா திருமருகல்ங்கிற இடத்துல அப்படின்னு கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. இங்க திருமருகல் நகரத்தில் எழுந்தருளி, எழுந்தருளின்னா அந்த ஊருக்கு வந்து திங்களுடன் செங்கட்பாம்பு மறுபு நெடுஞ்சடை முதலி மாணிக்க வண்ணர். இது சிவபெருமானுடைய வர்ணனை. மாணிக்க வண்ணருங்கிறது திருமருகல் நகரில் இருக்கிற சுவாமி பேர். மாணிக்கம்னா நமக்கு தெரியும், நவரத்னங்களில் ஒன்று, அது செக்கச்செவேல்னு இருக்கும். சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார். இந்த காலத்தில் போடுற படங்கள்லேருந்து நீளமாக போடுற அது நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார், மாணிக்கம் போன்ற நிறமுடையவர், அதான் மாணிக்க வண்ணர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் அவருக்கு பேர். மற்றது செங்கட்பாம்பு அப்படின்னா சிவந்த கண்களை உடைய பாம்புன்னு அர்த்தம். செங்கட்பாம்பு, செங்கண் உடைய பாம்புன்னா என்ன அர்த்தம்? இந்த பாம்பு நாகப்பாம்பு சீரும், நம்ம பார்த்துருக்கோம், அது புஷ் அப்படின்னு சீரும் இறக்கிட்ட வந்தாக்க. அந்த சீற்றமுடைய பாம்பு, அது கோபிக்கக்கூடிய பாம்பு அப்படிங்கிறதுக்கு கண் சிவத்தல் அப்படின்னாக்க அது கோபத்துக்கு அடையாளம் இல்லையா. கண் சிவத்தல் அப்படிங்கிறது கோபிச்சா கண்ணெல்லாம் சிவந்து போயிடும் அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்கறதுனால. அந்த செங்கண் உடைய பாம்பு அப்படின்னா அது சினமுடைய பாம்பு, சீறுகின்ற பாம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி சீறுகின்ற இயல்பு உடைய பாம்பையும் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. மவுலி அப்படின்னா முடின்னு அர்த்தம், கிரீடம்ங்கிறோம் இல்லையா, மவுலி. மவுலினா கிரீடம், முடி. சிவபெருமான் தலையில் என்ன கிரீடம் வச்சுருக்கார்? மற்ற சுவாமிகள்லாம் பார்த்தாக்க தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், ஆனால் சிவபெருமானுக்கு தலையில் கிரீடம் இருக்காது. ஏன்? அவருக்கு அந்த ஜடாமுடியே கிரீடம், ஜடை தான் கிரீடம் அவருக்கு. அதனால் நெடும் சடை மவுலி, நீண்ட சடையை முடியில் உடைய கிரீடமாக உடைய மாணிக்கவண்ணர் அவர். அந்த சடையில் என்ன இருக்கு? செங்கண் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. அந்த சடையில் நீண்ட சடையில் சீறுகின்ற நாகப்பாம்பு பொருந்தி இருக்கு. அதான் செங்கண் பாம்பு மறுவு, மறுவதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. நெடுஞ்சடை மௌலி மாணிக்கவண்ணர் அவருடைய கழல் வணங்கி போற்றி, அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டு இல்லையா. வணங்குறதுங்கிறது உடம்பால் செய்கிற செயல், கையை கூப்பி வணங்குறது, தலையை குனிந்து வணங்குறது, நிலத்தில் விழுந்து வணங்குறது அப்படிலாம். அதுதான் திருநாவுக்கரசர் திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். தலையை நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும், தலைவலை தலையே நீ வணங்காயின்னு அது உடம்பட ஒவ்வொரு உறுப்புக்கும் இறைவன் எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு போவார். அதனால் இந்த வணங்குறதுங்கிறது இந்த உடம்போட செயல், போற்றுறது அப்படிங்கிறது வாக்கு, நம்ம வாயால் சொல்கிறது. உருகிய அன்பு உரு காதல் உள் அழைப்ப, இது உள்ளத்தை சொல்கிறார். அவரோட உள்ளத்தில் உள்ளம் என்ன இருது? உருகிறது, உருகிய உள்ளம். அன்பு உரு காதல் உள் அழைப்ப, அந்த உரு அன்பால் அன்பானது பொங்கி பொங்கி அலைமோதுகின்ற உருகுகின்ற உள்ளம் அவருக்கு. அப்படியாக சம்பந்தருடைய வழிபாட்டை சொல்றாருங்க, வணங்கி போற்றி காதல் உள் அழைப்ப. அதனால மனோவாக்காயம்னு அந்த மூன்றாலையும் அவர் வழிபட்டார் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி அந்த அந்த காதலானது அன்பானது அவருடைய உள்ளத்தில் அலைமோதுறது, சம்பந்தருடைய உள்ளத்தில். அப்படி அந்த உள்ளத்தில் அன்பு பொங்கி அலைமோதி எழுந்து வர்றதுனால அவர் என்ன பண்றார்? தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அப்படின்னா அவர் ஒரு பதிகம் பாடினார். அது எப்படிப்பட்ட பதிகம்? இசையோட பாடின பதிகம். அதை தான் சொல்ற தெள்ளும் இசையுடனே கூட. தெள்ளும் அப்படின்னா தெளிதல் அர்த்தம், தெளிவாதல் தெளிதல் அர்த்தம். அதனால தெள்ளும் இசைனாக்க தெளிந்த இசைன்னு அர்த்தம். இப்ப தெளிந்த இசைனா என்ன அர்த்தம்? மிகச்சிறந்த இசைன்னு அர்த்தம். தெளிந்த தேன் அப்படின்னா வரும், தெளிந்த அறிவு அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மிக இனிய இசையோட பெருகு தமிழ் தொடை சாத்தி. தமிழ் தொடைனாக்க தொடைனா மாலை, தமிழ் தொடைனா தமிழ் பாமாலை. பெருகு தமிழ் தொடை அப்படின்னாக்க பெருகுகின்ற தமிழ் தொடை. அது என்ன பெருகுகின்ற? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுக்கணும், அன்பு பெருகுகின்ற, அருள் பெருகுகின்ற அப்படிலாம். அப்படியா பெருகுகின்ற தமிழ் பாமாலையை சாத்தி அப்படின்னாக்க சாத்துறதுன்னா இன்னைக்கு நம்ம பொதுவாக கதவை சாத்துறது அப்படின்னு, டு க்ளோஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் அலங்காரம் பண்ணுறது. சுவாமிக்கு சாத்திரம் இல்லையா, சுவாமிக்கு மாலை சாத்துறது அப்படிம்போம், சுவாமிக்கு மாலையை போட்டு அலங்காரம் பண்ணுறது. அப்படியாக இந்த தமிழ் பா மாலையை இறைவனுடைய திருவடியில் சாத்தி அங்கு இருந்தார், எங்கே அந்த திருமருகல்ல தங்கியிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார் தான். அந்த பெரும் புகழி பிள்ளையார், புகழிங்கிறது சீகாழியோட 12 பேரில் ஒன்று, புகழி பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர். பெரும் புகழி பிள்ளையார், இந்த பெருங்கிறது சிறப்புடைய புகழி அப்படின்னு புகழிக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருஞான சம்பந்தருக்கு அப்ஜெக்டாகவும் எடுத்துக்கலாம் பெருமையுடையன்னு. அப்படியாக இந்த பெரும் புகழியில் வந்த பெரிய சீர்காழி பிள்ளையார் அங்கே தங்கியிருந்தார். இதுதான் அந்த பாட்டுடைய நேரடியான பொருள். இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு, அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்த ஆளில் ஒரு வணிகன் பதிகனாகி அனைவான் ஓர் கன்னியையும் உடனே கொண்டு பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும்போது மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும் கிளந்த விடவேகம் கடிது தலை மீக்கொண்டு ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு சாயல் இளங்கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இப்போ நம்ம சொன்ன வரலாற்றில் ஒரு பகுதி வர்றது. இப்போ அப்படி அவர் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒரு வணிகர், ஒரு வணிகன்னாக்க ஒரு செட்டியார் குடும்பம் வணிகர்கள், அதில் ஒரு செட்டி மகன் பதிகனாகி, இது ஒரு புதிய வார்த்தை பதிகன் அப்படிங்கிற வார்த்தை. பதிகன் அப்படின்னாக்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவன், வழிப்போக்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போயின்ட்டுருக்கான். பதினா ஊர் இடம் அப்படிங்கிற இடத்துல, ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போகிறான், அதனால் அவனை பதிகன் அப்படிங்கிற வார்த்தையினால சொல்கிறாருங்க. அப்படி அவன் வேதோ ஒரு ஊருக்கு போயின்ட்டுருக்கான் வழிப்போக்கனா, அப்படி போகிறவன் அனைவான் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். எந்த ஊருக்கு? திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். எப்படி வந்தான்? ஓர் கன்னியையும் உடனே கொண்டு, அவன் கூட ஒரு இளம் பெண்ணையும் அழைத்து கொண்டு திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். அணைதல்னா வந்து சேர்றது, ஒரு ஊருக்கு போய் சேர்றது. வந்து என்ன பண்ணா, பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும்போது, அப்படி வந்து அவன் ஒரு மடத்தில் ராத்திரி தூங்குறான். அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள்லாம் போகிறப்ப அவள் அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, லாட்ஜெல்லாம் கிடையாது. அப்படி போகிறவர்கள்லாம் கோயில் மண்டபங்களில் தூங்குவா, இடத்த பொறுத்து, இல்லை சில வீடுகளில் வெளியில் திருநெயில் தூங்குவா, இல்லைன்னா பெரிய ஊர்களில் அந்தந்த சில ஸ்தலங்களில் அது மாதிரி இடங்கள்லாம் மடங்கள் இருக்கும் இந்த மாதிரி யாத்ரீகர்கள் தங்குறதுக்கு. அந்த மடத்தில் அவள் தங்கலாம், அவளுக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும். அது ஒரு இடம் என்ன, அறைகள்லாம் இருக்கும், அதில் படுத்துக்கலாம், மண்டபம் இருக்கும், படுத்துக்கலாம். அங்கே காலம்புற மதிய ராத்திரியெல்லாம் உணவு விடுவார்கள் போகிறவர்களுக்கு. அது மாதிரியே ஒரு தர்மகாரியம் நடந்தது அந்த காலத்தில். சத்திரம்னு இப்போ சொல்லுவோம், அந்த காலத்தில் மடம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பில்லை எல்லோரும். அது மாதிரி அந்த சத்திரம் எங்கே இருந்தது? பொன் ஆர் மேரு சிலையார் அப்படின்னா, பொன் ஆர் மேரு அப்படின்னா பொன் போன்ற மேருமலை. அந்த மேருமலையானது பொன் போன்ற அழகிய மலை, அது அப்படி அழகிய மேருமலை. அந்த மேருமலையை சிவபெருமான் முப்பரம் எரிச்சப்போ மேருமலையை வில்லா வளைச்சார். அதனால் சிலை அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம். அதனால் பொன்னார் மேரு சிலையார் அப்படின்னா அழகிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய கோயில் மாடு, கோயிலுக்கு பக்கத்தில் மாடு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. தேவாரத்தில் மாடுன்னு வந்தால் பொதுவாக செல்வம்னு வரும், இல்லைன்னா பக்கத்தில்னு வரும். அதனால் இந்த இடத்துல கோயில் மாடு அப்படின்னாக்க கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு பக்கத்தில் புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும் போது, புறத்தில் அதுக்கு பக்கத்தில் வெளியில் ஒரு மடம், ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் இரவு துயிலும் போது, ராத்திரி அவரை தூங்கிட்டு இருக்கிறப்போ, மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும், அவனை ஒரு பாம்பு கடிச்சுடுறது. அது எப்படிப்பட்ட பாம்புன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். மின்னார் வெள் எயிற்று அரவு,

தலை மேலே ஏறெடுத்து இந்த உடம்போட அந்த நாகப்பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷம் ரத்த ஓட்டத்தில் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே பரவும், அதான் விஷம் தலைக்கேறெடுத்து அப்படிம்ப. அப்படின்னா விஷம் தலைக்கேறெடுத்துனாக்க அவன் பிழைக்க மாட்டான், செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுதான் அப்படி கடிது அப்படின்னா ரொம்ப வேகமாக அந்த நாகப்பாம்பு ரத்த ஓட்டம் இருக்குல்லையே நமக்கு தெரியும் ரத்தம் எவ்வளோ வேகமாக ஓடின்னு இருக்கு உடம்புக்குள்ளேன்னு. ஒரு நிமிஷத்துக்கு 70-80 தரம் நம்ம ஹிருதயம் துடிக்கிறது, அப்போ ரத்தம் கட கடக்கடன்னு உடம்புக்குள்ளே ஓடிண்டே இருக்குது. அது உடம்புக்குள்ளே பரவிட்டுனா எல்லா இடத்துலையும் பரவி நம்ம தாக்கும். அதனால் அந்த பொங்கி எழுந்த விஷத்தின் வேகமானது சீக்கிரமாக தலைமேல் ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு அவனோட உயிர் பிரியறது அவன்கிட்டேருந்து. அப்படி ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு அப்படி செத்து போயின்ற சாகின்ற இல்லை செத்து போய் கொண்டிருந்த அவனுடைய தன்மையை பார்த்து இல்லை செத்துப்பான அவனுடைய தன்மையை பார்த்து சாயல் இளங்கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இந்த சாயல் இளங்கன்னி என்ன அழகான இளம் பெண் அவன். அப்படி இந்த அழகான இளம் பெண் அப்படியே ஷாக்கில் இருப்போம், நிலை தளர்ந்து சோர்வாள் இல்லையா. இவனை நம்பி வந்துட்டோம், அப்பா அம்மா விட்டுட்டு கிளம்பி வந்திருக்கா இல்லையாவ, முன்னாடி நம்ம கதையெல்லாம் தெரியும், இதனால் சொல்கிறேன். அந்த கூட வந்த பெண் அப்படியே நிலை தளர்ந்து சோர்வாள்னா அப்படியே அவளுக்கு ஒரு மயக்கம் வந்து விடுறது, என்னடா பண்ண போகிறோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாட்டு அவளோட புலம்பலெல்லாம் பாட்டில் சொல்கிறார் செக்கிடர் எப்படியெல்லாம் புலம்பினா அப்படின்னு. அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன் அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய் யான் என் செய்கேன் இவ் இடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை மன்னிய சீர் வணிகர் குல மணியே யானும் வாழேன் என்றென்று அயர்வாள் மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில் வாயில் திசை நோக்கி தொழுதெழுதாள் செயலொன்றில்லாள். இதில் சொல்கிற அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன். என் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு நீயே கதி அப்படின்னு உன் கூட நான் வந்தேன் இல்லையா. அன்னை அத்தன்னா அப்பா, அது பல பாடல்களில் நம்ம பார்த்துருக்கோம். சிவபெருமானையும் அத்தா அப்படின்னு கூப்பிடுவேன், பித்தா பிரியசுடி பாட்டில் பார்த்துருக்கோம் அத்தா அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால் இங்கே அவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு நின்னை அடைவாக நீயே கதி அப்படின்னு, அடைவுனாக்க ஒருத்தர் போய் கதின்னு இருக்கும் இல்லையா, ஆதரவுக்கு நீ தான் எனக்கு ஆதரவு நீ தான் எனக்கு கதி அப்படின்னு இருக்கோமே, அப்படி ஒருத்தரை நம்பி போகிறது அடைவு அடைவு அப்படின்னாக்க அப்படி ஒருத்தர்கிட்ட போய் சரண் அடைகிறது இல்லை ஒருத்தரை அடைக்கலமாக போய் அவட்ட இருக்கிறது இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அப்படி இனிமேல் எனக்கு எல்லாம் நீ தான் உன் கூட வந்தேன் போந்தேன் அப்படின்னாக்க வந்தேன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு, அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய். இப்போ உன்னை பாம்பு கடிச்செடுத்து இந்த பாம்புனால் செத்து என்னை உயிர் விட்டு அகன்றாய். இந்த என்னை உயிர் விட்டு அகன்றாய் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். பாம்பால் செத்து உயிர் விட்டு என்னை அகன்றாய் இல்லையா, நீ செத்து போய் என்னை விட்டு நீங்கள் போயிட்ட அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இல்லைன்னாக்கா அறவால் வீடி பாம்பால் செத்து போய் என்னை உயிர் விட்டு அகன்றாய், என்னை உயிரோடு இங்கே விட்டுட்டு நீ போயிட்டியே இல்லையா. உயிர் விடுதல்னாக்க உயிரை நீங்குதல்னு ஒரு அர்த்தம், இல்லை இங்கே என்ன உயிரோட விட்டுட்டு நீ போயிட்டியே அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம், ரெண்டுமே பொருந்தும். அதனால் இப்படி பாம்பால் செத்து இப்படி என்ன உயிரோட விட்டுட்டு போயிட்டியே யான் என் செய்கேன் நான் என்ன செய்வேன் இவ் இடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே யார் இதை தீர்த்து வைக்க முடியும், யார் இங்கே தீர்த்து வைக்கிறவா இருக்கா, என்னோட கஷ்டத்தை யாராலும் யார் தீர்ப்பாங்க அப்படின்னு புலம்புறாவோ. இடுக்கன் அப்படின்னா துன்பம் கஷ்டம், என்னோட இந்த துன்பத்தை தீக்கிறவர் இங்கே யாரும் இல்லையே. அப்புறம் அந்த உடம்பை பார்த்து புலம்புறான், மன்னிய சீர் வணிகர் குல மணியே எல்லாம் இந்த புலம்பல் முழுக்க அவனோட உடம்பை பார்த்து புலம்பின்னு இருக்கான். அவன் செத்து போயாச்சு இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ள அவன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவன் புலம்பின்னு இருக்கான் அவன்கிட்ட. மன்னிய சீர் வணிகர் குல மணியே அப்படின்னா ரொம்ப புகழ்மிக்க வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனேன்னு அர்த்தம். மன்னியன நிலை பெற்றன்னு அர்த்தம், சீர்னா புகழ், வணிகர் குலம்னாக்க செட்டியார் குலம், மணியன ரொம்ப சிறப்புடையவனே அப்படின்னு அர்த்தம், பெருமையுடையவனே. அது மாதிரி நிலை பெற்ற புகழுடைய வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனே யானும் வாழேன், இனிமேல் நானும் உயிரோடு இருக்கமா நானும் செத்துப்படுவேன் என்று அப்படி அப்படின்னு பலமுறை சொல்கிறேன். என்றுனாக்க

0: பலமுறை சொல்றது. அப்படி பலமுறை சொல்லி அயர்வாள், அயர்தல்னா அப்படியே மூர்ச்சை போட்டு கீழே கிடக்கிறது, மயக்கம் போடுறது, தளர்ந்து போய் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாம தரையில கதியேற்று கிடக்கிறது, அதெல்லாம் அயர்தல். அப்படியே அயர்ந்து போயிட்டான். அப்புறமா என்னாச்சு, மதியினாலே அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு பொறி தட்டி இருக்கு. நம்ம இவனை பார்த்து இப்படி புலம்பின்னு இருக்கோமே, சுவாமியை பார்த்து முறையிட்டாலாவது நான் முறையிடலாமேன்னு அவளுக்கு ஏதோ மனசில் ஒரு கடவுள்கிட்ட முறையிடணும்னு தோணி, அப்படி இந்த மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அங்கே வாசல்லேருந்து பார்க்குறா இல்லையோ, அந்த சத்திரத்துக்கு வாசலில் நேராக பார்த்தா கோபுரம் தெரியுமே, அந்த சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அந்த தலையில் சந்திரனை அணிந்த சிவபெருமானுடைய கோவில் இருக்குங்க. சென்னினா தலை, இளம்பிறைனா பிறைச்சந்திரன், அணிவார்னா அணிகின்ற சிவபெருமான். அதனால் தலையில் இளம் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிற சிவபெருமானுடைய கோவிலுடைய வாயில் திசை நோக்கி, அந்த வாயில் அந்த கோபுர வாசலை நோக்கி அந்த திசையை பார்த்து தொழுது அழுதாள். இறைவனை வேண்டின்னு, ஐயோ சுவாமியை என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு அவள் புலம்புறாங்க. அப்படி இறைவனை தொழுது அழுதாள். செயல் ஒன்று இல்லாள், அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல அவளால். அவள் இருந்த நிலையில் அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல, சுவாமியை நோக்கி, சுவாமியை என்னை காப்பாத்து, இப்படி என்னை விட்டுட்டியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழகத்தை தவிர அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு நான் சில பாடல்களில் ஸ்கிப் பண்ணிட்டேன், இந்த நமக்கு நேரம் கருதி அந்த இதில் நம்ம பார்க்க போகிற பாடல்களில். அதனால் ரெண்டு மூணு பாட்டில் அவள் வந்து எப்படியெல்லாம் இறைவனை பார்த்து புலம்பினா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்கிறார் அவர். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இப்போது அவள் புலம்பின்னு இருக்கிறப்போ அழுதுன்னு இருக்கா, அப்போ சிறுஞான சம்பந்தனங்க வர்றார். அதை பற்றி அந்த பாட்டை இப்போ பார்க்க போகிறோம். இத்தன்மை சிவனருளே சிந்தித்து இயங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை எழுந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார் தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர்வாழ் மாடு நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். இந்த பாட்டில் என்ன சொல்றார், அந்த பெண் புலம்பின்றிருக்கா கோபுரத்தை பார்த்து, அப்படி புலம்பின்றிருக்கிற குரல் இவர் கேட்கறது, அவருங்க வர்றார். அதுதான் அது சுருக்கமான பொருள். நேரில் பார்ப்போம், வரி வரியாக பார்ப்போம். இத்தன்மை சிவன் அருளே சிந்தித்து இயங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை யோசை. அந்த பொண்ணு அழுதுன்னு புலம்பின் இருக்கா அந்த கோபுரத்தை பார்த்து, சிவனே எனக்கு அருள் புரிய மாட்டேயா, இப்படி நம்ம கஷ்டத்தில் விட்டுட்டியே அப்படின்னு அவள் புலம்பின் இருக்கா. அப்படி இந்த மாதிரி சிவனுடைய அருளையே நினச்சி, சிவன் நமக்கு அருள் புரிய மாட்டானா அப்படின்னு நினச்சி ஏங்குகின்ற இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை அப்படின்னா அந்த பெண் இளங்க கன்னி பெண் அவள். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு தெரியும் பெண்களுக்கு ஒரு 13-15 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவாள். அப்போ அந்த 13-15 வயசு பொண்ணு எப்படி இருப்பான்னு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பெண்ணவோ இளங்கொடி போல் நுடங்கும் இடை, அவளுடைய இடையானது கொடி போன்ற இடை அப்படிங்கிறார். அது பொதுவாக வர்ணனை வரும் பெண்களை வர்ணிக்கிறப்ப கொடி போன்ற இடை உடையவர்கள் அப்படின்னு. அது எப்படின்னா இளங்கொடி போல், இளைய கொடி போன்ற நுடங்கும் இடை, அப்படி வளைகின்ற இடையை உடைய ஏழை, ஏழைனா பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படி இளங்கொடி போன்ற வளைகின்ற இடையை உடைய அந்த பெண் ஏத்துகின்ற, அப்படி இறைவனை போற்றி துதிக்கின்ற அத்தன்மை ஓசை, அப்படிப்பட்ட அந்த ஓசை எழுந்து அப்படி காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார்த்தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும். அந்த அவ அழுத ஓசையானது திருஞான சம்பந்தர் காலில் வந்து விழுந்தது. அதுதான் இந்த 1.5 அடி சொல்றது. அந்த அத்தன்மை ஓசை, அந்த ஓசையானது காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார், எங்களுடைய சண்பை நகரில் அவதரித்த ஆணில் சிறந்தவரான திருஞான சம்பந்தர். ஆண் தகையார்னா ஆணில் சிறந்தவர், பெருமையுடைய ஆண் அப்படின்னு அர்த்தம், சிறப்புடைய ஆண் ஆனகைய திருஞான சம்பந்தர். அவர் அந்த திருமருகல்ல சுவாமிய வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப காலங்கத்தால கும்பிட வந்து அணைகின்றார், அந்த சுவாமிய வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சேர்ந்தார், அங்க கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட அவருடைய அணைகின்றார் அர்த்தம், அப்படி வந்து சேர்ந்தவருடைய மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும், அவரோட காதுல போய் விழுந்தது. அது எப்படிப்பட்ட காது அப்படின்னா மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அது என்ன மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி, அதாவது நம்ம அவர் திருஞான சம்பந்தர் இறைவனோட ஒன்றியவர், அதனால அவருடைய காது மெய்த்தன்மை விளங்குகின்ற காது, மெய்ப்பொருளோட கலந்ததுனால அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளோடைய தொடர்புடைய காது அது. அதான் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கத்தில் அவ சொல்லுவா, இது பசு காரணம் பதி காரணம் அப்படிம்பா. அதாவது நம்ம பசு அப்படின்னா உயிர்கள், ஆன்மாக்கள், அது அவர் வந்து தன்னுடைய உயிர் இறைவனோட அவர் ஒன்றி இருந்ததுனால அவருடைய காது வந்து இறைவனுடைய காது மாதிரி இருக்கு. அப்படி அந்த பதியோடைய தன்மையுடையது அந்த காது. மெய்த்தன்மை விளங்கும் திருச்செவியில் சார அவருடைய திருக்காதில் போய் விழவும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து. அவருடைய உள்ளமானது திருவுள்ளத்தில் இந்த பெண்ணுக்கு யோ இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ இவ்வளோ இப்படி புலம்புறாளே, இவளுக்கு நம்ம அவர் உதவணும் அப்படிங்கிற ஒரு கருணை அவருக்கு வருது. அப்படி கருணை மேன்மேல் வைத்து அப்படி மேலும் மேலும் வருது அவர் கருணை. ஏன்னா அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, இவ புலம்புற சத்தம் கேட்கறது. இப்போ அவளை நோக்கி போகிறார். அப்படி கிட்டக்க வர வர அந்த சத்தம் கூட கூட கேட்டுட்டே இருக்கு இல்லையா. இல்லையா அவர் வரதுக்கு 2 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் இருக்கலாம், 4 நிமிஷம் இருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் கேட்டுட்டு தானே வரணும் அவர். அவர் நடந்து போயிட்டு இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு காதில் இதெல்லாம் புலம்புற சத்தம் கேட்கறது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அங்கே நின்று என்ன சத்தம்னு கேட்டிருப்பார். ஆனால் இப்படி புலம்பின்றிருக்காள், இவளுக்கு என்னாச்சு போய் பார்க்கணும்னு அவருக்கு மனம் அந்த மடத்தை நோக்கி வரார். அப்படி வர்றப்பே அவன் புலம்பின்னு இருக்க, அவளுக்கு தெரியாது இவர் வராருன்னு. அதனால் இவர் கிட்டக்க வர வர அவளோட புலம்பல்னு கேட்டுட்டே போகிறது. அவள் புலம்பல் கேட்க கேட்க இவருக்கு அவன் மேலே இன்னும் கருணை பிறந்துட்டே வருது, கூடிண்டே வருது. அதான் சொல்கிறார், கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர் வாழ். அவள் ஒரு அன்னம் போன்ற மென்மையான அன்னம் போன்ற பெண்களுக்கு சொல்லுவாள் இல்லையா, அன்ன நடை அப்படின்பா, பிடி நடைம்பா, அது மாதிரி இந்த மயில் போன்றவள்பா, அது மாதிரி பெண்களுக்கு வர்ற ஓமைகள் அதெல்லாம் அன்னம் போல அயர்வாள் அப்படின்னா சோர்ந்து தளர்கின்ற அந்த பெண் பக்கத்தில், மாடு அப்படின்னா அந்த பெண்ணோட பக்கத்தில், நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். நீடு மாதவத்தோர்னா நீண்ட மாதவம் செய்தவர்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய அடியார் குழாத்தில் இருக்கணும்னா அவர்கள் எப்பேற்பட்ட தவம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட நீண்ட தவமுடைய அடியார்கள் கூட அவர்களெல்லாம் சூழ, அவர்களெல்லாம் அடியார்கள்லாம் திருஞான சம்பந்தரோட சூழ்ந்து வர சுற்றி எல்லாரும் சூழ எழுந்தருளி வந்தார். திருஞான சம்பந்தர் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த 3 பெரிய புராண பாடல்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் பதியத்துக்குள்ளே போவோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் அனுபோக சுத்தி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கந்தமோடுயிர்வடும் கணவங்கமென சிந்தை உள் சாக்கியர்த்தயங்க முகராய் முந்தொரு முகை மொழிவித்தந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவார்.

சிச்சித்தும்பலனம பார்வதி அருளுடிவாய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகம் திருச்சதகத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த 51வது பாடல் அனுபோக சுத்தி என்கின்ற தலைப்பிலே 10 பாடல்களை உடையது. அனுபோக சுத்தி என்று சொன்னால் உலகப் பொருளை அனுபவிக்கிறோம், அது அனுபோகம். அதுபோல சிவபோகத்தை அனுபவிப்பதும் அனுபோகம். சிவனுடைய அருளை, கடவுளினுடைய அருளை அனுபவிப்பது அனுபோகம். அந்த அனுபோகத்துக்கு, இந்த சிவ அனுபோகத்துக்கு வேறு இடையூறு இல்லாமல் அந்த அனுபோகத்தை அனுபவிப்பது. அப்படிப்பட்ட இடையூற்றை நீக்குவதாக அமைந்தது இந்த பதிகம். அனுபோக சுத்தி, சுத்தி என்றால் அனுபவத்துக்கு இடையூறாய் இருக்கின்ற அந்த துன்பத்தை எல்லாம் நீக்குவது. இதிலே முதல் பாடல் ஈசனே.

0: தேசனே நயாண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே என்பது இந்த பாட்டு. சிவபெருமான் தனக்கு செய்த அருளை எண்ணி, நான் ஒரு தகுதியும் இல்லாதவனாய் இருக்கிற என்னை எனக்கு அருள் பண்ணினாய், என்னை ஆண்டு கொண்டாய், அதற்கு தகுந்தார் போல நான் நினைக்கவில்லை என்று தன்னை பற்றி குறை சொல்லிக் கொள்ளுகிறார் மாணிக்கவாசகர். கடவுள் செய்த அருளுக்கு உயிர்கள் நினைப்பது வழிபாடு செய்வது போதாததாக இருப்பது. அவர் செய்திருக்கிற உதவிக்கு உயிர்கள் செய்கின்ற வழிபாடு வணக்க நன்றி போதாது என்பதை குறிப்பது. இவர் மாணிக்கவாசகர் பெற்ற அருளுக்கு அளவில்லாமையினாரே, அந்த அளவில்லாத அருளுக்கு தகுந்தார் போல நான் உன்னை நினைக்கவில்லை, நினைக்கிறேன், ஆனாலும் நீ செய்த அருளுக்கு தகுந்தார் போல போதவில்லை, நான் நினைப்பது போதவில்லை என்றார். அது ஈசனே என் எம்மானே, எந்தை பெருமான் என் பிறவி நாசனே என்று அழைக்கிறார். ஈசன் என்று சொன்னால் எல்லா உலகங்களையும் ஆளுபவன் என்பது பொருள். எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவன், அதனால ஈசன் என்று பெயர். ஈசன் ஈஸ்வரன் என்பதுதான் ஈசன் என்று வந்தது. அதனால எல்லா உலகத்துக்கும் தலைவனாக இருந்து ஆண்டு கொள்பவன் என் எம்மான் எந்தை பெருமான், எனக்கு தலைவனாக இருப்பவன், எனக்கு தந்தையாக இருப்பவன், எனக்கு ஆசிரியனாக இருப்பவன் என்றெல்லாம் இதுல சொல்லிக் கொள்ளுகிறார். ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே. பிறவிநாசனே என்பது, பிறவி என்பது எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து இருக்கின்ற இந்த ஆன்மா இனிமேல் பரவாமல் இருப்பதுதான் சால சிறந்தது. அப்படி பரவாமல் இருப்பதற்கு அவன் ஒருவன் தான் அந்த பிறவியை நாசம் பண்ணுபவன், பிறவியே நாசம் பண்ணுபவன். அதனால பிறவி நாசனே என்று அவருக்கு ஒரு பெயர் தருகிறார் சிவபெருமானுக்கு. பிறவி நாசன், பிறவி நாசன், பிறவி என்றால் இன்னொரு தாய் வயிற்றிலே போய் பூந்து பறக்காதபடி அணுக்கரகத்தை பண்ணுபவன், அதனால பிறவி நாசன். பிறவி நாசனே யாதும் ஒன்று நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசன், நான் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன். யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான், யாதும் ஒன்று அல்லா என்றால் சிறிது கூட நன்மை ஞானம் என்பது இல்லாதவனாகிய நான். அதற்கு மேல தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள வேணுமோ அவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகிறார். பொல்லானாயான நீசன், பொல்லானாயான நாயிலையும் பொல்லா நாய் இருக்குது அல்லவா, நல்ல நாய் இருக்குது, பொல்லாத நாய் இருக்குது இல்ல உலகத்துல, எவ்வளவு சுகமான நாய் இருக்குது, நாய்கள் நாகரிகமான நாய் இருக்குது, நாய்கள் நாகரிகமான நாய். அதனால தன்னை பத்தி மாணிக்கவாசகர் பொல்லா நாய்கிறார். பொல்லானாய் என்றால் கையால தன்மை சிறிதும் இல்லாததாயும், ஆள்பவன் இல்லாத அனாதையா சுத்தி கொண்டு செய்வதாயும், கையால வந்து தீய செயல்களை உடையதாயும் விளங்குகின்ற நாய் போன்ற என்னை நீசனேனை ஆண்டாய். நீசன் என்றால் தாழ்ந்த தொழிலை செய்வோம் என்றெல்லாம் தன்னை பற்றி ரொம்ப மட்டமா சொல்லிக் கொள்ளுகிறார். நீசனேனை ஆண்டாய், இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்டாய் என்கிறார். எல்ல தகுதியுடையவர்களை ஆண்டு கொள்வோம், நான் இவ்வளவு தகுதி இல்லாதவன் ஆகியே என்ன நீ ஆண்டு கொண்டாய்கிறார். அது உன்னுடைய கருணை, அது உன்னுடைய இயல்பு, நான் அதற்கு தகுந்தா போல நான் நினைக்கவில்லைங்கிறார். யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு, இப்படி நினைக்கணும் அப்பா அப்பா அப்பா அப்பா. அவர் அப்படித்தான் நினைச்சாரு, இருந்தாலும் அது போதில்லைன்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது போதவில்லை என்கிறார். நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன். நினைதல் என்பது மனத்தாலே நினைப்பது, நினைக்கிறது, வாழ்த்துவது, வணங்குவது ஆகிய செயல்கள் இல்லாதவனாக இருக்கிறேன். நான் வணங்க வேணும், வாழ்த்த வேணும், நினைக்க வேணும், அது செய்யவில்லை என்று சொல்லி கொடுக்கிறார். நீ செய்த அளவுக்கு நான் செய்ய முடியலே. ஒருத்த நம்ம நேரத்துக்கு வந்து 1000 ரூபாய் சீர் வச்சான்னா நம்ம போய் என்ன வைக்கணும், 500 ரூபா வைக்கிறது, 2000 ரூபா வைக்கணும். 1000 வச்சான்னா 2000 ரூபா வைக்கணும். நம்ம போய் 100 ரூபாய வச்சோம். அது போல அயால பரமேஸ்வரன் செய்திருக்கிற கருணைக்கு தான் வந்து அந்த அளவுக்கு நினைக்கவில்லைன்னு. ஈசனேனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்று அறியேனே. தேசனே ஒளி உருந்தியவன், அம்பலவன் அம்பலம் என்கின்ற சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே இருக்கின்றவன் என்று சொல்லி செய்வதொன்று அறியேனே. செய்வதொன்று அறியேனே என்பது உன்னுடைய கருணைக்கு தகுந்தார் போல நான் நினைக்கவில்லை, வாழ்த்தவில்லை, வணங்கவில்லை, ஆகையினாலே நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்று இந்த பாட்டிலே சொல்லி செய்வதறியா சிறுநாயன், செய்வதறியா சிறுநாயன், எது செய்வது என்பது தெரியாத சிறு நாய், தகுதி இல்லாத நாய் போன்றவன். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் விரும்புற அத்தனையும் விருதற்குரிய. நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், உன்னுடைய திருவடியை காணாதவர்கள், உன்னை வணங்காதவர்கள், உன்னுடைய அருளை பெறாதவர்கள் என்ன துன்பத்தை பெறுவார்களோ அந்த துன்பத்தை எல்லாம் நான் பெறக்கூடியவன். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர், திருவடியை காணாதவர்களுக்கு பொய்யர்னு வேறு. மெய்யர் திருவடியை காண்பார்கள், பொய்யர்கள் காண மாட்டார்கள். மெய்யர்கள் என்கின்ற ஞானிகள் திருவடியை காண்பார்கள், கடவுளை காண்பார்கள். ஞானம் இல்லாதவர்கள் காண முடியாது அல்லவா? கண் இருக்கிறவன் தானே பொருளை பார்க்க முடியும், கண் இல்லாதவன் பொருளை பார்க்க முடியாது அல்லவா? அதுபோல ஞானம் உள்ளவர்கள் உன்னை காண்பார்கள், ஞானம் இல்லாதவர்கள் உன்னை காண மாட்டார்கள். அதன செம்பொற்பாத மலர் காணா பொய்யர்னார். ஞானம் இல்லாதவர்களாகிய பொய்யர்கள் உன்னை காண மாட்டார்கள், உன்னை காணாதவர்கள் என்ன பெறுவார்களோ அந்த பேற்றை எல்லாம் நாம் பெறக்கூடியவனா? காண முடியாதவர்கள், கடவுளை காண முடியாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து உலகிலே உழன்று துன்பத்தை அடைவார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தை அடையவது அடைய வேணும் நானுங்கிறார். என்ன காரணம் என்றால், உன்னை வணங்கவில்லை, வாழ்த்தவில்லை, அதனாலே நான் அப்படித்தான் அந்த பொய்யர்கள் பெறுகின்ற பேற்றை நான் பெறவும். பொய்யர் விரும்பிறு அத்தனையும் பெறுதற்கு உரிய. பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் ஏவக்கண்டும் கேட்டு. ஐயால பொய்யில்லா மெய்யர் இன்னும் மேல அடுக்கிறாரு. எப்படின்னா, பொய்யில்லாத மெய்யர்கள், மெய்யர் என்றால் பரமஞானிகள், ஞானிகள். அந்த ஞானிகளிலேயும் அதுல வடிகட்டுன ஞானி, அதுல வடிகட்டுன ஞானி, கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டுணர்வார் தங்கருத்தி நின்றார் போல கூர்த்த விஞ்ஞானமுடைய பரமஞானிகள். அதான் பொய்யிலா மெய்யர். சிறிது கூட உலக பொருளிலே ஒரு எள்ளளவு கூட பற்றில்லாத பரமஞானிகள், ஒரு எள்ளளவு கூட உலக பொருளிலேயோ தன்னுடைய உடம்பிலேயே பற்று இல்லாத பரமஞானிகள், அவங்கதான் பொய்யில்லாத மெய்யர். நம்ம எல்லாம் மெய்யர்கள் தான், ஆனா பொய்யு உள்ள மெய்யர்கள். பொய்யும் இருக்குது நம்ம கிட்ட, மெய்யும் இருக்கு. அந்த ஞானிகளத்துல மெய் மாத்திரம்தான் இருக்கு. மெய்யன்னா கடவுள மாத்திரம்தான் அவங்க நினைப்பாங்க. தன்னை நினைக்க மாட்டாங்க, உணவை நினைக்க மாட்டாங்க, உலகத்தை நினைக்க மாட்டாங்க. சிறிது கூட ஒரு கடுகளவு கூட உலக பொருளில பற்று வைக்க மாட்டாங்க. முன்னாடி தங்கம் கிடந்தா கூட அதை பார்க்க மாட்டாங்க, தங்கம்னே நினைப்பு வராது, தங்கம்னே நினைப்பு வராது. இப்ப நம்ம எல்லாம் விட்டுட்டு போவோமா, முன்னாடி கிடந்துச்சுன்னா எடுக்காம போவோமா? ஒரு செங்கிலி கிடந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு காசு கிடந்துச்சுன்னு வச்சுக்க, எடுக்காமையா போவோம். அதனால நம்மளும் பக்தர்கள் தானே, அவங்களும் அவங்க அதை தங்கமாவே நினைக்க மாட்டாங்க, பங்கமா நினைப்பாங்க. அதனாலே அப்படிப்பட்ட பொய்யில்லாமையர், பொய்யில்லாமையன்னா சிறிது கூட உலக பற்று இல்லாது, தன்மீது பற்று இல்லாது. அதையால் ஞான் எனது அற்றவர்கள். நான் என்பது அகப்பற்றும், எனது என்பது புறப்பற்று. நான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இது என்னுடையது, இது என்னுடையது. இந்த என்னுடையதுங்கிறது இல்லாத பரமஞானிகள், இப்படிப்பட்ட பரமஞானிகள், பொய்யிலா மெய்யர், வெறியார் மலர்பாதம். வெறியார் மலர்பாதம் என்றால் மனம் உருந்திய உன்னுடைய மலர் போன்ற திருவடியை மேவக்கண்டு. அந்த பொய்யில்லாத மெய்யர்கள் தான் அவனுடைய திருவடியை சேர்ந்தார்கள். சிவன்பா சிவருமான் திருவடியை சேர்ந்தார்கள். சிவருமானோடு கூட போனாங்க, சிவருமான் போகும்போது கூட போனாங்க. அதை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதான் பெரிய ஒரு ஏக்கமா போச்சு. சிவருமான் புறப்படுகிறாரா, அவரோட ஞானிகள் போறாங்க, இவர் நிற்கிறார். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதனாலே பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக்கண்டு. மேவக்கண்டும்னா உன்னோடு பொருந்த கண்டும், கேட்டிருந்தும், கண்டும் கேட்டிருந்தும். நான் என்னமா இருக்கிறேன் தெரியுமா? பொய்யனேன், உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போறேன். இப்ப இருந்து கொண்டு இருக்கிறேன் உலகத்துல, உண்டு கொண்டு இருக்கிறேன், உடுத்து கொண்டு இருக்கிறேன், உண்டு உடுத்து இந்த உலகத்துல தீர்ந்து கொண்டு இருக்கிறேன்ங்கிறார். அப்படி நான் இருக்கப்படாது, அப்படி நான் இருக்கிறேன். அது என்ன காரணம்னா, எனக்கு தகுதி இல்லாமையினாலே அப்படி இருக்கிறேன். அந்த பரமஞானிகளுக்கு இருந்த தகுதி உன்னோடு கூட வந்தார்கள் அல்லவா, அந்த பரமஞானிகளுக்கு இருந்த தகுதி எனக்கு இல்லை. அதனாலே நான் பொய்யனாகிவிட்டேன், உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு உடுத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறேங்கிற. உண்டுடுத்து இருப்பதானேன் போறேரே, போறேரே நின் பொன்னகருவாய் நீ போந்தங்கி. ஏயாலே போறேரே என்றால் போரிலே சிங்கம் போன்றவன் என்று சொல்லுவது. அதனாலே தேவர் சிங்கமே என்பார் அப்பர் சுவாமிகள். அதனாலே இப்படி போறேரு நின் பொன்னகருவாய் நீ போந்தருடி. ஐயாலே உன்னுடைய பொன்னகருவாய் என்று சொல்லப்படுவது சிவலோகம். அப்படி பொன்னகருவாய் நீ போந்தருடி இருள் நீக்கி. ஐயாலே நீ போந்து, ஐயாலே மெய்யடியார்களுக்கு அவர்களுக்கு உள்ளே புகுந்து அவர்களுக்கு உண்டான இருளை நீக்கி, நீ பூந்தருளி இருள் நீக்கி, அவர்களுக்கு உண்டான அறியாமையை போக்கி, அடியாருக்கு மெய்யடியாருக்கு பக்குவமுடையவர்களுக்கு அவன் புகுந்து உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கி விடுகிறான், உள்ளத்தில் இருக்கிற அறியாமையை நீக்கி விடுகிறான். போரேரேன் என் பொன்னகர்வாய் நீ பூந்தருளி இருள் நீ வாரேர் இளமன் முலையாடூடு உடன் வந்தருள் அருள்கற்ற. அவர்களுக்கு உண்டான அறியாமையை போக்கி, அஞ்ஞானத்தை நீக்கி, மெஞ்ஞானத்தை கொடுத்து, அதற்கு மேல வாறு என்கின்ற ஒரு கச்சு அடிந்த தனமுடையவளாகி உமாதேவியோடு வந்து அருள் பெற்ற, உமாதேவியோடு வந்து அருள் பெற்ற சீரேரடியார். அதையால சிவன் அருள் பண்ண போகும்போது அவர் வந்து தனியா வரமாட்டாரு, அருள் செய்யும் போது உமாதேவியோடு வந்துதான் அருள் பண்ணுவார். பிரஷ்ண வாகனத்துல வருவாரு, அப்படி இந்த உமாதேவியோடு வருவார், பின்னாடி இருக்கிறார் வருவார். உமாதேவியோடு தனியா வரமாட்டார், அருள் கொடுக்கும் போது தனியா வரமாட்டார். நாயன்மார்களுக்கெல்லாம் முதல்ல வந்து இந்த பரீட்சை வைக்கும் போதெல்லாம் தனியா வருவார். பரீட்சையில தேறிக்கிட்டா உடனே சுவாமி ரிஷவாகனத்துல உமாதேவியோடு வீட்டுக்காரியோட வந்துருவார். வாரே இளமன் முறையாடோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேரடியார். உமாதேவியும் சுவாமி வந்துட்டா அப்புறம் அருள் பெறதுக்கு என்ன யோசனை என்ன இருக்கு? ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அருளுக்கு என்ன பஞ்சமா? கண்டுவிட்ட அருளேதான். அப்படி அருள் பெற்ற சீரேரடியார், அப்படி அருள் பெற்ற பரமஞானிகள், சிறப்பு பொருந்தி சீரேறு கையால சிறப்பு மிகுந்த மெய்யடியார்கள் சீரேரடியார். நின் பாதம் சேர கண்டும், அதனால உன்னுடைய திருவடியை சேர கண்டும். கண்டும் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பல அடியார்கள் சிவனோடு போனார்கள், அதைத்தான் பல மணர்கள் அப்படின்னு சொன்னார். கண்டும் கண்ணு கெட்டு போன, கண்ணு கெட்டு போன ஊர் பன்றி ஓர ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறார். கண்கட்ட ஊரையராயிங்கு உடல் வேணும், ஊர் மாடு அட ஊர் பன்றி, இந்த மாதிரி கண்ணு இல்லாதது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். கண்கட்ட ஊரையராயிங்கு உடல் வேணும். அதில் கண்கட்ட என்பது ஞான கண்ணு இல்லாதவனா, இந்த புறத்துல இருக்கிற கண்ணு இல்லைனாலும் கெடுதல், அதே போல ஞான கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, அதனால உன்னை அடைய முடியாமல் போயிடும். இந்த கண்ணு இல்லைனா இந்த உலகத்துல வாழ முடியாது, அந்த கண்ணு இல்லைன்னா அந்த உலகத்துல. கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும், இப்படி உடல்ந்து கொண்டு இருக்கிறேனே என்னுடைய உயிர் போகாதா என்கிறார். குடியேன் உயிர் தான் உலவாது, உயிர் உலவாது என்றால் உயிர் தொலையாதா என்கிறார். உலவா காலம் தவமீறி உறுப்பு வெறுத்துன்னு உனை காண்பார். உலவா காலம் என்றால் பரம ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை காண வேண்டி என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், அதனால உடலை வெறுத்து விடுகிறார், உடலையே வெறுத்து விடுகிறார் கடவுளை காண்பதற்காக. இப்ப நல்ல பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம பசி எல்லாம் பார்க்காம வேலை செய்யறோம், நேரம் பார்க்காம காலம் பார்க்காம வேலை செய்யறோம். இப்ப இந்த வேலைய முடிச்சா அந்த 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் ஆகிட்டா கூட பசிய பார்க்காம வேலை செய்யறோம் இல்ல. அது போல அது போல பரமஞானிகள் உணவை வெறுத்து, உறக்கத்தை வெறுத்து, உடலை வெறுத்து, உறவை எல்லாம் வெறுத்து விட்டு, உறவெல்லாம் வெறுத்து விட்டு, உலக பற்று சுத்தமாக இல்லாமல் போய் அவர்கள் வந்து எலும்பும் தூருமாக இருந்து இரவும் பகலுமாக சிவன் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி இருந்த இடத்திலே புற்று முளைச்சு மரம் முளைச்சு அப்படிப்பட்ட தவத்தை செய்கின்ற பரமஞானிகள். அந்த ஞானிகளுக்கும் கூட இவன் அறியவனாக இருக்கிறான். கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயின் கணலில் அடு ஊசியின் மேற் காலை ஒன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்புரிய யோம்பி நிற்பவர் குளித்து மறை குளித்து யோக நீன் முனிவர் குளித்தவரர் குளித்து மேலாம் சிற்பரத்தில் சென்மமையா நிறந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே என்பது அருப்ப. ஆகையினாலே இப்படி உடலை வெறுத்து, உணவை வெறுத்து, உறக்கத்தை வெறுத்து எலும்பு தூரமாயிருக்கின்ற அந்த முனிவர்களு நீ கிடைக்காதவன். உலவாக்காலம், உலவாக்காலம் நிறைய அளவில்லாத காலம், பல வருஷங்களாக யுகங்களாக. உலவாக்காலம் தவமீறி உறுப்பும் வெறுத்துங்கு உனை காண்பான். உறுப்புன்னா உடம்பெல்லாம் வெறுத்து தவம் செய்கிறது, உறுப்பு வெறுத்துங்கு உனை காண்பான். பலமா முனிவர் நனிவாட, பலமா முனிவர் நனிவாட, பல முனிவர்கள் பெருமை புரிந்திய பல முனிவர்கள், பலமா முனிவர் நல்ல பல தவ பலமுடைய முனிவர்கள், பலமா முனிவர் நனிவாட மிகவும் வாட. அப்படி இருக்க பாவியனை பணி கொண்டாய், அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் இருக்க பாவியாயி என்னை பணி கொண்டாய், எனக்கு அருள் செய்தாய். பாவியனை மணி கொண்டாய் மலமா குரம்ப இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவானுக்கு அன்பிலேன் என்கொண்டிடுகேன் இம்மானே. ஆகையாலே இப்படிப்பட்ட தவமுடைய முனிவர்களுக்கு அருள் செய்யாமல் தகுதி இல்லாத என்னை ஆண்டு கொண்டாய். ஆகவே அதற்கு தகுந்தாற் போல உன் நெறியிலே நான் நடக்கவில்லை. அதனாலே இப்படி மலம் புருந்திய இந்த குரம்பையை மாய்த்துக் கொள்ளாமல் இருக்கிறேன். உன்னை காண்பதற்கு அளவில்லாத அன்பு இல்லாமல் இருக்கிறேன். அதனாலே நான் என்கொண்டு எழுகேன் இம்மானே, என்கொண்டு நான் உயர்வேன், என்கொண்டு உன்னை அடைவேன் என்று இந்த பாட்டிலே விளக்குகிறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் விநாயகர் காப்பு.

0: ஐந்து திருக்கரங்களை உடையவரும், யானை முகத்தை ஒத்தவரும், இளம்பரை சந்திரனையொத்த தந்தங்கள் உடையவரும், பரசிவ மூர்த்தியின் குமாரரும், ஞானத்தின் சிகரமாக விளங்குபவருமான விநாயகப் பெருமானின் திருவடிகளை என் சித்தத்துள் வைத்து போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 8, மந்திரம் 2411.

பதியாக வீட்டிலிருந்து ஐந்தொழில்களுள் அருளுதல் தொழிலை செய்தருளும் சதாசிவ மூர்த்தி சிவலிங்க திருமேனியாகும். அத்திருவருளுக்கு ஏங்கும் உயிர் நந்தியாகும். இந்நந்தி குற்றங்கள் நீங்க பெறாத பெருநந்தியாக கொடிமரத்து அருகிலும், ஆணவம் மலம் நீங்க பெற்ற சிறிய நந்தியாக மூலத்தானத்திலும் விளங்குவதை சிவனார் கோயிலில் நீ காணலாம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 8 மந்திரம் 2499.

திருவைந்தெழுத்தின் பொருளாவது 36 தத்துவங்கள் நீங்க பெற்ற ஆன்மா மா எனும் மலம் நீங்கி ந எனும் மாயாசக்தி வா எனும் அருட்சக்தியாக மாறி நின்று ய என்னும் ஆன்மாவை சி எனும் சிவத்தோடு சேர்க்கின்றாள். அதுவே சிவாய நம. உலகப்பற்றுள்ளோரின் திருவைந்தெழுத்து நம சிவாய என்பதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 115.

பதி, பசு, பாசம் எனும் மூன்று பொருளும் சிவனும் முடிவில்லாதவர். அதுபோல் பசுவாகிய உயிரும் பாசமாகிய மலங்களும் தோற்றமும் முடியும் இல்லாதவை. இறைவனின் திருவருளால் மலங்கள் நீங்க பெற்ற ஆன்மா இறைவனை பொருந்தி நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 117.

0: சூரியகாந்த கல்லும் பஞ்சும் அருகருக இருப்பினும் பஞ்சு எரியாது. ஆனால் சூரியகாந்த கல் சூரிய ஒளியில் காட்டவே பஞ்சு எரியும். அதுபோல ஆரியனான தென்னாடுடைய சிவபெருமான் முன்பாக ஆன்மாவின் குற்றங்கள் எரிந்தே போகும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
0: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 123.

உலகம் முழுவதும் சிவம் வியாபித்துள்ளது. நாம் உயிர் உணர்வோடு சிவனை பற்றினால் சிவலோக காட்சியும் பரவெளியில் அவரது திருநடனம் புரியும் திருவடியையும் கண்டு பேரானந்தம் பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 127.

சிவத்தோடு உணர்வு கலந்த சித்தர்கள் சிவமே ஆயினர். சிவன் அருளால் சிவன் செய்யும் செயல்களை உணர்கின்றனர். முக்காலத்தை உணர்ந்தும் செயலற்றவர்களாகவே சித்தர்கள் உள்ளனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 129.

சித்தர்கள் தம்முள்ளே சிவப்பரம்பொருளை காணும் பேறு பெற்றவர்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 136.

உவர் நீர் சூரிய வெப்பத்தால் உப்பாகிறது. மீண்டும் நீரில் கலந்தால் தன் உருவம் மாறுபட்டு மறைகிறது. அதுபோல் சீவனில் சிவம் கலந்து நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 143.

போல் அழிந்துவிடும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 151.

நீ ஈட்டிய செல்வமும் மனைவியும் மக்களும் உன்னிடம் வரமாட்டார்கள். எனவே இப்பொழுதே இச்சனமே இறை உணர்வோடு வாழ்வாயாக. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 174.

உற்ற இடத்து உறுதுணையாகாத செல்வத்தை விட்டு உரு துணையான சிவமாகிய செல்வத்தை நாம் நாடுவோமாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 177.

0: വിടക്കണ്ടും തേരാ വിയനുലഗോരേ.
1: ഉദയ സൂര്യനും ഇളം കന്റും இளமை நிலையாமைக்குரிய சாட்சி பிரமாணமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 193.

நாட்கள் செல்வதற்கு முன் நீ சிவயோக நெறி நின்று மதி அமுதம் பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 197.

சிவகுரு பூஜைக்கு சிறப்பான மலர் கொல்லாம என்று சொல்லப்படும் கொலை செயலை மறுத்தலையாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் மந்திரம் 1, தந்திரம் 200.

0: கொலை, களவு, கள், காமம், பொய் போன்ற மலையான பஞ்சமா பாதகம் செய்யாதோர் இன்பமாக வாழ்வர், அவருக்கு துன்பமே இல்லை. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவனேயமாகும் திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம் ஆத்மபந்துக்களே, முக்கியமான குண்டலினி ரகசியத்தை போன பாடலிலே சூச்சகமாக வெளிப்படுத்தி இருந்தார். அது எல்லாத்துக்குமே கிராஸ் ரெஃபரன்ஸ். நேற்றைக்கே பார்த்தோம், சட்சக்கர நிரூபணத்திலிருந்து ஆரம்பித்து யோகசாஸ்திர நூல்கள் எல்லாமே அதை ஆமோதிக்கின்றன. இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார், இறைவி ஒளி வடிவமாக இருக்கிறாள். இருவரும் சேரக்கூடியது நாதபிந்துவின் சேர்க்கை. அது சேரும் பொழுது நடக்கக்கூடியது சத்தியமாகிய சிவ தரிசனம். அந்த சிவ தரிசனத்தினுடைய ஆனந்தத்திலேயே அடுத்த பாடலை எடுத்து தருகிறார். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதர குழந்தையம் கோணை புகழுமின் கூடலும் ஆமே. வான பெருங்கொண்டல் கருணாசாகரம், இறைவன் கருணையே வடிவானவன். கருணையின் உருவமாக இருக்கக்கூடியவர் இறைவன். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்றாள் இல்லையா. கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் இறைவன். வான பெருங்கொண்டல் மழை எப்படி அடக்க முடியாமல் கொட்டுகிறதோ, அகாரணமாக கொட்டுகிறதோ, அதற்காகத்தான் கருணையை வந்து மழைக்கு உவமையாக சொல்லுகிறோம். அது காடு மேடுன்னு பாக்குறது இல்ல, இது வந்து நகரம் இது கிராமம்னு பாக்குறது இல்ல, இது குளம் குட்டை என்று பார்ப்பதில்லை, இது கடல்னு பாக்குறது இல்ல. நிறைய மழை கடல்ல தான் பெய்யறது. இந்த இடம் அந்த இடம்னு பாகுபாடு இல்லாமல் அத்துணை பேருக்கும் சமமாக இருப்பதால் ஞானத்தை சூரியனுக்கும் கருணையை மழைக்கும் ஒப்பாக சொல்லுகிற வழக்கத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். வான பெருங்கொண்டல் மால் அயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை. இந்த உடலிலே இருக்கக்கூடிய பிறவியை ஊனப்பிறவி என்று சொல்கிறார். ஏன்னா ஒரு லிமிட்டேஷன் வந்துடுறது இல்லையா. பாடிங்கிறது வந்து ஒரு லிமிட்டேஷன், இந்த உடல்ங்கிறது ஒரு லிமிட்டேஷனா மாறிடுறது. அதை ஒழிக்கக்கூடிய ஒருவன், அது ஏதோ நான் பேஸ்லெஸ்ஸா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ. அடுத்த வார்த்தையில வரியில சொல்றார், காணக்களில் கதிர பிளந்தயம். தாருகாவனத்திலே இருக்கக்கூடிய முனிவர்கள் இவரை ஒழிப்பதற்காக ஒரு ஆபிசார ஹோமம் செய்து ஒரு யானையை ஏவி விடுகிறார்கள் ஈஸ்வரனை அழிக்கிறதுக்கு. வேதம்தான் எல்லாம். அந்த வேதம்ங்கிறது இறைவனுடைய மூச்சு காத்துங்கிறது சில பேருக்கு மறந்து போயிடுறது. அதற்கு உண்டான மரியாதையை கொடுப்பதற்கு தவறி விடுகிறோம், அல்லது அதை தவறாக பயன்படுத்தவும் துணிந்து விடுகிறோம் சுய லாபங்களுக்காக. அப்படித்தான் தாருகாவனத்து முனிவர்களும் செய்தார்கள். அவர்களுடைய பிராதான்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இது யாரா, இது புதுசா ஒரு ஆள் காலி பண்ணிட வேண்டியதா இவன அப்படின்னு ஒரு ஆபிசார ஹோமம் பண்ணி அதுல ஒரு யானையை உருவாக்குகிறார்கள். அந்த யானையை இறைவன் சம்ஹாரம் செய்து விடுகிறார். கஜசம்ஹார மூர்த்தி யானை தோல் போர்த்தி கொண்டிருக்கிறார்ங்கிறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. கிருத்திவாசசே நமஹா. அப்போ அந்த யானை தோலை போர்த்தி கொண்டு கோணை புகழுமின் கூடலும் ஆமே. இங்க யானைங்கிறது வந்து நம்மளுடைய அகங்காரம், நம்முடைய மதம், தர்ப்பம். ஆணவம்ங்கிறது எங்க இருந்தாலும் அடக்கி வைக்கப்பட வேண்டியதுதான், அது யாருக்கு வந்தாலுமே சரி. அப்ப ஆணவம்ங்கிறது யாருக்கு இருந்தாலும் எங்க இருந்தாலும் இறைவனுக்கு பிடிப்பதில்லை. அந்த ஆணவத்தை தட்டி வைக்கிறார், அந்த ஆணவத்தை அடக்கி வைக்கிறார். அது தாருகாவன முனிவர்களாக வேத பிராமணாலாவே இருந்தாலும் அவளுக்கு தர்ப்பம் அப்படிங்கிறது உண்டாயிடுத்து அப்படின்னா கஷ்டம்தான். வேதம் ஓதிய அந்தணர்களாகவே இருந்தாலும் ஆணவம் என்பது வந்து விட்டால் இறைவன் அதை தட்டி வைக்க தயங்கவே மாட்டார். இறைவன் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். அப்ப இறைவனுடைய தம்ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னா, பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம் அப்படிங்கிறது தான் அவரோட தம்ரூலா இருக்கும். அவரவர்கள் அவரவர்களுடைய இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுமே உண்டாகாது. அவர்களுடைய இடத்தை தாண்டி செயல்படும் பொழுதுதான் அது யாராக இருந்தாலுமே தட்டி வைப்பதற்கு இறைவன் அதற்குண்டான காரிய கர்மங்களை செய்கிறார். அப்ப இங்க தாருகாவனத்து முனிவர்கள் செய்த யாகத்தில் தோன்றிய யானையை சம்ஹாரம் செய்து அந்த தோலை அதனுடைய தோலை தன்னுடைய ஆடையாக போர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதாக வெதசம்ஹார மூர்த்தியினுடைய கதை. அப்ப யானையை இங்கே ஆணவத்துக்கு ஒப்பிடுவோமே ஆனால், ஏன்னா யோகிகளுக்கு முதல்ல வரக்கூடியது ஆணவம் தான். ஏன்னா மற்றவர்களால செய்ய முடியாத காரியத்தை தான் செய்து விட்டோம், தான் சாதித்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம். இதைத்தான் நாம் இவருடைய கதையிலே பார்க்கிறோம். கொங்கணவர் தபஸ் பண்ணி சக்திகளை அடைந்து கண்ணை திறந்து பார்த்து அந்த கொக்கை எரிச்சிடுறார். தன் மேல எச்சலிட்ட கொக்கை எழித்து விடுகிறார். அந்த சந்தோஷத்துல அந்த அடைந்து விட்டோங்கிற ஆணவத்துல வந்து தானம் பிக்ஷ கேட்கிறார். அவ வரதுக்கு லேட் ஆயிடுது, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவர் குரல் கொடுக்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பதிவிரத்தை கேட்கிறாள். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவானோனா அவருடைய அகங்காரம் அங்கே அழிந்து விடுகிறது. எல்லாருக்கும் இந்த கதை பரவலா தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ஒரு யோக சித்தியை அடைந்தவுடன் எல்லோருக்கும் ஏற்படுவது ஆணவம் தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனால் இத்தனை நாள் மனுஷிய மாத்திரனாக சக மனிதனாக மற்றவனோடு பழகி கொண்டிருந்த ஒருவன் இன்று அவனை விட மேம்பட்டு வேறு சில சக்திகளை கையாண்டு வேறு சில சக்திகளோடு தொடர்பு கொண்டு மற்றவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறான், அதிலே ஈடுபடுகிறான், வெற்றியும் கண்டுபிடுகிறான். அப்ப ஆணவங்கிறது பை நேச்சர் உண்டாயிடும். அதனாலதான் முதல்ல குண்டலினியை பத்தி பேசிட்டு சிவசக்தி ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு அடுத்த ஸ்லோகத்தை இதை வைக்கிறார், ஆணவம் கொள்ளாதே. அப்பேற்பட்ட தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தையே அந்த யானையை சம்ஹாரம் செய்து அந்த யானை தோலை போர்த்தி கொண்டு ஆணவத்தை அடக்கியவர் சிவபெருமான். அப்புறம் வேதமே மன்னிப்பு கேட்கறது, அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏட்டுமானூரனுடைய சரித்திரத்தை வந்து பார்க்கும் பொழுது வேதமே மன்னிப்பு கேட்கிறது மான் ரூபத்துல வந்து, அப்புறம் அதை ஏத்துக்கிறார் பெருமான்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆணவத்திற்கு மட்டும் இங்கு இடமே கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவதற்காகத்தான் இந்த பாடல். தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடைய என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவனேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே, முக்கியமான ரகசியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் திருமூலர். குண்டலினி யோகத்தை பற்றி பேசினார். குண்டலியினால் ஏற்படக்கூடிய சிவசக்தி ஸ்வரூபம், சிவசக்தி ஐக்கியம் தரிசனம், அதனால் ஏற்படக்கூடிய ஆணவம், ஆணவத்தை கையாளக்கூடாது என்பதோடு நேற்றைக்கு முடித்திருந்தோம். இன்னைக்கு மந்திர ரகசியம் சொல்ல போறார். மந்திரம்னா என்ன, மந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், மந்திர சித்தி எவ்வாறு உண்டாகும் என்பதை சொல்லக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்தை பார்க்க போகிறோம். மனத்தில் எழுகின்ற மாயனன்னாடன் நினைத்தது அறிவனே நீசர் நினையார், எனக்கிறை அன்பு இளன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மனத்தில் எழுகின்ற மாயனன்னாடன், மாயை மாயைன்னு சொல்றாளே, இந்த மாயைனா என்ன? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு. எல்லாரும் மாயை மாயைங்கிறா, சுத்த மாயைங்கிறா, அப்புறம் சுத்த மாயையில் தான் ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறா, அப்புறம் மாயையில சுத்த மாயை என்ன அசுத்த மாயை என்ன, எல்லாம் ஒரே மாயை தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாயை என்பதும் இறைவனுடைய ஒரு பங்காக இருந்தால்தான் இறைவன் சர்வனியாமகன் அப்படிங்கிற கூற்று உண்மையானதாக இருக்கும். இல்லாவிட்டால் இறைவன் சர்வனியாமகன் சொல்ல முடியாமல் போயிடும். அப்ப இந்த மாயையை தன் இடமாக கொண்டு அதை உடலுக்குள்ள ஒரு இடமா வைக்கணுமோ இல்லையா, அதான் மனசு. இந்திரியானா மனசாஸ்மி. பகவத்கீதையிலே விபூதி யோகத்திலே அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். அப்போ அந்த மாயைய நமக்குள்ள உருவாக்கக்கூடியது, நம் உள்ளே இருக்கக்கூடியது இந்த மனம்தான். அழகான கதை உண்டு, நாரதருடைய கர்வத்தை பங்கம் பண்ணக்கூடிய ஒரு கதை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவசியம்ங்கிறதுனால திரும்பவும் சொல்லுகிறோம். நாரதரும் ஸ்ரீமன் நாராயணனும் நடந்து கொண்டு வருகிறார்கள். நாராயணன் கிட்ட நாரதர் சொல்றார், உங்களுக்கு தெரியுமா என்னோ உங்க மாயை வந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிறாளே, மமமாயா துரத்தியான்னு சொல்றார் பகவத்கீதையில கிருஷ்ணர். நான் அந்த மாயையை ஜெயிச்சுட்டேன் தெரியுமா அப்படிங்கிறார் நாரதர். ஆஹா, அதனால்தான் நீர் நாரதர் என் மாயையை ஜெயிச்சுட்டீரே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நாராயணர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு அங்க நடந்து போற வழியில ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே நாரதரை குளிக்க செய்கிறார். இங்க வந்து குளிச்சுட்டு வாங்கலே, ஒரு முங்கு முங்கிட்டு வாங்கலது ஒரு புண்ணிய தீர்த்தமா எல்லாரும் சொல்றா, ஒரு குளி குளிச்சுட்டு வாங்கலே, உங்க வீணையை நான் அது வரைக்கும் கையில வச்சுட்டு இருக்கேன், அவருடைய அந்த வீணையை வாங்கி ஏகதாரா அதை வாங்கி கையில வச்சுட்டு இருக்கார் நாரதர். குளிக்க போறார் நாரதர், குளிச்சதுதான் இப்ப நம்ம சினிமால தான் சொல்றா பாருங்க, அங்க கட் பண்ணி இங்க ஓபன் பண்றான் அது மாதிரி அந்த சீன் அப்படியே முடிஞ்சு போயிடுது. திடீர்னு அந்த குளத்துல இருந்து வெளியில வந்தா ஒரு பெண்ணாக வருகிறார். அந்த பெண்ணுக்கு எங்க இருந்து வந்தோன்னு தெரியல, தோற்றம் தெரியவில்லை, பிறப்பு தெரியவில்லை, பெற்றவர்கள் தெரியவில்லை, எதுவுமே தெரியல. திடீர்னு அந்த பக்கமா ஒரு ராஜா வேட்டையாட வரார். இந்த பெண்ணினுடைய அழகிலே மயங்கி அந்த பெண்ணை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு அரசியாகவும் மாற்றி விடுகிறார். அப்புறம் அந்த ராஜாவோட குடித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் குழந்தைகள் எல்லாம் பிறந்தாச்சு, எல்லாம் அப்படியே ஒரு ஃபுல் ப்ளோன் லைஃப் ஹி இஸ் லிவிங். திடீர்னு ஒரு எதிரி ராஜா அதை இது பண்றான். அப்ப அந்த ராஜா இறந்து போயிடுறா, ராஜாவோட பிள்ளைகள் ராஜாவோட மாப்பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போய் திருப்பி இந்த பெண் அபலையாக மாறி ஒற்றையாளாக மாறி ராணியா இருந்தவ திருப்பி அதே காட்டுக்கு ஓடி வரா. அங்க ஒரு ரிஷி முனிவர் இருக்கிறார். யாருமா நீன்னு கேட்டா, எனக்கு வந்ததெல்லாம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இந்த மாதிரி இந்த குளத்துல இருந்துதான் நான் வந்தேன், ராஜா என்னை கல்யாணம் பண்ணினார், நான் ராணியா இருந்தேன், இப்ப திருப்பி எதிரி நாட்டு ராஜா போர் தொடுக்க எல்லோரும் இறந்து விட்டார்கள், மீண்டும் தனியாளாக மாறி விட்டேன். சரிமா நீ போய் உள்ள குளிச்சுட்டு வா அப்படின்னு குளிச்சுட்டு வந்தா திருப்பி நாரதரா வெளியில வந்தார். அங்க ஸ்ரீமன் நாராயணர் சிரித்து கொண்டிருந்தார். போரும் போரும் மாயை என்று நாராயணரிடம் சொல்லிக் கொண்டார். தவறாக சொல்லிவிட்டேன், உங்க மாயை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இந்த மாயையில் நானே மாட்டிக்கொண்டு விட்டேனே, கொஞ்ச நாளைக்கு நான் ராணினா நினைச்சுட்டேன், என் ஆத்துக்காரர் இறந்து போயிட்டாருன்னா நான் நினைச்சுட்டேன், எனக்கு யாருமே இல்லைனா அனாதை அபலைனா நினைச்சுட்டேன், என்னோட சொஸ்வரூபம் மறந்து போயிடுத்தேன். இதுதான் மாயை. இந்த மாயையை அதிஷ்டானமாக கொண்டு இறைவன் நம்மை ஆட்டுவிக்கிறார். இது முக்கியமான வார்த்தை. எத்தனை பேருக்கு அது எவ்வளவு தூரம் புரியறதுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். மாயையை அதிஷ்டானமாக கொண்டுதான் இந்த உலகத்திலே லௌகீகத்தில் எல்லாமே இயங்குகிறது. பாரமார்த்திகம்ங்கிறது வேற, லௌகீகத்துல எல்லாமே இயங்குறது இந்த மாயையை அடிப்படையாக கொண்டுதான். அந்த சுத்த மாயை அதுலதான் ஈஸ்வரன் இருக்கிறார். அதைதான் இடமாக கொண்டு திருமேனி தாங்கி இருக்கிறார் ஈஸ்வரன். நம்முடைய மனதிலே மந்திர சொரூபமாக இறைவன் எழுவார். நிறைய பேர் தியானம் பண்ணும்போது அவர்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லும் போது சொல்லுவா, எனக்கு ஒரு மந்திரம் கேட்குது சார், எனக்கு ஒரு மந்திரமா அப்படி கேட்குது, அது மந்திரமா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து கேட்குது. அதுதான் இறைவனுடைய ஸ்வரூபம், அது ஒரு மாயை தான். அப்படின்னாலும் அந்த மாயா சுத்த மாயை தானே அடிப்படையா வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றோம். அந்த மந்திர ஸ்வரூபம் தான் இறைவன். மனதின் உள்ளே தோன்றக்கூடிய மந்திரம் மட்டும் இல்ல, மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் அத்தனையுமே இறைவனுடைய சக்தி இல்லாமல் எண்ணங்கள் தோன்றி விடுமோ? இறைவனுடைய சக்தி இருந்தால் தானே எண்ணங்கள் தோன்றும். அப்போ மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் அவருடைய ராஜ்யமா, மாயைங்கிறது மாயைங்கிறது இறைவனுடைய ராஜ்யமா, மாயனன் நாடன். நினைத்தது அறிவனே நீசர் நினையார், நினைத்தது அறிவனே. நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அத்தனையும் இறைவன் தெரிந்து கொள்ளுகிறான். எப்படி என்றால் அதை உருவாக்குவதே இறைவன் தான். நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அத்தனையும் எப்படி இறைவனுக்கு தெரிகிறதுன்னா அது அதுக்கு சோர்ஸே அவர் தான். த பெஸ்ட் வே டு ப்ரெடிக்ட் யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரியேட் ஒன் அப்படின்பா ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப். அதுபோல அந்த மனதையே உருவாக்கியவன் அவனாக இருப்பதால் மனதிலே தோன்றக்கூடிய அத்தனையும் அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறதுங்கிறது தான் சத்தியமான வார்த்தை. நீச்சர் நினையார் அப்படின்னா இங்க ஜாதியில நீச்சரை பற்றி சொல்லவில்லை, அவரை நினையாத அத்தனை பேருமே நீச்சர்னு திட்டார். அப்படி ஒரு இவ்வளவு உன்னதமான ஒரு கருவியை உனக்குள்ளே வைத்து இந்திரியான மனஸ்தாஸ்மி என்று சொல்லுகிற அந்த பரம்பொருளை நினையாதவன் அனைவருமே எல்லாருமே நீச்சர்னு சொல்லுகிறார். நினையார் நீச்சர். அப்புறம் என்ன சொல்லுவாளா, நினைக்காம மட்டும் இருக்கிறதோட நிற்க மாட்டா, எனக்கு இறை அன்பு இளன் என்பர். பகவானுக்கு என் பேர்ல கருணையே இல்ல, கருணையே இல்ல, இந்த ஒரு ஒரு டைலாக் உண்டு இல்லையா, நானும் மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பூஜை பண்றேன், ஆனால் ஈசனை நினையாமல் உள்ளதை உள்ளவாறு உணராமல் தன் மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் முதற்கொண்டு ஈஸ்வரனுடைய கிருபைங்கிறது தெரியாமல், இதுவும் ஈஸ்வரனுடைய மாயை என்பது புரியாமல் பூஜை செய்து என்ன பலன், பூஜா பலன் என்ன? எந்த ஒரு எண்ணம் தோன்றியதாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை தோற்றுவித்தவனே அவனாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்திலே நின்று ரமித்து அந்த எண்ணத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த எண்ணம் தோன்றிய இடத்தை நோக்கி பயணப்படாமல், எண்ணம் வந்துவிட்டதே அந்த எண்ணத்துக்கு ஒரு யஜமானத்துவம் ஏற்றுக்கொண்டு கர்மாவை நம்ம பேர்ல ஆரோபிச்சுக்கிறோம். அப்பதான் நம்ம கர்மண்ய அதிகாரஸ்தே மாபலேஷ கதாச்சன என்று சொல்வது போல கர்மா நம்மளா ஏத்துக்கிறது தான் கர்மா. நம்ம ஒரு ஒரு ஒரு செகண்ட் தான் கர்மா அத்தனையும் விட்டு ஒழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான். மாமேகம் சரணம் பத அகம்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுதஹா. பரபிரம்மத்தினுடைய வசனம்னு பாருங்கோ, இது எல்லாத்தையுமே பரபிரம்மத்தினுடைய வசனம்னு பாருங்கோ. மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, உனக்கு பற்று வருவதும் அந்த பற்று விடலும் உன்னுடைய மனத்தின் காரணமாகத்தான் என்று கூறுகிறார், அறுதியிட்டு கூறுகிறார். அப்போ இது என் உடம்பு, இது நான் பண்ணின கர்மா, இது நான் பண்ணின கர்மா, நீ பிடிச்சிருக்கிறதுனாலதான் உன்னை கர்மா பிடித்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய கர்மா உன்னை வந்து உனக்கு துரோகம் பண்ணணும்னு கர்மா உன்னை பிடிச்சிருந்தில்லை. எல்லாரும் நல்லா இருக்கா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா நினைக்க மாட்டேங்கிற, உனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாவது இறைவனுடைய கருணையினாலே தான். அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கர்த்தா இறைவன், நீ கர்த்தா கிடையாது அப்படிங்கறத நீ நினைச்சாலே போறோம். எனக்கு இறை அன்பிலன் என்பர். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே, இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. இதுல பிழைச்சு இந்த மாயை பிழைத்து இந்த மாயையை ஜெயித்து இந்த மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு வெளியில வந்தவன் பக்கத்துல இறைவன் நிற்கிறதா தெரிஞ்சுக்கிறான். அப்போ முதல்ல சொன்னார்லையா, ஒக்க நின்றான் உளப்பிலி தேவர்கள். அப்ப சொன்னார் இல்லையா, ஒக்க நின்றானே பக்கத்திலேயே நின்று இருக்கான். அப்ப நம்ம புரிஞ்சுப்போம் பக்கத்துலயே நின்று இருக்காங்கிறது. அப்ப அப்பர் பாடினது போல நம்ம பாடுவோம், ஒரு நாளும் உனை மறந்தறியே. அப்ப சொன்னா அது சத்திய வாக்கு, நீ என்னை விட்டு அகன்றதே கிடையாது. அப்ப புரியும் ஏன் அப்படி சொன்னாருங்கிறது. இப்படி மாயையினுடைய விஸ்தாரத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு திருமூல தேவர் எடுத்துரைத்தார், அனுபவித்தோம். என் தாயுடைய என்னப்பன் ஏழே பிரவியமன்றே சிவனுக்கு எழுதியாவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவன் தாழ், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
3: திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்து நிலம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. அன்பான ஆத்ம பந்துக்களே, இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து திருமந்திரத்தை கேட்டு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம்.
1: இறைவனுடைய ஸ்வரூப தரிசனம், ஆணவத்தை விட்டொழித்தல், ஆணவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது கண்மமலம் மாயாமலம், அதை விட்டொழித்தல் என்று வரிசையாக வரிசை கிரமமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள், மும்மலத்தையும் அகற்றக்கூடிய வழியை இரகசியமாக போன பாடல்களிலே மூன்று பாடல்களிலே மிக தெளிவாக எடுத்து இயம்பிவிட்டார் திருமூலதேவர். எல்லாம் கடந்து தான் தான் இறைவன் தோணின பிற்பாடு அப்ப இன்னொரு இறைவன் கிடையாது, நானேதான் அதுன்னு அப்புறம் நம்ம பேர்ல அதை ஆரோபிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஆணவம் கடந்த பிற்பாடு அது உண்டாகாதுனாலும் அதற்கும் ஒரு ஒரு ஒரு பிரிகாஷன் சொல்றதாக அடுத்த பாடல் அமைகிறது. வல்லவன் வன்னிக்கு இறையிடைவாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை, இல் என வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வல்லவன் வன்னிக்கு இறை இடைவாரணம், நீர் நெருப்பு இரண்டுமே வெவ்வேறு தன்மையை கொண்டது, ஒன்றை ஒன்று அழிக்கக்கூடியது. ஒரு தீ எரிஞ்சின்றிருக்கு அப்படின்னா அதை நீரை ஊற்றி அணைத்து விட முடியும். ஒரு இடத்துல நீர் இருக்கிறதுனா அதுக்கு அடியில நெருப்பை பத்த வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆவியாக மாறிவிடும், நீர் நீராவியாக மாறிவிடும், நீர் காணாமல் போய்விடும். அப்ப நீரை அழிக்க முடியும் நெருப்பால, நெருப்பை அழிக்க முடியும் நீராலே. ஆனா இந்த ரெண்டையும் கையில வச்சுருக்கார், ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து வேற வைக்கிறார். எப்படி ஒளி ஒளி சேர்க்கை பார்த்தோமோ அது போல நீர் நெருப்பு சேர்க்கை. தலையிலே கங்காதேவியையும் கையிலே வடவாக்னியையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது போகாதுன்னு இன்னொன்னு சொல்றா இல்லையா, சமுத்திரத்துக்கு நடுவிலேதான் அக்னி இருக்கிறது, அததான் இங்க சொல்லுகிறார். வன்னிக்கு இறை இடைவாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை. அந்த காரிய கிரமங்களை நம்மாலே செய்ய முடியுமா? இறைவனை உணர்ந்து விட்டேன் என்ற காரணத்தினால் என்னால் ஒரு தீயை நீரின் நடுவே நிற்க செய்ய முடியுமா? அவ்வளவு பெரிய கடலுக்கு நடுவுல எப்படி வடவாக்னியை நிறுத்தி வைத்தாரோ அப்படி ஒரு அக்னியை நம்மால் நிறுத்த முடியுமா? இதை நினைத்து அவன் நம்மில் பெரியவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அவன் தன்மையை உணர்ந்ததற்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நாம் அவனை மிஞ்ச முடியாது, மிஞ்சவும் முடியாது. அவனிடமிருந்து நாம் வந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அவனுடைய அம்சம்தான் நம்மிலும் ஓடுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அவன் அவன்தான், அவனாகவே நாம் மாறிவிட முடியும். அது அவனுடைய தியானத்திலேதான் நடக்கப் போகிறது. அதனால ஒரு சில சக்திகள் கிடைத்த பிற்பாடு இறைவனே கிடையாது, கடவுள் எல்லாம் போய், கடவுள்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்ப நியோ வேதாந்திஸ்ட், நியோ அத்வைத்தின்ஸ் அப்படிலாம் வந்துடுறாள் இல்லையா, அதெல்லாம் கடவுள்லாம் கும்பிடாதீங்கோ, கோவிலுக்கெல்லாம் போகாதீங்கோ, கோவில்லாம் வேஸ்ட், பிராமணர்கள் வயிற்று பிழைப்புக்கு உண்டாக்கிய சிஸ்டம் தான் கோவில் அப்படின்லாம் இப்ப பாடம் நடத்தின்னு இருக்காள் இல்லையா. அவர்களை எல்லாம் கண்டிப்பது போலே இங்கு திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார். இல் என வேண்டா, கடவுள் இல்லை என்று சொல்லாதே, உனக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டுவிப்பவன் இறைவன். அவன் நினைச்சானா நாளைக்கு உன்னுடைய நாக்கு செயலிழந்து விடும். அவனை இல்லைன்னு இன்னைக்கு நீ சொல்ற இல்லையா, கடவுள் கிடையாது, எல்லாம் நம்மை நாம் அறிந்து கொண்டு விட்டால் அதைவிட பேரறிவு கிடையாது. மகர்ஷிகள்லயே நாஸ்திகவாதி இருக்கார் இல்லையா, ஜாபாலி. அரக்கன்ல பக்தன் இருக்கிறான், விபீஷணன், அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் ஆனால் பக்தன் விபீஷணன். மகர்ஷிகளில் சேர்ந்தவர் ஜாபாலி, ஆனா நாஸ்திகவாதி, இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் மகரிஷி. அப்பா யாரா இருந்தாலும் இல் என வேண்டா, இல்லை என்று சொல்லாதே. இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே, அவன் இங்கேயே இருந்துருக்கான், உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நேரம் வரும், நேரம் வந்தது பிற்பாடு அச்சோ நம்ம அன்னைக்கு தப்பா ஆடிட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆதலின் இன்றே இறைவனை சரணடைந்து விடு என்று சொல்லுகிறார். வல்லவன் வன்னிக்கு இறையடை வாரணம், நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை. இல் என வேண்டா, அந்த ஈஸ்வரனை நீ இல்லை என்று சொல்லாதே. இப்படி ஒரு அமைப்பை நம்மால் செய்ய முடியுமா? கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அதாவது இடத்துல, கண்ணு முன்னாடி இருக்கு, காலும் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு, கண்ணு தொடரியில வச்சு, இப்ப நமக்கு இருக்கிற இந்த ஊனக்கண் இருக்கிறது, இந்த ஊனக்கண்ணை பிடரியில் வைத்து காலை இப்படி நடக்க வச்சா எப்படி நடப்போம்? எல்லாம் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான், ஆனா கண்ணாலதான் பார்க்க முடியும். கண்ணை முடிந்து மூக்கு கிட்ட என்னமான வச்சா புக்கு பிடிக்க முடியுமா? மூக்கால புக்கு படிக்க முடியாது, கண்ணால சாப்பிட முடியாது, காதால சுவைக்க முடியாது, எல்லாம் ஒரே மண்டைக்குள்ளதான் இருக்கு, ஒரே தலைக்குள்ளதான் அத்தனை ஓட்டையும் இருக்கு. ஆனா ஒரு ஒரு ஓட்டைக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதை இன்னொரு உபகரணம் இன்னொரு கரணம் வந்து அதை செய்ய முடியாது, இன்னொரு இந்திரியம் அந்த வேலையை செய்ய முடியாது. என்ன ஒரு அமைப்பு! இப்படிப்பட்ட அமைப்பை யார் செய்தது? நம்மால் இப்படி ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ண முடியுமா? இப்படி ஒரு சிருஷ்டியை நம்மால் ஏற்படுத்த முடியுமா? அப்ப அந்த சிருஷ்டிகர்த்தா யார்? இந்த கேள்வி உனக்குள்ள வர வேண்டாமோ? அப்ப சிருஷ்டிகர்த்தான் ஒருத்தர் இருக்கும்போது அந்த இறைவனை இல்லை என்று சொல்லாதே, அவன் நினைச்சா நாளைக்கு என்னமோ நடக்கும் அப்படிங்கிறதாக இந்த பாடலில் சொல்கிறார். அல்லும் பகலும் அருளுகின்றானே, அவன் அத்தனை பேருக்கும் அருள் என்பதை பொதுவாக கொடுத்து கொண்டே இருப்பான். தன்னுடைய சுவாவம் மாறாத வரையில், சுவாவம் மாறிடுத்துனா அவ்வளவுதான். ஹிரண்யகசிபு எவ்வளவோ குற்றம் செய்தான், ராவணன் பண்ணாத குற்றமே கிடையாது. ஆனா அப்பெல்லாம் இறைவன் வந்து அழிக்கல. பிரகலாதன் அப்படிங்கறது அவனுடைய போர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல கிடையாது ஹிரண்யகசிபுக்கு. பிரகலாதன் மேல கை வச்ச உடனேயே நரசிம்மாவதாரம் வந்து அவனை சமாப்தி பண்ணி விட்டார். சீதையை தொடுவது என்பது ராவணனுடைய பேட்டர்ன்ல கிடையாது, அதை தொட்ட உடனே ராமர் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டார் ராவணனை. அப்போ தன் செயலாக தனக்குன்னு விதிக்கப்பட்ட செயலை செய்து கொண்டே இருப்பானே ஆனால், அவன் அரக்கனா இருந்தாலும் அசுரனா இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் பூடாக இருந்தாலும் அதை அனுமதிப்பார். காலரூபி அன்வமோதத்தை, காலமே காலம் அனுமதிக்கிறது இல்லையா, தான் தானாக இருந்தால் அனுமதிப்பார். தான் தனக்குரிய வேலையை விட்டு விட்டு பிற வேலையை செய்தால் சம்ஹாரம் செய்வார். அப்ப நமக்கு உண்டான பேட்டர்ன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவனாக இல்லாமல். அப்ப அவனாக ஆவதற்கு அவனை பற்றி நாம் நினைக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, தபஸ் பண்ண வேண்டாமா? அப்ப அந்த ஈசனை இல்லை என்று சொல்லாதே, நீ சில சக்திகளை அடைந்த மாத்திரத்தில் நீ சிவ தரிசனத்தை அந்த அந்த பரம்பொருளை அவ சிவன் பேர் சொல்றதுக்கு காரணம், அதுக்கு ரெலவன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் டீப்பஸ்ட் சைக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. ஒரு பேர் கொடுத்து, ஒரு ரூபம் கொடுத்து, ஒரு ஒரு அமைப்பு வச்சு அதை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி ஒரு கோவில்னு கட்டி வெளியில கொண்டு போய் பாலபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி ஒரு அடுக்கு தீபாரதனை காமிச்சு, இதெல்லாம் எக்ஸ்டர்னலைசேஷன். வை? பிகாஸ் தட் இஸ் வாட் வில் கெட் இன்சைட் யூ, தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ ஒன் டே. தீஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆஃப் மணி. யூ ஹாவ் டு ரியலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் சோ தட் யூ கேன் டூ தட் இன்சைட். இதெல்லாம் எக்ஸ்டர்னலைசேஷன் தான். ரொம்ப அழகா மேலை நாட்டு மனோவிஞ்ஞானிகள் இதை பற்றி பேசுகிறார்கள். கடைசியில் அவர்கள் எல்லாம் பாராட்டுறது யாருன்னு பார்த்தா வேதாந்தத்தை தான், சனாதன தர்மத்தை தான். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலைசேஷன் எல்லாம் எந்த காலத்திலயோ பண்ணிட்டோம், எந்தோ இப்ப கண்டுபிடிக்கிறதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை நம்மளுடைய பரம்பராகதமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கறத நினைச்சு நாம் பெருமை அடைய வேண்டும். மேற்கொண்டு திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடைய எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில்வண்ணன். நேரெழுத்தாமே ஆறெழுத்தாவது ஆறு மந்திரங்கள் ஆறுக்கு நாள் 24 என்பர் சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுள வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே.
3: திருச்சிற்றம்பலம்.
6: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: சமணரோடு கூடித் திரிந்த மயக்கத்தை அறுத்து தம்மை வந்து அடைய அருளிய திருவையாறு அமர்ந்தருளும் தென் போன்ற இறைவரை அடைந்து உய்ந்தேன். அவரை வணங்க வல்லார் வல்வினைமாயும் என்பது பதிக குறிப்பு. அறிவினால் அருள்கள் செய்தான் திரு ஐயாறு அமர்ந்த தேன் என்று அப்பரடிகள் போற்றி துதிக்கும் இத்திருப்பதிகப் பாடல்கள் தோறும் இறைவனை தேன் என்று போற்றி அருளும் திருக்குறிப்பு ஓர் அற்புத படைப்பு. குண்டானாய்ச் சமணரோடே எனத் தொடங்கும் திருநேரிசை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா, முதலாவது கோயில் எனப்படும் பொன்னம்பலத்தின் மீது பாடப்பட்டது.

என்றும் வளரும் ஒளிவிளக்கே, அழிவற்ற ஒருவனே, எங்கள் சிற்றறிவை கடந்து நிற்கும் ஒப்பற்ற உணர்வே, என்றும் வளர வைக்கும் தெளிவான திருநீர் அணிந்து பளிங்கு திரளாய் காட்சி தரும் மாணிக்க குன்றமே, அருந்தும் அடியார் அகமெலாம் தித்திக்கும் ஆனந்தத்தேனே, அன்பு செய்வார் உள்ளத்தில் படுக்கும் அருள் ஆனந்த படமே, தில்லையம்பலத்தையே ஆடும் அரங்கமாகவும் ஆட்டுவிக்கும் அரங்கமாகவும் கொண்டு ஞான வெளியில் எப்பொழுதும் வளரும் தெய்வ திருக்கூத்தை விரும்பி ஆடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் எப்படி புகழவல்லேன், நீயே உரைத்து அருள்வாயாக. இறைவன் திருவருள் துணையாலன்றி ஆன்மாவுக்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதை இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருமாளிகைத் தேவர்.

பிறவி பெருந்துன்பத்தை கெடுத்து என்னை உன்னடிக்க ஆளாக்கி தடுத்து ஆட்கொண்டாய். என் மனத்தில் நிறைந்திருந்த அஞ்ஞான இருளை வேறறக் களைந்தாய். இதற்காக என் மனத்தில் ஒளிமிக்க மாணிக்க விளக்கின் உள் ஒளி வீசி தூய்மையான ஜோதியின் உள்ளே ஜோதியாய்த் தோன்றினாய். ஆற்றல் மிக்க இடவத்தை வாகனமாக உடையவனே, தில்லையில் ஆடும் கூத்தப்பிரானே, பிரமனும் மாலும் அறிய முடியாமல் பேரொளி பிழம்பாய் பறந்து நின்ற உன்னை உன் திருவடித் தொண்டனாகிய நான் எப்படி பணிந்து வணங்குவது என்று நீயே எனக்கு கட்டளையிடுவாயாக.

மேல் வேறு பொருள் இல்லாத பரம்பொருளே, பிறைசூடும் திருமுடிப் பெருமானே, கழுத்தில் வைத்து கரிய நஞ்சுக்கும் அழகு தரும் நீலகண்டனே, ஞான வெளியில் திகழ்பவனே, நிலையான நன்மை தரும் பெரும் பொருளான உன்னை நல்ல சொற்களை கலந்து என்னுடைய நாக்கினால் பலமுறை பாட வேண்டுமென்று நினைக்கிறேன். அதற்கு துணை செய்வது போல அற்பனாகிய என் உள்ளத்தில் அளக்க முடியாத உன்னை வைத்து வழிபடத் தந்தவன் நீயல்லவா? பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் புரிய நடனமாடும் பெருமானே, ஊடிக்காலமும் நீ, உலகங்கள் எல்லாம் நீ, அவற்றைக் கடந்து வேறாக நிற்பவனும் நீ. நினைப்பிற்கு எட்டாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி நினைப்பது என்று நீயே நினைத்து அருள் புரிவாயாக.

மலைபோல் பெருவடிவாய் இருக்கும் பொழுதே அணுவைப் போல சிறிய வடிவாகவும் இருப்பவனே, பெண்ணோடு ஆணுமான அம்மையப்பனே, என் பிறப்பையும் இறப்பையும் நீக்கிய பெருஞ்சோதியே, கருமையும் வெண்மையுமாய் காட்சியளிக்கும் அருள்வெளியே, மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரச

அடகு வடிவானவனே, மேலான பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, பண்பு அடையாளம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் ஒப்பற்ற பண்பாளனே, பேரூழி காலத்தும் விளங்கி நிற்கும் காலத்தின் வடிவானவனே, கங்கையின் தலைவனே, எங்களை ஆண்டருளும் காலகாலனாய் யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டு தில்லையம்பலத்தில் செம்பொன்னாலான கோயிலில் ஆனந்த நடனமாட வல்லவனே, எல்லா உலகங்களும் ஆனவனே, கல்லாலின் புடையமர்ந்து நல்ல தவம் செய்யும் உன்னை தனியானவனும் உன் தொண்டனுமான நான் அருகில் நெருங்கும் வண்ணம் நீ என் அருகில் நெருங்கி வந்து அருள்வாயாக.

திருநீர் அணிந்து ஒளி வீசும் பவளமலையே, என்றும் நிற்கும் நெற்றிக் கண்டை உடைய ஒப்பற்ற நெருப்பின் வடிவானவனே, வெவ்வேறு வகையாக விளங்கித் தோன்றும் உலகங்களும் இன்பப் பொருள்களும் ஆனவனே, யோகத்தால் பெறப்படும் பேரின்ப வெள்ளமே, மேருமலையை வில்லாக ஏந்திய வீரனே, கங்கையாற்றை சடையில் அழகாக அடக்கிய எங்கள் அற்புத கூத்த பெருமானே, அடகிய பொன்னாலான தில்லையம்பலத்தின் அரசனே, இடவக்கொடியை உடைய எம் ஈசனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் இசைந்து பொருந்தும் வண்ணம் நீ என்னோடு இசைந்து பொருந்தி அருள்வாயாக.

குபேரனுக்கு வாய்த்த நல்ல நண்பனே, சுகம் தருபவனே, முத்தலை சூலத்தை ஏந்தியவனே, அடிவற்றவனே, மங்களம் தரும் சிவபெருமானே, பொன்னாலான நல்ல தூண் போன்றவனே, வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் கற்பக மரத்தின் கொழுந்து போன்றவனே, முக்கண் பெற்ற ஒப்பற்ற கரும்பே, தூய்மையானவனே, முருகனையும் விநாயகனையும் தந்தவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் தேவர்கள் தலைவனே, உன்னுடைய அருள் ஞானம் என்ற இரண்டு திருவடிகளையும் என் மனத்தில் இன்பமாய் அனுபவிக்கும்படி நீ அனுபவத்தை தருவாயாக.

மாறி மாறி வருகின்ற பிறவிகளில் செத்து பிறக்கின்ற சிறு தெய்வ வழிபாடுகளைக் கண்டு திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் செய்தாய். உன்னுடைய பொன்னும் மின்னலும் போன்ற நிறையின்பம் தரும் திருவடியின் கீழ் நின்று அனுபவிக்கச் செய்தாய். ஒப்பற்ற ஒளி தரும் மாணிக்கமே, தருமத்தின் தன்மைகளைக் காட்டி அருந்தவ முனிவர்களுக்கெல்லாம் அரசனாய் கல்லாலின் கீழமர்ந்த பொன்னம்பலத்தானே. புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் ஆகியவற்றிலுள்ள பொய்களைக் கண்டு வெளிப்படுத்திய உன்னை உன் தீர்த்தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ என்னைச் சேர்ந்து அருள் புரிவாயாக.

சிவபெருமானை மருமகனாகப் பெற்ற தக்கனுடைய நல்ல தலையும், யாகத் தலைவனாக இருந்த எச்சனுடைய வலிமையான தலையும், தாமரையில் இருக்கும் பிரமன் தலையும் ஒன்றாக அறுபட்டு உருண்டு ஓடும்படி ஒளிமிக்க திருப்புருவத்தை நெரித்து அருளிய ருத்ரமூர்த்தியே, எலும்பு மாலை ஆடையான புலித்தோளின் மேல் ஆடவும், அண்டங்களெல்லாம் ஆடவும், பொன்னம்பலத்தில் ஆடும் பேரழகனே, எவராலும் தொடர முடியாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் தொடர்ந்து பற்றும் வண்ணம் நீ என்னைத் தொடர்வாயாக.

நரசிங்கமாகி இரணியன் நெஞ்சை பிளந்த திருமாலுக்கு அந்த வேகம் அடங்க சரபமூர்த்தியாகி அருள் செய்த வள்ளலே, மயங்கி நின்ற தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் வசித்த மூன்று புறங்களும் எரியும்படி வேத குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரில் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிய அரக்க நடங்குமாறு அவனை கைலாய மலையின் கீழ் நசுக்கிய கனகசபை மன்னனே, நஞ்சை கழுத்தில் கொண்ட பேரழகனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் விரும்புமாறு நீ என்னை விரும்புவாயாக.

0: வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் உன்னை அறிய முடியாமல் நான்முகன் திருமால் ஆகியவர்களோடு மயக்கமுற்று பலமுறை முறையிட்டும் அளவிட்டு உரைக்க முடியாத உன்னை பிடிவாத குணமுள்ள அறிவிலியாகிய நான் அற்பமான சொற்களால் துதி செய்திருக்கிறேன். இச்சொற்கள் வீரக்கலனணிந்த அரணாகிய உன் பெருமையை பேசுவதால் இவற்றை அறிவில்லாத பயனற்ற சிறியவர்களின் புன்செயலையும் பொறுக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பனே. நிறைந்த கருணையின் இருப்பிடமாக அம்பலத்தில் இருக்கும் பெருமானே, உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் முறையாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அருள் புரிவாயாக. இந்த பாடல்களில் இறைவன் நினைத்தாலன்றி அவனை நாம் நினைக்க முடியாது என்பதை திருமாளிகைத் தேவர் விளக்குகிறார். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
4: தலம் திரு ஆறு பதிகை எண் 95 பண் செந்துருத்தி உமக்கே ஆட பிறவி வேண்டா.

Thank you.

ஸ்ரீகண்ட பழம் சோலை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிவனே போற்றி. திருவாக்கும் சேகர்வம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உள்வாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் புகுவர் தந்தை உயிர் போன பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆளின் செய் கல்மிதப்பில் அடைந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாரூர திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே இல்லை மறுவாங்கும் வாதபூரன் கோன் திருவாசகம் எழுந்தேன். திருச்சிற்றம்பலம்.

கூடாய் உழுவாய் மரமாகி பல்கிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் ஜனங்களாய் வல்ல சுதராகி முனிவராய் தேவராய் செல்லாய் இப்பாதர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த

சுப்பிரமணிய சிவகாமசுந்தரியம்பையன் ஆகிய அருள்மிகு ஞானப்பெருங்குத்த பெருமானுடைய திருவுருளினாலும், பெருமான் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளுடைய குருவுருளினாலும் திருவாசக சிந்தனை செய்யும் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வாழ்த்து. சென்ற வார அமர்வில் நாம் திருச்சதகத்திலே மெய்யுணர்தல் என்ற தலைப்பிலே உள்ள பாடல்கள் அனைத்தையும் சிந்தனை செய்தோம். 10 பாடல்கள். இந்த வார வகுப்பு முழுவதும் அந்த 10 பாடல்கள் தான் சிந்தித்தோம். அடியார்கள் எல்லோருக்கும் அந்த 10 பாடலுடைய சாரம் புரிந்திருக்கும் என்று அடியேன் நம்புகின்றேன். பூஜை செய்ய வேண்டியது முக்கரண வழிபாடு, பதிப்பொருள் மெய்யுணர்தல், எதிர்ந்து உலகத்தில் மெய்மையான பொருளோ அதை மணிக்கவாச சுவாமிகள் நமக்கு அந்த பதிகத்தில் உணர்த்தி அருளினார். அற்புதமான பாடல்கள் எல்லாம் சந்தித்தோம். பிள்ளையின் பிரதெய்வம் நெயல்லாதுங்கள் உத்தமனே, குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனதில் என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய மகா வாக்கியங்கள். என் திருவடித்தாம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கும் பரபரனே, இந்த வாழ்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் இன்னையத்து முழுவதுமே, இவன் எம்பிரான் என்னை ஆண்டுகொண்டான் என் சிறுமை கண்டும், நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என்ற முதல் என்பனாதி வாக்குகள் எல்லாம் அப்படியே நம்ம அப்படியே உருக்கி சாமி திருவடியில் சேர்த்து அந்த குற்றங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து இந்த வாசகம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனையாக சென்ற வார சிந்தனை இருந்தது. இன்று அடுத்த படி, மெய்யை உணர்ந்த அடியார்களுக்கு மாணிக்கவ சுவாமிகள் இப்பொழுது அறிவுறுத்துகின்றார். அறிவுறுத்தல். இந்த பதிகத்தினுடைய சாரம் என்ன என்றால், சென்ற பதிகத்தில் எது பதிப்பொருள் என்று உணர்த்தினார். உணர்த்திய பின்பும் இந்த மனம் வாக்கு காயங்கள் இந்த பதிப்பொருளை சென்று பற்றாது உலகியல் இன்பங்களிலே செல்லாபித்துக் கொண்டிருக்கு. அதனால மாணிக்கவாச சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். எதற்கு? உள்ளத்திற்கு, இந்த மனத்திற்கு அறிவுறுத்துகின்றார். இவ்வாறு இருக்கக்கூடாது, சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று முதல் 7 பாடல்களிலே கூறுகின்றார். அடுத்த 3 பாடல்களிலே கொஞ்சம் இடித்து கூறுகின்றார். இப்போ நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மால் சகிக்க முடியாத சில காரியங்களை செய்கிறாங்க, அவங்ககிட்ட நேரடியாக சொன்னால் அவங்க மனம் புண்படும், அதே நேரத்தில் அவங்க அந்த தவறையும் செய்யக்கூடாது, அவங்களை திருத்திக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் செய்கிற தவறை இன்னொருத்தர் மேலே சொல்லி அதை கண்டிக்கும் போது அவரே உணர்ந்து கொள்வார், ஆஹா இந்த தவறை நாமும் செய்தோமே, இவர் அவரை கண்டிக்கின்றார் அப்படின்னா நாம செய்யறதும் அவருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்குமே, இனி நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்று உணர்ந்தார். அந்த மாதிரி தான் மாணிக்கவ சுவாமிகள் இங்கே தன்னிடத்த சொன்னதை இங்கே எல்லா குற்றத்தையும் தன் மேலே வச்சுக்கிட்டார். அடியார்கள் மேலே வைக்காம, சுடியார்கள் மேலே வைக்காது, எல்லா குற்றங்களையும் தன் மேலே வைத்துக்கொண்டு நான் இப்படிப்பட்டவன் என்று கூறுகின்றார். அப்படின்னா அப்படி ஆயிடுவாரா? முதல் 7 பாடல்கள்ல சொல்றார், ரொம்ப பொதுவாக சொல்றார். கடைசி 3 பாடல்கள் அந்த மனம் இன்னும் கேட்கல, ஆனால் ரொம்ப கொஞ்சம் இடிச்சு சொல்றார். ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகம். அந்த பாடலை பாடும் எம்பெருமான் அதிரமணி எம்பெருமாட்டி அதிரமணி யோகாம்பிகையுடனாகி எம்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருவடியிலே மனமொழி மேகலால் இறைஞ்சி ஏற்றி நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் திருவடிகளை சிறமேற்கொண்டு திருச்சதக சிந்தனை செய்வோம் நாடகத்தால்.

0: இடையரா அன்பு உனக்கு என் உடகத்தே நின்று உருக தந்தருள்யம் உடையானே.
1: அற்புதமான பாடல், எல்லோருக்கும் பொருத்தமான பாடல். பொதுவா சுவாமி திருவருளினால சில காலங்கள் திருத்தொண்ட அறுத்தூன்று நாயன்மார் பெருமக்களுடைய சரிதத்தை நாடகமாக செய்யும் ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. பல தலங்களுக்கு சென்று செய்யக்கூடிய பேரையும் சுவாமிகளினார். இன்னும் சொல்லப்போனால் எம்பெருமான் மாணிக்கவாச சுவாமிகள் வரலாற்றையே நாடகமாக செய்து அதில் நடிக்க வைக்கக்கூடிய ஒரு பேரையும் கொடுத்தார். பொதுவாக அடியார்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை நடிக்கும் போது எல்லோரும் இந்த பாட்டு சொல்லுவான், நாடகத்தாலும் நடிகா இருக்கலாம். மேலோட்டமாக பார்க்கும்போது பொருத்தமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆழமான கருத்துகள் இருக்கு. இப்போ அடியனுக்கு வந்து மாணிக்கவாச சுவாமிகள் புராணத்தில் மாமன்னர் ஹரிமர்த்தன பாண்டியர் வேடத்தை கொடுத்தான். ஹரிமர்த்தன பாண்டியர் வேடம் எடுத்து சிம்மாசனத்தில் இருந்து நாடகமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இறங்கி வந்த உடனே என்னை எல்லோரும் ஐயா கோவிநாயகம் ஐயா அப்படின்னு சொன்னான். நாடக மேடையிலேருந்து இறங்கின உடனே அடியன் யாராக வேணும் கோவிநாயகமாக மாறி இருக்கும். இன்னும் அரிமர்த்தனை என்றே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. என் படை எங்கே, என் சேனை எங்கே, என் வேலை ஆட்கள் எங்கே, நான் அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். நாடகம் முடியுது, இறங்கி வர்றேன், இங்கே வா, எனக்கு பணி செய்ய என்னோடு வா அப்படின்னு நான் நினைக்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்குமா? நாடகத்தில் நடிச்சுட்டுனா நாடகத்தில் மட்டும் அரசன் இங்கே அரசன்தான். நாடகம் முடிஞ்ச உடனே அவரவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுதான் நாடகத்தை நடிப்பவங்களுடைய நிலை. அடியேன் என்ன செய்தேன், நாடகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அரசங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறேன், இது எவ்வளோ பெரியதான். அதுபோல நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, நடித்துன்னு என்னெல்லாம் இருக்கு. 63 நாயன்மார்களுடைய அடியார்கள், சமய சந்தான பரமாச்சாரியார்களுடைய அடியார்கள், திருமுறை ஆசிரியர்களுடைய அடியார்கள், அவர்களைப் போல் நானும் திருநீர் பூசிக் கொள்கின்றேன், அவர்களைப் போல் நானும் ருத்ராக்கம் அணிந்து கொள்கிறேன், அவர்களைப் போல் நானும் உன்னுடைய அடியான் என்று அவர்கள் கூட சொன்னதில்லை, ஆனால் அவர்களுக்கு மேலாக நான் உன்னுடைய அடியான் என்று பெருமையாக வர சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அகந்தையினால நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான். எனக்கு இந்த ஓரத்தில் இருக்கலாம் விருப்பம் இல்லை, நடுநாயகமாக இருக்கிறத எனக்கு விருப்பம், நடுவில் சிவலோகத்துக்கு சரி நாயன்மார்கள் போல வேடமிட்டோம், அடியார்கள் போல ஐந்து எழுத்து சொன்னோம், பதியங்கதோ பாட்டு பாடுறோம், எல்லாம் பேசிக்கிறோம், நானும் சிவபக்தன் சொல்லிக்கிறோம், ஐந்து எழுத்து சொல்லிக்கிறோம், அதோடு நிறுத்திக்கிறோம். ஏன்னா அடியார்களை போல் நடிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையா வாழ்ந்த அந்த அடியார்கள் பெற்ற இன்பத்துக்கு நான் ஆசைப்படக்கூடாது. என் வேலை நடிக்கிறது, நடிச்சுட்டு நடிப்பு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். உண்மையா தொண்டு செய்தவங்க பெற்ற அந்த பெருவாழ்வை நோக்கி நான் ஆசைப்படலாம். நான் செய்தனே, நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். யார் அனுமதியும் இல்லாம புகுதல் நடுது, அனுமதி இல்லாம உள்ள நுழையுது, யாரும் கேட்கறதில்ல, உள்ள நுழைஞ்சிரு வீடு பேரு சிவராத்துக்குள்ள பேரிடம்னே மிக பெரிதும் விரைகின்றே. இந்த மனத்தோட நிலைமையை சொல்றோம், விரைகின்றேன்னு சொன்னா போதுமான, பெரிதும் விரைகின்றேன், மிக பெரிதும் விரைகின்றேன். உழைப்பா இருக்கணும், வேகமா இருக்கிறோம், குறுக்கு வழியில கைலாய சென்று அடைஞ்சிடணும், நாயன்மார்கள் செய்த தொண்டெல்லாம் செய்யாம சபையாச்சாரியர் காட்டிய நெறியெல்லாம் நிற்காம சமய நெறியை முறையாக பின்பற்றாம சமய விசேட நிர்வாண தீட்சைகள் பெற்று ஆகம நெறியிலே நிற்காம என்னெல்லாமோ ஷார்ட்கட்ல போய் குறுக்கு வழியில் சென்று அதையெல்லாம் பின்பற்றி வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னாடி போய் அவங்கள விட வேகமாக போய் வீடு பேர் அடைஞ்சிடணும்னு வேகப்பட்டேன். இது பொருத்தமாக இருக்குதா? இப்போ அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன அர்த்தம் சுவாமியோட இருக்காங்கன்னா, அவர்களுடைய தகுதியை உடையவர்கள். உண்மையாக உழைப்பவன் வந்து கூலியை எதிர்பார்த்து உழைக்க மாட்டான். தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட என்ன கூலி தரப்போறாங்கன்னு நினைக்க மாட்டான். கூலியை எதிர்பார்த்தே உழைக்கிறவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். புரியுதான சொல்லு? ஒன்றாம் தேதியான சம்பளம் வந்துடும், ஒன்றாம் தேதியான சம்பளம் வந்துடும், 28ஆம் தேதி ஆகிட்டு, 28ஆம் தேதி வேலையை பார்க்க மாட்டான். சம்பளம் தான் கண்ணில் தெரியும். 29ஆம் தேதி ஆகிட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டான். சம்பளம் தான் நோக்கமே ஒழிய வேலை பார்க்கறது நோக்கம். உழைத்தால் உறுதி உண்டோதான் உண்மையால் கணவாய் இணையாழ்வாய் சுவாமிகளை சொல்லுவார். அதனால அது இது உண்மையாக உழைப்பவன் கூலி எதிர்பார்த்து செய்ய மாட்டான். அவன் உழைத்துக்கொண்டே இருப்பான், அதுக்கான ஊதியம் கிடைத்துக்கொண்டே. அந்த மாதிரி நாயன்மார் பெருமக்கள் அவங்க பெற்ற அந்த ஊதியத்துக்கு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அவர்களை போல் என்னால் உழைக்க முடியவில்லை, உழைக்கிற மாதிரி நடித்து கொண்டிருக்கின்ற சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். உர்மகா சன்னிதானம் எல்லாம் வர்றாங்க, திருக்கோயிலுக்குலாம் வர்றாங்க, அவர்களுடைய அருகாமையில போய் நிற்கிறதுக்கு போட்டா போட்டி நடக்குது, அதிரடி போட்டி. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். என்ன நினைக்கணும் நம்ம? சிவமே வந்திருக்கின்றது, சிவத்தின் அருகே போக நமக்கு இந்த தகுதி இருக்கு. மிகிடியார்கள் நிற்காங்கன்னா சட்டம் நமக்கு சலுகைகள், மிகிடியார்கள் சிவத்தோடு நிற்கிறாங்க, நாம இங்குதான் நிற்கிறோம். சிவம் அழைத்தால் நாம் அருகாமையில் செல்வோம். அப்படி விட்டுறமா தள்ளி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு மொதல் ஆளா போய் அங்கே போய் நின்றுக்கிறது, அந்த பக்கத்தை வலியை அடைச்சிடு. நாடகத்தா இந்த பாட்டு அடியே நடிக்கடி படிப்பேன் மனதுக்குள்ள, திருப்பெருந்துறையிலையும் படித்தேன். முதல் அளவு எங்க நிற்கிறது, முன்னின்று செய்ய வேண்டும். இன்னும் சிலருக்கு அந்த மேடையில எல்லா தொண்டும் செய்வாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வழிபா ஒரு பெரிய சைவப் பெருவிழா நடந்திருக்கும். குரு பூஜை விழா முந்தின் நாள் இரவு தூங்கி இருக்க மாட்டாங்க, காலையிலேருந்து மாலை வரை வழிபாடு பண்ணிட்டு நல்லா சிறப்பாக பண்ணி செஞ்சுட்டு இருப்பாங்க. சாயங்காலத்துக்கு மேல அது ரொம்ப வருத்தமாயிடும். என்ன காரணம்னா, எல்லோரையும் அழைத்து கௌரவிக்கும் போது விழா முடிந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் பணி செய்தார்கள் அந்த கௌரவம் இவருக்கு கொடுக்காம வரத்துக்கு இருக்கும். ஒரு பொன்னாடை, அதுக்கப்புறம் அவரோட தொண்டை அப்படியெல்லாம் ஐயா செய்தார்கள் என்று ஒரு பாராட்டு பத்திரம். மனம் டேய் உடஞ்சு குணராக்கிடும். அப்ப என்னங்க பணி செய்யறது? எதுக்காக? ஊதியத்தை எதிர்பார்த்து. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, நடிப்பு தான் நடக்குது எல்லா இடங்களிலும். அவரும் திருவாசகம் வச்சுக்கிறோம், அவரும் பெரிய புராணங்கள் வச்சுக்கிறாங்க, முற்றோர்கள் பண்றா எல்லாம் செய்கிறான். ஆஹா, திருவாச உதுகிறாங்களே அடியார்கள், ஆஹா திருமுறை உதுகின்றார்களே அடியார்கள். இன்னும் பார்த்தா எல்லாரும் அடியார்கள் இருக்காங்களா? நிலையை விரும்புகின்றார்கள், மெய்யடியார்கள் பெற்ற பேரினை குறுக்கு வழியிலே அடைய விரும்புகின்றார்கள். அணுக்க தொண்டரா யார் இருக்கலாம்? மெய்யடியார்கள் தான் இருக்க முடியும். சாமிக்கு திருவாரூர் வீதி விடங்க பெருமான சுற்றில அடியார்கள் இருப்பாங்க. எல்லாரும் யாரு? அணுக்க தொண்டர்கள். எப்படி தொண்டு செஞ்சு எப்படி அடைஞ்சாங்க சுவாமி பார்த்தோம்லே நாயன்மார்கள் புராணத்தில். சிவனடியாருடைய சிவருமானுக்கு எடுத்து சொல்லும் பள்ளித்தாமத்தை ஒரு யானை இட வச்சுன்னு யானையவே துவம்சம் பண்ணார் எரிபத்த நாயனார். தட்டி கேட்க வந்த பாகங்களை அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தினார். அரசர் வந்து கேட்கிறார், நீதான் செய்தியான ஆமாம் அப்படிங்கிறார். என்ன ஒரு துணிவு இருக்கு எரிபத்த நாயனார். அதை சொன்ன உடனே அரசர் பெருமான் புகழ்ச்சோழர் வாளினை கொடுத்து இத்தனை பேரை தண்டித்தது பத்தாது, இவர்களுக்கெல்லாம் தலைமையா ஒருத்தர் இருக்கிறேன் அல்லவா, நான் என்னையும் தண்டித்து விடுங்கள், அப்போதான் உங்களுடைய தண்டம் நிறைவு பெறும். மங்களமான அடியார்களுக்கு நிந்தனை செய்வது அந்த வாழால் கூட வெட்டு தாக்கப்படுவது தகுதியற்ற மண்ணம், அது மங்களமான வாழ், எனக்கெல்லாம் இந்த சாதாரண வாழ் தான் போதும். உங்க கையால வெட்டுப்பட்ட நான் சிவலோகத்துக்கு போவான், அந்த தகுதி எனக்கு இல்லை. உங்க கையால வெட்டுப்படுறதுக்கு ஒரு தகுதி. இப்படியெல்லாம் சொல்லி சுவாமி திருப்பிருடைய அடைஞ்சவன் தொழுதகை அன்பின் மிக்கியில் கரூர் அனலையப்பரே ஆசிரியரையா சொல்லுவார். அவங்கெல்லாம் பெற்ற இன்பத்தை அவங்கள மாதிரி நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நடித்து இன்னைக்குதான் வாழ போறோம். அப்போ வாழ்க்கையில் அடியாருக்கு போய் சன்னிதானத்தை பார்த்தா எப்படி கை வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், அது வாழ்றோமா நடிக்கிறோமா? தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அந்த நஞ்சுக்கே தெரியும் அது நடிப்பா இல்ல பொய்யா உண்மையா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முதல் அறிவுறுத்தல். இந்த நடிப்பு நீ முதல்ல விட்டுகிறார் மணிக சுவாமி. இப்படி இருந்தனா நீ சாமி திருவிடி அடைய முடியாது இந்த ஜென்மத்தில். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்து இடுவான். விடுவே இருக்கு, சாதாரண இடம்லாம் இல்லை, கைலாயத்துக்கே போகிற ஆசை இவங்களுக்கு. மிக பெரிதும் விரைகின்ற பரபரப்போ பரபரப்பு, அப்பா அப்படி ஒரு பரபரப்பு ஆரவம். தர்மயாதின குரு முதல்வர் சொல்லுவார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். பரபரப்பு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன், என்ன பரபரப்பு? ஆரவாரம் இல்லாத வழிபாடுதான் திருப்தியை தரும். திருநாகசபெருமான் சொல்லுவார், தருவா எனக்கும் திருவிடி கீழ்வோர் தலைமறைவே. சுவாமி தலைமறைவான ஒரு வாழ்க்கையை கூட்டும் திருவிடி கீழே, அதை விட ஒரு இன்பம் இல்லை அப்படிம்பார். உத்தரவசமங்கை நம்ம பேர் உத்தரவசமங்கைய இப்ப அடி நீச்சல் விண்ணப்பம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்களெல்லாம் சொல்லணும். உத்தரவசமங்கையும் நீச்சல் விண்ணப்பத்தையும் நினைச்சு பார்க்கும்போது, உத்தரவசமங்கையில ஒரு கந்தை உடை மட்டும் உடுத்திக்கணும், மெய்யெல்லாம் தூளமா திருநீர் அணிஞ்சிக்கும். அணிந்து கொண்டு அந்த உத்தரகோச மங்கை பெருமான் திருக்கோயில் வளாகத்துல பெருமான் திருநாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஓட, அப்படியே வந்து அன்னைக்கு சாமி என்ன சாப்பாடு கொடுக்குறாரோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோபுரத்து வாசல்லையே உட்காத்து இப்படி தோணும். திருக்கோயில் வாசலில் பிச்சைக்கிறார் பெரிய இருக்கு, அதை விட பெரிய இன்பம் என்ன இருக்குது? அதை விட ஒரு பெரிய பேரே இல்லை. அப்படியே அப்படி சிவசிவான் உத்தரவாச மங்கை கரசர் அப்படியே மேலே சிவாச்சி சுந்தரசர். எனவே வழிபாடு உண்மையாக இருக்க வேண்டும். அடியார் போல் நடித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நடிப்பை முதலில் நீ நிறுத்து அப்படிங்கிறார். உண்மையாக இரு, பொய் பொய் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார் கரு செய்யும் ஐயஞ்சின் அப்பத்தானம் ஆர்வம் இருந்தான். நம்ம எவ்வளவுதான் மாட மாளிகைகள் கெட்டி எழுப்பினாலும், ஒருத்தர் முன்னமே எவ்வளவுதான் நம்ம நடிச்சு நடிச்சு நாடகங்கள் போட்டாலும், ஒரு நாள் அது வெளிப்பட்டே தீரும். உண்மையான அன்புதான் நிலைக்கும் கடைசி வர, பொய்யன்பு வெளிப்பட்டு நாடகத்தால யார நடிச்சு ஏமாத்துறது? ஏமாத்துறது யார? நம்மள மாதிரி இன்னொரு பசுவே ஏமாத்த பாக்குறோம்? உங்களை நான் ஏமாத்தலாம், நீங்க என்ன ஏமாத்தலாம், நம்ம மற்றவங்களெல்லாம் ஏமாத்தலாம், சாமிய யார் ஏமாத்த முடியும்? அப்புறம் சாமி சொல்லுவார், கல்லனே கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி வெள்ளியேன் ஆகி நின்று தேடினேன் நாடிக்கின்றேன். முதல்ல ரொம்ப கள்ளனா இருந்தேன், காலத்தை கழிச்சேன், அதுக்கப்புறம் நீ தெளிவு கொடுத்த. உள்குவார் உழுகிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்று வெல்கினேன் வெல்கினானும் விலாவர சிரித்துட்டேன். அப்பர் பெருமானத்தினுடைய விழா இருந்து முறிகிற அளவுக்கு சிரிச்சாங்க. ஏன் அந்த சிரிப்பு வந்துதான்? அவர் முற்காலங்களில் எதெல்லாம் நினைச்சாரோ, நினைச்சதெல்லாம் சாமியும் கூட இருந்து அறிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாராம். நம்ம தானே எல்லாமே யானை அடுத்து நினைச்சிட்டு இருந்தோம், சுவாமியும் நம்மோட இருந்துதான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதை நினைக்கும் போது சிரிப்பு வருமா வராதா? மேடையில உட்கார்ந்து ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, அவர் செஞ்ச தப்பு எல்லாம் கூடவே இருந்து பாக்குறாரு, பக்கத்துல நின்று இருந்தாருன்னு என்ன நினைப்பாரு? அவரால் சிரிப்ப அடக்க முடியாது. நான் எடுத்துக்காட்டே சொல்லிடுறேன், திருக்கோயிலுக்கு போயிருக்கும் போது குருபக்தினா என்னன்னே தெரியாத சிலர், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு அந்த நாலு மாதிரி இருந்து கொண்டே படிக்கும்போது நமக்கு என்ன வருது? சிரிப்பு, வியாகர சிரித்துட்டேன். தெளிவு குருவின் திருமேனி காண்கள் யார் பிடிக்கிறாங்க? குருவை பார்த்து இப்படி கைநீட்டி கேள்வி கேட்டு குருவிடமே பணம் வசூல் செய்தவர்கள், குருவிடமே சவால் விட்டவர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் நாடகத்தால் நடிகார் போல் நடித்து நடிப்பு எங்கெல்லாம் நடிப்பு நடக்கு பார்த்தீங்களா? நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சேர் மணிக்குன்றே. ஆடகம்னா உயர்ந்த வகை பொன், அந்த அந்த ஆடக பொன்னால் ஆகிய குன்று போன்றவரே மணிக்குன்றே. ஆடகசீர் மணிக்குன்றே சொல்லும் போது எங்க சுவாமி அம்பாலும் வந்தாச்சு. ஆடகம்னா பொன், சுவாமியோட திருமேனி பொன்னார் மேனியன் மணிக்குன்று. மணி வந்து பச்சை நிறத்துல இருக்கும், அதனால பச்சை நாயகியும் வந்தாச்சு. அம்பாலும் இருக்கிறாங்க சிவாமி. இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேன் சுவாமி முதல்ல அறிவுறுத்த வேண்டியது. கேட்கிறார் இடையரா அன்பு என் ஊடகத்தை என் உள்ளத்தே நின்று நிலை பெற்று நிற்கிறது. அப்படியே உருக்கணும் அந்த அன்பு இந்த உடலையே உருக்கணும். ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. அப்ப யார் கொடுக்க? சாமி கொடுத்தாதான் இந்த அன்பெல்லாம் வரும். இடையராத அன்பு வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்றும் பெருமை செய்ய வடிவம் வேண்டி பெற்றல் கைலையில் சுவாமி சொன்ன உடனே அம்மா என்ன கேட்கிற உனக்கு என்னமா வேணும்? கைலை பெருமான் கேட்கிறார் அகிலாண்ட நோயி அகிலாண்ட உரி பிரம்மாண்ட நாயகர் சர்வ வியாபகர் கேட்கிறார். அம்மை கேட்கிறாங்க இரவாத இன்ப அன்பு இன்ப அன்பு. அந்த அன்பு இன்பத்தை தருவது. என்னோட இன்பமே இன்பங்கிறது வீடு பேர். அந்த வீடு பேரே உண்மையில் செய்கிற அன்பு தான். அந்த அன்பு தான் கேட்கறான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின். அதுதான் முதல்ல கேட்கத்தக்க. அதான் சுவாமிகள் கேட்கிறேன் இடையரா அன்பு இடையில அருந்து விடாத அன்பு. கொஞ்ச காலம் அன்பு செய்யறது அப்புறம் இடையில ஒரு அன்பு அப்புறம் மறுபடி ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தில் அன்பு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு இப்படியே அறுந்துக்கிட்டே இருக்கு. இது என்னைக்கு போய் நூறு பிடிக்கிறது? பாஸ் கூட ஆகல. கூட தாண்டி போக மாட்டேங்க அன்பு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. அன்பு இடையராத அன்பு இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தரு. இந்த தொடர் சுவாமி உங்களுக்கு எனக்கு உள்ள அந்த தொடர்பு இடையராம இருக்கும். அந்த அன்புக்கு ஒரு இடையூறே வந்துடக்கூடாது. அப்படி உருகணும் அந்த அன்பு. தந்தருள் என் உடையானே நீ உடையவன் தானே அது சூட்சமான பொருள். என்னை உடையவன் என்றால் நான் அடிமை, நீ உடையவன் நான் அடிமை. அடிமைக்கு தேவையான நேரத்தை அடிமைக்கு தேவையான உணவு உடை தங்குற இடம் எல்லாத்தையும் தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? உடையவனுடைய பொறுப்பு. ஆனால் என் உடையானே நீ எனக்கு தர வேண்டும் என்று கூறினார். அவ்வளோ அற்புதமான பாட்டு. எனவே எங்கேயாவது பரபரக்கிற அடியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடுந்த பாடல் மனதில் ஓட நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து முன்னாடி நின்று முன்னிலை வகுத்து எதையும் முன்னின்று செய்ய வேண்டும். முன்னின்று செய்யணும் அப்படிங்கிறதுனா கீழே விழுந்துடுறாங்க. மெய்மை அடியார்கள் நினைப்பாங்க திருப்பணி யாராவது ஒருத்தர் செய்தால் போதும் என்று நினைப்பாங்க. நடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ஊதியத்தை நோக்கி நடித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கலன்னா அந்த நேரத்தை விட்டு போயிடும். எங்கேயோ நடக்க வேண்டிய சித்தியார் வகுப்பு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருச்சே நமக்கன்று நம்மளுடைய கையில் இருக்க வேண்டிய ஒரு வகுப்பு எந்த எல்லா கையிலையும் தான் வகுப்பு சாமி கையில் இருக்குது. நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து வந்துருச்சு நடிச்சாச்சு. நடிகாராக இருந்திருந்தாங்கன்னா ஆலமரத்து அடியாக இருந்தாலும் வந்து நிற்பாங்க கேட்கறதுக்கு. ஏன் எந்த சின்னையாக இருந்தாலும் வருவாங்க. ஆசிரியர் எந்த எங்கே கூப்பிட்டாலும் போயாகும். கிணத்த நோக்கி போய் குதினாலும் போய் குதிக்கிறது தான் உண்மையான சீடன் என்று சமயம் சொல்லுகிறது. அடுத்த கட்டம் கைப்பிடிச்சிடும் திரும்பணும் கிணத்த நோக்கி. அதை செய்யாதவர்கள் நடிப்பவர்கள் இடையறாத அன்பு வேண்டும். அதுதான் இந்த பாடலில் சுவாமிகள் விண்ணப்பம் செய்கின்றார். நடிக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பரபரக்கக்கூடாது. சட்டம் நமக்குன்ற வைத்துக்கொண்டு சலுகை எல்லாத்தையும் அவன் தீட்சையை பெறாத அவன்லாம் சாமி கிட்ட போய் நிற்கிறான். நல்லா விசேட தீட்சை பெற்றவன் நான் போய் நிற்காமலா அவன் நமக்கு வச்சு எல்லா விதிகளையும் எனக்கு சலுகைகள் மற்றவர்கள் கொடுத்துருவான். அவங்க அடுக்க தொண்டர்கள் அதெல்லாம் இருக்கிறான். நான் தகுதியே இல்லாத பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்குரியேன். வினையன் விருதிக்கு வினையன் வினைக்கு இறுதி இல்லையே. வஞ்சனேன் பொய்யும் நானும் புறம் போந்தோமேனு சுவாமிகள் மணிக்கவாசம் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் இங்கே தான் நிற்கணும். நான் சரியே தான் சாமி நினைச்சிருக்கேன். அடியா இருக்க மீடியாக்கள் அறிஞர்கள் அப்படி இருந்தோம்னா ஞானம் வரும். அதான் சுவாமி சொல்றான் பரபரக்காரி.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

சிவாய நம சைவம்தான் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். பாடல்: அன்னகரில் அமர்ந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தக்கேசி பண்ணையில் அமைந்த 13 திருப்பதியும் திருவாவடுதுறை திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 65 திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் அருளிய அறிவுறுத்தல் திருப்பதிகம் பாடப்படுகிறது. இதனுடைய ராகம் தற்காலத்தில் வழங்கப்படுகிற மாண்டு என்ற ராகத்தில் பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு ஈசன் அருளை பெற்று மகிழ்வுற வேண்டுமாய் வேண்டுகிறேன்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org அன்னியக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உனக்கு யாரேனும் பயவராயிருந்தா, நம்முடைய தன்னுடைய ஆண்டவனுக்கு பயவராயிருந்தாங்கன்னா என்ன பண்ணு தெரிந்தா, இப்படி முறைக்கும் பார்க்கும் அல்லவா, அப்படி உனக்கு முன்கால பறிக்கும். என்னன்னு கேட்டா, விட்டா சும்மா உன்ன அப்படியே கொம்புல குத்தி தூக்கி. அப்படிப்பட்ட விடைவுடையவனாம் பெருமான். அப்ப என்ன அர்த்தம், எது அவங்ககிட்ட இருக்கிற காலை இதுக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்க அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற காலை எது, திருவண்ணாமலை காலையா நம்ம ஊர் காலையா, அறமே வடிவாக கொண்டிருக்கிறார். அப்போ அறக்கடவுள் தான் அந்த விடையாக இருந்து தாங்கிறார். அதனால அறக்கடவுளுக்கு என்னமா இருக்கும், இப்படி எல்லாம் ஞாபகம் வரும். அதனால விடை, அப்படிப்பட்ட விடையை உடையவனாக இருக்கின்ற பெருமானம். ஆர்க்கின்ற விடையை விடையவனி தார் விடை உத்தர கோசமங்கைக்கரசி.

என்னை இந்த ஆன்மாவை ரெண்டு பக்கம் பிடிச்சு ரெண்டு இழுக்குது. என்னன்னு இந்த ஐம்பொறின்னு ஒண்ணு, அடியன் செய்திருக்கிற வினைன்னு ஒண்ணு, இதாவே இது ஏற்கனவே செய்தது, இது இப்ப செய்யறதுக்கு முற்படுவது எது? இந்த அஞ்சு பொறியும் இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முற்படுவது இந்த ஐம்பொறி. ஏற்கனவே செஞ்சு வைக்கிறது டன் டன்னா வேற இருக்குது. இந்த ஏற்கனவே செஞ்ச வினை இப்ப செய்யறதுக்கு முற்படுகிற இந்த ஐம்பொறி, இந்த ரெண்டு அந்த உயிரை அப்படியே ஈருக்குதான், அப்படியே நறுக்குதான். எந்த நேரத்துல இந்த ஆன்மா போடுமோ தெரியலப்பான். இல்ல, இந்த இவத்தையெல்லாம் அடங்கணும்னு சொன்னா நீதான் கருணை செய்யணும், வேற யாருப்பா செய்வான் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து. என்ன உங்களுக்கு ரொம்ப 12 மணி ஆகி போச்சுன்னு வந்துட்டு, 11 தான் ஆகுது, போலாம்ல? போலாமா? அல்ல, போகலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையே நீ விடுதி கண்டாய். இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து, நல்ல ரெண்டு பக்கம் நெருப்பு பத்தி எரியுது, நடுப்புற ஒரு எறும்பு ஆப்பிட்டுது. எறும்பு என்ன பண்ணும்? இருக்கிறதோ கொல்லி, நெருப்பு ரொம்ப கடினமானது, வாழுகிறதோ எறும்பு, சின்ன பாவம் ஜீவன். இதுல இந்த பக்கம் இறங்கலான்னு நெருப்பு, இந்த பக்கம் இறங்கலாம் நெருப்பு, பொத்துன்னு குதிக்க முடியுமா? அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அவ்வளவும் தெரியாது. பாவம் ரெக்க இருந்தா பறந்துள்ளா, பறக்க முடியல, எறும்பா போச்சு. என்ன ஆகும்? நிச்சயம் இந்த எறும்பு ஒண்ணு இந்த இந்த தீ பத்திக்கிட்டு வர்றது, இது கவுந்துரும், அல்லது இந்த தீ வந்து ஆகவே இந்த கொல்லிக்கு இறையாவது நிச்சயம், சத்தியமாகப்படும். அதுபோல இருதலை கொல்லியின் உள்ள எறும்பு ஒத்து சொன்னாரு நம்முடைய கந்தர்நுபூதி ஆசிரியர். கந்தர்லங்காரம், கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் இந்த உள்ளத்துயரை ஒழித்தருளாய். கந்தர்லங்காரம், கந்தர்லங்காரம் அல்லவா? இருதலை கொல்லியின், அதாவது துவாரம் இருக்குது, அது ஒரு துவாரமான குச்சி, அதுல இந்த பிறமும் இந்த பிறமும் நெருப்பு, அதுல வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அந்த நெருப்பு கூட அந்த துவாரத்துக்கு உள்ள இருக்குது. நீங்க மேல இருந்துட்டுனா கூட வந்து என்ன பொத்துன்னு இதுன்னு குதிக்கலாம், குதிக்க முடியாது, குதிக்கலாம். இது உள்ள இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? மூங்கில் குழா மாதிரி, மூங்கில் குழா மாதிரி எரியவும் செய்யுது, அந்த தொலைக்குள்ள நடுவில் எறும்பு இருக்குது, எனவே நிச்சயம் அழியும் என்பது பொருள் போலதான். உள்ள எறும்பு, அவர் கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்ற உள்ளத்துயரை ஒழித்தருளாய். இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனி, விரிதலையேனி. இந்த விரிதலை என்ன கேட்டா, என்ன கேட்டா, இந்த தலையை விரிச்சு போட்டுருக்கிறது எப்போன்னு கேட்டா, சில துக்கமான காலத்துலதான். தலை விரி விரிதலையேனி விடுதி கண்ட அப்படி, ஆகவே நான் அழிகின்ற நான் உன்னை பிரிந்து நான் அழிய போறது உண்மை என்பது எப்படி தெரிந்து கேட்டா, அந்த இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நான் இருக்கிறேன். அப்படி இருந்து உன்னை பிரிந்து விரிதலையேனே, தலை விரிச்சுன்னா தலை விரிச்சு போட்டிருக்கேன் அர்த்தம் இல்ல, எதை செய்யறது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம போட்டு சொல்லணும். தலைவரி கோலமா கிடக்குதுயா அப்படிங்கிறோம். இந்த புத்தகங்களை கூட அடுக்கி வைக்காம இப்ப கிடந்துச்சோம்னா சமயத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது எடுப்போம் அது அப்படியே வச்சிருப்போம் அதை வச்சிருப்போம் பார்த்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா இது நமக்கு இது எப்படா அடுக்கிறதுன்னு தெரியும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது, முந்தா நாள் கூட அப்படி கொஞ்சம் 4 புஸ்தகம் எடுத்துட்டு அப்புறம் அடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு. எங்கப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இதை வைங்கப்பா அப்படின்னா அவன் வரிசையா வைக்கணும். எட்டு தொகைன்னா நற்றினை குறுந்தொகை இங்குறு 19 8 10 உங்க வடிவாலும் கட்டடிந்தாது கழித்து ஆத்துற 10 பாட்டம் அப்புறம் வைக்கணும். 11 கணக்குன்னா 4 அடி 4 மணி 4 அடி அப்படி வைக்கணும். வச்சாதான் நாளைக்கு எடுக்கும்போது பட்டுக்கலாம். அவனுக்கு பாவம் என்ன தெரிய போகுது, ஒண்ணும் தெரியல. நாமே எல்லாம் எடுத்து வைக்கிறதுனா கஷ்டமா இருக்குது. என்னமோ சரி ஐயப்பா இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நினைக்கிறது முடியல. அது அதெல்லாம் விரிதலை ஏனா அலங்கோலமா கிடக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல முறையின்றி கிடக்கிறது. அப்படி விரிதலையேனை முறையின்றி கிடக்கின்ற என்னை விடுதி கண்டாய், வியன் மூலகுக்கு ஒரு தலைவா, வியன் மூலகுக்கு ஒரு தலைவா.
நீ ஒரு ஒரு ஒரு இந்த உலகத்திற்கு மட்டும் தலைவன் அல்ல, மேல் நடு கீழ் என்று சொல்லுகின்ற அத்தனை உலகத்திற்கும் நீதான் தலைவன். வியன் மூலகு ஒரு தலைவா, ஆனா எங்க எழுந்தருளி இருக்கிறாய்? மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி, இந்த உத்தர கோசமங்கிலிருந்து எனக்கும் அருள் செய்தாய். பொறுதலை மூவிலை வேல் வலஞ்சேந்தி பொலிபவனி, கையில என்ன கொண்டிருக்கிறாய்? பொறுதலை மூவிலை வேல், அந்த வேல் இருக்க இந்த மூவின் மூன்று இலை அப்படி இருக்கும், நடுப்புற ஒன்று ஒன்று இருக்கும், தம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லை, அது ஒரு தலை வேல் தான். யாரு? ரெண்டாவது பையன், ரெண்டாவது பையன் தானே வேல் இருக்குது. அதனால இப்படி இப்படி இருந்துடுது, இது வந்து இப்படி இருந்தது, அவர் நடுப்புற வேற நீட்டிட்டு இருக்கும். ஏன்னா அவர் கிட்ட சூலம் பேரு முருகன் கையில் இருக்கிறது வேல் இல்லை, அதனால வேலினுடைய வடிவு வேற, சூலத்தின் வடிவு வேற. இது முன்னி வைத்திருக்கிறாய். ஆனா ரெண்டு பேரும் வைத்திருக்கிற நோக்கம் ஒண்ணுதான், எது? தனக்காக அல்ல, தற்காப்புக்கு அல்ல. முருகனையோ அல்லது பெருமானையோ வந்து யார் தாக்கிடப்போறா? பாழா போன நம் போன்றவர்களுக்கு இருக்கிற வினை நீக்கத்திற்கு தவிர வேற ஒன்னும் அவனுக்காக தனக்குன்னு வைக்க வேண்டிய அந்த கருவியே அல்ல. ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க. அது போல நம்ம அண்ணாச்சி வச்சிருக்காரு. அண்ணாச்சி அண்ணாச்சின்னா யாருக்கு அண்ணாச்சி? முருகனுக்கு அண்ணாச்சி. ஐந்து கரத்தனை, அஞ்சு கரம் இருக்குது, ஆனா ஐந்து கரத்துல என்னென்ன இருக்குது எழுதியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு கரத்துல என்ன இருக்குது? பூர்ண கலசம், பூர்ண கலசம். இன்னொரு கையில என்ன இருக்குது? கொழுக்கட்டை. இன்னொரு கையில என்ன இருக்குது? எழுத்தாணி. இன்ன ரெண்டு கையில என்ன இருக்குது? ஒரு கையில மழு, இன்னொரு கையில பாசம் கயிறு. ஒரு கையில மழு இருக்கு, மழு இருக்கு. சரிங்களா? எதுக்கு அப்படின்னு? ஒரு கையில கொழுக்கட்டை அப்படின்னு சொன்ன நாட்டுல உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது. இன்னொரு கையில எழுத்தாணி, அறிவு பஞ்சம் இருக்கக்கூடாது நாட்டுல. ஆமா ஆமா, அறிவும் உணவும் ரெண்டும் ஒண்ணும் இல்ல வச்சிருக்காரு. இன்னொரு கையில ரத்தன கலசம், எதுக்கு? அம்மா அப்பா தனக்கு முன்னால போனாங்கன்னா பூர்ண கும்ப மரியாதை வச்சு காட்டுறதுக்கு. சிவ சிவ, அம்மா அப்பா போனா எந்திரிக்கணும். யாரு? பையனோ பொண்ணோ மருமகளோ மாப்பிளையோ. சிவ சிவ. அப்பா போனாங்கன்னா இவர் உடம்பு கூட கொஞ்சம் பெருசுதான், அப்பாவோ அம்மாவோ தனக்கு முன்னால் எந்திரிச்சு போனாங்கன்னா உன்னை எந்திரிச்சு அந்த ரத்தன கலசம், ஏன்னா பூர்ண கும்ப மரியாதை. இப்படி கண்ணதுல போட்டுக்கோ, உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்னு உட்காரு. அவ்வளவு பதிவு அம்மா அப்பாவுக்கு பணிவு. இந்த கையில மழுவும் ஒரு பாசம் கயிறு இருக்குது எதுக்குன்னு கேட்ட, தன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு எவனாவது எதிர் இருந்தார்னா அந்த பாசத்தை போட்டு அப்படி அப்படி இப்படி சுத்துவார், குத்துவார். அண்ணாச்சு. அதனாலதான் விக்னம் இல்லாமல் காக்கிறார் விநாயகப் பெருமான் சொல்றது. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுல விநாயகர் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகரொளி மார்பும். அப்படியே விநாயகர் நீங்க அதை படிச்சீங்கன்னா முன்னால ஒரு உருவமே நிக்குமே. நீங்க கோயிலுக்கு போயா வணங்கணும் வேண்டாமே. இத படிச்சாலே அப்படியே நான்ற வாயும் தும்பிக்கை நாலிரு பயமும் எட்டு அது படிச்சீங்கன்னா அந்த அப்படியே விநாயகப் பெருமான் தோன்றிடுவாரு. பிரிதலையேனை விடுது கண்டாய் வியன் மூவுலகு ஒரு தலைவா மண் உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுதலை மூவிலைவேல் வலன் ஏந்தி பொலிபவனி. கையில் அந்த மூவிலை வேலை கையில் ஏந்தி கொண்டு விளங்குகின்ற பெருமானி. பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை பொக்க போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றாள். உன் திருவடி
எப்பவும் அருமையா அப்படியே அது மங்களமா இருக்கும், பொலிவா இருக்கும். மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவம் திவ்ராணம். மலர் சிலம்படினர், மலர் போன்ற அடி. இரண்டும் ஒரு பொருளன, இரண்டும் ஒரு பொருளன. எண்ணெய், எண்ணெய்னா ஏன் அப்படின்னு அல்லவா, இரண்டும் ஒரு பொருளன எண்ணெய். வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. கடல்கள் சொன்னாரு இங்க. அடி ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. முதல் 16 வரிகளும் அப்படியே ஆறு.

0: தேர் விளரி, அதுக்காக சொன்ன அழினா வண்டு, விளரினா பண். எனவே வண்டுகள் பண்பாடுகின்றனவா? அப்போ அது அப்படியே ரீங்காரம் பாடுகின்ற பொழுது இந்த மாதிரி ஓசைகள் எல்லாம் வர வர, மேரா குறிஞ்சா இருக்கு, யாழ்முறியா இருக்குது, அடே கௌசிகமா இருக்குது, அடே இந்தளமா இருக்குது, நட்டப்பாடையா இருக்குது என்ற சொல்லலாமா? அப்படி பண்ணிருக்குமா? இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த உத்தர கோஷம் அங்கிருக்க அரசி, வலி நின்ற நின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே, வில்ல வைத்துக் கொண்டு முப்புறத்தையும் எரித்தாய், மாறுபட்டு அங்கு என்னை வஞ்சிப்பயானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, அஞ்சுங்கிறது எது? ஐம்பொறி. இந்த ஐந்து பொறிகள் தான் இருக்கிறதுல நமக்கு வந்து கெடுதல் பண்றது இல்ல. அதுதான் நம்முடைய சிவஞான பாவத்துல அந்த ஐந்து பொறியும் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க திருமுறைகளில் ஐம்பொறி என்றே ஒரு பெரிய தீசு எழுதலாம். ஆமாமாம், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. இதெல்லாம் காட்டில் இருக்கிற பயலுவார், திருட்டு பயலுவார், யார் வேட பயலுவார், யார் இந்த அஞ்சு பொறியணும், அதில் போய் இந்த இந்த ஆன்மா வளர்ந்துதான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, ஏண்ட ராஜா உன் அந்த அஞ்சு வேடன்னு அழைச்சிட்டு போயிட்டான். ஆமாம், அங்கே என்னடா கொடுத்தான்? என்னரு காய், இந்த பிஞ்சு காய தான் கொடுத்தேன், அப்புறம் புலால்லாம் கொடுத்தான், வேணான்ட்டேன். அப்படியாட ராஜா, புலாலெல்லாம் கொடுத்தான். ஆமாம், ஆடு மாடெல்லாம் திங்கிறான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனே, அவ்வளோ நாள் போய் அந்த வேடரோட வளர்ந்துட்டப்பா ராஜா, வேணாண்டா, இன்னுமே அந்த அஞ்சு பேர் வந்து நான் ஒழிச்சு போறேன்டா. சுவிஞான போதம்னு சாத்திரம் இசையோட படிக்கக்கூடாத, இந்த போர் அடிச்சாதான் படிக்கணுமே. ஐம்புல வேடரின் அழிந்த வளர்ந்தன தம்மல் குருமாத பத்தி படிச்சேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து, அந்த வேட பசங்க அப்படி பண்ணானுங்க. ஆமா போனா வாடா ராஜா, பத்தியாடி புள்ள பத்தியா இப்படி போயிருக்கனாரு. ஆமாங்க, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி போச்சே அப்படின்னு நினைச்சு வருது. நடிக்கலாம் சார் எட்டாம் சூத்திரத்தை, சிவஞான போதும் எட்டாம் சூத்திரத்தை ஒரு ஒரு மணி நேரம் நடிக்கலாமே, நடிக்கலாமே. அதை நடிச்சு அப்படி முடிக்கும் போது இந்த சூத்திரத்தை பார்த்து பாடணும். நல்ல இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், நல்ல ஞானம் உடையவனா பாடணும். நான் கூட எங்களுக்கு இசை ஞானம் எல்லாம் கிடையாது, நல்ல பாடணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, தம்முதல் குருவும் ஆய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுவி. இந்த ஆன்மா இந்த ஐந்து பொறிகளையும் விடுத்து அந்த பெருமானுடைய திருவடியில் செல்லுதும். யாரால்? குருநாதனுடைய திருவருளால். குருநாதன் திருவருள் பெறுகின்ற பொழுதுதான் இதை விடவும் அதை பிடிக்கவும் முடியும். சிவசிவ, இந்த விடுவதற்குரிய என்ன வழி, பிடிப்பதற்குரிய என்ன வழி? சுவிஞான பதம்லாம் ரொம்ப ஒவ்வொரு நூலும் கொட்டி தான் வச்சிருக்காங்க, கொட்டி வச்சுட்டாங்க. நம்ம அதை எடுத்து இதுங்களை அதுல இன்னொன்னு அங்க தப்புன்னு கேட்டா, எங்க மாதிரி இருக்கிறாள் அதை போர் அடிக்க வச்சுட்டான், அது வேற கஷ்டம், அது சங்கடம் தான். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, மாறுபட்டு எது? என் உயிராகிய என்னிடத்திலிருந்தும் மாறுபட்ட அஞ்சு, மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லுகின்ற ஐம்பொறிகளும் வஞ்சிப்ப, நல்லது போல காட்டி தீதல கொண்டு விட்டுறது, தீயது கொண்டு விட்டுறது. அப்படி வஞ்சிப்ப, யான் உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேனே, அந்த ஐந்து பொறியினால் கட்டுண்டதுனால உன்னுடைய திருவடிக்கு வர முடியாமல் நான் வேறு திசை மாறி போயிட்டேன்ப்பா, திசை மாறி போயிட்டேன். அப்படி வேறுபட்டேனே, இப்பதான் கொஞ்சம் ஞானம் வருது. பெருமானி இனியேனும் விடுதி கண்டாய், விட்டுவிடாதப்பா. வினையேன் மனத்தே ஊறும் மட்டே, என்னுடைய நான் ரொம்ப வினைவுடையவன் தான், ஆனா என் உள்ளத்துல கூட உன்னை நினைக்கின்ற பொழுது அப்படியே ஊறுகிறாய். என்னது? தேனூறி நிற்கிறாய், அப்படியே மேல மேல தேனா ஊறி ஊறி வருகிறாய். சிந்தை மகிழ அல்ல, தேனூறி சிவராணத்திலே வருது ஒரு பகுதி. நின்று அடுத்த முறை இன்னும் அப்படியே போய், என்ன கடலினுள் நாய் நக்கியாங்கு
1: உன் கருணை கடலின் உள்ளம் விடலறிவேனி விடுதி கண்டாய்.

0: மணியே அமுதே என் மது வெள்ளமே. அவருக்கென்று ஓமைகள் எல்லாம் நிரம்ப வருது. இப்ப சாதாரணமா கொஞ்சமா தண்ணி இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து நாய் என்ன பண்ணலாம்? அது எப்போ நாய்க்கு என்ன பழக்கம்னு கேட்டா நக்கி அதை குடிக்கும் அல்லவா. சரி கொஞ்சம் தண்ணி இருந்தா அப்படி குடிக்கட்டும். நல்ல கடல் போ, கடல்னா கடல்ல இருக்கிற தண்ணி சரி வராது, கடல் போல இருக்கிறது தண்ணி, அதுல போச்சா கூட நாய் என்ன பண்ணும்? நக்கிதான் குடிக்கும். அது போல உன்னுடைய கருணைங்கிறது வெள்ளம் எங்கும் பறந்து கிடக்கு. அந்த மாதிரி இருந்தும் கூட அடியேனாகிய நான் நக்கிதான் குடிக்கிறேன், பருகி குடிக்கலையே என்று வருத்தப்பட்டார். இதெல்லாம் அந்த ஓமையெல்லாம் அவருக்கென்றே அமைந்தது. கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனி விடுதி கண்டாயும். அங்க வந்து தண்ணீர்னு சொன்னா நாக்கு கொண்டு சுவைக்கணும். இங்க பெருமானாகிய உன்னுடைய கருணை கடல்ல எப்படி சொல்லணும்னா உள்ளமாகிய இதை கொண்டு சுவைக்கணும். அங்க வந்து நாக்கில வெறுமனை நக்கி குடிக்கிற மாதிரி இங்கேயும் உள்ளத்துல எப்பொழுதாவது ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது அப்படின்னு அவ்வளவுதான் அல்லவா. அங்க எப்படி அந்த நக்கி குடித்தல் என்று சொன்னால் இங்க எப்படின்னு கேட்டா எப்பொழுதாவது நினைப்பது, உடனே அதை நினைப்பது கூட நீண்ட நேரம் கூட இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் இல்ல. நம்ம இவர் சொல்ற மாதிரி ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரையணி உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனிங்கிறாரு அருணகநாதர். ஒரு பொழுதும் ஒரு கணம் கூட உன்னை நினைக்கிறது இல்லை இல்ல. அப்படி ஆனா எப்படி இருக்கணும் இவரே சொல்றார். அப்ப அப்ப எப்படி நினைக்கணும்னு கேட்டா இராப்பகலாய் பேசும்போது எப்போது கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. அப்படி இருக்க வேண்டிய நான் எப்பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஈசன் நாமம் உச்சரிக்க வேண்டும் பழைய பாட்டு ஒண்ணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் ஒரு பொழுது எப்பொழுதாவது உன்னுடைய நினைக்கிறது அப்புறம் உன்னே மறந்துடுறது இல்ல. அப்படியே தப்பித்தவரி ஏதேனும் தேவார திருவாசம் மனோகரன்ட்டு வாங்கிட்டு போய் எப்படி வச்சா கூட அது அதை நிறுத்திட்டு அந்த ஒலியும் ஒலியும் வைப்பா அப்படின்ட்டு வேண்டி அல்லவா. இப்படி இருக்கு நீ என்ன பண்றதுனர் கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனே. அந்த கருணை கடலில் உள்ளத்தை அப்படியே செலுத்தணும் முழுதும். எப்படி உள்ளத்தை செலுத்தணும் அதுக்கு முன்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. உள்ளந்தான் உள்ளந்தால் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். இந்த நெஞ்சு சாமி இந்த ஒரு சான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்க கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சா இருக்கணும். இப்படிதான் வேற யாருமே பாடல. இப்படிதான் உள்ளந்தால் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். உன்னை பார்க்கணும் இந்த ரெண்டு கண் கொண்டு பார்த்து பிரயோஜனம் இல்ல சுவாமி. உடம்பெல்லாம் கண்ணாய் இந்த ரெண்டு கண் இருக்க கூடாது, தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்கள் இருக்கணும், கைகி எல்லாம் கண்ணா இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். இதெல்லாம் இவர் தான் சொன்னது, இவர் தான் சொன்னது. சரி இது ரெண்டும் செய்யல, ஏன் செய்யல தெரியுமா? இது நோய். என்ன நோய்? அப்ப நெஞ்சு வந்து காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கணும், அது போல கண்கள் ரெண்டு இருக்க கூடாது, உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். இப்படி எல்லாம் செய்யணும், செய்யல ஏன்? அதை சொல்லி உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. நெஞ்சம் கல்லாம் பாடா போன நெஞ்சுதான் கல்லா இருக்குதேப்பா, எப்படி நினைக்கிறது இல்ல. கண்ணினையும் மரமாம், இந்த ரெண்டு கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது, மரத்துல கண்ணுன்னு சொல்றோம் இல்ல, மரக்கண்ணா இருக்குது. அதனால கண்ணினையும் மரமாம். சரி ஏன் இப்படி இருக்குன்னாரு, அது சொல்லி உங்களெல்லாம் சொல்லி குற்றம் இல்லப்பா. தீவினையினேற்கே நான் செய்த தீவினை இவ்வாறெல்லாம் இருக்கு என்றெல்லாம் திருச்சதத்துல சொன்னதுதான் அந்த பாட்டுலாம் இல்ல, திருச்சதத்துலாம் படித்தது. ஆகவே உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருக வேண்டிய நெஞ்சம், உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து கண்களாக இருந்து வெள்ளம் அந்த கண்ணில் தண்ணீர் பாய வேண்டிய அந்த நினைவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பாழா போன நெஞ்சு கல்லாக இருப்பதுதான் இல்ல. அதனால பெருமானே அந்த நாயினைக்கியாங்கு என்னுடைய உள்ளத்தை நம்முடைய அந்த கருணை கடல்ல விட்டு நான் வேண்டிய அளவு முகந்து இருக்கணும், அப்படி முகக்காமல் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா, நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி. ரொம்ப அருவி. விடலில் அடியார், ஆனா உன்னை யார் விடாமல் பற்றுகிறார்களோ அந்த அடியவரிடத்துல உளமே மண்ணும் அப்படின்னாரு. உளம் மண்ணும்னா உள்ளத்துல, உடல் இளமே மண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கணும். உடல் இளமே மண்ணும், இளம்னா இல்லம், இந்த உடம்பையே இல்லமா கொண்டு நீ இருக்கிற. யாருக்கு? உன்னை யார் விடாமல் நினைக்கிறார்களோ அந்த அடியாருடைய இதுல அவங்க உள்ளத்தையே நீ கோயிலா கொண்டிருக்கிற, இல்லமாக கொண்டிருக்கிற. உடல் இளமேன்னா ஒரு இல்லம்னா விட்டு போச்சுன்னா நீங்க அடி போடப்படாது. தொகுத்தல் விகாரம்னு பேரு. தொகுத்தல்னா அது மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். அது ஏன் அப்படி மறையணும் அப்படின்னா கேட்டா, ஏன் உடலில் என்று உடல் இல்லமே என்று பாடிட்டா என்னன்னு கேட்டா, ஓசை கெடுது செய்யுளுக்கு, இடைக்குறை. இந்த முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா செய்யுளுக்கு. இதே நீங்க உரைநடையில வசனத்தில் எழுதும் போது எல்லாம் இதெல்லாம் கூடாது. அதெல்லாம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நல்லா இல்லமே என்று எழுதணும். அங்க நீங்க இடைக்குறையும் கூடாது. ஏன்னா செய்யுள்னா அவன் செய்யுளை பாடும்போது தலை தட்டக்கூடாது, அந்த சில சீரி ஆப்பெல்லாம் கிடக்கூடாது. அதனால இங்கே உடனே எழுதும்போது எங்களுக்கு எந்த சீருக்கு போகுது, எந்த இது போகுது, நல்ல உடல் இல்லமே என்று எழுதிடணும். அங்க போய் தொகுத்தல் விகாரம்னா நீ விட்டுட்டேன்னு அர்த்தம். இல்ல இல்லைன்னாவே சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். அதனால உடல் இளமே, இல்லமே என்பது இளமே என்று இருக்குது. இல்லமே அந்த நினைப்பவர்மனும் கோயிலாக கொண்டவன். அதனால உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. மடலின் மட்டே, மடலின் மட்டே. அந்த மடல்னா பூ இதழ், பூன்ற இதழ். அந்த இதழ் அப்படியே ஒழுகிற தேன் எப்படி இருக்கும் அது போல இருப்பாயாம். மடலின் மட்டே பூ இதழில் அப்படியே ஒழுகின்ற தேனாக இருக்கின்றன. மணியே அமுதே என் மது வெள்ளமே. என்னுடைய மது வெள்ளம்னா அப்படியே தேனுடைய அப்படியே பெருக்கு, வெள்ளப்பெருக்கு. இப்படி இருக்கிற நீ என்னை நான் உன்னை நினைக்கவில்லை, அப்படி நினையாமல் இருந்தாலும் என்னை விட்டெழுதி கண்டாய். இதுதான் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா என்னை நீத்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம். நீத்தல்னா நீத்துதற்குரிய விண்ணப்பம் அல்ல, என் நீத்தல், என்னை நீத்து விட கூடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். நான் எவ்வளவோ தவறு செய்யலாம், நான் எவ்வளவோ வந்து உன்னை மறக்கலாம், ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா, விட்டா நான் யாருப்பா, எனக்கு கரையேற்றுவா என்று சொல்லி விண்ணப்பிக்கிட்டதான் நீத்தல் விண்ணப்பம். தெரியும் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு, அதானே? ஆமா, அந்த பாட்டு தான். வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அனின் அருள் பெற்று உன் துன்பத்தி நின்றும் வெள்ளக்கீழேனி விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அப்படின்னாரு. வெள்ளம் வெள்ளம்னா இங்க பொதுவா தண்ணீர் பெருக்குன்னு அர்த்தம். தண்ணீர் பெருக்குன்னு பொதுவா சொன்னாலும் கூட என்னன்னு கேட்டா குளம், குட்டை, இது மாதிரி இருக்கிற இடம். அப்ப வெள்ளம்னா நிறைய தண்ணீர் இருக்கிற இடம்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி தண்ணீர் நிரம்ப இருக்கிற அந்த குளமும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கிறதுல நாவற்றியாங்கு அப்படின்னாரு. அந்த வெள்ளத்துக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணி தவிக்குதே, எங்க சாப்பிடுறது, எங்க சாப்பிடுறதுன்னு தவிச்சா எப்படியோ அது போல. நீ இருக்கிறதா அருமையா நல்ல பொய்களை குளிச்சுக்கிட்டு இருக்கிற, மொய்யார் தடம் பொய்கி புக்கு முகையரன்னு கையால் குடைந்துகிட்டு இருக்கிற. குடையும் போது தண்ணி தாமுன்னா எழுத்து அப்படியே குடிக்க வேண்டியதானப்பா. அப்படி போய் இருக்கு, ஐயா ரொம்ப தண்ணி வறட்சியா இருக்குது, கரையில இருக்கவங்களை ஓட்டம்லாம் தண்ணி குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, மக்கு பயல அதான், நீ இருக்குட்டியே தண்ணிக்குள்ள இருக்கிய, எடுத்து குடிக்க வேண்டியதானே. ஆனா இந்த காலத்துல குடிக்க கூடாது, வெள்ளத்துக்குள்ள இருந்தாலும் கூட தண்ணியை கேட்க வேண்டியது. ஏன் வெள்ளம் தண்ணி தண்ணியா என்னென்னமோ சோப்புங்க இப்பும் போட்டு குளிச்சு கழிச்சு அது தண்ணியே தண்ணீரே இல்ல. அதனால இப்ப இருக்கிற வெள்ளத்துக்குள்ள இருக்கும் போது தண்ணி தாகம்னா வெளியில தான் வாங்கி சாப்பிடணும். இந்த ஓமை இப்ப சரி வராது இல்ல. ஆனா அந்த காலத்துல என்ன கேட்டா, ஊரு நின்னா யாரும் கைகாலம் மாட்டாங்க, பல் துளக்க மாட்டாங்க, சோப்பு போட மாட்டாங்க, நீங்களா அப்படி வைத்திருப்பாங்க. ஏன்னா ஊரு எல்லாரும் சாப்பிடுறதுப்பா. திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தட்டி உலகவாம் பேரறிவாளன் திரு. திருவள்ளுவர் இல்ல, நல்ல அங்கங்க ஊர்ல குளிக்கிற குடிக்கிற தண்ணி, குடிக்கிற குளங்கள் நிறைய தண்ணி இருந்தா எப்படி இருக்கும் என்ன? பேப்பர்ல எங்கேயாவது வருகின்ற பொழுது கூட, சார் அங்க பஞ்சமா அங்க பஞ்சமாரு. நம் ஊர்ல அப்படி கவலை இல்லப்பா, இனி ஓராண்டுக்கு மழை இல்லைன்னா கூட நம் ஊர் குளங்கள்ல தண்ணி நிறைய இருக்கும், கவலையே பட வேண்டியது. அப்படி இருக்கணுமா? ஊருணி நீர் நிறைந்தட்டி அந்த எல்லாரும் குளிக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சி? அது போல எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கைசு வைக்கின்றவனுடைய அந்த ஒருத்தன் இருந்தானால் அவனால் இந்த உலகம் எல்லாம் வாழும் என்று சொன்னார். ஊருணி நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார். சொன்னல்வா என்ன பண்ற அவர் பாட்டு பாடிட்டு போட்டார். 1350 குறளை செம்மையா இல்லையா? படிச்சா கரையறட்டும், படிக்கலன்னா போட்டும். என்னதான் பண்ணுவார்? என்ன அவ்வளவுதான் செய்ய முடியும். நூலா செஞ்சு தட்டாரு. அது வந்து வெறும் பேச்சா கொடுத்தா கூட அன்னைக்கு காலத்துல இருந்திருக்க போயிருக்கும். நல்ல நூலாக சின்னதா இருக்கிறதுல இதை விட சின்ன குரல் இது பாட்டே கிடையாது. இதை விட்டா ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. வெறும் வசனம் தான். ஒன்னே முக்காவரி தான் கடைசி தரமான பாட்டு. கடைசி தரம்னா குறுகிய பாட்டு, சின்ன பாட்டு. இதுல வச்சு குண்டு சட்டிய வச்சு குதிரை ஓட்டிட்டார். அப்படி ஓட்டியனும் படிக்கலையே. அது அது எவன் சார் படிக்கிறது? எல்லாம் 100 வரி 40 வரி யார் படிக்கிறதுன்னு சொல்லலாம். 1¾ வரி இதை படிக்க கடினம் பெறவே என்ன பண்றது? திருவருள் தான். ஆகவே வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வெள்ளைக்கிளேனி விடுதி கண்டாய். இது ஒரு அருமையான ஓமை. இந்த ஓமையில சங்கலிக்கியம் இதுல இருக்குது. சங்கலிக்கியம் அல்லவா? நீங்க சங்கலிக்கம் படிக்கிறதும் போட்டது போல சங்கலிக்க நல்ல மூவா அந்த தேர்ச்சி பெற்ற காலத்துல மூவரதராசனார், ஆசா ஞான சம்பந்தம், இந்த சிற்றிருந்து பாருங்க, ஏசி செட்டியார், இவங்க எல்லாம் அல்ல நல்ல சங்கலிக்கத்தை உயிர் விடுவாங்க. 8 தொகை 10 பாட்டு 15 கணக்கு நூல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது அப்படியே எல்லாம் பெரும்பாலும் அப்படியே கொட்டுவாங்க. ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்கன்னா இதுல ரெண்டு அதுல ரெண்டு அப்படி வரும். அப்படி இருந்தது அவ்வளவுதான். அது போச்சு. அது நமக்கு காலம். இந்த தற்கால கவிதைன்னு ஒண்ணு பாட ஆரம்பிச்சிடானுங்கல்ல, அதன் பிறகு தொடரதே இல்லை. அதான் நம்ம கூட கவிதை பாடக்கூடாதுன்னு. நம்ம கவிதை பாடணும்னா நம்ம கவிதையை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவனுடைய டேஸ்ட் தான் இருக்கேன். ஏதாவது நீங்க ஒரு புறநானம் சொன்னா கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்க அதை கவனிக்கல பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வராது அவனுக்கு. அதனால பாட்டு பாட தெரியாம இருக்கிறது கூட நல்லதுன்னு அபிப்பிராயம். ஆமா ஆமா. உன் கவிதையை படிச்சு உருப்படாத ஏண்டா? நாவற்றி ஆங்குன்னு இருக்குது. இது அப்படியே குறுந்தொகையில ஒரு குறு நற்றினை நல்ல குறுந்தொகை 500, 100, 8 தொகை அதுல ஒண்ணு இல்ல. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 75வது பதிகம் 10வது பாடல் ஏவி இடர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

தாய் உங்காய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு.